0: நீங்கள் குணமடையாவிட்டால் என்றுமே மன நிம்மதியோடு இருக்க முடியாது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கட்டுமான பணியில் ஈடுபடும் பணியாளர்களின் கைகளை நீங்கள் பார்த்ததுண்டா? அது காய்ப்பு ஏற்பட்டு கடினமாக இருப்பதை காணலாம். இவ்விதம் கடினமாகும் தோலின் மேற்பரப்பானது தோலின் மிருதுவான திசுக்களை வெட்டுக்களிலிருந்தும் அரிப்புகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. கரத்தை பொறுத்த மட்டும் இது நல்லதுதான். ஆனால் ஒருவருக்கு மனதளவில் கடினமான தன்மை ஏற்பட்டால் அது ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது. நம்மிடம் உள்ள புண்பட்ட செயல்களையும் வேதனைக்குரிய காரியங்களையும் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியில் நியாயமின்றி நமக்கு இழைக்கப்பட்ட தீங்கை மன்னிப்பது எப்படி என்பதை ஆழமாக அறிந்து கொள்வோம்.
0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யாரோ ஒருவர் உங்களை நேற்றோ, ஒரு வருடத்திற்கு முன்போ அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்போ புண்படுத்தியிருக்கலாம். இங்கே நீங்கள் புண்பட்டதற்கு காரணமே இருந்திருக்காது. அதனால் நீங்கள் அதை இன்னமுமே மறக்காமல் உங்கள் மனதில் வைத்திருக்கலாம். அதனால் ஏற்பட்ட வேதனை மறையாமல் இன்றும் இருக்கிறது தானே? அந்த ஒரு சம்பவத்தின் ஞாபகம் உங்கள் மனதில் ஆழமாக கெட்டியாக பதிந்துவிட்டது. ஒரு சில காரணங்களால் அந்த எண்ணங்களிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? அந்த ஞாபகமே எனக்கு வரக்கூடாது, அதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்று எண்ணும்போது திடீரென்று அந்த சம்பவத்தின் ஞாபகம் உங்கள் மனதில் வந்து தோன்றுகிறது, அப்படிதானே? ஆகவே இந்த சம்பவம் உங்கள் மனதின் ஆழத்தில் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சரிக்கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நீங்கள் பல ஆண்டு காலமாக உரம் போட்டு வளர்த்து வருகிறீர்கள் அல்லவா? அது உங்கள் வாழ்வின் ஒரு பங்காக மாறிவிட்டது. அந்த ஆழமான எண்ணத்தை யாருமே பார்க்க முடியாததால் அப்படிப்பட்ட எண்ணம் என்னிடத்தில் கிடையவே கிடையாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த வளர்ந்து நிற்கும் பழிவாங்கும் எண்ணம் இன்னும் உங்களிடத்தில் இருக்கத்தானே செய்கிறது. அது ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்விலே கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஊற்றிக்கொண்டிருக்கிறது. இது உங்கள் சரீரத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் மனதளவிலும் உணர்ச்சி அளவிலும் விஷத்தை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. உண்மையிலே பழிவாங்கும் எண்ணம் உங்களிடம் இருக்கத்தானே செய்கிறது. அநேக மக்கள் தங்கள் இருதயத்தில் நினைத்துக் கொள்வது என்ன தெரியுமா? என் கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்கள், பழைய பழிவாங்கும் ஞாபகங்கள் அனைத்தும் காலப்போக்கில் உருண்டோடிவிட்டது, காலப்போக்கில் அதை முற்றிலும் மறந்து போய்விட்டேன் என்று எண்ணுவதுண்டு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மன்னிக்கப்படாத தீங்கு காலப்போக்கில் குணமடையவே முடியாது. ஆழமாக உங்களுக்கு தீங்கு இழைக்கப்பட்ட ஞாபகங்கள் ஏதோ ஒரு காலத்தில் தானாக சுகம் பெறும் செயலன்று. அவை இருதயத்தின் ஆழத்தில் தங்கியிருந்து வளரும். பின்பு அதனின் விஷத்தன்மை நாளுக்கு நாள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளும் அனைவரும், தேவ கிருபையினால் மறுவரப்பை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லிக் கொள்பவர்களும், கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்களுடனும் பழைய காலத்து பகைமையுடனும் இருப்பதினால் மன்னிக்க முடியாத சுபாவத்துடன் இன்னுமே இருக்கிறார்கள். அநேகர் இந்த மாதிரியான சூழ்நிலையை கையாள தெரியாதவர்களாகவும், அதை குறித்து சிந்திக்கும்போது தங்களுக்கு அதிக வேதனை உண்டாகும் என்று எண்ணுகிறவர்களாகவும், இந்த விஷயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறவர்களாகவும் இருக்கின்றனர். அநியாயமாக நமக்கு இழைக்கப்பட்ட தீங்கை மன்னிப்பது எளிதான செயல் அல்ல என்பதை மனதில் கொண்டவர்களாக இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். இந்த பிரச்சனையை நீங்கள் இரண்டு விதமாக கையாடியிருக்கலாம். ஒன்று, துஷ்டனை கண்டால் தூரப்போ என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர்களை விட்டு விலகி நிற்கிறவர்களாக காணப்படலாம். அல்லது தீங்கு ஏற்படுத்திய நபருக்கு தக்க பதிலடி கொடுக்க வாய்ப்பு ஏதும் கிடைக்குமா என்று காத்திருக்கலாம். எதுவாயினும் நீங்களும் நானும் கசப்பான அனுபவங்களை சற்று பின்னிட்டு பார்க்கும்போது அவை வேதனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இருதயத்தில் இருக்கும் வன்மத்தின் வலியை போக்க மருந்து எதுவும் கிடையாது. இது உங்கள் உள்ளத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். வேறு யாரும் அதை வந்து எடுத்து போட முடியாது. நீங்களாகவே தான் அதை செய்ய வேண்டும். கடந்த கால புண்பட்ட அனுபவங்களிலிருந்து நீங்கள் குணமடையாவிட்டால் நீங்கள் என்றுமே மெய்யான விடுதலையோடு வாழ முடியாது. ஒருவேளை நீங்கள் இவ்வாறான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருப்பீர்களானால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். சற்று கவனித்து கேளுங்கள். ஆயத்தமான தீர்வுகளை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உண்மையாகவே இந்த தீர்வுகள் எனக்கு தேவை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நான் சொல்லும் வழிமுறைகளை நிச்சயம் குறிப்பெடுப்பீர்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் கேட்டவற்றை மறக்காமல் வைத்திருப்பீர்கள். நான் சொல்லும் குறிப்புகளை ஞாபகத்தில் வைத்தால் அது நலமான ஒரு செயலாகும். அப்பொழுது மட்டுமே அவற்றை உங்கள் நடைமுறை வாழ்வில் அப்பியாசப்படுத்த முடியும். இந்த வார்த்தைகளோடு நியாயமின்றி நமக்கு எதிராக செய்யப்பட்ட தீங்கை மன்னிப்பது எப்படி என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். அதுவே இன்றைய செய்தியின் தலைப்பாகும். எபேசியர் 4 உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 2 பார்க்கப் போகிறோம். ஒரு வசனம் நாம் மன்னிக்காத பட்சத்தில் நம்மிடம் காணப்படும் நடவடிக்கைகளையும், மற்றொரு வசனம் நாம் மன்னிக்கும் தன்மையோடு இருக்கும்போது நம் வாழ்வில் இடம்பெறும் குணநலன்களையும் எடுத்துக் கூறுகிறது. எபேசியர் 4:31 32 வாசிக்கிறேன், கேளுங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே 31 வேண்டுமென்றே தெரிந்தே விருப்பத்தோட பிறரை புண்படுத்தும் செயலை குறித்து கூறுகிறது. நாம் சற்று கவனித்து பார்த்தால் நாம் எல்லாருமே புண்படுத்தப்பட்டு இருக்கிறோம், மீண்டும் புண்படத்தான் போகிறோம். என் அன்பு நண்பனே, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்விலே புண்படுத்தப்படாமல் யாரையும் நேசிக்க முடியாது. நீங்கள் யாரிடமும் அன்பு செலுத்தாமல் அக்கறை காட்டாமல் இருக்கும்போது புண்படுவதற்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் நாம் ஒருவரை முழு இருதயத்தோடு நேசிக்கும் போதுதான் புண்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் ஏற்படுகிறது. நம் வாழ்வின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே நிச்சயம் மனதளவிலே காயமடைந்துதான் போகிறோம். அதை நாம் தவிர்க்க முடியாது. ஆகவே நாம் கேட்க வேண்டிய கேள்வி எவ்விதம் புண்படுவதை தவிர்க்கலாம் என்பதல்ல, அதை எவ்விதம் கையாளலாம் என்பதுதான். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இடம்பெற்றிருக்கும் பல காரியங்களை நிதானமாக கவனித்தால் அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாயிருக்கும். அவற்றின் மூலம் நம் வாழ்வை சற்று சோதித்து பார்ப்போம். எபேசியர் 4:31 மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன், கேளுங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இந்த வசனத்தின்படி நியாயமின்றி இழைக்கப்பட்ட தவறானது ஒருவருடைய வாழ்விலே மன்னிக்காத சுபாவத்தை பிறப்பிக்கிறது. யாராவது ஒருவர் புண்படும்போது அவர்கள் கசப்புத்தன்மையோடும் கோபத்தோடும் மூர்க்கத்தோடும் கூக்குரலுடனும் துர்க்குணத்துடனும் காணப்படுவார்கள். ஏதாவது ஒரு வகையில் பிறருக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்வார்கள். இதுவே மன்னிக்காத சுபாவத்தை கொண்டிருக்கும் மனிதனிடம் காணப்படும் துர்ச்செயல்கள். இதற்கு எதிரடியான செயல் என்ன என்பதை 32 தெளிவுபடுத்துகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் இருதயத்திலே கசப்பு தன்மையோடு இருக்கிறதை உணர்கிறீர்களா? யார் மேலாவது கோபம் இருக்கிறதா? எதிர்த்து நிற்கும் சுபாவம் உங்களிடம் காணப்படுகிறதா? யாரையாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதற்கான சமயத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் புண்பட்டது போல மற்றவர்களையும் புண்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களிடம் நிச்சயமாகவே மன்னிக்காத தன்மைதான் இருக்கிறது. நீங்கள் பகைமை உணர்வோடு இருந்தால் நான் கூறப்போகும் 3 பண்புகள் உங்களிடம் இருக்கத்தான் செய்யும். இந்த பண்புகளை முன்னிறுத்தி நீங்களே உங்களை யார் என நிதானித்து பாருங்கள். முதலாவதாக, நீங்கள் ஒருவரை வெறுப்பீர்கள் என்றால் அவர் உங்களை காயப்படுத்தியதை உங்களால் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. 2வதாக, நீங்கள் ஒருவரை பகைப்பீர்கள் என்றால் அவர்கள் நலமுடன் இருப்பதை விரும்பாமல் அவதூறான காரியங்களை அவர்களை குறித்து பேசுவீர்கள். அவர்கள் நல்வாழ்வை உங்களால் ஜீரணிக்க முடியாது. உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று அவர்கள் நலமுடன் இருப்பதை ஏற்க செய்யாது. 3வதாக, நீங்கள் யாரையாவது அதிகமாக வெறுப்பீர்கள் என்றால் அந்த வெறுப்பு மேலும் பகையைத்தான் வளர்க்கும். உங்களின் இந்த செயல் நீங்கள் யாரை பகைக்கிறீர்களோ அவர்களிடமும் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் எவ்விதம் துன்பப்பட்டீர்களோ அவ்வண்ணமே அவர்களும் துன்பப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், தலையை தொங்கவிட வேண்டும் என்று எண்ணுவீர்கள். உங்கள் வாழ்விலே மனதளவில் ஏற்பட்ட காயத்தை அது தானாக மறைந்துவிடும் என்று சொல்வதினால் மறைந்து விடாது. அது சரியான முறையிலே சரி செய்யாவிட்டால் நிச்சயம் அது விரோதமாகவே வளரும். அதனால் காயப்பட்டவர்கள் நான் புண்பட்டதை மறக்கவே முடியாது. என்னை புண்படுத்தினவர்கள் நன்றாக இருப்பதை நான் பார்க்கவே கூடாது. என்னை போன்று அவர்களும் துன்பப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இந்த விதமான மனப்பான்மை அழிவுக்கு ஏதுவானதாகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நம் விசுவாசத்திற்கும் இது ஒவ்வாத காரியம். இந்த விதமான மனப்பான்மை உங்கள் சரீரம் முழுவதையும் விஷமாக மாற்றும். வாழ்வின் எந்த பக்கமும் விஷத்தன்மையே தெரியும். பகைக்கு மேல் பகைதான் வளர்ந்து செல்லும். விரோதம் அல்லது பகைமை இரண்டு வகைப்படும். ஒன்று நம்மை புண்படுத்தியவரை விட்டு ஒதுங்கிச் செல்லும் விரோதம். மற்றொன்று துணிந்து எதிர்த்து நின்று பதிலடி கொடுக்க வகை தேடும் விரோதம். ஒதுங்கிச் செல்லும் விரோதத்தோடு இருப்பவர்கள் தங்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களை பார்த்தால் அவர்கள் பக்கமே தங்கள் முகத்தை திருப்ப மாட்டார்கள். ஆனால் துணிவுடன் எதிர்த்து நின்று விரோதிக்க எண்ணுபவர்கள் தக்க நேரத்திலே பதிலடி கொடுக்க காத்திருப்பார்கள். எந்த வகையிலே பழித்தீர்க்கலாம் என்று வழி தேடி கொண்டிருப்பார்கள். மேலும் தாங்கள் புண்பற்ற மாதிரியே மிகவும் அவலட்சணமாக மற்றவர்களும் புண்பட வேண்டும் என்ற மனநிலையோடு அதற்கான சமயத்தை வாஞ்சித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களிடம் நீங்கள் யாரையாவது பகைத்ததுண்டா என்று நான் கேட்டால் உடனடியாக நீங்கள் எனக்கு யார் மேலும் பகையே கிடையாது என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் அடிமனதை தொட்டு இந்த கேள்விக்கு பதிலளிக்க சொன்னால் உலகத்தில் வாழும் எல்லாரைப் போலவும் நீங்களும் ஆமென்றுதான் சொல்வீர்கள். காரணம், நீங்களும் மற்றவர்கள் புண்பட வேண்டும் என்றும் மற்றவர்கள் நலமுடன் வாழக்கூடாது என்றும் என்றாவது உங்கள் மனதில் நினைத்திருப்பீர்கள். அன்பானவர்களே, நாம் மன்னிக்க முடியாத தன்மையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணங்களை நாம் சற்று பார்ப்போமா? முதலாவதாக, நாம் என்னை காயப்படுத்திய முறையில் காயப்படுத்தாமல் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயம் அவர்களை நான் மன்னித்திருக்க முடியும் என்ற காரணத்தை கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இது ஒருவருடைய பெருமை குணத்தை காண்பிக்கிறது. ஆனால் நன்கு கவனிங்கள், பிறர் உங்களுக்கு செய்த தீமையை காரணம் காட்டி மன்னிக்க முடியாத தன்மையை நான் பெற்றுவிட்டேன் என்று நியாயப்படுத்தி கூறவே முடியாது. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் தன்னிடம் இருக்கும் மன்னிக்க முடியாத தன்மைக்கு பிறரை காரணம் காட்ட முடியாது. சிறிய அளவில் நமக்கு ஏற்படும் மனத்தாங்கல்கள் வளர்ந்து விரோதமாகவும் பகையாகவும் மாறி மன்னிக்க முடியாத நிலைமைக்கு நம்மை கொண்டு போய் விட்டுவிடுகிறது. ஆகவே இந்த தன்மையை நாமாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். அதனாலே நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னியாது இருக்கிறோம். நம்மிடத்தில் காணப்படும் மன்னிக்காத தன்மையும் விரோதமும் மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல. நமக்கு எதிராக செய்யப்படும் செயல்களை சரியானபடி கையாளவிட்டால் நாமாகவே தான் மன்னிக்காத தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். மிகவும் அநியாயமாகவும் அநீதியாகவும் எந்த ஒரு உண்மை இல்லாத போதும் நமக்கு தீங்கு செய்யப்படும் போது அதை நாம் தவறாக கையாளுவோம் என்றால் நிச்சயம் நாமாகவே நம்மில் மன்னிக்க முடியாத தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் பொதுவாக நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டி தப்பித்துக் கொள்ள நினைக்கிறோம். தேவனிடம் வந்து, தேவனே, அவர் மட்டும் என்னுடன் அவ்விதம் நடந்திருக்காவிட்டால் நிச்சயம் நான் அவர்களை விரோதித்திருக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறோம். எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனிடம் வந்து பிறரை காரணம் காட்டி என்ன சொன்னாலும் நம்மிடமுள்ள மன்னிக்காத தன்மையை அவர் நியாயப்படுத்தவே மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்று தேவனிடம் வந்து, தேவனே, என் முக்கால பாவத்தையும் அதனால் கிடைக்க வேண்டிய தண்டனையையும் சிலுவையில் ஏற்று விடுவித்தருளும் என்று கூறுகிறோம். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வின் இரட்சகராக மாறிவிட்டார். இனிமேல் பழிவாங்கும் குணம் உங்களிடத்தில் குடியிருப்பதற்கு நியாயமே இல்லை. ஆகவே யாரையும் விரோதிக்கவும் கூடாது, மன்னிக்காமல் இருக்கவும் கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மை முற்றிலுமாக மன்னித்திருக்க நாம் மற்றவர்களை மன்னியாமல் இருப்பதை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? அதற்கு வழியே இல்லை. நாம் மன்னிக்காமல் இருப்பதற்கு எந்த சாக்குப்போக்கு சொன்னாலும் அது தேவனிடத்தில் ஈடுபடாது. நம் பகைமைக்கான விளக்கங்களோ புண்பட்ட போது நாம் கடந்து சென்ற நிலைமைகளோ தேவனை சற்றுமே அசைக்காது. நாம் நம் வேதனைகளை சொல்லி தேவனிடம் புலம்பும் போது அவர் நம்மை நோக்கி, என் மகனே, மகளே, நீ உன்னையே பார்த்து கசந்து கொள்ளாமல் சிலுவையில் தொங்கின என் மைந்தன் இயேசுவை பார் என்றுதான் சொல்லுவார். கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்ட போதும், விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட போதும், சிரசினில் முள்மூடி சூட்டப்பட்ட போதும், அதனால் இரத்தமானது தலையிலிருந்து கண்கள் வழியாகவும், கன்னத்தின் வழியாகவும், சரீரத்தின் வழியாகவும் சிலுவை மரம் முழுவதும் வடிந்ததே, அதுவும் நமக்காகத்தானே அவர் அந்த பாடுகளை பட்டார். அப்படி இருக்க யார் தேவனிடம் வந்து, தேவனே நான் மன்னிக்க முடியாத தன்மையோடு இருக்க எனக்கு உரிமை உண்டு என்று சொல்ல முடியும்? நான் யாரையும் மன்னிக்க முடியாது என்று நாம் சொல்லிக்கொள்ளும் உரிமையை சிலுவையானது இழக்கச் செய்கிறது. சிலுவை இருக்க நாம் எப்படி அந்த உரிமையை பெற முடியும்? தகப்பனாகிய தேவனே, நம்மை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி மன்னிக்க முடியாது என்று சொல்ல முடியும்? நாம் யாரையும் மன்னிக்காமல் இருப்போம் என்றால் நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மையே எரித்து விடுகிறோம். மன்னிக்காத தன்மை தீயைப் போல நம்மையும் நம் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பாதித்துக் கொண்டே இருக்கும். இதனால் ஏற்பட போகும் பக்க விளைவுகள் ஏராளம். அவர்கள் எனக்கு என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என சிலர் கூறுவது உண்டு. இது பெருமையான வார்த்தையாகும். நம் வாழ்வில் பெருமை வருகிறதற்கான அறிகுறி தென்பட்டால் உடனே சிலுவையின் தியாக செயலை நம் கண்முன் கொண்டு வருவோம். ஆகவே ஒருவர் வாழ்வில் இருக்கும் பெருமையே மன்னிக்காத குணத்தை பெற்றிருப்பதற்கான முதல் காரணமாகும். இரண்டாவது காரணம் சுயநலம். அவர்கள்தான் தவறு செய்தார்கள், அதனால் அவர்களே தங்களை திருத்திக் கொள்ளட்டும், என்னிடத்தில் எந்த ஒரு தப்பும் இல்லை என சொல்வதுதான் சுயநலம். இந்த பண்பு மற்றவர்களே சரிபார்க்குமே தவிர நம்மையே சரி செய்து பார்க்க அனுமதிக்காது. இதனால் மற்றவர்களை குறித்த எரிச்சல் எரிந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது காரணம் அறியாமை. புண்படுதலை நாம் வளரச் செய்யும் போது பகைமையும் மன்னிக்காத சுபாவத்தையும் ஏற்படுத்தும் என்பதை சில மக்கள் அறியாதிருக்கின்றனர். இப்படிப்பட்ட அறியாமையினாலே அநேக மக்கள் பகைமையை சரிப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் கஷ்டத்துக்குள் ஆளாகின்றனர். இதுவரை நாம் மன்னிக்க முடியாத சுபாவம் நம்மிடம் இருப்பதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து அதனால் ஏற்படும் பின்விளைவுகள்தான் என்ன என்பதை சற்று அறிந்து கொள்வோம். உங்களிடம் மன்னிக்காத தன்மை இருந்தால் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டுத்தான் வாழ்வீர்கள். யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்பவர்கள் தங்களையே விரோதத்திற்குள்ளும் கோபத்திற்குள்ளும் சிறைப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் தங்களுக்குள்ளே மூர்க்கத்தை அடக்கி வைக்கின்றனர். அவர்களது மனது பழைய காலத்து தீமைகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். கடந்த காலத்து உணர்ச்சி பூர்வமான புண்பட்ட அனுபவங்கள் இன்னுமே அவர்களை சுற்றிலும் ஓசை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். மன்னிக்காத தன்மை உங்களை அதிகமாக வாட்டி வதைத்து தனிமை உணர்வை ஏற்படுத்தும். இந்த விதமான பண்பானது நீங்கள் மற்ற மக்களோடு தொடர்பு கொள்வதையும் பிறரை நேசிப்பதையும் நீங்கள் பிறரால் நேசிக்கப்படுவதையும் மட்டுப்படுத்திவிடும். ஆகவே நீங்கள் புண்படும்போது அதை மன்னிக்க முடியாத சுபாவமாக வளர்த்துவிடக்கூடாது. இதைக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களை சார்ந்திருப்பவர்களின் வாழ்க்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அப்படியானால் உணர்ச்சிகளால் அடிமைப்படுத்தப்படுவதே மன்னிக்க முடியாத குணத்தினால் நேரிடும் முதல் பின்விளைவு. இரண்டாவது பின்விளைவாக நம்மிடம் மன்னிக்காத தன்மை இருக்குமானால் நாம் மற்றவர்களுடன் சரியான உறவிலே இருக்க மாட்டோம். இந்த மன்னிக்காத சுபாவத்தை நிச்சயம் உங்களுக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. அது நிச்சயம் அன்றாட உறவுகளிலே வெளிப்பட்டு அநேகருடைய வாழ்விலே காயத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்விலே நீங்கள் அநேகரை சந்திக்க வேண்டுமே. அப்படி இருக்க நீங்கள் எப்படி மன்னிக்காத தன்மையுடன் வாழ்ந்து வருகிறீர்கள்? மூன்றாவதாக நம்மிடம் இருக்கும் மன்னிக்காத தன்மை தேவனுடன் உள்ள உறவை பாதிக்கிறது. மன்னிக்காத தன்மையையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் நம் மனதிலே வைத்துக் கொண்டு, தேவனே நான் செய்த பாவங்களை எனக்கு தயவு கூர்ந்து மன்னித்தரலும் என்று தேவனிடம் எப்படி கேட்க முடியும்? பழைய விரோத செயல்கள் இன்னுமே உங்கள் மனதிலே தங்கி இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் செய்யாது என்று எப்படி சொல்ல முடியும்? என்னிடம் பகை உணர்வே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆயினும் உங்கள் உள் மனதில் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி இருக்கும் பழங்காலத்து பகைகள் இயேசு கிறிஸ்துவுடன் சரியான உறவு வைக்க உங்களை நிச்சயம் அனுமதிக்காது. மற்றவர்கள் மேல் பகை உணர்வோடு இருக்கும் நீங்கள் எவ்விதம் தேவனின் பாசத்தை அனுபவிக்க முடியும்? பகை உணர்வோடு நீங்கள் தவறாது வேதம் வாசித்தாலும், எப்படிப்பட்ட ஜபம் பண்ணினாலும், எத்தனை விதமான செய்திகளை கேட்டாலும், அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. முதலாவது, பகையை உங்கள் உள்ளத்திலிருந்து பறக்கடிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் உணர்ச்சிகளும் பிறருடன் இருக்கும் உங்கள் உறவும் தேவனுடன் உள்ள அன்பும் பாதிப்படையும். நான்காவதாக, நம்மிடம் இருக்கும் மன்னிக்காத தன்மை நம் உடல் நலத்தை முடக்கிவிடும். நம் வாழ்வில் உள்ள கசப்பான உணர்வு, விரோதம், காழ்ப்புணர்ச்சி ஆகியவை நம்மை உலகிலே சரியாக நடமாட விடாது. அதனால் பலவிதமான நோய்களினால் அவதிப்பெறுவோம். நாம் பகை உணர்வை வளர்ப்பதினால் நம்முடைய நரம்பு மண்டலம் அதிகமாக பலவீனப்படும். கோபத்தையும் விரோதத்தையும் கசப்புத்தன்மையையும் குற்ற உணர்வையும் சுமப்பதற்காக நாம் படைக்கப்படவில்லை. பகையை உங்கள் வாழ்விலே மறைத்து வைத்து வாழ்வீர்கள் என்றால் எரிமலையைப் போல ஒருநாள் வெடித்து சிதற வேண்டிய சூழ்நிலை வரும். அது உங்கள் சரீரத்தில் சுகவீனத்தை ஏற்படுத்தும். உங்கள் கோபம் நிச்சயம் ஒருநாள் வெளிப்பட்டே தீரும். இந்த வன்மத்தினால் உங்கள் உடல்நலம் படிப்படியாக குறைந்து கொண்டே செல்லும். இந்த நோயை எந்த ஒரு மருத்துவராலும் கண்டறிய முடியாது. உங்கள் மனபாரம் உண்மையாகவே உங்கள் உடலின் மற்ற பகுதியின் நலத்தை சிதைத்துவிடும். நாம் பொதுவாக நம் சரீரத்தை அதிகமாக பேணி காப்பது உண்டு, ஆனால் மனதிற்கோ அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உண்மை என்னவென்றால், நம் மனதே நம் சரீரத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது. இவ்விதமாகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்படியானால் நம் மனதில் வைக்கும் கோப வைராக்கியமானது நம் சரீரத்தை அதிகமாக பலவீனப்படுத்தும். தேவன் உங்கள் வாழ்வில் இடைபட நீங்கள் அனுமதித்தால் நிச்சயம் உங்கள் சரீர பலவீனம் மாறிப்போகும். அப்படியிருந்தும் தேவனை தங்கள் வாழ்வில் செயல்பட அநேகர் அனுமதிக்காமல் வேதனையோடு தான் இருக்கின்றனர்.
1: அன்பு சகோதரனே, சகோதரியே, கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்கள் இன்னும் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதோ, அவை யாவும் சரி செய்யப்பட்டு தீர்வு காண முடியும். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் பிறரை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கும்போது மட்டுமே. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றே நீங்கள் முதல் அடி எடுத்து வைத்து மன்னிக்கும் படலத்தை துவக்குங்கள். கிறிஸ்தவ அன்பை நம் நண்பர்களுக்கும் குடும்பத்து மக்களுக்கும் காண்பிக்க துரிதப்படும் நாம் ஏனோ பிறர் செய்த தப்பிதங்களை மன்னிக்க காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். லூக்கா 6:32-36 வரை இயேசு கூறியதை வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க
3: 0444-908-1231 விலக்கிக் காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால்

ஆசாப் என்ற பக்தனின் ஆசை சங்கீதம் 73:23 வெளிப்படுகிறது. கர்த்தாவே, நான் எப்போது உம்மோடுதான், உம் வலக்கரம் என்னோடுதான்.

0: சுராத எனக்குள்ளே
1: நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமாக அந்த சாங்கை நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி ஆழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெந்தைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபமுங்க.
2: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்க துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்க உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
1: எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா?
2: ஹல்லேலூயா.
1: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
2: ஆமென்.
1: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும்.
2: எஸ்.
1: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
2: ஆமென்.
1: அதனாலதான் தேவன் என்ன செய்வார்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவார். விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
2: ஆமென்.
1: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
2: ஹல்லேலூயா.
1: என்ன ஆக்ஷன் அது?
2: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: நவம்பர்ல ஆண்டு சென்ற சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க. என்ன செய்யாதீங்க?
2: கிண்டாதீங்க.
1: அண்ணன் சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க
2: வந்திருக்கேன்.
1: முண்டுது இப்படின்னா
2: கிண்டது.
1: இதெல்லாம் என்னன்னா ஃபெய்த் பிரின்சிபல். ஆண்டவர் வந்து ஏன் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நம்மளுடைய ஃபெய்த்தை கண்ணாப்புனான்னு தூண்டுறாருன்னா, அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகுது.
2: ஆமென். எஸ்.
1: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்ட் என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
2: முளைச்சு வர்ற,
1: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ்ல அதுக்கு பேர் என்னது? முண்டுகிறது.
2: முண்டுகிறது.
1: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
2: ஹல்லேலூயா.
1: அதான் நம்பர்ல இருந்து நடக்குதுன்னு.
2: எஸ்,
1: நம்பருக்கு நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்த வந்து ஆண்டவர் வர்றப்ப எல்லாம் தூண்டுறார் அப்படின்னா, அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
2: ஆமென்.
1: உங்க தொழில முண்ட போகுது.
2: ஆமென்.
1: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
2: முண்ட போகிறது,
1: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்மளை என்ன செய்கிறார், விசுவாசத்தை தூண்டுகிறார்,
2: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
1: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, இதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
2: செத்து போச்சு,
1: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறாரு.
2: ஆமென்.
1: வாக்குத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
2: ஆமென்.
1: டிசம்பர்லயே.
2: எஸ்,
1: நவம்பர்லயே அந்த போடுனா டிசம்பர்ல என்னென்ன போட போறாரோ தெரியல.
2: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: பைபிள் எதுக்குன்னா, எதை சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்குன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
2: எஸ்.
1: ஆமென் சொல்லுங்களேன்.
2: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: இருக்கிறத ஈஸியா எல்லாரும் அழைச்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
2: அழைக்கிறவர். Hallelujah.
1: இடம் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது வேற எந்த காரியமா இருக்கட்டும், எத்தனை கோடி தேவைனாலும் எப்படிதான் கூப்பிடணும்,
2: வா
1: நம்ம இருக்கிற மாதிரி பேசணும்,
2: இருக்கிற மாதிரி பேசணும். Hallelujah.
1: பேசணும்,
2: இருக்கிற மாதிரி பேசணும்.
1: நான் விசுவாசம் என்ன செய்யணும், இல்லாதவைகளை
2: இருக்கிறவைகளை போல அழைக்கிறது.
1: ஆதியாகமத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பார்த்தபடி வெளிச்சம் என்ன செஞ்சு
2: உண்டாயிற்று.
1: தேவன் அது நல்லது என்று கண்டார்.
2: எஸ்,
1: சொல்லுங்க. சொன்னார்,
2: சொன்னார்,
1: கண்டார்,
2: கண்டார்.
1: நீங்க கண்டதை சொல்ல போறீங்களா, சொன்னதை காண போறீங்களா?
2: சொன்னதை காண போகிறோம். Hallelujah.
1: மனுஷன் எதை சொல்லுவான், அவன் கண்டதை சொல்லுவான்,
2: கண்டதை சொல்லுவான்.
1: ஆண்டு சொல்றார், நான் சொல்றதை சொல்லு, நீ சொன்னதை காண்பாய்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: So God says and he saw.
2: Yes.
1: அவர் சொன்னார்,
2: அவர் கண்டார்.
1: நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரும், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார்,
2: கண்டார்.
1: வெளிச்சம் உண்டாக கடவுது என்று
2: சொன்னார்,
1: அது நல்லது என்று
2: கண்டார்.
1: வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று
2: சொன்னார்,
1: அது நல்லது என்று
2: கண்டார்.
1: சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார். அப்ப நான் ஒரு

0: அதிகமா 7 பாருங்களேன், 6 பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். என்ன செஞ்சா?
1: சொன்னார்.
0: சொன்னபடி ஆயிடுச்சா?
1: ஆயிற்று.
0: 7 வசனம், அது அப்படியே
1: ஆயிற்று.
0: ஆயிற்று. 10 வசனம், தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார். சொல்லுங்க, சொன்னார்.
1: சொன்னார்.
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றத நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அதை நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது.
0: ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னதை சொல்லணும்.
1: எஸ்.
0: அண்ணா, என் மைண்ட் என்ன சொல்லுது? நடந்தா சொல்றேன்னு. அண்ட சொல்ல சொன்னா நடக்கும்ன்றார்.
1: ஆமென்.
0: பாத்துட்டோம்னா அப்புறம் நாங்க தெம்ப என்ன செய்வோம்ல?
1: சொல்லுவோம்.
0: முதல்ல நம்பி பேசு, அப்புறம் கண்ணுல நீ என்ன செய்வேன்னா
1: பாப்பாய்.
0: இப்படிதான் ஆதியாகமே ஆரம்பிக்குது. என்னோட பைபிள் இப்படிதான் பிகின் ஆகுது.
1: எஸ்.
0: நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்கிறவர்? மாறாத தேவன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகிறார்.
1: எஸ்.
0: இது தேவனுடைய இயல்பு.
1: ஆமென்.
0: அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஒரு டீச்சிங் இது. ஆனா இந்த டீச்சிங் தான் வர நாட்கள்ல பிளஸிங்கா மாற
1: போகுது.
0: ஹல்லேலூயா. சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரத்தான் செய்யும். என்ன இல்லாம இருக்கலாம்,
1: தேவை இல்லாம இருக்கலாம்.
0: ஆனா ஏதோ ஒரு காலம் வர்றப்ப நான் அவரை சார்ந்து நிக்கேன். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: அப்ப நான் யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோட பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இத நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யாரை மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வாருன்னா நீங்க யாரை சார்ந்துக்குவீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்குவோம்.
0: யாரை நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே
0: வாழ்வேன். இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும், நம்ம பிள்ளைகளையும் பழக்கணும்.
1: ஆமே.
0: அப்ப ரொம்ப காலத்து இருக்க மாட்டேடா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பேன், அவரு தாண்டா பெரியப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறேன். அல்லேலூயா.
0: தி ஃபெய்த்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ட்ரைங் சம்திங்.
1: எஸ்.
0: நீ ஆண்ட ஒரு காரியத்தை நீங்க கட்டி எல்லாம் இழுக்க முடியாது. இல்லையா? சொல்லுங்களே.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்ட ஒரு காரியத்தை
1: கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகணும். உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும். ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிறார்.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்ட ஏழு ஐலசா போட்டு உங்க மலை என்ன செய்ய முடியாது? நீங்க நகர்த்த முடியாது. ஆண்டவர் சொல்லார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா? ஒவ்வொரு வீட்டுல ஒரு மலை இருக்கா? நகராத மலை. என்ன மலையா பேரு?
1: நகராத பெயர்.
0: சொல்ற நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்துல இருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென்.
0: மலை நகரமா நகரமா ஆண்டவர் சொல்றார். என் விசுவாசத்தின்படி மலை பெயரும்
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே,
0: மலைகளை பெயர்க்க

0: பிசாசு வர்றதே கொல்ல வர்றான்.
1: Yes.
0: திருடன் திருடவும்
1: வல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான்.
0: அந்த சண்டாள பாவி வர்றது எதுக்குன்னா
1: கொல்ல திருட அழிக்க.
0: ஆனா நம்மளை கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
1: சொல்ற
0: இந்தவரே கொல்ல வர்றான். டேய் சொல்ற நீ
1: சொல்லு.
0: அவன் கொல்றான் வேணா ஆண்டவர் என்ன கையில பிடிச்சு சொல்றான்
1: சொல்லு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கற பட்டே
1: சொல்றா அப்பா அப்பா சொல்ற சொல்றா நீ
2: சொல்றா
1: அப்பா சொல்ற அப்படின்னு என்ன சொல்றா
2: சொல்ற
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காகிற நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிஷித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு நான் சொல்றேன் சொல்றான்
2: சொல்றான் நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன்ல சொல்றான்
1: இல்ல எனக்கு அவன் கொல்றான் சொல்றான் சொல்றான்ல
2: சொல்றான்
1: பேசு எதையாவது நீ முயற்சி பண்ணு சொல்லல இந்த பெரிய காரியத்தை நீ முயற்சி பண்ண நகர்ந்துரும் சொல்லல நீ விசுவாசிச்சா பெயர்ந்துரும்
2: பெயர்ந்துரும்
1: விசுவாசிக்கிறீங்க
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: முயற்சி பண்ண பெயரும் இல்ல விசுவாசிச்சா முயற்சி பண்ண நகரம் இல்ல
2: விசுவாசிச்சா பெயரும்
1: அது பெயரும்னா நீங்க எதை பார்த்து பேசணும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: எல்லாருக்கும் என்னன்னா
2: திணறுது
1: என்ன செய்யுது
2: திணறது
1: ஆண்டவர் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் சாமி நான் சொல்றத நீ நம்புனா போதுன்றார்
2: எஸ்
1: இது உனக்கு நடக்க போதுன்னு சொல்றேன் இத உனக்கு நான் செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்புறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறியா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
1: அப்படின்னா சொல்லு
2: எஸ்
1: என் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன்னு உட்கார்ந்துருக்குற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கு ஆண்டவரே எனக்கு சொன்னபடி இந்த அற்புதம் வீட்டுல என்ன செய்யா
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசினீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகராது
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் அற்புதம் செய்யணும்னா ஃபெய்த் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும்
2: ஃபெய்த் வேணும்
1: அவருடைய வல்லமை நாம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதுக்காக ஆண்டவர் வசனங்களை தந்து ரேம வார்த்தையை தந்து ரேம பாடல்களை தந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாருன்னு அப்படி தூண்டுறாரு ஏன் தூண்டுறாருன்னா அவர் காரியம் என் வீட்டுல என் ஊழியத்துல என் தொழில முண்ட போகுது
2: ஆமென்
1: இந்த மண்டலத்துலதான் நாம என்ன செய்யணும்
2: சஞ்சரிக்கணும்
1: ஆண்டவர் சொல்றாரு முயற்சி பண்ணாத இப்ப நான் சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக
2: கடவுது என்றாள்
1: அதான சொன்னா அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை
2: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள்
1: முடிஞ்சு ஆண்டவர் பேசுறப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எப்படி ஆகும்னு கேட்க கூடாது அப்படியே ஆகும்னு ஆமேன் சொல்லணும்
2: ஆமென்
1: அண்ணே அறிவாளி என்ன சொல்லுதுன்னா
2: எப்படி ஆகும்
1: என்னை கோமாளி ஆக்கி வச்சிருச்சு அறிவாளி என்ன ஆக்கி வச்சிருச்சு
2: கோமாளி
1: கோமாளி ஏத்துக்கிற முடியல மைண்ட்ல என்ன செய்ய முடியல அந்த காரியம் அது எப்படி அது எப்படி அது எப்படி சாத்தியம் என்னன்னா
2: ஆகும்
1: ஆண்டவரால கையை கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் இப்ப தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் என்ன தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென்
1: தேவன் சொன்னதை
2: அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இது என்ன செய்து மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: சொல்ல வர்றாரு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கறத என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியனர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கிற
2: மாட்டியான்ட்டு.
1: இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கிற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்க தரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்பு காலத்துல ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்வேன்,
2: அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேது உங்களுடைய அடியாளுக்கு என்ன சொல்ல வேண்டாம்,
2: அபத்தம் சொல்ல வேண்டாம்.
1: அவன் ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாசு எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானா, ஏ உனக்கு இல்ல புட, நீ எல்லாம் ஆளை பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புட, வீட்டுக்காரே குடிச்சிட்டு அடிதடி வச்சுங்களேன், இந்த இவன் ஏழு ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான் அவன் சொல்லுவான், நீங்க சொல்லணும்
2: ஒத்துக்கிற முடியாதுரா. ஊரு ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு. அப்படின்னு
1: உள்ள தலையெழுத்து அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்கு படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்குதான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்குலாம் வயசாயி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான் உங்க காடு வா வாங்குது, வீடு
2: என்னன்னு
1: போப்பா சாமி முடிஞ்சு வச்சு போவோம் கதை. நீங்க என்ன சொன்ன,
2: ஒத்துக்கிற முடியாது.
1: இங்கதான் ஆரம்பமே ஆகுது.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டாபிக கர்த்தர் தொட்டு அது உனக்கு இருக்கும்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல போற, இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிற போறியா, அல்லது நான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிற போறியா? விசுவாசம் என்னன்னா தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்கும்னு சொல்றாரோ அது அப்படி என்ன செய்யறதுன்னா ஒத்துக்கிறது.
2: ஆமென்.
1: என்ன செய்யறது,
2: அப்படியே
1: புருஷனே அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டா,
2: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
1: ஹல்லேலூயா. உடனே டேவில் சொல்லுவான், நீ சரியா வம்புல என்ன செய்ய போறன்னா,
2: மாட்டிக்க போற,
1: நீ பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறன்றது மட்டும் என்ன செய்யணா, நீ
2: பொறுத்திருந்து பாரு.
1: நீ ஓவரத்தா ரொம்ப நாள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறன்னா பேசிக்கிட்டு என்னன்னா தெரியுற, நீங்க சொல்லணும், ஏப்பா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா.
2: எஸ்,
1: சொல்றது புரியுதா உங்களுக்கு?
2: எஸ்.
1: எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்னா, எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
2: முடியாது.
1: அவர் சொன்னதையே நானும்
2: சொல்லுவேன்,
1: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
2: சொல்லிக்கிட்டே.
1: கர்த்தர் வாய திறந்திருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
2: நிச்சயமாய் திறப்பார். ஹல்லேலூயா.
1: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க, அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு. ஊட்டையாவது உடைச்சிடலாம், உங்க வாய்ப்பூட்ட என்ன செய்ய முடியாது,
2: உடைக்கவே முடியாது.
1: இந்த வாய்ப்பூட்ட உடைச்சு ஒரு வாய்ப்பாட்ட கொடுத்தாரு. என்ன பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன், என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட நானே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்ற. அண்ட சொல்றாரு, வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாரு, வாயில ஒரு பாட்டுன்றாரு.
1: ஒரு

0: எந்த டாபிக்கே பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்கே பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. அதான் நீங்க போட்ட பூட்டு. ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்ல.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல, எனக்கு அது நடக்க என்ன இல்ல. இந்த மாதிரி என்ன போட்டு வச்சிருக்கீங்க வாய்க்கு?
1: பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா?
0: ஆண்டவர் சொல்றாரு, பூட்டா ஓடுற பூட்டு வாயில வைக்கிறேன் பாரு. ஒரு பாட்டு

0: எனக்கு இந்த பாட்டு கேட்காதவங்க எல்லாம் யூடியூப்ல போய் கேளுங்க,
1: அழகான படைப்பேன்னு.
0: சூப்பர் சாங். எனக்கு கேட்டுட்டு பயங்கர படு வைபாய் போச்சு எனக்கு அந்த பாட்டை கேட்டு கேட்டு. உடனே பாஸ் கிப்சனுக்கு அடிச்சிட்டேன். அடிச்சு, ஐயா என்னையா பாட்டு போட்டிருக்கிறது, செம்மையா இருக்கு அந்த பாட்டுங்கன்னு அவருக்கு பயங்கர சந்தோஷம்.
1: அப்பப்ப
0: நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றாரு பாருங்க.

0: இப்ப ஏன் வந்து விசுவாசிக்கிறவனால அமைதியா இருக்க முடியலன்னா, அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிட்டே இருக்கிறார்,
1: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
0: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். இந்த ஃபெய்த் வாக்குன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச ஃபெய்த்ல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இதுதான் அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறமே சோர்ந்தே போறதில்ல.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: கிரேஸ் வேற, ஃபெய்த் வேற, கிருபை வேறு,
1: விசுவாசம்
0: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது. ஆண்டவர் அன்பை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பவரை பார்க்கலன்னா என்ன செய்யறது நம்ம? ஃபெய்த் எதை ரிலீஸ் பண்ணுது? ஆண்டவருடைய பவரை. எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஜனம் ஆண்டவருடைய கிருபையை பார்த்தாங்களா? ஏங்க சம்பவம், அக்னி சம்பவம், மன்னா, கசந்த மாறா, காட ஆட
1: ஓட,
0: எதுவும் பழசா போல.
1: எஸ்,
0: கால் வீங்கல. எவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குண்டாகல? 40 வருஷத்துல
1: ஒரே சட்டை
0: போட்ட சட்டை பத்தாம போகல, ஒரே ஸ்லிம்மா இருக்கிறான் 40 வருஷமா.
1: எஸ்,
0: எவனும் சுகர் வந்து சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
1: ஆகல,
0: ஏன்னா மேகத்துக்கு கீழே.
1: Yes.
0: எல்லாம் grace of God.
1: Amen.
0: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு?
1: விசுவாசம் இல்லாம போச்சு.
0: எபிரேயர் 4வது அதிகாரம் தானே, மன்னிக்கணும், 3வது அதிகாரம் வசனம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
1: கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா?
0: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
1: பார்க்கிறோம்.
0: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் காட். ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நிறைய கிரேஸ் பார்த்துட்டான், ஆனா என்ன பார்க்க போறான்? எழுப்புதல்ல,
1: பவரை.
0: பவரை பார்க்க போறான். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்,
1: ஃபெய்த் வேணும். ஹல்லேலூயா,
0: ஆமென் சார்,
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஆண்டவரோட எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆண்டவரே போதும், நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், என்னத்தையோ நான் இருக்கிறத குடிச்சிட்டு வியாதி வருத்தம் இல்லாம நான் வந்து சேர்ந்தேன்னா என்னன்னா
1: போதும்,
0: போதும் ஆண்டவரே. அதுக்கு மேல நான் ஒண்ணு பெருசா என்ன செய்யலன்னா
1: கேட்கலப்பா.
0: 82 தொழில ஆசீர்வதிங்க, ஒரு இடம் வாங்க உதவிச்சிங்க, எனக்கு ஒரு போதும் ஆண்டவரே. அது இல்ல, அது இல்ல. எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்?
1: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா
1: விசுவாசம்,
0: ஃபெய்த் வேணும். Hallelujah.
1: Hallelujah.
0: Our faith releases God's power.
1: Power.
0: Grace releases God's love. And your faith releases God's power.
1: Power.
0: கிருப ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும், ஆனா விசுவாசம் தான் ஆண்டவருடைய பவரை ரிலீஸ் பண்ணும்.
1: ஆமென்.
0: இது விளையாட்டு இல்ல. ஆண்டவரே, என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ண காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் 4 தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி பவர் மோடுக்குல நாங்க வர்ற ஆண்டவரேங்கற
1: எஸ் லார்ட்,
0: அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
1: ஆமென்.
0: பரவாயில்ல, அப்படியே வெள்ளம் போகுது, அடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச வேண்டியதான்
1: போவோம்.
0: இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
1: முடியாது,
0: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்குல என்னால போக முடியாது,
1: முடியாது.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: போக வேண்டியதான் போ, அப்படியே போக வேண்டியதான். ஒரு போக்குல என்னன்னா
1: போக வேண்டியதான்.
0: வாழ்க்கை என்ன நம்ம கையில இருக்கு, போக வேண்டியதான். அப்படியே எங்க போக போறிய, எங்க போக போறிய? அப்ப இந்த வாக்கு இருக்கிறவன் இந்த போக்க ஒத்துக்கவே மாட்டான்.
1: எஸ்,
0: நல்லா இருக்கடா, எனக்கு என்ன இருக்கு,
1: வாக்கு இருக்கு,
0: வாக்கு இருக்கு.
1: ஒரு

0: என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்
1: சொல்லணும்.
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இத சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்கு என்ன செய்கிறார்,
1: தூண்டுகிறார்.
0: ஹல்லேலூயா. இத வந்து நான் ஜாயின் டிக்ளரேஷன் சொல்றேன், கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழே இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா டிக்ளேர் பண்றேன்,
1: டிக்ளேர். ஹல்லேலூயா.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேராது, இது
1: தேராது.
0: இது யாரோட அறிக்கை,
1: மருத்துவ அறிக்கை.
0: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா,
1: தேரா.
0: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபெய்த் கன்ஃபஷன் ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: இல்லையா சொல்லுங்களேன்,
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: எல்லா ரிப்போர்ட்டும் ஆண்டவர் ஒண்ணு இல்லாம ஆக்குறாரு,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: என்ன, நீங்க ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க,
1: ஆமென்.
0: என்ன அறிக்கை,
1: கூட்டறிக்கை.
0: கூட்டறிக்கைனா என்ன, இந்த வேர்ட் எல்லாம் புரிஞ்சுக்கணும். கூட்டறிக்கைனா என்ன, தேவன் சொன்னதையே நானும் சொல்றேன்,
1: தேவன் சொன்னதையே நானும் சொல்லுகிறேன்.
0: எனக்கு ஆண்டவருக்கு இடையில எந்த முரண்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: ஆண்டவர் சொல்ல, நான் முரண்படல, நீ முரண்படாத.
1: எஸ்,
0: நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
1: இல்லை.
0: நீ என்னோட என்ன செய்யாத,
1: முரண்படாத.
0: நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப, அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன், தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா,
1: இருக்கு.
0: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டனுடைய சைஸ் எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: இது ரெண்டு கடையில என்ன மாதிரி வேற மாதிரி இருந்தா என்ன ஆகும் கதை,
1: தடம் புரண்டு விடும்.
0: இதே மாதிரிதான் ஒரு பக்கம் தேவன் பேசுறாரு, இன்னொரு பக்கம் தேவன் பேசினதை நான் என்ன செய்யறேன்,
1: பேசுகிறேன்.
0: இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைக்கு இடையில எந்த பிசர் அடிக்கல.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: நீங்க வீட்டுல ஏன் வண்டவாளம் தெரியாம வண்டவாளம் போட சொல்றீங்களே, என் லட்சணம் உங்களுக்கு என்னன்னா
1: தெரியாதா,
0: அதெல்லாம் விடுற. நீ முதல்ல என்ன போடுவியா, நான் சொல்றது என்ன செய்வியா, நீ
1: வண்டவாளம் போடுவியா.
0: நீங்க தேவன் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க தண்டவாளம் போட்டீங்க,
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வண்டி வரப்போகுது.
1: எஸ் ஆமென்.
0: வண்டி வரப்போகுது, தண்டவாளத்துல வண்டி வரும், வண்டவாளத்துல வராது,
1: வராது.
0: ஆனா நீங்களும் நான் என்ன சொல்றேன், என் வண்டவாளம் தெரியாம இந்த பாஸ்ட் வேற, இந்த நவம்பர் மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து எலட்சணம் தெரியாம என்னை போட்டு கொல்லு கொல்லுன்னு இந்த மனுஷன் என்ன செய்யறானே, இவனுக்கு விசுவாசம் வந்தா அதுக்கு நாங்க என்னையா பண்ண.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு.
0: வண்டி வரப்போதியா,
1: இதனையோ
0: யாரெல்லாம் தண்டவாளம் போட்டீங்களா, வண்டி வரும்.
1: வாழ்க்கையேஜோ
0: சிக்னல்லாம் ஓர் பச்சை விளக்கு எரிஞ்சிருச்சு.
1: ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு, இதனையோ நானும் நம்பினாலே வாழ்க்கையேஜோ.
0: நம்ம பாம்பன் பாலத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல,
1: முடிஞ்சு
0: தண்டவாளம் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல,
1: போட்டாச்சு.
0: தக்க தக்கன் இருக்கு, பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுனால நூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: அப்ப எதுக்கு தண்டவாளம் போட்டு வச்சிருக்கு, வேடிக்கை பாக்குறதுக்கா,
1: இல்லையே.
0: அழகா இருக்கு, நேரா இருக்கு, கோணலே இல்ல, சூப்பரா இருக்கு. எப்படி அந்த தண்டவாளத்தை என்ன
1: செஞ்சாங்கன்னா,
0: லைட் எல்லாம் போட்டுருக்காங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கானுங்க, ஏத்துறான் இறக்குறான், லிப்ட் எல்லாம் சூப்பரா. என்னன்னா
1: இருக்கு,
0: மேல போகுது, திடீர்னு கீழே என்னன்னா
1: வருது
0: வருது,
1: இந்திய கொடி இல்ல, லைட் வேற அழகா கலர் கலர்.
0: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா, வண்டி வர்றதுக்கு போட்டதா,
1: வண்டி வர போட்டது.
0: அப்ப இவ்வளவு வேலை எதுக்கு பாத்துருக்காங்க?
1: வண்டி வர
0: வண்டி வருதுயா,
1: வண்டி வருது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கடந்த வருஷங்கள்ல தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா வண்டி வரப்போகுது.

0: பெரிய காரியம் ஓடி வரக்கூடிய ஓடு பாதை தான் விசுவாசம்.
1: இதனியோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே.
0: அங்க ஒரு தண்டவாளத்தை போட்டிருக்காங்க, ஆனா இங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சிங்கங்காட்டுல தேவன் ஒரு தண்டவாளத்தை போட்டாரு.
2: ஆமென்.
0: எழுப்புதல் வருதே
2: வருதே.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.

0: என்னோடு தேவன் பேசுகிற காரியத்தை நான் மென்னு முழுங்கல.
1: எஸ்
0: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
1: எஸ்
0: தண்டவாளம் போடுறதுக்காக தான் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு விட்டார்.
1: ஏய்
0: அடங்காதவனே, வாய வச்சுக்கிட்டு
1: மாறு,
0: ஏ வெல்லம் என்ன பேசிட்டு இருக்காதரா, சொன்னது மட்டும் என்ன செய்யடா நீ
1: பேசு.
0: தேவன் சொன்னதை மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
1: ஆமென்.
0: உங்க மண்டவாளத்தை எல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாருன்னா தண்டவாளம். இதுலதான் வண்டி வரப்போகுது.
1: எஸ்
0: இதுலதான் அவர் வாக்கு பண்ணின அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போதே,
1: ஓடி வரப்போதே.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்போ ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்மளால ஒரு தடை வந்துடக்கூடாது. அதான் நம்ம வாயினால ஒரு தடை வந்துடக்கூடாது.
1: எஸ்
0: வாயை வச்சுக்கிட்டு இருக்கணும். லூக்காவின் சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
0: இதை நான் எதனால் அறிவேன்,
1: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
0: என் மனைவியும்
1: வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்று.
0: அதாவது தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல பொன் தீப பீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
1: பேசுகிறார்.
0: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல, பேசின காரியத்தை
1: விசுவாசிக்க முடியல.
0: ஏன்னா அவர் மண்டவாளம். அப்படி அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம், நானும் கிழவேன், என் மனைவி யாருன்னா கிழவி ஆயிட்டா. இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்னென்ன நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்க
0: பேசுறீங்க. உடனே ஆண்டு சொல்றார், டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: ஆமென்.
0: அற்புதத்துக்கு தேவை
1: பலன் இல்ல, விசுவாசம் தான்.
0: தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன்,
0: உன்னுடனே பேசவும்
1: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்த.
0: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா
1: அவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
0: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன், பூட்ட உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிற. அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால ஓ வாய்க்கு
1: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
0: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
1: பேசாது,
0: ஊமையா இருப்ப. அப்பனா விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
1: தேவன் தண்டிச்சிட்டாரா?
0: ஒட்டாரா அவர் போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பேன் நீ, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை. அப்படி இல்லை சகரியா, உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது,
1: கேட்கப்பட்டது.
0: என் காரியம் உன் வீட்டுல முண்ட போகுதுன்னு சொல்றேன், நீ என்னடானா அது எப்படி நடக்கும்னு கேட்கிறேன். எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னையில இருந்து நீ பேச மாட்டேன்.
1: எஸ்
0: பேசாதவன் பேசுறது அற்புதம் தான். நல்லா பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனதும்
1: அற்புதமே.
0: அப்ப சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
1: வார்த்தை வரல,
0: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
1: சைகை
0: சைகை பண்றப்பெல்லாம் சகரியாவோட ஃபெய்த் அப்படி பம்ப் ஆகும்.
1: ஆமென்.
0: நல்லா தானடா தூபம் கட்டிக்கிட்டு இருந்தோம், நல்லா தானடா தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாயை கட்டி விட்டாரு. நல்லா பேசின வாய் கட்டப்பட்டிருக்குண்ணா, ஒரு பவர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம்.
1: எஸ்
0: அப்ப வாயில வேலை செய்யற பவர் வாழ்க்கையில வேலை செய்யாதா?
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: என் வாயில கிரி செய்யற பவர் என்னோட வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்ய
1: கிரி செய்ய ஒரு
0: சைகையில காட்டிருப்பாரு. யார்ட்ட எலிசபெத்துட்டு போய் உனக்கு எனக்கு குழந்தை
1: பறக்க போகுது
0: எப்படியான்னு கேட்டா
1: வாய் பேச.
0: சகரியா தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை
2: ஒரு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல என்ன செய்ய போது
1: நடக்க போகுது.
2: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
1: பேச முடியல. ஹல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பன் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
1: எஸ்,

0: எஸ், யார் குறுக்க வந்து உனக்கு புத்தி இட்டு போச்சா? இல்ல சொஸ்த புத்தியா தான் என்ன செய்யா
1: பேசுறியா?
0: இந்த காலத்துல இப்படி ஒரு கிறுக்குச்சியா நீ?
1: இருக்கு இருக்குன்னு கிறுக்கு பிடிச்சி அலையறியே.
0: இந்த காலத்துல இப்படி ஒரு பைத்தியக்காரனா உங்க பாஸ்திரியாவே? அவன் சரியான பூசார் பம்போல இருக்கான். எல்லாரும் சேர்ந்து என்ன பாடு நினைச்சு வச்சிருக்கான் பாரு, இந்த வருஷ கடைசியில என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து யாரு பேசினாலும் சரி, சொஸ்த புத்தி உள்ள மனுஷன் நான்.
1: எஸ்,
0: நீங்க என்ன சொல்லணும்?
1: சொஸ்த புத்தி உள்ள மனுஷி மனுஷன் நான். அல்லேலூயா.
0: தேவன் சொன்னதை நான் ஒத்துக்கிட்டேன். என் வீடு ஒத்துக்கிருச்சு, என் குடும்பம் ஒத்துக்கிருச்சு, என் பிள்ளைய குறிச்சு நான் சொன்ன காரியத்தை என் புள்ள ஒத்துக்காம இருக்கலாம். அப்ப நான்
1: ஒத்துக்கிட்டேன்.
0: என் கணவரை குறிச்சு தேவன் சொன்ன காரியத்தை என் வீட்டுக்காரர் ஒத்துக்காம இருக்கலாம். ஒரு மனைவியா நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்?
1: ஒத்துக்கிட்டேன்,
0: ஒத்துக்கிட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் முண்டும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட?
1: தப்பு பண்ணிட்ட.
0: சமீபத்துல என் ஃப்ரெண்ட் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வாரம் பார்த்தேன். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கு எல்லாம் புரியவே இல்லை. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காமா, என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. நானும் ஏஞ்சல் உட்காந்து இருக்கிறோம், எங்க முன்னாடி உட்காந்து இருக்கிறான். டேய், வண்டி வண்டியா கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
1: தெரியல,
0: தெரியல. அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு நம்புடா டேய். அப்பதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
1: ஆமென்.
0: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசினதை ஒத்துக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: நல்லா இருப்பீங்க.
1: எஸ், நல்லா இருப்பீங்க.
0: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
1: விழாது. அல்லேலூயா.
0: சொல்லுங்க, நான் தப்பு பண்ணல,
1: நான் தப்பு பண்ணல,
0: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்,
1: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் ஒரு இறுதி அடையாளத்தை சகரியா பாடியிலே கொடுத்தாரு பாருங்களேன். சகரியா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன செஞ்சாருனா,
1: விட்டுட்டார்.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் நல்லா பேசிட்டு இருந்தவன் நாவு கட்டப்பட்டிருக்குன்னா, இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. இது நீங்க தான்.
1: எஸ் லார்ட், இது நீங்க தான்.
0: நீங்க தான் எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்,
1: தொட்டில்
0: ஜோகனோட கதையெல்லாம் சொன்னதை, சாரி சாட்சியை சொன்னதை சேனல்ல எடுத்து அவரு பெருசா பிளாஷ் பண்ணி 54 வயசுல குழந்தை பிறக்க போதா? ஆயிரக்கணக்கில் பார்த்தானா, இதை மட்டும் 40,000 பேருக்கு மேல
1: பார்த்தேன்.
0: இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்?
1: 40,000.
0: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்திருக்கிறாங்க. சரி, உள்ள போய் நான் இந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க வருத்திருக்கேன் பாப்போம்னு உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 வயசு ஆச்சு, எனக்கு 50 வயசு ஆச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 ஆச்சு, எனக்கு 15 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இனிமே குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினைச்சு நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் இந்த விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்கள் ஃபைலை நாங்களும் ஓப்பன் பண்ணிட்டோம்.
1: ஆமென்.
0: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்போதான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பாஸ்டர் யுவர் ஃபெய்த் கன்ஃபஷன் ட்ரிக்கர்டு டூ மெனி பீப்புள்ஸ் ஃபெய்த் அப்படின்னு போட்டிருந்தான். உங்க விசுவாசம் அநேகருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணி விட்டுருச்சுன்னா அப்படி
1: தூண்டி. ஆமென், ஹல்லேலூயா.
0: அட ஃபாதர் சொன்னாங்க, டேய், உன் விசுவாசத்தை பார்க்குறப்ப எனக்கு பயமா இருக்கு.

0: ஆனா உன்னோட சேர்ந்து நானும் ஆமேன்
1: ஆமேன் சொல்றேன் அப்படின்னா
0: என் பிள்ளைய எவனாவது யூடியூப்ல வருத்தெடுத்துட கூடாது, அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு. நாங்க வருத்தால நான் தான்ப்பா ஜெயிப்பேன்
1: அப்படின்னு ஆமேன்.
0: வருத்தாலும்
1: ஆமேன்.
0: ஆண்டவர் சொன்னதான் என்னன்னா
1: ஜெயிக்கும்
0: ஜெயிக்கும்
1: ஆமேன்.

0: புதன்கிழமை மதுரையில மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஹோட்டலும் நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். அண்ணே, இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஏதோ மீட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நான் மெசேஜ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னதான் நமக்குள்ள தேவன் சொல்ற காரியத்தை நாம அறிக்கை பண்ணி நம்ம ஃபெய்த்ல நம்ம அசைக்க முடியாம இருக்கிறப்ப அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிஞ்சிராத இன்னொரு நபருக்குள்ளேயும் அதே காரியத்தை கத்தர் பேசுறப்ப உங்க ஃபெய்த் எப்படி இருக்கும்?
1: எஸ்
0: கேட்கலாமா என்ன பேசினாருன்னு
1: சொல்லி? ஆமென்.
0: போடு, கேட்கலாமா? போடுங்க பாப்பா.
2: ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும், அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விடுறேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயாவது மினிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லோரும் ஜோமனுவேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஒரு 1 மந்தாகவே ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னு ஒரு 54-55க்கு மேலே கொஞ்சம் நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்னே. ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன். கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்ன்னு பேர் வச்சோம். ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க் நான் பார்க்குறப்ப அது ஒரு ஒரு ஒரு தீர்க்க தரிசியான ஒரு பாயாக இருந்துச்சு. ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்ற ஒரு பேர் வைக்கணும். ஐ டோன்ட் நோ இது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா, இல்லை இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலண்ணே. பட் இதை நான் பார்த்தேன் ஒரு இது ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு இது ஆண்டவர் நான் காட்டினார். பட் நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் இஸ் கோயிங் டு கம் இன் ஏ ஹேண்ட் வெரி சூன். ஆண்டவர் வந்து வெகு சிறிய விரைவில் இதை உங்களுடைய கையில் கொண்டு வந்து வைப்பார் நான் வந்து இயேசு நாமத்தில் நம்புகிறேன். ப்ராஃபஸாய் ஐ டிக்ளர் அண்ட் டிக்ரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளோ ஏஜ்னு எனக்கு தெரியாதுன்னு பட் ஆண்டர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், அதை நாங்கள் பிட்னஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸ் பண்ண வாக்குத்தத்துக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கத்திரி எங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்த பிறக்கணும். பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிரம் நாட்கள் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக அது நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷனை நான் பார்த்தேன். கத்தர் நாம் மேம்படுத்தும். கிரேஸ் அன்லிமிட்டெட் இது ஒரு பாயா ஆண்டர் கொடுக்குறாங்க. என்ன பேர்னு அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ் நாங்கள் வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறது எனக்கு தெரியல. உங்களை ஆண்டவங்கள்ட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்டிருந்தா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் அது ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறி பேசுவ நாமத்தினால நாங்கள் நம்புகிறோன்னே. உங்களுக்காக அக்கா காக்கும் போலி எங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்ல ஆர்கனைஸ் பண்றேன், கண்டிப்பா வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தா கால் பண்ணுங்க.
0: இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஆக்சுவலா ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
1: எஸ்
0: ஆனா இப்ப நான் ஜொகான டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
1: எஸ்
0: திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாது, 1 மந்த் எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துருச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தைய நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
1: ஆமென்.
0: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: தொட்டில்.
1: எஸ்
0: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இதை தான் எனக்கு கொடுத்துருக்கிறாங்க, அண்ணே இதுல தான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றதுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன் இருந்து வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபரிடத்துல கத்தர் பேசுறாரு.
1: ஆமென்.
0: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்டு வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கத்தர் உங்கள்ட்ட பேசிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: அவர் ஜொகானா கிரேஸ்னு பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொகானன்.
1: ஆமென்.
0: ஜொகானன் இஸ் ரியல்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25 பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஆமென்.
0: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
1: எஸ்
0: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
1: ஆமென்.
0: நான் அதை நல்ல மோப்ப முடிச்சிட்டேன்.
1: எஸ்
0: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வரல என்ன பதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்கனே. நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ பார்த்தா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்
1: என்னன்னா,
0: புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜெபம் பண்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்ன வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்கே நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டேன்.
1: எஸ்
0: அதனால அந்த மனுஷன் மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முறை சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கத்தர் காரியத்தை என்ன செய்கிறார், ஊர்ஜிதம் பண்ணி
1: ஊர்ஜிதப்படுத்து.
0: டீல் முடிஞ்சு.
1: ஆமென். ஆமென்.
0: அது எப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதெல்லாம் என்னன்னா
1: இல்ல.
0: அது எப்படி ஆகாது, அப்படி ஆகும்,
1: அப்படியே ஆகும்.

0: வந்தது.
1: ஆதியாகமத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன்ட்ட போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
0: ரட்டித்தது.
1: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது.
0: ரட்டித்தது.
1: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
0: எஸ்,
1: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
0: ஆமென்.
1: தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
0: தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
1: சீக்கிரத்தில் ஆண்டவர்
0: அதை சீக்கிரத்தில் ஆண்டவர்
1: செய்ய போறாரு,
0: செய்ய போறாரு.
1: அதனாலதான் அந்த சொப்பனம் பார்வோனுக்கு
0: ரட்டித்தது. ஹல்லேலூயா.
1: The fact that Pharaoh dreamed the same dream twice.
0: Yes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரே சொப்பனத்தை ரெண்டு முறை. Hallelujah.
0: Hallelujah.
1: And emphasizes God's determination to do this and do it soon. இத செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்துல செய்ய போறாரு.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen சொல்லுங்க.
0: Amen.
1: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இத சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்?
0: செய்ய போகிறார்.
1: ஆனா அறிவு என்ன சொல்லுது? அது எப்படி
0: ஆகும்?
1: அது எப்படி இங்கதான் இதை கலட்டி
0: வெளியே வச்சுட்டு
1: அது அப்படியே.
0: ஆமென்.
1: இட்ஸ் எ மிரக்கிள். இட்ஸ் எ மிரக்கிள்.
0: எஸ்.
1: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், டென்த் மீட்டிங்ஸ் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லட்ச வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோட ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றார். அவ்வளவுதான், ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் அந்த பிரேயர். அவர் மடியில இருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறான் கீழே.
0: ஆமென். எஸ்.
1: அம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம் ஆகி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேட்கிறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டு, நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்னா தலையில அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண்ணு அப்படி எனக்கு நல்லா தெரியுதுன்றாங்க. தூக்க முடியாத கைய தூக்குறாங்க. இதான் என்னால விழுங்க முடியல. இங்க முகத்தை பாருங்க, இப்படி பாருங்க.
2: Stretch forth your hands. Open and close them. Glory. Let's help her rejoice. I shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience, I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
1: ஒரு பிலிமே எடுத்திருக்கிறாங்க. மதியானம் அந்த பிலிம் ஃபுல் பிலிமை நான் உட்காந்து பார்த்தேன். ஆஸ்மால, அவரும் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸை சோகம் கொடுத்துருக்கிறார். இந்த பையனுக்கு வந்து நிற்கிறான், அவனால் மூச்சே விட முடியாது. மேலே கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு அப்படின்றாரு. மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்ட்டாக எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளோ மூச்சு இழுத்து விடுறான்.
3: Hallelujah.
1: இவனுக்கு வந்து திக்குவாய். தேங்க்யூ. இவனுக்கு வந்து பேச்சே வராது. இப்படிதான் பேசுறான். இதுக்கோய் கைய வச்சு ஜோம் பண்ண உடனே பேச்சு அவ்வளவு ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோ.
2: In my Savior's name, let him talk for the rest of his life. Without stammering or stuttering, heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie, did you feel the Lord?
3: Yes, sir.
2: Where did you feel him?
3: All over.
2: Eddie, are you going to talk?
3: Yes, sir.
1: அடுத்து ஏஏ ஆலன். ஏஏ ஆலன் வந்து 1960 உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவர் வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றாரு. எல்லாம் ஃபெய்த் பவர், ஃபெய்த் என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்குறாரு. அவர் பாட்டு வந்து நடக்கிறார். நர்ஸ் ஓடி வர்றா பின்னாடி இருந்து பதறிக்கிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு அடுத்து மேல ஏறிட்டு இந்த மவுண்டைன் தான் இந்த கதை தான். உன்னுடைய மலை என்ன செய்யுதுன்னா பயிர்ந்து சமுத்திரத்துல
0: அள்ளுண்டு போகுதுன்னு
1: அவர் அவர் வச்சிருந்த கிளச்ச குடுங்கன்னு கேட்டாரு. அந்த கிளச்ச வச்சுக்கிட்டு ஸ்டேஜிலே மிதிச்சு மிதிச்சு கிளச்ச உடைச்சு அந்த கிளச்ச நாலு துண்டாக்கி எந்திரிச்சு நடந்து ஒரு கையில கொடுத்து ஓ மலையை தூக்கிட்டு போன்றாரு.
0: ஆமென்.
1: 1960
0: எஸ்
1: 1950 ஓரல் ராபர்ட்ஸ், டிஎல் ஆஸ்பான், ஏஏ ஆலன் இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
0: ஆமென். எஸ் எஸ்
1: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையக்கா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாதீங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல. குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
0: எஸ்
1: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்ன ஏஞ்சலையும் சூஸ் பண்ணியிருக்கிறார்.
0: எஸ்
1: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
0: எஸ்
1: எவ்வளவு சொல்லணுமோ
0: சொல்லிக்கிட்டே.
1: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டிய, நீங்க தான் பார்க்க போறிய.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: இருதா பாருங்க.
2: கிரிப்ளிங் ஆபரேஷ்.
1: ஹல்லேலூயா. ஏய் ஆலன். ஃபுட்டேஜ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
2: What do you think about it?
4: Oh, it's wonderful.
2: You're walking.
4: Yes, I'm.
2: What do you think about it?
4: Oh, I don't know what to say.
2: You're healed.
4: Yes. Amen. Amen.
5: No more than this man couldn't walk except these crutches. He had to walk on this one.
2: Amen. This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
1: எங்க காட்ல நடக்க போது எத்தனை பேர்
0: விசுவாசிங்க? ஆமென்.
1: அப்ப இது எந்த வருஷம் நடந்தது?
0: 1950
1: 74 வருஷம்.
0: எஸ்
1: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக்கு என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில முந்தின தலைமுறையில இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்க தலைமுறையில மேனிஃபெஸ்ட் ஆகும்.
0: ஆமென். அப்பா
1: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க. உங்க காரியம் உண்டு.
0: எஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: சூப்பர் சிங்கர் எல்லாரும் ரசிக்கிறோமா?
0: ரசிக்கிறோம்.
1: இனிமே ரசிக்கிறோமா?
0: ரசிக்கிறோம்.
1: ஒருத்தர் மட்டும் ரசிக்கிறீங்களா? மொத்த குடும்பமும் ரசிக்கிறா?
0: மொத்த குடும்பமே.
1: அப்ப உலகத்துல ஒருத்தன் பண்றத மொத்தமா உட்காந்து ரசிக்கிறான், கர்த்தர் சொல்றாருங்கிறத ஒத்தையில ஒருத்தன் ரசிக்கிறான்.
0: எஸ்,
1: உலகத்தை ரசிக்க முடியும், வார்த்தைய யாரோட பேசுறாரோ அவன் மட்டும்தான்
0: விசுவாசிக்க முடியும். ஆமென்.
1: உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுறாருன்னா விளையாண்டுறாதீங்க.
0: உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய உங்களை முன்குறிச்சதுனாலதான். ஆமென்.
1: மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த் அப்படியே கர்த்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
0: ஆமென்.
1: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தையை நான்
0: விசுவாசிக்கிறவன்.
1: ரெண்டாவது, உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசிருப்பாருன்னா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர்.
0: ஹல்லேலூயா.
1: மரியாள்ட்ட பேசினத யோசேப்ட்ட பேசினாரா?
0: பேசினார்.
1: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்தலகம் சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட்ட பேசினாரா?
0: பேசினார்.
1: சிமியோன்ட்ட பேசினாரா?
0: பேசினார்.
1: அண்ணாள்ட்ட பேசினாரா?
0: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
1: எலிசபெத் கிட்ட பேசினாரா?
0: பேசினார்.
1: சகரியாட்ட பேசினார?
0: பேசினார்.
1: கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குளத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
0: ஆமென்.
1: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
0: ஆமென்.
1: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்,
0: நடக்கும்.
1: இந்த கர்த்தரிடத்துல நான் என்ன செய்யறேன்?
0: நம்பிக்கையா இருக்கிறேன்.
1: நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
0: உறுதியாய் இருக்க கடவுள்.
1: உறுதியா இருங்க.
0: ஆமென்.
1: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
0: எஸ்.
1: உங்க வீட்ல.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: ஆண்டவர் சொன்ன வாக்கு விசுவாசிக்கிற உங்க வீட்ல.
0: எஸ்.
1: அவர் காரியம்
0: முண்ட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
0: ஆமென்.
1: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறைஸ்ட கொண்டு வரணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். அதுக்கு தான் தொங்குறேன் ஆண்டவரே. ஜொகானன் ஜொகானன்.
0: ஆமென்.
1: நான் கேக்குறது இது ஒண்ணுக்கு ஆண்டுதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமா போகுது. ஆண்டவர் வல்லமை உள்ளவருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்க முன்குறிச்சிங்க, அதுக்காக உமக்கு
0: ஸ்தோத்திரம்.
1: அந்த ஒரு சாட்சிக்காக தான் வல்லவர் என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
0: செய்தார்.
1: நாம் மரியாள் பாடினாங்க.

0: கர்த்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறித்து பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறித்து பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறித்து, உங்க மனைவியை குறித்து, உங்க தொழிலை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து பேசியிருக்கிறார்ல. எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம் அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு, தண்டவாளத்தை போட்டுட்டாரு. அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது. தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரோட சேர்ந்து கூட்டு அறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல் ஆனது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல் ஆனது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைமுறைக்கு சாட்சியா சொல்ல நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புகின்றார் ஆண்டவன். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து, என்னுடைய வெளிப்பாடு தான் மருந்து, என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து, அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், அத உன் கண்ணு காணும். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஃபெய்த்த தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படி எல்லாம் பேச முடியாது. நாங்க எங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பூட்டை உடைச்சு இன்னைக்கு எங்க வாயில ஒரு பாட்டை வச்சு திரும்ப திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்க காரியம் எங்க வீட்டுல முண்டு ஆண்டவர். 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், நிறுவதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

0: நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்றெல்லாம் பேதுரு யோபு சொன்னான் அல்லவா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். யோபு 2 திருப்போம், 10. யோபு 2:10. அவன் நீ பைத்தியகாரி பேசுகிறது போல் பேசுகிறான், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, யோபு ஒரு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன். அவன் பாவி அல்ல, அவன் ஒரு பெரிய அக்கிரமக்காரன் அல்ல, அவன் கொள்ளக்காரன் அல்ல, அவன் ஒழுங்கா வாழ்ந்த ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். சொன்னேன், நல்லவர்களா இருந்தா போதாது, ஞானிகளா இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று. அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.

வசனத்துல சொல்லி இருக்குது, கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், யா ஸ்தோத்திரம். ஆனா சில நேரத்தில் வியாதியும் கொடுக்கிறார். சுகத்தை பெற நாம் வியாதியும் பெற வேண்டாமா? ஜீவனை பெற நாம் மரணத்தையும் பெற வேண்டாமா? ஆசீர்வாதத்தை பெற நாம் தரித்திரத்தையும் பெற வேண்டாமா? நல்லதை பெற நாம் கெட்டதையும் பெற வேறாமா? இப்படி பாருங்க, யோபுடைய பிரச்சனை வந்து திடீர்னு வந்து அவனுக்கு நேரிட்ட ஒரு காரியம் இல்ல. திடீர்னு சூறாவளி அடிச்சு காத்து அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடல. அவனுடைய வாழ்க்கையில திடீர்னு நடந்த அசம்பாவம் இல்ல, திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கல அவனுடைய சம்பவம். அப்படி ஒருவேளை தெரியல அவங்களுக்கு வாசிக்கும் போது, திடீர்னு ஒரு நாள் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், திடீர்னு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறதான். அப்படி அல்ல, அதை ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய சரித்திரத்தை, அவன் சில எண்ணங்களால் நிறைந்திருந்தான். அவனுடைய பிலாசபிய பார்க்கணும், அவனுடைய எப்படிப்பட்ட தத்துவங்களை அவன் உள்ள வைத்திருந்தான் என்று. கடவுளை பற்றி ஏற்பட்ட எண்ணம், கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்துல இருந்தது என்பதை பார்க்கணும். நல்ல மனுஷன், தப்பு செய்யற மனுஷன் இல்ல, நல்ல மனுஷன் தான். ஆனா தவறான காரியங்கள், சத்தியத்தை செய்ய அறியாத ஒரு நிலை, தவறான நம்பிக்கைகள், தவறான காரியங்களை விசுவாசித்து தவறான காரியங்களை பின்பற்றி வந்தான் அவன். நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தரை குறித்த எண்ணம் சரியில்லை. நல்ல மனுஷன், பிரகாசமான மனக்கண்கள் இல்லை அவனுக்கு. நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தருடைய கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்குள்ள அவ்வளவு அதிகமா கிடையாது. அவனுக்கு உத்தமமான மனுஷன், ஆனால் கர்த்தர் யார் என்பதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு இருந்தான், கர்த்தர் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார். நன்மையை பெறுகிறான், தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்மையும் மட்டுமல்ல, தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரே நாள்ல நடந்த காரியம் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, அநேகமாக பல வருஷங்களாக அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்திலே வாழ்ந்து வந்தான். கர்த்தர் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், எப்பாரு தப்பு செய்தா கர்த்தர் அடிச்சு நொறுக்கிடுவார், ஒண்ணு கர்த்தரும் காலை ஒரு நாள் உடைக்க போகிறார். கர்த்தர் எத்தனை குடும்பத்துல சொல்றாங்க பாருங்க, பெற்றோர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கர்த்தரை பற்றி அவளுக்கு அப்படி ஒரு தத்துவம், எப்படி கர்த்தர் நன்மை செய்வார் தீமை செய்வார். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அடிச்சாருன்னா நீ என்ன ஆகுது தெரியுமா? கர்த்தர் ஒன்னு நொறுக்க போறாரு, ஒரு நாளைக்கு அடிக்க போறாரு, ஒன்னு எப்படி பண்ண போறாரு, அப்படி பண்ணி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்க. யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அப்படிதான் தெரியுது. அவனுக்குள்ள ஒரு பையன் பிள்ளைகள் தப்பு பண்ணுவாங்களோ, அவன் பேசுறது என்ன பேசுறான், கர்த்தர் ஒன்னு அடிக்க போறாரு, நொறுக்க போகிறாரு. நாம் பார்த்தோம், பாவிகளை கூட கர்த்தர் அப்படி பண்றது கிடையாது. பாவிகளை கூட எப்படி பண்றாராம் கர்த்தர், நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார், மனந்திர மாட்டானான். காத்திருந்து காத்திருந்து, சரி இன்னைக்கு மனந்திருப்பியா, சரி நீ நான் அக்கிரமம் தான் பண்ணிட்டு இருப்பேன் பாவி சொல்றான். கர்த்தர் சொல்ல, சரி பரவாயில்ல நாளைக்காவது நீ மனந்திருப்பு, இன்னொரு நாள் தர்ற உனக்கு, நாளைக்கும் மனந்திரும்புறது இல்ல. கர்த்தர் சொல்ல, பரவாயில்ல அடுத்த நாளாவது மனந்திரும்பு. கர்த்தருடைய தயவு மனந்திரும்புதல உண்டாக்குகிறதா, the goodness of the Lord leadeth to repentance என்று எழுதி இருக்கிறது. பாவிய கூட மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் எப்படி நடத்துறார், அடிச்சு நொறுக்கி அவனை நாசமாக்கி நீ பாடத்தை கத்துக்க அப்படின்னு சொல்லி நடத்துறது இல்ல. அப்படி நடத்தினா எவனும் வரவே மாட்டான். பாவிய கூட அக்கிரமக்காரனா கூட அவனுக்கு தயவை கவித்து, அவனுக்கு அருமையா அவனை தேவையை சந்தித்து, அவனை சுகமாக்கி, அவனை எந்த மாதிரி பண்ணி அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருந்து அப்படி அவனை மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் நடத்துகிறாராம். ஆனா யோபுக்குள்ள என்ன எண்ணம், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். இதை அவன் வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்தில பிரசங்கித்து வந்தான், பிள்ளைகளுக்கு பிரசங்கித்து வந்தான், உள்ளத்தில நம்பி வந்தான், மனைவிக்கு சொல்லி வந்தான், மனைவிட்டு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி, இப்படி பல வருஷங்களாக இப்படி கர்த்தரிடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டும் என்கிற தத்துவத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். ஆகவேதான் அருமையானவர்களே, நாம் பிரகாசம் உள்ள மனங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசி வந்தால் இந்த வாழ்க்கையில பிசாசுக்கு நாம் கதவு திறக்கிறவர்களா இருக்கிறோம். அநேகர் இந்த வசனத்திலேயும் ஒரு பெரிய குழப்பம் பாருங்க, அந்த வசனத்தின் கடைசியில சொல்லி இருக்குது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மையா. அவன் ஒண்ணு தப்பு செய்யலையா, கர்த்தர் நன்மையும் செய்யறா தீயும் செய்யறான்னு சொன்னது பாவம் அல்ல, அது ரொம்ப கரெக்ட்னு வேதமே சொல்லி இருக்குது. அவன் பாவம் செய்யலன்னு சொல்லி இருக்குது. அவன் அவர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்கிறார் என்பது கரெக்ட், அவன் சொல்றது ரொம்ப சரின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்படி கிடையாது, அப்படி சொல்லல. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கேட்கிறான் அவன். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன கர்த்தாவே இப்படி பண்ணிட்டீரு,

0: மோசமானவர், நீ நல்லவர் அல்ல, நீ பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் வாயை திறந்து அது வரைக்கும் குற்றம் சாட்டவில்லை. அதன் பிறகு குற்றம் சாட்டினான்னு பார்த்தோம். நாம டேக்ஸ் பைபிள்ல 74 குற்றஞ்சாட்டுகள் லிஸ்ட் பண்றாரு அவர். இங்க ஏன் அப்படி சொல்லி இருக்குது, அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால், அவன் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தரை நேசித்த மனுஷன், கர்த்தரத்திலிருந்து நன்மையும் வரும் தீமையும் வரும் அப்படிதான் சொல்றான். ஒளிய கர்த்தரை பெரிய குற்றம் சாட்டி கர்த்தர் மேல குறையவில்லை அவன், அந்த விதத்துல தான் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை குறை சொல்லவில்லை, கர்த்தர் மேல குற்றம் சாட்டவில்லை. அவன் சில குற்றங்களை கர்த்தர் மீது சொல்லுகிறான், பல குற்றங்களை சொல்லுகிறான். அதற்காக தான் பிறகு மனம் திரும்புகிறான். ஆகவே பிரகாசம் உள்ள மனக்கண்களை உடையவர்களா இருப்பது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் தான் அப்படிதான் செய்யறாருன்னு சொன்னா அதை நாம் பேசிக் கொண்டிருப்போம், அப்படிதான் பேசுவோம். அப்பொழுது அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாசல் திறக்கப்படுகிறது. பிசாசானவன் உள்ளே நுழைந்து நாசம் பண்ணுவதற்கென்று நம்முடைய வாழ்க்கையில வாசல் திறக்கப்படுகிறது. ஆகவேதான் எபேசியர் 1 வாசிக்கிறோம். எபேசியர் 3 திருப்போம், 17 எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பெரிய ஜபத்தை அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்கு. என்று என்ன ஜபம்? நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அநேகருக்கு இன்றைக்கு தெளிவு கிடையாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக அறிந்து அந்த தெளிவோடு நடக்கிறது கிடையாது. நல்லவர்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், சில நேரத்தில் அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். நல்லவர்ன்ற மாதிரி இருக்காது, தெளிவு இருக்காது. நல்ல பாட்டை பாடுவாங்க ஒரு நாள், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சந்தேக நிறைந்த பாடல்களை, அவநம்பிக்கை உள்ள பாடல்களை, நெகட்டிவ் பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பார்கள். தெளிவு கிடையாது. இன்னைக்கு ஒரு சில நல்ல போதனைகளை கேட்டு இது சரிம்பாங்க, ஆமா ஆமா அது ரொம்ப கரெக்ட்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி போதனையும் கேட்டு அதுவும் சரிதான்பாங்க, இதுக்கும் ஆமென் போடுவாங்க அதுக்கும் ஆமென் போடுவாங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும். எல்லாரும் சொல்லுவோம் தெளிவு, தெளிவு மனதை உண்டாக வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற தெளிவு, அதை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும், தெளிவு மனதிலே உண்டாக வேண்டும். அதற்காக அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். அப்ப பாருங்க, அவனுடைய வியாதி குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். 2 நாம் வாசிக்கிறோம், 7 வாசிக்கிறோம். எப்படி அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவன் வாதிக்கப்பட்டான், ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் அனுப்பின வியாதி என்றுதான் அவன் சொல்றான். 10 சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அதனால கர்த்தரை வெறுக்கல, அவன் கர்த்தர் மேல கோவப்படல, கர்த்தர் மேல பெரிய குற்றம் சாட்டல. கர்த்தர் இப்படிதான், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருப்பான் பாருங்க. நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்காங்க. ஹலோ, இன்றைக்கும் நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோபம் இல்ல கர்த்தர் மேல, கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார், அவர் செஞ்சுட்டு போட்டோம் என்ன வேணா செய்யட்டும், அவர் கர்த்தர், அவர் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார், அவருக்கு நன்மையை பெற்றனா தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் கேட்டா கர்த்தரை விட மகாயோகியர்கள் இவர்கள். கர்த்தர் தான் இப்படியும் செய்யறாரு அப்படியும் செய்யறாரு. இவங்க வந்து கர்த்தர் மேல கோபமும் படுறது இல்ல, கர்த்தரை குறை சொல்றதும் இல்ல, கர்த்தரை திட்டுறதும் இல்ல, கர்த்தர் கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்யறார் நல்ல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகம் பூருக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு. ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள தெளிவு உண்டாக, பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவன்றைக்கு பார்ப்போம், கர்த்தர் தான் யோபுவை வியாதிப்படுத்தினாரா, கர்த்தர் தான் வியாதி தந்தாரா? அநேகர் இந்த வசனங்களை வாசித்து விட்டு கர்த்தர் தான் இந்த வியாதிக்கெல்லாம் காரணம், நம்முடைய வியாதிக்கெல்லாம் பலவீனத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறதே அவளுடைய வியாதி இருந்து அவள் சுமாவதற்கு தடையா இருக்கிறது. இன்றைக்கு அநேக பாருங்க, பெந்தோஸ் சபையில தான் வியாதியிலிருந்து குணமாகிறது பெரிய கம்பசூத்திரமா இருக்கும். அவிசுவாசி அங்க கிராமத்துல போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணா அவனுக்கு தீராத நோய் இருக்கும், வந்து பட்டுன்னு சோகமாயிட்டு போயிடுவான். ஆனா பெந்தோஸ் சபையில் இருக்கிற விசுவாசி சோகமாகிறதுனா அவன் இங்க அலைஞ்சு அங்க அலைஞ்சு அங்க எழுதி போட்டு இங்க எழுதி போட்டு என்னென்னமோ பண்ணாலும் தலைகீழ நின்னாலும் இவர்கள் சோமாகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் என்று சொன்னால் இவர் பட்ட தத்துவம் ஒண்ணு புடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? இந்த காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. கர்த்தர் அனுப்பிச்சிட்டாருன்ற காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், கர்த்தர் நீங்கள் எப்படியாவது சுகமாகணும்ன்ற விரும்புறவர்தான் கர்த்தர். நான் அதை முழுமையாக விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி சுகம் பெற்றாலும் சரி, நீங்க டாக்டர்கிட்ட போய் சுகமானாலும் சரி, காசு சந்தோஷப்படுற. ஹலோ, என்னையா டாக்டர் மருந்து கொடுத்தா சோமா? கர்த்தத்தை எப்படியா சோமாயிட்டு போ, நல்லா இருந்துட்டு போகிறேன். இருக்கீங்களா? நீ நல்லா இருந்தா சந்தோஷம் இல்லையா? மருந்து சாப்பிட்டு தானே சோகமாச்சு, பரவாயில்ல சாப்பிட்டு சோகமாகு. இருக்கீங்களா? எல்லாம் நல்லதான் ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய சுகத்தை விரும்புகிறவர். அதனாலதான் கர்த்தரே வார்த்தையை மருந்தா வச்சிருக்கிறார். இந்த டாக்டருங்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்க மருந்து. சரி, இவர் மருந்து எல்லாம் உபயோகப்படுத்துறாரு, நம்மள ஏதாவது கண்டுபிடிப்போம். அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தர் உபயோகப்படுத்திருக்காரு, மருந்து எல்லாம் இங்கே வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ சுகமாவதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, நீ நல்லா இருக்க வேண்டும் தான் நான் விரும்புறேன். ஆகையால் எப்படி சுகம் ஆனும், என்னென்ன மருந்து, நாட்டு மருந்து சாப்பிடுறியா, ஆயுர்வேதம் சாப்பிடுறியா, இல்ல அலோபதி சாப்பிடுறியா, என்ன சாப்பிடுற பிரச்சனை இல்லை, என்னத்தையாவது சாப்பிட்டு நல்லாரு. அது மட்டுமல்ல, ஆவிக்குரியத்துல சுகத்தை பெறது கூட 1008 வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிற சில வழிகளை சொல்றேன் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுட்டு கர்த்தர் தான் வியாதியை தர்றாருன்னு சொல்றாங்களே, நான் சொல்றேன் வேதம் முழுக்க நமக்கு போதிக்கப்படுகிறது கர்த்தர் எப்படியாவது நாம் சுகம் பெற வேண்டும் என்று பல வழிகளை வச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு வழியில சுகமாயிட்டு போன்றாரு. அதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து. நன்றாய் கவனிப்போம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா, யாத்திரம் 15:26 வசனத்துல முதல் வாக்கு தத்தம் பாருங்க. அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த முதல் வாக்கு தத்தம் என்ன சொல்றாரு? நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அந்த டிபார்ட்மெண்ட் நான் கவனிச்சுக்கிறேன். இனி உனக்கு இந்த வியாதிகள் எல்லாம் உன் மேல வராது, நான் உன் பரிகாரி ஆகிய கருணை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டை போனால் இயேசுவை காண்கிறோம். அங்கே இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாரும் சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், நல்லா சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் உடம்பில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். அங்க பாருங்க, இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மையும் செய்கிறார், சில நேரத்தில் தீமையும் செய்கிறார் சொல்லி இல்ல. அவரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வரலாம் சொல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இங்க பேதுரு ஒண்ணும் விளக்கம் தரல. பேதுரு ஃபேக்ட் சொல்றார், என்ன செய்தார் இயேசு? நன்மை செய்தார். நன்மையை மாதிரிதான் செய்யறேன், யாரையும் வியாதி ஆக்குனது கிடையாது, யாதையும் துன்பப்படுத்தினது கிடையாது, யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது, நன்மையை மாத்திரமே செய்தார். நன்மை செய்கிறவாய் சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் நன்மை நன்மை நன்மை உண்டாகும்படியாக அவர் சுற்றி திரிந்தார். அதன் பிறகு நாம் அப்போஸ்தலர்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவின் அப்போஸ்தலர்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள். பிற்பாடு சில வசனங்களை காண்பிக்க போகிறேன். இப்ப சும்மா சொல்றேன், அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள். தேவன் சுகமாக்குகிறவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசுவின் அப்போஸ்தலர்கள் சுகமாக்குகிறவர்கள், சபை பார்த்தா சுகமாக்குகிற சபை. இப்படி சுகம்தான் வேதத்திலே பூர்ணமா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஏ தேவன் சுகமாக்குகிறவர், சுகமாக்க விரும்புகிறவர் என்பதை நிச்சயமாய் வேத வசனம் அறிவிக்கிறது. எத்தனை வழிகள் சுகமாக்குகிறது கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது வழியை பார்ப்போம். யாக்கோபு 5 ஆரம்பம். சுகமாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதுல யாக்கோபு 5:14-15 பார்ப்போம். யாக்கோபு 5:14-15 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவுள்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்கள், கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் என்ன சொல்றார்? விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம் இது. விசுவாசி என்ன சொல்றார், ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பாங்க. ஏன் வரவழைக்கணும்? 11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நேர சபையின் மூப்பரை வரவழைச்சது கிடையாது. அதுக்கு முன்னால என்ன பண்ணுமா? 13 வசனம் சொல்றது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கவன். அதான் முதல்ல நீங்க ஜபம் பண்ணுங்க. சோம் இல்லன்னு வயிற்று வலியனும் நேரம் போன் பண்ணினு முதல்ல ஜபம் பண்ண கடவன். 13 வசனத்தை பார்த்த பிறகுதான் 14 வசனத்துக்கு வரணும். 13 வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். நிறைய பேர் 14 ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக. இல்ல, 13 வாரிசு. ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். ஏன் ஜபம் பண்ண கடவன்? கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார். ஆகவே ஜபம் பண்ண கடவன். அப்படி ஜபம் பண்ணி ஏதோ ஒரு தடை இருக்கிறது, சுகமாகவில்லை என்று சொன்னால், ஒரு தடை இருக்கிறது போல தெரிஞ்சால் என்ன பண்ணலாமா? மூப்பரை அழைக்கலாம், சபையின் மூப்பரில் ஏதாவது போதகரை அழைக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். எண்ணெய்னா என்ன? எண்ணெய் சோம் அளிக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அந்த எண்ணெயில ஏதோ இருக்குது, மருந்து இருக்குது, அதனாலதான் எண்ணெய் பூசி சொல்ற. எண்ணெயில் ஒண்ணும் கிடையாது. எண்ணெய் சோமாக்குறது இல்ல, அங்க வர்ற மூப்பரும் சோமாக்குறது இல்ல. என்ன சோமாக்குறது? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் தான் சுகத்தை தர்றது. பாருங்க, வேற எதுவும் சுகத்தை தர்றது இல்ல. சுகம் எப்படி வருது? விசுவாசத்தினால வருது. அப்புறம் எதுக்கு என்ன? அதுக்கப்புறம் எதுக்கு மூப்பர்? ஏன்னா இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ், அதாவது இவருக்கு விசுவாசிக்க முடியல. அந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ஆண்டவர் வந்து உனக்கு விசுவாசிக்க முடியலையா, போ, அவ்வளவுதான், நீ அவுட் அப்படின்னு சொல்லல. விசுவாசிக்க முடியலையா, அது கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் அனுப்புறேன். ஊழியக்காரரை கூப்பிடு. ஏன் அவர் வரணும்? அவர் வலிமையுள்ள தேவதாசனுங்க. அவர் வந்தா சோகமாயிடும். அவர் கை வச்சாலே சோகமாயிடும். அவர் வீட்டுக்குள்ள கால் வச்சாலே எல்லாம் ஓடி போயிடும். கிடையாது, கிடையாது. உங்களுடைய விசுவாசம் உங்களை சோமாக்குகிறது. விசுவாசம் தான் ஜோமாக்குகிறது. அவர் வந்து ஜோம் பண்ணும் போது அவரும் விசுவாசிக்கிறார், நீங்களும் விசுவாசிக்கிற சோகமாகுது. என்ன சுகமாக்கல? ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குதா? காணப்படாத காரியங்களை விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் விசுவாசம்ங்கிறது காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. விசுவாசித்து சோமாகிறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா இருக்குது. அவன் கஷ்டப்படுகிறான், செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. கத்தர் சொல்றாரு, ஊழியக்காரரை கூப்பிடு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை பூசுவாங்க. எண்ணெய், அந்த எண்ணெய் என்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்று அழைக்கிறார்கள். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா, பார்த்து விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்ற? சரி, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்றாரு? நீ பார்க்காத விசுவாசிக்க முடியல, அதனால பாக்குற மாதிரி ஏதாவது தர்றேன். இந்த எண்ணெய் இருக்குதுல, இதை போடும் போது நீ சுகமாவேன். விசுவாசி, நீ சுகமாவே. என்ன போடுறது சுகமாக மாட்டேன், நான் சொல்றேன். என்ன பூசுவார்கள் நீ சுகமாவன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன போடும்போது ஸ்தோத்திரம், சுகமாயிடுச்சுன்னு விசுவாசி, சுகமாவேன். எவ்வளவு கத்திரி இறக்கம் உள்ளவர் பாருங்க. ஆக்சுவலா உனக்கு பார்க்காம விசுவாசிக்க முடியலையா, உனக்கு பாக்குறதுக்கு ஏதாவது தர்ற, ஈஸியா சுகமாறதுக்கு. கொஞ்சம் வீக்கா, நீ விசுவாசத்துல கொஞ்சம் வீக்கா, கஷ்டப்படுறியா, உனக்கு ஒரு மெத்தட் தர்றேன். ஒருத்தர் வந்து எண்ணெயை பூசுவார். எண்ணெயை பூசுமா? அந்த ஊழியக்காரர் பாரு, அந்த எண்ணெயை பாரு, அப்புறம் வேதத்தை பாரு. வேதத்தில் என்ன சொல்லி இருக்குது? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். எண்ணெய் பூசின உடனே என்ன நினைக்கணும்? நீ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை வியாதி படுக்கையில் எழுப்புன்னு சொல்லி இருக்குது. ஆகவே அதை விசுவாசி, ஊழியக்காரர் அல்ல, எண்ணெய் அல்ல, அதை விசுவாசி. விசுவாசிக்கும் போது உனக்கு சுகமாகும் என்று சொல்லி கர்த்தர் இப்படி ஒரு மெத்தட கொடுக்கிறாரு. பாருங்க, அது ஏன்? பலவீனமா இருக்கிற விசுவாசிக்கு கொஞ்சம் உதவுகிறதுக்காக கொடுக்கிற. எப்படியாவது அவன் சுகமாகட்டுமே, அவ்வளவு விசுவாசம் இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் என்ன பூசி ஊழியக்காரர் வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விசுவாசம் வர வச்சு அவனுக்கு சுகத்தை கொடுக்கணுமே சொல்லிதான் இந்த மெத்தட். இது ரொம்ப சிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது, இது இருக்கிறதுலே கொஞ்சம் மட்டமான மெத்தட். இருந்தாலும் பரவாயில்ல, சுகமாயிட்டு போட்டோம். ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா அங்கதான்? கத்தருக்கு மட்டமான மெத்தடா ஹையஸ்ட் மெத்தடான்றது முக்கியம் இல்ல, அது அப்புறம் தான். நீங்க சுகமாகணுன்றதுதான் முக்கியம் கத்தருக்கு. அதனாலதான் கத்தர் நினைச்சவர, சரிப்பா அவனால் முடியலையா, கூப்பிடு, வரட்டும். அவரு அவர் வந்து எண்ணெயை பூசும்போது டக்குன்னு நினைச்சுக்கோ, கத்தர் சொல்லியிருக்காரு எண்ணெய் பூசினா சுகமாகணும், சுகமாயிடு. அந்த காலத்துல எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, மீட்டிங் நடத்துவார். மீட்டிங் நடத்து கொஞ்ச நாள் என்ன பண்ணாரு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண உடனே ஜனங்களுக்கு சொத்தமாச்சு பாருங்க. ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்குது, நிறைய பேர் அங்க வர்றவங்க எல்லாம் பாவம் சாதாரண ஆட்கள், அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்றாரு, எண்ணெய் பூசுறாருன்னா கர்த்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறத செய்யும். ரயில் லைன் பெருசா நிக்கும், அவர் பாட்டுக்கு எண்ணெய் பூசுவார், ஒரு ஒருத்தரா பூசி பூசி ஜபம் பண்ணுவார். ஒரு நாலு பேருக்கு சுகமாச்சுன்னா பெரிய கூட்டம் கூடிடுது. சரி இங்க போனா ஏதோ நடக்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணாரு, எண்ணெய பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன பாட்டிலா வாங்கி சின்ன பாருங்க, ஒரு அவுன்ஸ் கூட இருக்காது, அது 5 ரூபா 10 ரூபான்னு பின்னால நூத்துக்கணக்கான பாட்டில் பின்னால வச்சு வியாபாரம் நடக்கும் பாருங்க. எல்லாம் வந்து இங்க ஜபம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி ஜபம் பண்ணுவாரு. போறப்ப அப்படியே எண்ணெய் வாங்கிட்டு, இதனாலதான் எண்ணெய் விலை எல்லாம் ஏறி போச்சு. இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் வாங்கி எண்ணெய் எப்படி விநியோகம் பண்றதுனால எண்ணெயே கிடைக்க மாட்டேன்னு சில நேரத்தில், ஏன்னா இப்படி போய்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் மேல ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய அபார நம்பிக்கை, அது தவறா உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. எண்ணெய் பூசி ஜபம் பண்ண சொல்லி இருக்குது, அது அவர் அவிசுவாசமா இருக்கிற ஆளுக்கு அல்லது விசுவாசிக்க கஷ்டப்படுற ஆளுக்கு உதவுறதுக்காக தான். இதை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே ஆரம்பிச்சாச்சு. அவருக்கு பேருக்கு முன்னாலே எண்ணெய்னு போட்டுட்டாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய ஊழியத்திலே பிரபலமான ஒரு காரியம் என்னன்னா எண்ணெய் வியாபாரம் பண்றது. கத்தர் எண்ணெய் வியாபாரம் பண்ண சொல்லல, எண்ணெயை விற்க சொல்லல, பாட்டில் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அனுப்ப சொல்லிட்டு இல்ல. கத்தர் வந்து நாம் சுகமாவதை விரும்புகிறார், அதுக்காக என்ன சொல்றாரு, சிலருக்கு விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு உதவி செய். ஊழியக்காரர் எதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க. சபைக்கு போன் பண்ணி எனக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்றாங்க, அவங்க உடனே வர்றாங்க, யாராவது ஒருத்தர் வர்றாங்க, வசனத்திலிருந்து ரெண்டு காரியத்தை வாசிக்கிறாங்க. வாசித்து நீங்க பயப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வார்த்தை விசுவாசிங்க. சரி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணும் போது நீங்க வந்து நேத்து விசுவாசிக்க முடியாத ஆள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சொன்னதுனால ஒரு ஆள் வந்து உங்களுக்கு முன்னால வேதத்தை வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சுகமாவதுக்கு ஏது உண்டாகிறது. ஆகவேதான் கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம், அங்கே 15 வசனம், நீதிமான் 16 வசனம், நீதிமான் நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. சில நேரத்தில் சொஸ்தமடைவதற்கு தடை என்ன என்று சொன்னால், ஏதோ குற்றங்கள் குறைகள் ஒரு மனுஷன் இருக்கலாம், அந்த குற்றங்கள் குறைகள் போக்கப்பட வேண்டும், அது ஒருவேளை அவனுடைய சுகத்துக்கு தடையா இருக்கலாம். ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணும்போது அவங்க ஏதோ என்கிட்ட வல்லம் இருக்குது நீ சுகமாயிடுவேன் அப்படி வரல, அவங்க வந்து அவனுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது தடை இருந்தா, அந்த குற்றங்கள் குறைகள் வாழ்க்கையில் இருந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு அவனுக்கு உதவி சில காரியங்களை சொல்லி, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீ களைந்து எரிய வேணும், தூக்கி எரிய வேணும், நீ இந்த பாவத்தை எல்லாம் அனுமதிக்க கூடாது, இந்த குற்றங்கள் குறைகளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது, நீ சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு போதித்து அவனை சுகத்துக்கு நேராக நடத்துகிறார்கள். பாருங்க எவ்வளவு கத்தர் உதவி செய்ய விரும்புகிறாருன்னு. எந்த மனுஷனையும் அவன் பாவம் செய்துட்டாலே, குற்றம் செய்துட்டாலே, நீ குற்றம் செய்த போ ஒளி அப்படின்றது இல்ல கர்த்தர். நீ பாவமா செய்த போ கடை படுக்கையிலேயே அப்படின்னு சொல்லல கர்த்தர். நீ பாவம் செய்தியா, குற்றம் செய்தியா, சுகமாக முடியலையா, ஒருவேளை பாவம் அதுக்கு தடையா இருக்குதா, ஊழியக்கார் வரட்டும், அவர்கள் வந்து கொஞ்சம் விளக்கி உங்களுக்கு சொல்லட்டும், கொஞ்சம் உதவி செய்யட்டும், அப்போ உடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும், நீ அதை அறிக்கையிட்டு நீ அதுல இருந்து விடுதலை ஆகலாம். அப்பொழுது பிறகு சொல்லியிருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஊக்கமான, ஏன் ஊக்கமா ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கும் போது ஊக்கமா ஏன் ஜெபிக்கிறோம், ஏனென்றால் சுகம் அளிப்பது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் சுகம் அளிக்க விரும்புகிறார். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது, மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று சொன்னால், சுகத்துக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் அதுல அவ்வளவு வல்லமை இருக்குதான், நிச்சயமா சுகம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமா சுகம் கிடைக்கும், ஊக்கமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாய் சுகம் உண்டு. கர்த்தர் நம்மை சுகமாக்குவதிலே குறிக்கோளா இருக்கிறார். எல்லாரும் கையில ஊற்றி சொல்லுவோம், கர்த்தர் நான் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இது ஒரு வழி கொடுத்திருக்காரு பாருங்க. இது ரொம்ப சாதாரண ஆள், இன்னைக்கு விசுவாசிக்கவே முடியாத ஆள் கூட ஊழிக்காரரை கூப்பிட்டு எண்ணெயை பூசி சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி ஒரு சிம்பிள் விசுவாசத்துல அவன் அங்கே சுகமாகலாம். அவனுக்கு உதவி காத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரத்துக்கு திருப்போம், 12 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரம் 12 வசனம். இன்னொரு மெத்தட், அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரம் 12 வசனம். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதாவது 11 வசனம் சொல்லுகிறது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார், அவனுடைய சரீரத்திலிருந்து அவனுடைய சரீரத்திலிருந்து, பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணலாம், வியாதியஸ்தர் மேல் போட்டார்களாம். வியாதியஸ்தர் மேல் போட்டால் வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கினது, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். கத்தர் இன்னொரு மெத்தடையும் வச்சிருக்காரு. எப்படியாவது சுகமாட்டோம், தூரத்தில் இருக்கிறார் ஆளு, ஊழியக்காரர் அங்க போக முடியல. யோக்கோபு 5:14-15 சொல்லி இருக்குது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைப்பானாக. அழைக்கணும்னா அங்க அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு, போக முடியல. அவர் வியாதிப்பட்டிருக்கிறார், அவர் வர முடியல. எப்படியா சுகமாகிறது, அவருக்கு உதவி தேவை, ஏதாவது ஒண்ணு, அவருக்கு அவ்வளவு விசுவாசம் பத்தாது, சரியில்லை. அப்ப பவுலுடைய சரீரத்திலிருந்து கச்சைகளையும் உருமாலையும் எடுத்து கொண்டு போய் போட்டாங்களாம். அப்படி வர முடியாத ஆட்கள், ஊழிகார் போய் ஜெபிக்க முடியாத ஆட்கள், ஆட்கள்கிட்ட இவருடைய சரீரத்திலிருந்து இருக்கிற துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் எடுத்துக்கொண்டு போட்ட போது அங்கே அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று எழுதியிருக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குழப்பம் அடைய கூடாது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும், கர்த்தருடைய சித்தம் வந்து எப்படியாவது மனுஷன் சுகமாட்டான், கைக்குட்டை அனுப்பிச்சியாவது சுகமாட்டோம். எனக்கு தெரியும் சிலர்லாம் அந்த வச்சு கைக்குட்டை வியாபாரம் நடக்குது. சில நேரத்தில் இந்த வசனத்தை வச்சு ஒரே ஆயிரக்கணக்கான பேருக்கு கைக்குட்டை அனுப்பிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதன் மூலமா யாராவது சுகமானார்கள் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கர்த்தரும் அவர்கள் சுகமாக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். இருக்கீங்களா? ஒரு மனுஷன் சில நேரத்தில் அது தப்பான நோக்கத்துக்காக தவறான காரியங்களை செய்யலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில கைக்குட்டை வந்ததுங்க வச்சு ஜாபம் வச்சு சோமாச்சுன்னு சொன்னா நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். சரி, கைக்குட்டையினாலேயாவது சோமானீங்களே, கத்தர் சொல்ல அட கைக்குட்டையினாலே சோமான நீ அப்படின்னு சொல்ல, கத்தர் சொல்ல அதுக்குதான் உனக்கு அனுப்பிச்சேன். சரி, எப்படியோ சோமாகுது, உனக்கு ஒண்ணு வேற எதுவும் சோமாறதுக்கு உனக்கு வசதி இல்லனா கைக்குட்டை கிடைச்சாது சுகமாகு என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் வந்து சுகமாக்குறதுல விருப்பமா இருக்கிறார். யோபு கர்த்தர் வியாதிப்படுத்தல, அவனை சுகமா ஆரோக்கியமா நல்லா இருக்கிறது தான் கர்த்தர் அவனை விரும்புகிறார். ஒழிய அவனை வியாதிப்படுத்துகிறது கர்த்தர் இல்ல, வேதம் முழுக்க இது போதிக்கப்படுறது. எப்படியாவது சுகமாட்டும் மனுஷன், விசுவாசமே இல்லாதவன் கூட அவனுக்கு உதவும்படியா ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட சில காரியங்களையும் அவர் செய்கிறார். ஏன் என்று சொன்னால் எப்படியாவது மனுஷன் சுகமாக வேணும் என்றுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படியே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய கோட்டை தூக்கி சட்டையை கழட்டி தூக்கி எரிஞ்சாராம். இதுல அபிஷேகம் இருக்கு போல். இத 10 பேர் உளுந்து அடிச்சு கிழிச்சு ஆளுக்கு ஒரு சின்ன துண்டுன்னு எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, வல்லமை எனக்கு இருக்குது, நான் பிடிச்சிக்கிட்டேன், இந்த துண்டுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு துண்டையாவது எடுத்துட்டு போனேன், அதுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்களாம். பாருங்க, அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் பாருங்க. விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது, இன்னொரு சட்டையை போய் கிழிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. இருக்கீங்களா? உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது. கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவர் சொல்றார் ஜனங்கள் உங்கள் மூலமாய் சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், சுகமாவது என்னுடைய நோக்கமாயிருக்கிறது. ஜனங்கள் சுகமாவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் நான் ரத்தத்தை சிந்தினேன், சரீரம் பிற்கப்பட்டது. எப்படியாவது அவர்கள் சுகமாகட்டும். அவங்க சுகமாகணும்னு சில நேரத்தில் நம்முடைய சட்டையின் மேல கூட அபிஷேகத்தை வைக்கிறார் கர்த்தர். எப்படியோ சுகமாக வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் இப்படி பல வழிமுறைகளை உபயோகப்படுத்துகிறார். சிலர் அதை தவறா எடுத்துக்கொண்டு தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் கர்த்தருடைய நோக்கத்தை அதில் நாம் பார்க்க வேணும். கர்த்தர் சுகமாக்குவதே நோக்கத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேணும். கர்த்தருடைய நோக்கம் வந்து நாம் எப்படியாவது சுகமாவது. இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் விசுவாசியுங்கள், அதை கர்த்தர் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஹையஸ்ட் மெத்தட்ல இருந்து லோவஸ்ட் மெத்தட் வரைக்கும் பல வழியில வச்சிருக்காரு. ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு சுகமாகுங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது திருப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5:6. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:6. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் இவைகளோ அவைகளின் சந்த வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள்.
1: பாருங்க, ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். எப்படி அந்த ஸ்திரீ ஒரு பெரும் வியாதியினால பாதிக்கப்பட்டு வர வர பலவீனம் அடைந்து மரண தருவாயில் அவர் இருக்கிறார். ரொம்ப தன்னுடைய தனக்குள்ள எல்லா ஆஸ்திகளையும் அவர் மருத்துவர்களுக்கு செலவழித்து ஒரு சோமும் கிடைக்கவில்லை. பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இயேசு அந்த வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத இவள் அந்த கூட்டத்தில் நெரிச்சல்ல போய் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவே சொல்லி போய் ஓரத்தை போய் தொடுகிறாள், சொஸ்தமாகிறாள். அந்த கதையை வாசிக்கிறோம். என்ன நினைத்து விடுகிறாள் ஜனங்கள், இந்த ஒரு ஸ்திரீ தான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாள் என்று. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் சந்தை வழியில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சந்தையில உட்கார்ந்துட்டு ஒரே மார்க்கெட் பிளேஸ் ஒரே கூட்டம், எங்களுக்கு எல்லாம் ஜபிக்க வேணாம், ஏன் நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம் இருக்கீங்களா, எல்லாருக்கும் ஜபிக்க முடியாது, நேரம் இல்ல, அவர் பாவம் அவசரத்தில் போறாரு, நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டாரலாம், நாங்களாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும், ஒரு உத்தரவு வாங்கி கொடுங்க நாங்க தொட்டுக்கலாம். வஸ்திரத்தின் எந்த பகுதி உன் கையில மாட்டுதோ அங்க தொட்டுக்கோ, சுகமாகணுமா சுகமாய்கொள். வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி, சுகம் அடைவதற்கு எவ்வளவு கர்த்தர் பிரியமானவராக்கிறார். ஏன் இந்த இயேசுவினுடைய உதாரணங்களை வாசிக்கிறேன் சொன்னா, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், தேவன் எப்படிப்பட்டவன் தெரிய வேணுமா, இங்க பாருங்க, இயேசு வந்து எல்லாம் கண்டவங்களை வந்து இங்க தொட்டுக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லல, அவர் சொல்ற தொட்டுக்க, வஸ்திரத்தை தொட்டுக்க, போ சுகமாக, இப்படிதான் சுகமானமா சுகமாய்க்கும், தொட்டா சுகமான விசுவாசிக்கிறியா, வந்து தொடு சுகமாக. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு ஸ்திரீ மட்டும் சுகமாகல, நிறைய பேர் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த காலத்திலே சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. எப்படியாவது சுகமாக வேண்டும். விசுவாசத்துல குறை உள்ளவன், விசுவாசம் நிறைய இருக்கிறவன், எல்லாரும் சிலரை பார்த்து சொன்னார் விசுவாசம் பெரியது என்று சொன்னார், நீ சுகமாக. சிலருக்கு விசுவாசம் பார்த்து அப்பவும் சொல்றாரு, உனக்கு உதவி இருக்குவா, சுகமாகிறதுக்கு நான் உனக்கு வழி பண்ணி இருக்கிறேன்னு சொல்றி அப்படி சுத்தமாக்குகிறார். இன்னொரு மெத்தட் பார்ப்போம், நான்காவது, 1 கொரிந்தியர் 11 எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் வாயை திறந்து கையில உயர்த்தி சொல்லுவோம், நான் சுகமாவது, நான் ஆரோக்கியமா இருப்பது கர்த்தருடைய சித்தம், எப்படியாகிலும் நான் சுஸ்தமாக வேண்டும், இதுவே தேவனுடைய விருப்பம். 11:29 எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானத்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உள்ள அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, முதல் மெத்தட் வந்து எண்ணெய் பூசுகிறது. கர்த்தர் சொல்ற விசுவாசம் குறைவா இருக்கா, எண்ணெய் பூசியாவது, ஊழியக்காரர் வந்தாவது உனக்கு உதவி செய்து சுகமாகட்டும். ரெண்டாவது ஹேண்ட்கர்ச்சீஃப், சரி நீ வர முடியல, நான் உனக்கு அங்க வர முடியல, ஹேண்ட்கர்ச்சீஃபாவது வரட்டும், நீ அதை தொட்டுக்கோ சுகமாயிக்க, சரி வந்துட்ட ஓரத்தையாவது தொட்டு சுகமாறன்ற, சரி தொட்டு சுகமாக. அது மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தட் கர்த்தர் சொல்றாரு சபையில விசுவாசிகளுக்கு, விசுவாசிகள் சுகமாக வேணுமா, சுகமானன் கர்த்தர் விரும்புகிறாரா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? சிலர் சொல்றாங்க கர்த்தரிடத்துல தீமையை நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமன், கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல நீ தீமையை பெற வேண்டாம், உனக்கு சுகமாக வேண்டும், நீ சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு சபையில மாசந்தோறும் ஒரு வழியை வச்சிருக்கிறேன், இது வாரந்தோறும் செஞ்சாலும் நல்லா இருக்கும், நமக்கு அவ்வளவு நேரம் இல்லாதனால செய்ய முடியல சில நேரத்துல, ஒவ்வொரு மாசமும் செய்யறோம் நாம, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி அதை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. As often as you can, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. நாம் சாதாரணமா சபைகளில் இன்றைக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்க கர்த்தருடைய பந்தி இங்க பரிமாறப்படுகிறது. அது சிலர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இது மோட்சம் போறதுக்கு இது செய்யணும் போல இருக்கு, அவங்களுடைய எண்ணம் பாருங்க அப்படி, இது மோட்சம் கம்யூனியன் எடுத்து அந்த மாசம் கம்யூனியன் எடுக்காம செத்துக்கிட்டு போனா அப்புறம் மோட்சம் போவோமா நம்ம அப்படின்னு அவங்களுக்கு, அதுக்கு வைக்கல, மோட்சம் போறதுக்கு இயேசுவின் ரத்தம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவுகிறது, நம்ம சுத்தமாக்குறது, நம்ம மோட்சம் போறோம். கம்யூனியன் எடுக்கிறதுனால மோட்சம் போகல. தப்பா என்ன கூடாது பாருங்க, இந்த கம்யூனிக்கு எதுக்காக வருகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே எதற்காக பங்கெடுக்கிறோம், அங்க கர்த்தர் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். அநேகர் வியாதியா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், சுகம் பெறாத நிலையில இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், வா உனக்கு இது ஒரு மெத்தட், நீ ஒருவேளை கட்சி புண்ணு கிடைக்கலையா பரவாயில்ல, எண்ணெய் வாங்க முடியலையா பரவாயில்ல, ஊழியக்கார் வந்து பார்க்கலையா சரி பரவாயில்ல, நீ அது வா. இந்த கம்யூனியன் டைம்ல வந்து அங்கே வந்து ஒரு காரியத்தை நீ நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நிதானித்து அறிய வேண்டும், அதுதான் வாசம் 29 வசனத்தில், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனராய் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரம் அநேகர் சீக்கிரம் இறந்தும் போயிடுறாங்க, அநேகர் வியாதி உள்ளவர்களாவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நிதானித்து அறியவில்லை எல்லாம், அதாவது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால். என்ன கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன நிதானித்து அறியிறது பாருங்க, கம்யூனியன்ல இதெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய சடங்கு, இப்ப கடகடமே அப்பத்தை வாங்கி வாயில போட வேண்டியது, ரசத்தை வாங்கி குடிக்க வேண்டியது, மடக்கு குடிச்சிட்டு கடகடன்னு போயிட்டே இருக்க வேண்டியது, முடிஞ்சிருச்சு என் சடங்கு முடிஞ்சிருச்சு. சிலர் பாருங்க அதுக்குன்னு வருவாங்க, இதை மிஸ் பண்ண கூடாது, அது முடிஞ்சனும் ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் நடக்குது பாருங்க, பாரம்பரிய சபைகள்ல ஜனங்க வந்து வெறும் அதே அதே அதுல என்னமோ இருக்குது அப்படின்ற இது அவங்களுக்கு. ஆனா அங்க வரும்போது நிதானித்து அறிய சொல்லுகிறது, இதை நிதானித்து அறியாதனால் அநேகர் வியாதியா இருக்கிறார்கள், அநேகர் தங்கள் காலத்துக்கு முன்பே மறித்து போகிறார்கள். ஏனென்றால் இதை நிதானித்து அறிந்து இதை பெற்று இதனுள்ள இதில் ஆசீர்வாதங்களை அறிந்து இதை பெற்று இதுல வாழுகிறது கிடையாது என்று இங்க வேத வசனம் சொல்லுகிறது. என்னத்தை நிதானிக்கிறது, ரெண்டு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சடங்கு, இந்த கர்த்தருடைய பந்தி என்கிற சடங்கு வெறும் சடங்கு அல்ல, ஒரு அர்த்தமுள்ள சடங்கு. நம்மை சுகமாக்குவதற்கென்று, நமக்கு சுகமாகும் வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சடங்கு. அப்ப அங்க நிறைய வேலை நடக்க வேண்டியது, அதனால தான் நாம் சும்மா அதை பண்றது கிடையாது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோமே என்று சொன்னால் நிதானித்து அறிய வேண்டும், சரீரத்தை நிதானிக்க வேண்டும். என்ன நிதானிக்கிறது, ரெண்டு காரியத்தை நிதானிக்க வேண்டும், ஒன்று கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம், இன்னொன்று பிட்கப்பட்ட சரீரம். சிந்தப்பட்ட ரத்தம் என்ன பண்ணுகிறது, நாம் சாதாரணமா என்ன கேட்டிருக்கிறோம், பிட்கப்பட்ட சரீரம் வந்து சரீர சுகத்துக்காக, ரத்தம் வந்து பாவம் மன்னிப்புக்காக சொல்லி, கரெக்ட் தான். ஆனால் ரெண்டுமே சரீர சுகத்துக்கு கிரியை செய்யுது, நான் சொல்றேன் காமிக்கிறேன் பாருங்க. ரத்தம் எப்படி சரீர சுகத்துல கிரியை செய்கிறது, எப்படி கிரியை செய்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் சில நேரத்திலே நம்முடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது. அநேக நேரத்திலே வியாதி சுகமாக வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் நீங்க வேண்டும். யாக்கோபு 5:15 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து அந்த குற்றங்கள் குறைகளை குறித்து நமக்கு போதித்து அதிலிருந்து எப்படி நாம் கழுவப்பட வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்று நமக்கு காண்பித்து, வழியை காண்பித்து, அதில் ஊக்குவித்து, நாம் அந்த குறைகளை குற்றங்களை நீக்கும் போது சுகத்திற்கு உண்டாயிருக்கிற தடைகள் நீங்குகிறது, சுகம் உண்டாகிறது. ஏன் ரத்தத்தை நிதானிக்க வேண்டும், கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏன் நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரத்தம் தான் நம்மை கழுவுகிறது, நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற ரத்தம் இது, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆகவே கம்யூனியனுக்கு வரும்போது, கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது இந்த ரத்தத்தை நிதானிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், சிலர் வியாதிப்பட்டிருக்கலாம், சிலர் மிகவும் வியாதியில ரொம்ப நாளா வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தடை சில நேரத்தில் இருக்கலாம் அந்த சுகத்திற்கு, ஒருவேளை பாவம் தடையா இருக்கலாம், சில குற்றங்கள் குறைகள் தடையா இருக்கலாம். கர்த்தருடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறியும் போது அந்த ரத்தம் என்ன செய்கிறது, இன்றைக்கு என்ன எப்படி கழுவுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ரத்தத்தின் மூலமான சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. அதை பற்றி எண்ணாமலே இருந்திருப்போம், அதை பற்றி நினைக்காமலே இருந்திருப்போம், ஏதோ தெரியல கர்த்தர் சோமாக்காம இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ரத்தத்தை நிதானித்துப்பா, ரத்தம் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உடைய பாவங்களை கழுவுகிற ரத்தம், உடைய பாவம் உனக்கு தடையா இருக்குது, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கு, சுகத்துக்கு தடையா இருக்கிறது, அதை எண்ணிப்பார், அதை நிதானித்துப்பார், இந்த ரத்தம் உன்னை கழுவிட்டு இருக்கின்றார். அப்ப கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்ந்து அதை நிதானிக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் போது 1 யோவான் 1:9 சொல்லுகிறபடி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது, அதன் பிறகு தடை இல்லை. ஆகவே ரத்தத்துக்கும் சரீர சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் பாவம், பாவத்தின் மூலமாக உண்டாகிற கேடுபாடுகள், தடைகள் எல்லாவற்றையும் இந்த ரத்தம் போக்குகிறது. ஆகவேதான் ரத்தத்தை நிதானி தெரிய வேண்டும். ஆகவேதான் இந்த கம்யூனியன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். கர்த்தர் அதை நீங்க சுகமாக்கணும்னு வைத்திருக்காருங்க. சும்மா வந்து சடங்குல பங்கு பெற்று போக வேண்டும் என்று வைக்கல, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அது விசுவாசியுங்கள், ஒவ்வொருத்தரையும் அதை நிதானியுங்கள். ரத்தத்தை மட்டுமல்ல சரீரம், பிட்கப்பட்ட சரீரம், சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது என்பதை நிதானிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது வாரநாள் அவர்கள் அடித்தார்களாம், 39 முறை அடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 39 முறை சாதாரண வாரில் சும்மா பெல்ட்ல அடிக்கிறது இல்ல, வாரில் பல ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அந்த வாரில் அங்கங்க பல பிரிவா அப்படி தொங்கிட்டு இருக்கும் பாருங்க. அதுல ஈயம், கூர்மையான பகுதிகள்லாம் இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும். அடிச்சா அந்த சரீரத்துல போய் அப்படியே கொக்கி மாதிரி மாட்டி அந்த சதைய பித்து, பிட்கப்பட்ட சரீரம் என்று சொல்றது லிட்ரல், சரீரத்தில் இருக்கிற அந்த சதைய பித்து அப்படியே செவுத்துல அடிக்குமா. இதை அடிக்கிறவன் வந்து டயர்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரலாம், 20 அடி ஒரு ஆள் அடிக்கிட்டு, அடுத்த 20 அடி, 19 அடி இன்னொரு ஆள், அடுத்த ஆள் அடி. ஏன்னா 20 அடி ஃபுல் போர்ஸ்ல வராது, அடுத்த 20 அடி ஒரே ஆள் அடிச்சா. இதுக்கு சரியான வாட்ட சாட்டமான போர்ச்சேவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை அடிக்க சொல்றது. 20 அடி அடி, நாம முழு பலத்தோட ஃபுல் போர்ஸ்ல அடிக்கிறான். அடிக்க அடிக்க அந்த கொக்கி போய் அப்படியே மாட்டி சரீரத்தை பித்து அந்த சதைகள் அப்படியே செதறி செவரெல்லாம் அடிக்கும். கொடூரமான ஒரு சம்பவம் அது, அடிக்கிறதுனா சாதாரண காரியம் அல்ல. இயேசு அடித்தார்கள் என்றால் அவருடைய சதையெல்லாம், அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல் ஆயிட்டு, அப்படியே எலும்பு தெரியற மாதிரி சதை பிக்கப்பட்டது. இயேசுடைய சரீரம் பிட்கப்பட்டது, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிட்கப்பட்டது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் அந்த அடி, ஏன் இப்பேற்பட்ட ஒரு அடியை வாங்கி அவருடைய சரீரம் அப்படி பிட்கப்பட்டது என்று சொன்னால், அந்த பிட்கப்பட்ட சரீரம் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய சரீரமாய் இருக்கிறது, அது நமக்கு சுகமாக்குகிற சரீரமாயிருக்கிறது, தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆகவே இதை நிதானிக்க வேண்டும். யாத்ராமத்துக்கு திருப்போம், ஒரு நிமிஷம் போயிட்டு வருவோம். இங்கே பஸ்கா பண்டிகை பற்றி வாசிக்கிறோம். அந்த பஸ்கா வந்து இயேசுனுடைய, இயேசு நமக்கு பஸ்காவா இருக்கிறார் என்று பவுல அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்லுகிறார். அந்த பஸ்காவில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை நமக்கு நிழலாட்டமாய் காட்டுகிறது. யாத்ராமும் 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும், செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14 தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நீதி இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதில் யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. பல காரியங்கள் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஸ்கா, இயேசு நம்முடைய பஸ்காவா இருக்கிறார். இந்த பஸ்கா என்கிற இந்த காரியம் அங்கே யாத்ராமத்தில் முதல் முறையாய் நடப்பதை அங்க பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, ரத்தத்தை சிந்து, ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை சிந்து முதலாவது என்ன பண்ண வேண்டுமாம், அதை நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து, நிலைக்கால்கள் இரண்டிலும்னா டோர் போஸ்ட், அப்புறம் மேல கீழே போடுறதில்ல, தரையில போடுறதில்ல, தரையில இருக்க போஸ்ட்ல போடுறதில்ல, மேலையும் சைட்லயும். ஏன் மேலையும் சைட்ல மட்டும் போடுறது, தரையில ஏன் போடுறது இல்லைன்னு சொன்னா, இந்த கால் காலால மிதிக்கப்பட வேண்டிய ரத்தம் இல்ல, இது மரியாதைக்குரிய ரத்தம், கனத்துக்குரிய ரத்தம், நம்முடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், இயேசுடைய ரத்தம். அதனாலதான் மேல் சட்டத்திலையும் சைட்லயும் போட சொல்லியிருக்கு. அதை கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்கணும், அது காலில் போட்டு மிதிக்கிறது இல்ல, அது மரியாதை கொடுக்கணும். நம்முடைய உள்ளமாகிய இந்த டோர் போஸ்ட்ல போட்டு இந்த ரத்தத்தை நாம் கனம் பண்ணும் போது, இந்த வெளியேறப்பெற்ற இயேசுடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறிந்து அதை கனம் பண்ணும் போது, அது எதற்காக சிந்தப்பட்டது என்பதை அறிந்து
0: அதை விசுவாசித்ததை ஏற்றுக்கொண்டு அப்படியாய் நாம் கனம் பண்ணும் போது அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது. ரத்தம் மட்டுமல்ல, அதன் பிறகு சொல்லி இருக்கிறது, அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க கிடவர்கள். அதான் சுட்டுதான் புசிக்கணும், சும்மா அவிச்சு இல்ல அப்படி இல்லைன்னு கரெக்டா போட்டிருக்காங்க. ஏன் சுட்டு புசி, நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டுமா? நெருப்பினால் சுட்டு ஏன் புசிக்க வேண்டுமா? கல்வாரி சிலுவையில் இயேசு அங்கே அவருடைய சரீரம் பிட்கப்பட்டவராய் அங்கே தொங்கின போது தேவனுடைய கோபாக்கினை ஆகிய நெருப்பு அவர் மீது வந்து விழுந்தது. அவர் இங்கே ஆட்டினுடைய மாம்சம் எப்படி சுடப்பட்டதோ அதுபோல தேவ கோபாக்கினை கல்வாரி சிலுவையில் இயேசு மேல் விழுந்து அவரை பட்சித்து போட்டது. அதான் அங்க நடந்தது பாருங்க, கோபாக்கினின் அக்கினி அவர் மீது வந்து விழுந்தது. இந்த சுடப்பட்ட இந்த ஆட்டின் மாம்சத்தை பூசித்து அவர்கள் நீண்ட தூரம் பயணமானார்கள், அவர்களுக்கு ஆரோக்கியமும் சுகமும் அதன் மூலமாய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது ஒரு பெரிய வாய்ப்பு. கர்த்தரதை சும்மா சடங்கா செஞ்சு நீ மோட்சம் போறதுக்கு உனக்கு ஒரு சடங்கு வச்சிருக்கேன்னு சொல்லல கர்த்தர். கர்த்தர் சொல்றார், நீ எப்போதெல்லாம் செய்ய முடியுமோ செய், செய்யும் போது நிதானிக்கிறவனா செய். நிதானிக்கிறவனா செய்யாதனாலதான் அநேகர் வியாதிப்பட்டவர்களா இருக்கா, அநேகர் செத்தே போயிருக்காங்க, வியாதிப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிதானி என்று சொல்லுகிறார், உனக்கு சுகமாவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பதற்கு, பாவம் என்கிற தடையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவதற்கு, சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் நீக்கி போடுவதற்கு, சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, பாவங்கள் கழுவப்படுவதற்கு, சரீரம் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் நான் இதை வைத்திருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் இந்த நிதானித்து பார், ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது, நிதானித்து பார்த்து அது எனக்காக பிட்கப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், என்னை ஆரோக்கியமாக்குகிற அவருடைய சரீரம். ஆகையால்தான் இயேசு சொன்னார் ஆறாம் அதிகாரத்தில், யோவான் ஆறாம் அதிகாரத்தில், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன், இதுதான் இந்த மாம்சம் இந்த ரத்தம். லிட்டரலா நாம் வந்து இங்க கம்யூனியில் பங்கெடுக்கும் போது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில பானம் பண்ணுகிறவர்கள் நாம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன செய்யுது நமக்கு? அவருடைய பிட்கப்பட்ட சரீரம் நம்ம எப்படி சுகமாக்குகிறது, அவருடைய ரத்தம் எப்படி பாவம் என்கிற தடையை போக்கி ஆரோக்கியத்தை நமக்கு எப்படி கொண்டு வருகிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள், சுகமாகுங்கள். ஐந்தாவது, மார்க் 16 அதிகாரம், மார்க் 16 அதிகாரத்துக்கு திருப்போம், 17 வசனம். ஒவ்வொரு மெத்தடை பார்த்துக்கொண்டே போனால் கர்த்தர் சுகம் அளிக்கிறவர் தான் ஒழிய அவர் வியாதி படுத்துகிறவர் அல்ல என்பது நிச்சயமாய் விளங்கும். இயேசுவை பார்த்தா போதும், புதிய ஏற்பாட்டை பார்த்தா போதும், பழைய ஏற்பாட்டை பார்த்தா போதும், வேதத்தை பார்த்தால் போதும், நிச்சயமா இது விளங்கும். 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். குறிப்பா இது வந்து அவிசுவாசிகளுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வியாதியஸ்தர் மேல கை வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அவிசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டது மெத்தட், முக்கியமா அவிசுவாசிகளுக்காக. அதனால விசுவாசி சுகமுடியாக ஆக முடியாதுன்னு இல்ல, கைகளை வைக்கிறதுனால நிச்சயமா சுகமாக முடியும். ஏனென்றால் கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாகணும்னு தான் விரும்புகிறார் இல்லையா? கர்த்தர் சொல்ல, சரி விசுவாசிக்கு கொடுத்திருக்க பரவாயில்ல, நீயும் சுகமாயிக்கும், கைகளை வைக்கிறது மூலமாக நீங்களும் சுகமாகலாம். கைகளை வைக்கிறதுனால சுகமாகல, மறுபடியும் பாருங்க, இது ஒரு இதுதான் தலைசிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது. சுகம் கைகளை வைக்கிறதுனால சுகம் அல்ல, விசுவாசம் தான் சுகத்தை கொண்டு வருகிறது. கைகளை வைக்கிறது என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். அந்த ஆயில் மாதிரி, அல்லது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது மாதிரி, அல்லது அந்த கைக்குட்டைய கொண்டு போய் ஒரு மனுஷன் மேல போடுவது போல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக. விசுவாச இல்லாதவர்கள், விசுவாசத்துல பலவீனப்பட்டவர்கள், விசுவாசத்து சுகமாக முடியாதவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக, விசுவாசத்தை அவர்களுக்கு உண்டு பண்ண, விசுவாச அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக
1: அப்ப கையில வைக்கும்போது என்ன நடக்குது? ஒரு மேல கையை வைக்கும் போது அவன் என்ன என்ன வேண்டும்? வசனம் சொல்லுது, வியாதியஸ்தர் மேல் கையில வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்ப கையில வைக்கும் போது அந்த விசுவாசி என்ன யோசிக்க வேண்டும்? சரி, வசனம் சொல்லுது கைகளை வைத்தா சுகமாவன், இப்ப சுகமாற சான்ஸ் எனக்கு, இப்ப போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், கைய வைக்கட்டும், கைய வைக்கும் போது எனக்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு அவன் திங்க் பண்றான். அவன் கொஞ்சம் பலவீனமான விசுவாசியா இருக்கலாம், அல்லது ஒரு பலவீனமான நிலையில இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், சரியா சிந்தித்து சரியா விசுவாசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறான். அவனுக்கு ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, கைகளை வைக்கிறதுனால நீ சுகமாகன்னு சொல்லி. அவன் வர்றான், கைய வைக்கிறோம், வைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், சரி கைய வச்சா சுகமாகும் சொல்லி இருக்குது. கைய வைக்கிறதுனால அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால சுகம். கையில அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தையில சுகம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது கைகளை வைப்பார்கள் அப்பொழுது சுஸ்தமாவார்கள், அதனால சுகம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள். இங்க ஜெபம் பண்ணுவார்கள் கூட சொல்லி இல்ல, கொஞ்சம் கவனிக்கணும். கைகளை வைத்துட்டு பெரிய ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இல்ல, கைகளை வைப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்குது. சொஸ்தமாவார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிகவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் மூல பாஷையிலும் அப்படிதான் வருகிறது. ரிகவர் என்று சொன்னால், மருத்துவர்கிட்ட போறோம், அவர் சொல்றார் மூணு நாளைக்கு இந்த டேப்லெட் எடு, போய் ஒரு நாள் எடுக்கிறீங்க, ஒரு நாள் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா தேவலாம், பரவாயில்லன்றோம் இல்லையா, தேவலாங்க. சில நேரத்தில் இந்த ஹீலிங் மீட்டிங்ஸ்ல எல்லாம் போய் பார்த்தா, நாங்க நடத்துற இந்த கூட்டங்கள்ல பார்த்தா, நிறைய பேர் உடனே சோமாறாங்க, இன்னும் சில பேர் வந்து இப்ப கொஞ்சம் தேவலாங்கம்பாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் தேவலான்னா சோமாயிடுச்சுன்னு அர்த்தம், சில நேரத்துல சரியா கேக்குனா. அதை சிலர் உண்மையாவே தேவலான்றாங்க, பரவாயில்ல நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்லங்க, ஜெபம் பண்ண பிறகு இப்ப பரவாயில்ல, சரி நாளைக்கு வாங்க இப்படி எப்படி இருக்கு, இப்ப ரொம்ப தேவலாங்க, மூணாவது நாள் எப்படி இருக்கு, இப்ப ரொம்பவே தேவலாங்க, நாலாவது நாள் எப்படி நல்லா ஆயிடுச்சுங்க. அதுதான் ரிகவர். ரிகவர்னு சொன்னா படிப்படியாக டாக்டர் மருந்து கொடுத்து ஒரு நாள் எடுத்தவொடனே கொஞ்சம் நல்லா ஆகுது, ரெண்டாவது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது, மூணாவது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது இல்லையா. அது போல ரிகவர் ஆகிறார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கைகளை வச்ச உடனே ஒன்னும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், ஆனால் டாக்டருடைய மருந்து மூணு நாள் சாப்பிட்டா அப்படி சுகம் ஆகும்னு விசுவாசிக்கிறோமோ அது போல விசுவாசிக்கணும். கைய வச்சாச்சு, மாத்திரை எடுத்தது மாதிரி, அது கைய வச்சாச்சே ஒன்னும் ஆகலையே அப்படின்னு நினைக்கூடாது. கைய வச்சவொடனே போன வீட்டுக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இந்த மருந்துக்காக, ஸ்தோத்திரம் என்ன சோமாக்குறதுக்காக, ஸ்தோத்திரம் பலத்துக்காக, ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்துக்காக, ஸ்தோத்திரம்னு சொல்லி போக வேண்டியதான். போனா முதல் நாள் கொஞ்சம் லேசா சோமா இருக்கும், ரெண்டாவது நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மூணாவது நாள் இன்னும், நாலாவது நாள் நல்லா ஆயிடும். இப்படி ரிகவர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படியாவது மனுஷன் சோமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுக்கு கர்த்தர் வியாதியை தரல, கர்த்தர் சுகமாக்குகிற கர்த்தர், எத்தனை வழியை வச்சிருக்கிறார், ஏதாவது ஒரு வழியில் சுகமா, இந்த உத்தமமான மனுஷன் சுகமாகிறதுக்கு கர்த்தர் எவ்வளவு வழிகளை வைத்திருந்தார். யோபு சுகமில்லாமல் இருந்தது, அவன் தத்துவம் பேசினதெல்லாம் அது அவனுடைய பிரச்சனை, அவனுடைய பயம், அவனுடைய காரியங்கள், அதற்கெல்லாம் வழிவகுத்தது கர்த்தர். அவனை சுகமாவதற்கு, அவன் சுகமாவதற்கு, அவனுடைய விடுதலை, அவனை விடுதலை ஆக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவன் மனம் திரும்பி, நான் பேசினதெல்லாம் தப்புன்னு சொன்னா, அவனுடைய சிறை இருப்பை திருப்பி அவனுக்கு ரெண்டு தனி ஆசீர்வாதத்தை அவனுக்கு உண்டு பண்ணினார். அவனுடைய விசுவாசத்தில் அவன் சரியா நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டானது, ஜெயம் உண்டானது என்று பார்க்கிறோம். பார்ப்போம் அஞ்சா ஆறாவது யோவான் 14 அதிகாரம், யோவான் 14, இது கொஞ்சம் ஹை மெத்தட் பாருங்க, யோவான் 14 அதிகாரம் 13-14 வசனங்கள். இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் லோ மெத்தட்ஸ், ஆயில், எண்ணெய், பிறகு கர்ச்சீஃப், பிறகு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது, அதன் பிறகு இந்த பந்தியில வந்து பங்கெடுக்கும் போது நிதானித்து, அது கூட கொஞ்சம் ஹை மெத்தட் தான். ஏன்னா அது வந்து ஆவிக்குரிய அறிவை உபயோகப்படுத்தணும், எதுக்காக சிலுவையில மரணம் ஏற்பட்டது, ரத்தத்தை குறித்து பிற்கப்பட்ட சரீரத்தை பற்றி சிந்திக்கணும், வெளிப்பாடு பெறணும், அது கொஞ்சம் ஹை மெத்தட். கைகளை வைக்கிறது அது ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரண மெத்தட் தான். எப்படியா சுகமா, ஹையோ லோவோ, சுகமாக வேண்டும், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆறாவது யோவான் 14:13-14, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இதில் ஒரு பெரிய பிரசங்கியார் ஒருவர் பல வருஷம் முன்பாக ஒரு அருமையான சத்தியத்தை இதிலே சுட்டி காட்டினார். எதை கேட்டாலும் என்று சொன்னால் ஜபத்தை குறித்து இங்க சொல்லவில்லையா? ஜபத்தை குறித்து மற்ற இடங்களில் பேசுகிறது. இங்க வந்து நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னால் அந்த மூல பாஷையில் வருகிற அந்த வார்த்தையை பார்த்தால் நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும் நான் செய்வேன் சொன்னா ஆண்டவரத்தில் போய் நாம் டிமாண்ட் பண்றது இல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒன்னும் சுகத்தை பிடிச்சி வச்சுட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லல. நம்ம டிமாண்ட் பண்றதுக்கு அவரிடத்துல அவர் நம்ம பிரச்சனை இல்ல. அவரிடத்துல நான் டிமாண்ட் பண்ண வேண்டியது இல்ல. சில நேரத்தில் பிசாசானவன் கட்டி போடுகிறான் ஜனங்களை, வியாதியின் மூலமாக, நோய்கள் மூலமாக கட்டி வைத்திருக்கிறான். 13 வருஷமா 18 வருஷமா கூனியா இருந்த ஸ்திரியை இயேசு பார்க்கிறார் தேவாலயத்தில். ஆபிரகாம் குமாரத்தி பிசாசனால் கட்டப்பட்டிருக்கிறார், விடுதலை ஆக வேண்டாமா என்று சொல்லுகிறார். பாருங்க, உடன்படிக்கையின் பிள்ளைவள், ஆபிரகாமின் சந்ததியில வந்தவள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி, 18 வருஷமாய் கட்டப்பட்ட நிலையில கூனியா இருக்கிறாள். இயேசு சொல்றார், இவள் விடுதலை ஆக வேணாமா, இவளை நிமிர வைக்க வேணாமா, நானு 18 வருஷமா பிசாசான இப்படி கட்டி போட்டிருக்கான இவளை என்று சொல்லுகிறார். அநேக நேரத்தில் வியாதி ஒரு பிசாசு கத்தா இருக்கிறது. பிசாஸ் அவனுடைய அதிகாரத்தை ஜனங்கள் மீது செலுத்தி வருகிறான். இவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாதனால சில நேரத்தில் அப்படியே அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாதனாலே என்ன சொல்றார், டிமாண்ட். சத்தியத்தை அறிஞ்ச உடனே என்ன பண்ண, டிமாண்ட் பண்ணு. என்ன டிமாண்ட் பண்ணுவோம்? ஓரல் ராபர்ட்ஸ் அந்த காலத்தில் ஜெபம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க ஜனங்களுக்கு. ஜெபத்தை குறித்து போதிக்கு போது சொல்றார், பிசாசே என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு. இப்படிதான் ஜபம் சொல்றார். இது வந்து ஆண்டவரத்தில் பண்ற ஜபம் இல்ல, பிசாசிட்ட டிமாண்ட் பண்றது. என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, உனக்கு அதிகாரம் கிடையாது. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் மை பாடி, டேக் யுவர் ஹேண்ட் ஆஃப் ஆஃப் மை பாடி. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் உனக்கு சொல்லி கொடுத்தார். அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, பொருளாதாரத்தை குறித்து அப்படிதான் ஜபம் சொல்றாரு. பிசாசே என்னுடைய வியாபாரத்திலிருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய எல்லாவற்றிலிருந்து கரத்தை எடுத்து போடு, டிமாண்ட். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிற்கவன. பிசாசு நேரத்தில் போய் டிமாண்ட் எடு, வேணா கையை வைக்காத, எடுத்து போடு கையை, அப்படி டிமாண்ட் பண்ணும் போது அது நடக்கிறது. இது கொஞ்சம் ஹை மெத்தட். ஏன்னு என்று சொன்னால் இதுக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நின்று அந்த விசுவாசத்தை அப்படி பயன்படுத்த வேண்டும். டிமாண்ட் பரலோ பிதாவினத்தில் டிமாண்ட் பண்றது இல்ல, demand from the devil to take his hands off. கைய எடுத்து போடு என்று டிமாண்ட் பண்ண வேண்டும். நீங்க டிமாண்ட் பண்ணலாம். எல்லாரும் கையில ஊத்தி சொல்லுங்க, பிசாசே என்னுடைய சரீரத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு. என்னுடைய பொருளாதாரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு. என்னுடைய குடும்பத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு. என்னுடைய மனதின் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு. என்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றின் பேரிலும் உனக்கு அதிகாரமே கிடையாது, கையை எடுத்து போடு. டிமாண்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி டிமாண்ட் பண்ணுங்க, எடுத்து போடு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப், டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன், டிமாண்ட். அது கொஞ்சம் ஹை மெத்தட். கடைசியா வாசிப்போம் 107வது சங்கீதம். இதை சொல்லி முடித்து விடுகிறேன். 107வது சங்கீதம். கர்த்தர் பாருங்க சோமாறுதுக்கு சுத்தி சுத்தி அத்தனை வழி வச்சிருக்காரு. பெரிய விசுவாசிகளுக்கும் வச்சிருக்காரு, சாதாரண விசுவாசிக்க முடியாத ஆட்களுக்கும் வச்சிருக்காரு. எப்படியாவது சோமாங்க, எப்படியாவது நல்லா இருங்க, எப்படியாவது செழித்திருங்கள் என்று விரும்புகிறார். 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 17வது வசனத்தில் வாசிக்கிறேன், நிர்மூடர், அதாவது மூடர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது, அவள் மரண வாசல் மரியந்தம் சமீபித்திருக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர் லிக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூடர்கள் என்று சொல்லுங்க, மூடர்னா கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தை தான் அது பைபிள்ல யூஸ் பண்ணிருக்கு. மூடர்னா தப்பா நினைக்கூடாது. அதான் மூடர்னா சரியான ஒரு ஆவிக்குரிய அறிவு இல்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லாதவர்கள், காரியத்தை சரியா பகுத்தறியாதவர்கள். கர்த்தர் தான் தீமையும் செய்கிறார் நன்மையும் செய்கிறார் என்று எண்ணுகிறவர்கள்,
0: இப்படிப்பட்ட ஆட்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிறார்கள், போஜன பதார்த்தங்களை அரோசிக்கிறார்கள், மரண வாசல் பறி மரண வாசலுக்கு வந்துட்டாங்க. They are at the gates of death. மறிக்கும் தருவாய்க்கு வந்துட்டாங்க. அவ்வளவு வியாதி. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் மெத்தட் பாருங்க. வசன

இல்ல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தொட்டிங்க போங்க தொட்டுங்க, அப்படியா சோமாட்டும். எப்படி வேணா சோமாகலாம் பாருங்க. ஆனா ஹையஸ்ட் மெத்தட் வந்து கர்த்தருடைய வார்த்தை, அவர் வார்த்தை அனுப்பி சோமாக்கினார், அவர்கள் அழிவுக்கு தப்பிவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் கிரேட்டஸ்ட் மெத்தட். எல்லாரும் அதுக்கு வளரணும் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, அதை விசுவாசித்து அதில் நின்று ஜெயத்தை எடுக்கணும். வியாதியின் மேல ஜெயத்தை எடுக்க வேண்டும், அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகளுக்கு தீர்ப்போம் 4:4 22:21 20 என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வசனத்தை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க, வார்த்தைகளை பற்றி. செவி கொடு, கண்களை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்துள்ள காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எப்படி சொல்லிருக்கு பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். எது? இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. அது என்னவா இருக்குது? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லி இருக்குது, அவளுடைய உடலுக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறதாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. மருந்து கண்டுபிடிச்சவரே கர்த்தர் தான். பெஸ்ட் மருந்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடி, அது மேல உன் கண்களை வை, அது உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது, காத்துக்கொள், அதை செவி கொடு, அதை கேள். அது ஜீவ வார்த்தைகள். அதை கேட்கும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகள். கர்த்தருடைய வார்த்தை அப்படி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. கடைசியா ஏசாயா 55 இந்த வார்த்தையை பற்றி. ஏசாயா 55:10-11 ஆகிய வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்கும்? மழை வந்து பூமியை நனைச்சு அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எப்படி உண்டாகிறதோ அதுபோல அப்படியே என் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் பாருங்க, வசனத்தை பேசும்போது, அதை கேட்கும் போது, அது இருதயத்தில் வைக்கும் போது, அது ஒரு வேலையை செய்யாம விடாது. அது வெறுமையாய் திரும்பாமல், வெறுமையாய் திரும்பாமல், அது நான் விரும்பியதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்றார், நான் விரும்புறதை செய்யும்படியா வசனம் அனுப்பப்படுகிறது. நான் நீங்கள் சுகமாகும்படியாக விரும்புகிறேன், சொஸ்தமாகும்படியாக விரும்புகிறேன், விடுதலையாகும்படியாக விரும்புகிறேன். நான் விரும்புறத செய்யறதுக்காக வார்த்தை அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு செவி கொடுங்கள், உள்ளத்துல வையுங்க, கண்ணுக்கு முன்னால் அதை வையுங்க, இருதயத்தில் வைத்து தியானியுங்கள். அது உங்களுக்கு உள்ளச்சந்தலிருந்து உள்ளங்கால் வர மருந்தா இருக்கட்டும். யோபுக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வர நோய், கர்த்தர் அற்புதமான மருந்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இதை கண்ணனை விட்டு விலக கூடாது, இதயத்தை விட்டு விலக கூடாது, வை, உனக்கு மருந்து. இது நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், உபத்திரவத்தை கொடுக்கிற தேவன் இல்ல. நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல. உன்னை சுகமாக்குகிற தேவன், உன்னை வியாதியாக்குகிற தேவன் அல்ல. உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை அழிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் மருந்து கொடுத்துருக்கிறேன், உனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வேலை செய்யுது இந்த மருந்து. இந்த மருந்து கவனி, இருதயத்தில் வைத்துக்கொள். ஜீவனுள்ள வார்த்தைகள், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நல்லா

தம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

0: அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் என்ன? வெறும் பானையை கொடுத்துட்டாரு, அதுக்குள்ள தீவட்டியை கொடுத்து நீ எக்காலம் ஊது, ஒரு கையில் எக்காலம் ஒரு கையில் தீவட்டியும் பானையும் பிடிச்சிட்டு நீ போ யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பேர் அவன் கையில் கொடுத்தாரு? 32,000 பேர் வந்தான், 10,000 பயந்து ஓடிட்டான். அதுக்கு பிறகு தண்ணியை குடிக்க வச்சாரு. எதிரியை பார்த்து தண்ணி குடிக்கிறவனை கூப்பிடு, அது 300 பேர் தான், மற்றவன் எல்லாருமே பயந்த கோழிகளும் எதிரியை பார்க்க தைரியம் இல்லாதவன் குனிஞ்சி. அவன் தண்ணி தாகத்துக்கு தான் அவன் வந்தானே தவிர யுத்தத்துக்கு வரல. 300 பேரை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கையில் வெறும் பாணியை கொடுத்தார், அந்த வெறும் பாணியை ஒட்டைக்க சொன்னார். உனக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது, ஆமே, உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது, உன்னை சுற்றிலும் வெறும் பானை தான் இருக்குது, அது உடைக்கப்படும், அப்போ தான் வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும், நான் வெறும் பானை தான், ஆனால் அதுக்குள்ளே வெளிச்சம் வச்சிருக்கிறீர், ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறீர், பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர், ஆமேன். மோசே மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு மனாந்திரத்திலே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை. எகிப்தில் இருந்தான், நல்லா அரண்மனையில் ஓடி வந்தான், மாமனார் வீட்டில் இருக்கான், ஆடை மேய்ச்சிட்டு மனாந்திரத்துக்கு போயிட்டு போயிடு. ரொட்டீன் வாழ்க்கை, ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு இருக்குது. டெய்லி சாப்பிட்ற, சமைக்கிற, எல்லாம் விதவிதமாக அந்த டிவியில் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான், அதை போடுற, எதோ சமைக்கிற, சாப்பிட்ற, வீட்டில் பெருக்கிற, துடைக்கிற, தூங்குற, எழும்புற, குட்டி போடுற, இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு. இதை விட ஒரு மேலான வாழ்க்கையை மோசேக்கு வச்சதுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாமே ரெண்டு கை வைத்து ரொட்டீன் வாழ்க்கையை மாற்றுங்க. அல்ல, ரெண்டு கை வைத்து ரொட்டீனாக இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ரொட்டீனாக இருக்கிற வாழ்க்கையில் நான் உண்மையாக வெளிச்சமாக இருக்கணும், என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையில் இன்னும் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சம்பாதிக்க போகிறார். பாபுலே என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் வந்தார். அவர் ரொட்டீனாக தான் ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் 92 செவிட்டுக்காது ஊமையமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து, பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து சபைக்குள்ளே வச்சு ஜோமன்னா இருப்பாருங்க, 92 பேருக்கும் காது திறந்துச்சு, வாய் பேசுனா. அந்த ஸ்கூலே மூடிட்டாங்க. கை வைத்து ரெண்டு கைகளை வைத்து ஆண்டவரே, எல்லாரும் கை வைத்து சபையில் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது, எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், செத்தமாக உயிரோடு கூட எழும்பணும். எத்தனை பேர் விசுவாசிங்கள் செத்த கற்பங்கள் உயிரோடு எழும்பணும், கர்த்தாவே மக்கள் உயிர் அடையணும், ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும், ஆமென். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 28:3 வாசித்தீங்கன்னா, ஒரு தீ எரிகிற நெருப்பு பக்கத்தில் பவுல் போனான் பாருங்க, போனான், அங்கேருந்து அனல் உரைத்து சத்துரு வெளியே வந்தான், பிசாசு பயங்கரமான பாம்பு வெளியே வந்துட்டு, அந்த பாம்பு அவனை கடித்தாலும் ஒன்றும் செய்யலை, காரணம் அவன் சரியான இடத்துல இருந்தான், கைகளை உயர்த்தி ஆண்டவர் அவனை தப்பூச்சி கொண்டு வந்தார். தப்பான வெளிச்சத்துக்கு போயிடாத, வெளிச்சம் தீ வந்து நல்ல விதத்தில் உனக்கு உதவி செய்யும், உன்னை அழிக்கக்கூடிய உண்டு, அழிக்கக்கூடிய தீக்கு போகாத, அந்நிய அக்கினியை கொண்டு வராத உன் வாழ்க்கையில், அந்நிய வாழ்க்கையை கொண்டு வராத, தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது, சரியான வாழ்க்கை ஆண்டவர் வாழ உதவி செய்வார். கடைசியில் மத்தேயு 24:27 வாசிக்கும் போது, சகரியா 14:7 வாசிங்க, சகரியா 14:7, ஒரு நாள் உண்டு,
1: அது கர்த்தருக்கு தெரிந்தது,
0: அது கர்த்தருக்கு தெரிஞ்ச ஒரு நாள்,
1: அது பகலும் அல்ல இரவும்
0: அல்ல, இரவும் அல்ல,
1: ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டு,
0: சாயங்காலத்தில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். இது ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கு. ஆண்டவருடைய வருகை மின்னல் அடிக்கிற வேகத்தில் அது வரும், வெளிச்சமா வரும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வெளிச்சத்தில் நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தில் நாமும் போவோம். அந்த வெளிச்சம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. காரியங்கள் மாறி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபமிடுவோம், எல்லோரும் ஜெபமிடுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கத்துருவோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் ஐயா, வெளிச்சத்தோடு நான் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறவங்கெல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணும். எல்லோரும் வாயை திறந்து தோத்திரம் பண்ணும். வெறுமையாக போகக்கூடாது.

இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போகணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை அனலா இருக்கணும். ஆண்டவரே, வெதுவெதுப்பா இருக்குது, நான் ஒன்றும் செய்யாம சாதிக்காம என் வாழ்க்கையில இருக்கிறேன், என் வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்கணும், இந்த நாட்கள்ல என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவங்க தினந்தோறும் இந்த உங்க வாழ்க்கையில வெளிச்சமா இருக்க ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ, அதை அறிக்கை பண்ணிருங்க. ஐயா, என் வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுக்குள்ளே இருள் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கைவேத்தி காண்பீங்கள். தைரியமாக எங்கே இருந்தாலும் கைவேத்தி காண், சீக்கிரம் எங்கே இருந்தாலும் புதுசாக வந்தவங்க கைவேத்தி காண்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும், என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வரணும். கை வைத்தனை நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, சீக்கிரமாக எழுந்துருங்க, கரம் வைத்த எழுந்துருங்க, பயப்படாதீங்க, எழுந்துருங்க, அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க. உன்னால் வாங்க ஐயா. ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், சமாதானம் தருவார். வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு, பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்கள் வாழ்க்கை மாறும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுவோம், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறப்பா, இவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், வாழ்வு வரட்டும், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும், வேதனைகளை மாற்றும், அவன் இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல அமைதி வரட்டும், சாந்தம் வரட்டும், அவன் கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வரட்டும், கடன் தொல்லைகளெல்லாம் மாற்றப்படட்டும், இந்த கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றி அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்கள் கைக்கு வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீ காணிக்கைகளை ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தின் மகிமைக்கென்று கொடுக்கிற காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை கூட்டம் விசேஷமானது. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவையாவது சந்தித்து ஃபோன்லேயாவது கூப்பிட்டு அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பெலன் பாகம் 3 பாஸ்டர் ஜெம் கேப்ரியலின் இனிய இசையில் இயற்றி ராகம் அமைத்து பாடி வழங்குபவர்கள் ஜான் பிரின்ஸ் மற்றும் வசந்தி, சிங்கப்பூர்.

கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியன் பேர் வினோத் பிரட்டோ. அதே போல் இந்த கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எனக்கு இந்த கிரைஸ்ட் காலிங் சேனல் மூலியமாக பாஸ்டர் டேனியல் அவருக்கு நான் கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கு இது ஒரு நல்ல தருணமாய் நான் ஆசைப்படுகிறேன். அதே போல் சங்கீதக்காரன் வசனம் 117:17 சொல்வது போல், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் எனக்கு சாவு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த நிலைமையை தான் கடந்து வந்திருக்கேன். இப்போது இதை தான் உங்களுக்கு நான் சாட்சியாக விவரிக்க போகிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை மாவட்டம். என் தாத்தா பேர் வந்து இருதயசாமி பிள்ளை. எங்கள் பாட்டி பொன்னம்மாள் ஜோசப் இருவரும் மதுரையை சேர்ந்த சௌரஸ்ட ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார் எங்கள் தாத்தா. எங்கள் பாட்டி அதே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. எங்கள் தகப்பனார் வந்து அந்த காலத்திலே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தமிழ்நாடு பாலிடெக்னிக்னால் மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான பாலிடெக்னிக், அந்த பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக சொந்தமாக ஒரு டூ வீலர் கடை வச்சுருந்தாங்க. ஃபாரின் பைக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நிறையா சேல் பண்ணுவாங்க. என்ன நோக்கத்தோட கடவுள் எங்கள் தாயின் தகப்பனையும் இணைச்சாருன்னு தெரில. எங்கள் தகப்பனுக்கு ஒரு 35 வரைக்கும் திருமணம் ஆகலை, நிறைய பொண்ணு பார்த்து எதுவுமே அமையலைன்ற ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா மதுரை. டோட்டலாகவே எல்லாமே டீவியேஷன் ஆச்சு. கடவுள் ரெண்டு பேரும் இணைச்சார். 1978 கல்யாணம் ஆச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லை. 1980 நான் பிறந்தேன். என்னை ஒரு நல்ல பக்தியான குடும்பத்தில் தான் என்னை வளர்த்தாங்க. அதே போல் என் தாய் குடும்பம் பார்த்திங்கன்னா, அவங்க எங்கள் தாத்தா வந்து ஏர்ஃபோர்ஸில் வாரண்ட் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் பாட்டி ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி. இருவரையும் இணைச்ச தேவன். அடியான ஒரே ஒரு புள்ள தான். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். என்னை நல்லா வளர்த்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லா பரிபூர்ணமாக வளர்த்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஆர்சி பேக்ரவுண்டை சேர்ந்தவர், எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. ஆனால் எங்கள் அப்பா கடைசி

இது மாத்திரம் இல்லாமல் நான் பிறந்து 41 நாளாக அழுதுகிட்டே இருப்பேனா, எப்பயுமே பகல்லையும் அழுவனா நைட்டும் அழுவனா, ஏன் அழுவேன்னே தெரியாதான், அழுதுகிட்டே இருப்பேனா. கரெக்டாக 41வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒலிப்பறிக்கை மூலயமா டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பிரசங்கம் போயிட்டு இருந்ததுதான். அப்போ என் தாய் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து, எங்கள் சித்தி மாமா எல்லோரும் உட்காந்துருக்கும்போது அப்போ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அந்த ஒலிப்பறிக்கையில் சொல்கிறாங்களாம், என்ன சொல்கிறாங்களாம், தன் மகன் அழுகிறானேன்னு சொல்லிட்டு தன் ஒரு தாய் வந்து தன் பிள்ளையே மடியில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவிகளின் கட்டுகள் எல்லாம் அந்த பிள்ளையை விட்டு வெளியேறும், அவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக சாமுவேலை போல் ஒரு தீர்க்கதரிசியாக வருவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு நான் அழுகையை நிப்பாட்டினேன்னா, அன்னைக்கு நிப்பாட்டினது தான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அழவே இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு இது, சரி நமக்கு தான் இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இப்படியாக என் லைஃப் அப்படியே கடந்து போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 7th grade ஸ்கூலில் படிச்சு சேர்த்து விட்டாங்க. நார்மலாக எப்பயும் போல் அட்மிஷன் கிடச்சிச்சு, சேர்த்தாங்க, நான் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, 2nd standard படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிக்ஸுனா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப கை கால்லாம் வெட்டிட்டு ரொம்ப எச்செல்லாம் அந்த மாதிரிலாம் வராது, ஒரு மாதிரி தலை ஷேக் ஆகிட்டு கை கால் ஷேக் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாகணும். எங்கள் அப்பா அந்த காலத்திலே எடுக்காத டெஸ்ட்டே கிடையாது, பிரெயினில் இஇஜிலேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அப்போது எடுக்கும்போது டாக்டர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தலையில் போகிற பிரெயினில் போகிற பிளட்டு வந்து 1 second கிளாட் ஆகுது, அந்த கிளாட் ஆகிறனால தான் இவருக்கு ஃபிக்ஸ் வருது. ஸோ இவர் வந்து எப்போனாலும் ரோட்டில் நடந்து போகும்போது கூட கீழே விழுகலாம். ஸோ இவரை வந்து எப்பயுமே நீங்கள் டென்ஷன் படுத்தக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும், எந்த டென்ஷனான காரியமும் அவருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு எங்கள் அப்பா அம்மா அப்படியே விளையாட்டிலேயே ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணாங்க, நான் என்ன பிடிக்கும் என்ன விளையாடுவேன் இப்படியே தான் இருப்பேனாங்க, என்னை ரொம்ப கேர் பண்ணாங்க. ஒரு நாள் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 2 weeks நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. அப்படியே 2nd standard ஒரு 9 times ஃபிக்ஸ் வந்துச்சு, அடிக்கடி ஃபிக்ஸ் வரும். அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்போ கடைசியாக டாக்டர் என்ன சொன்னார், ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க, அதை கொடுத்து இதை கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணும், ஏன்னா இதை நிப்பாட்டினா அவருக்கு ஃபிக்ஸ் வந்துடும், திடீர்னு ரோட்டில் கூட உளுந்து கிடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த டேப்லெட்டை நான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா அடிக்கடி இந்த சிபிஎம் சர்ச் போவாங்க. அப்போ அங்கே ஒரு மூத்த தாயார், அவங்க பேர் அம்மாச்சின்னு சொல்லுவாங்க, அப்போ அவங்க உயிரோடு இல்லை, அவங்ககிட்ட ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த டேப்லெட்டை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கடவுள் வந்து உங்கள் பிள்ளைய பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிச்சு இனிமேல் இந்த மாத்திரை வேண்டாம், நம்ம கூட கடவுள் இருக்காரு, நமக்கு இந்த ஃபிக்ஸ் வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கி தூக்கி அந்த மாத்திரையை ஜெபிச்சுட்டு தூக்கி போட்டுட்டோம். அதிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே என் வாழ்க்கையில் ஃபிக்ஸ் வந்ததே கிடையாது. 2nd standard 4th ஒரு 9 times வந்தது. இப்போ வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் நம்பி அந்த டேப்லெட்டை நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபிக்ஸுன்னு ஒரு சிம்டம்ஸ் என் லைஃப்பில் கிடையாது. இப்படியாக என் ஸ்கூல் வாழ்க்கை கடந்து போச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸு வந்தனால அடிக்கடி ஸ்கூலுக்கு போகாதனால எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை. ஃபவுண்டேஷன் இல்லாதனால என்ன ஆகிப்போச்சு, மேக்ஸ் சரியாக வரல. ஏன்னா பிகினிங்கில் அந்த 4th 5th தான் மேக்ஸோட ஃபவுண்டேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி லீவ் போட்டனால எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரல. ஸோ நான் 10th ப்ரமோட் ஆகி போயிட்டேன். 10th எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வரல. மிஸ்ஸு எல்லோரும் முன்னாடி இந்த சம்மு போடும்பாங்க, எனக்கு போட தெரியாது. இதனால் நான் அசிங்கப்பட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் வீட்டில் கேட்டால் ஸ்கூலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு நான் அப்படியே கட் அடிச்சுட்டு வெளியில் அப்படியே சுற்றிட்டு கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட்டேன். இப்படியாக ஒரு 1 week இதே மாதிரி நான் பண்ணேன். அப்போது ஒரு மிஸ் மூலமா எங்கள் டீச்சருக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி வினோத் வந்து என் டியூஷனுக்கும் நான் போகலை. அப்போ அந்த டியூஷன் மிஸ்ஸு எங்கள் மிஸ்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வினோத் வந்து டியூஷனுக்கும் வரல ஸ்கூலுக்கு வரல. ஸோ அவங்க மிஸ்ஸு எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வினோத் வரலன்னு கேட்டவுடனே எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இல்லையே அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த மிஸ்ஸுக்கு பயங்கர கோபம். அப்போது என் மேலே அவங்க ரொம்ப அளவு கடந்து பிரியம், ஏன்னா எப்படியாவது பாஸ் பண்ணணுன்னு நினச்சாங்க. நான் இப்படி கட் அடித்தேன்னு தெரிஞ்சவுடனே என் மேலே ரொம்ப ஆக்ரோஷமாக ஆயிட்டாங்க. ஆக்ரோஷமாகிட்டு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு

தெரியல. அப்போ எங்கள் தாயும் என் தகப்பனும் நானும் மூணு பேரும் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனோடனே எங்கள் அப்பா சொன்னார் பிரின்ஸிபால்கிட்ட, சார் என் பையன் பண்ணது தப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, பிரின்ஸிபாலும் இறக்கப்பட்டு சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், சரி பார்க்கலாம். ஆனால் எங்கள் மிஸ்ஸு வந்து அதை அந்த தீர்ப்பை ஒத்துக்கவே இல்லை, சுத்தமாக இல்லை, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் தாயும் தகப்பனும் அப்படி வெளியில் வராங்க. அப்போது ஒரு பிரதர் வராரு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் எனக்கு தெரியாது, அன்றைக்கி தான் அவர் அறிமுகமாகிறாரு. எங்கள் அப்பா பேர் சேகர். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன சேகர் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லைப்பா, நான் என் பையன் இந்த மாதிரி மேக்ஸ் வரலன்னு சொல்லி கட்டடிச்சு ஸ்கூலுக்கு சுற்றிட்டான், டிசி கொடுப்பேன்னு நிற்கிறாங்க, அவங்க மிஸ்ஸு ரொம்ப அவன் மேலே கோபமாக இருக்காங்க கிளாஸ் டீச்சரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ அவர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, நான் யார் அந்த டீச்சர் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது ஆர்த்தர் தேவசிங் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா. சொன்னோடனே அடுத்த வார்த்தை, சேகர் ஆர்த்தர் தேவசிங் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான், நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு. எங்களுக்கு நான் ஆச்சரியம், என்னடா டிசி கொடுக்க நம்ம போயிருக்கோம், திடீர்னு வந்து இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லி அந்த மிஸ்ஸை கூப்பிட்டு, அவர் அவங்க ஹஸ்பண்ட் தான் அவர், அவர் பேசுகிறாரு இந்த மாதிரி, ஏய் அவங்க நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பம், ஏதோ அந்த பையன் மேக்ஸ் வரலன்னு இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்ததே நான் தான், அதனால் இவனை எப்படியாவது நீ வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி இவனுக்கு சேர்த்துக்கோ, இவனுக்கு நல்லா சொல்லிக் கொடு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன், ஃப்ரெண்டோட பையன், நான் தான் இந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னோடனே அந்த மிஸ்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உடனே பிரின்ஸிபாலை பார்த்து, இல்லை நான் அந்த பையனுக்கு நான் ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துக்கிறேன், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணி அந்த பையனை இது பண்ணுங்கள், விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த தேவ மனுஷன் அந்த எங்கள் மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சேகர் நான் என்றைக்குமே வரமாட்டேன், இன்றைக்கி ஏர்ச்சியாக வந்தேன், பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல நான் வந்தது நல்லதாக போச்சு, இல்லைனா இன்றைக்கி உன் பையனுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போது சின்ன பிள்ளையிலேருந்தே கடவுள் என்னோட காரியத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடவுள் என்னோடையே இருந்து என் கூடவே இருந்தார். இதை நான் புரிஞ்சிக்காமல் அப்படியே உலகபூர்வமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து மேக்ஸ் வரலன்னு சொல்லி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ப்யூர் சயின்ஸ் எடுத்தேன். ப்யூர் சயின்ஸ் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருப்பேன், நல்லா விளையாடுவேன், நல்லா இது படிப்பேன், சயின்ஸ் ஓரளவுக்கு மற்றதெல்லாம் படிப்பேன் மேக்ஸு தவிர. ஸோ மேக்ஸ் வரலன்னு தான் சயின்ஸ் எடுத்தேன். அதை படித்து ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் வாங்கினேன், ஓரளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு மார்க்கில் ஆவரேஜான மார்க்கு தான் வாங்கினேன். ஆனால் என் மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி தான் ஒரு அனுபவத்தில் இருந்தேன். அதே போல் எனக்கு எங்கள் அப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை, எனக்கு அமெரிக்கன் காலேஜ் மதுரை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் மதுரை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு பிரிட்டிஷ் காலத்து காலேஜ், அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு நாங்கள் தடுமாடிட்டு இருக்க நேரத்தில் மைக்ரோ பயாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணுன்னா எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணேன். அந்த ஒரு தருணத்துலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் அந்த சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்கறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மொதல் நாள் எங்கள் வீடு தேடி ஒரு தெரிஞ்சவர் மூலயமா இது பண்ணி அவர் வீட்டுக்கே வந்து என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போனார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நம்ம வீடு தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு கடவுள் செஞ்சுருக்காருன்னு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சவங்க எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனார். நான் தான் லாஸ்ட்டு, இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட்டுனா அதுக்கு மொதல் நாள் கொண்டு அந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் கிருபையினால் அந்த அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் எம் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் செட்டிலே நாங்கள் நாலாவது பேட்ச்சு. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. எங்கள் அப்பா வந்து நல்ல நண்பர்களை சம்பாதிக்கலை, ஆனால் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கெரியரில் நான் ஒரு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சேன். நல்ல இருக்கு நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. என் ஸ்கூல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா முகமது ஜாபீர், வினோத் பிரபு, ஆண்ட்ரூ, ஐசக், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் என் கூடவே இருப்பாங்க. எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே எங்கள் அம்மா கூட ஒரு சொந்த தாய் தகப்பனை போல் பாசமாக பழகுவாங்க. அப்படி தான் நான் வாழ்ந்தேன்.
இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு பிஎஸ்சி சீட்டு கிடச்சிச்சு. அப்போது என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி என் கூட வந்தாங்க. வினோத் பிரபு, ஆண்ட்ரூ பிரதீப், இவங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் செவன்த் டேயில் படித்தவங்க தான். இவங்க அப்படியே என் கூட வந்து பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாங்க. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில், அதே டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படித்தோம். படித்து நல்லா அப்படியே போயிட்டுருந்துச்சு லைஃபு. ஸோ பிஎஸ்சி படிக்கும்போது நான் அந்தளவுக்கு ரொம்ப அறிவாளியெலாம் கிடையாது, அவரேஜான ஸ்டூடெண்ட் தான். நான் ப்ளஸ் டூலேயும் மார்க் கம்மி தான், ஆனால் என் சீட்டு கிடைக்காது. ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எனக்கு அந்த சீட்டை பிஎஸ்சியில் ஒரு வாய்ப்பை எனக்கு அருள்னார். அதில் நான் ஜாயின் பண்ணி பிஎஸ்சியில் செகண்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். பட் ஆனால் எம்எஸ்சியில் நல்லா படித்தேன். எம்எஸ்சி அதே காலேஜில் நாங்கள் செகண்ட் பேட்சு, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அமெரிக்கன் காலேஜில் செகண்ட் பேட்ச் நாங்கள் தான். நல்லா படித்தோம், வைராக்கியமாக படித்தேன். கடைசி நிமிஷத்தில் வரும்போது எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல, எங்கள் அப்பாவால் கட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லோனுக்கு நானும் எங்கள் அப்பா தகப்பனாரும், ஏன்னா ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வேலை பார்த்தனால எங்கேயுமே லோன் கிடைக்கல. என் தகப்பன் அலைஞ்சார் பயங்கரமாக, போய் ஒரு சிட்டி யூனியன் பேங்க்கு எல்லா பேங்க்கும் அலைஞ்சாங்க, நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. கடைசி எங்கிட்ட ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதை வச்சு தான் வாங்கினோம். அதுக்கே நாங்கள் டெய்லி போவோம், அந்த மேனேஜர் இங்கே உட்காருங்க பாரு, நாங்கள் அப்படியே ஒரு அனாதை போல் உட்காந்துருப்போம். எனக்கா மனசுக்குள்ளே நம்மனால் நம்ம தகப்பனும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. ஸோ எம்எஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுவேன், இப்படியே சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்துச்சு. சும்மா ஜாலியாக அப்படி சிகரெட் குடிப்பேன், அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, எல்லோரும் பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நிறையா குடிக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இப்படி குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு ஜாலிக்காக ஆரம்பித்தது தான். அப்புறம் கரெக்டாக 2005 என் தகப்பனார் தவறினார் மதுரையில். எங்கள் தகப்பனார் தவறின உடனே அப்படியே என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மதுரையிலேருந்தே எங்களை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 25 வருஷம் சொந்த ஊரில் இருந்துட்டு திடீர்னு சென்னைக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் மாமா, எங்கள் அம்மாவோட தம்பி எங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க தான் எங்களை பார்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லாஸு, அவங்க தகப்பனார் இறந்து 4 நாளையில் எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட, எங்கள் அம்மாவை என்னால் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அப்போது எனக்காக ஒரு மனசில் பட்டுச்சு, சரி கொஞ்சம் தள்ளி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஜாப்பு பார்த்திங்கன்னா எனக்கு தூத்துக்குடியில் ஒரு மெரைன் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாப் கிடச்சிச்சு. குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபுல்லம் சூப்பர்வைசராக ஜாப் ஜாயின் பண்ணேன். எனக்கு சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி தான். நான் எம்எஸ்சி படித்தேன், இருந்தாலும் எனக்கு ஒரு 5000 தான் எனக்கு சேலரி கிடச்சிது. 2 வருடமாக நான் வேலை பார்த்தேன் அங்கே. என்னால் அதுக்கு மேலே என்ன, -5 degree டெம்பரேச்சர், அங்கே அமோனியா கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்கலை. அதனால் நான் திருப்பி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். சென்னையில் ஷிஃப்ட் ஆகி அப்போலோவில் ஒர்க்கு ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது, நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக, எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு அனிதான்னு சொல்லி ஒரு சகோதரி எனக்கு அறிமுகமானாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எப்படி அறிமுகம் அப்படின்னு பார்த்தா, அவங்களும் மதுரை தான், நான் அமெரிக்கன் காலேஜ். எங்கள் அமெரிக்கன் காலேஜ் பேக் சைடு தான், அவங்க மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் டிஃபார்ம் படித்தாங்க. இப்படி நல்ல ஒரு அறிமுகமான ஃப்ரெண்டு கிடைக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ணுவோம். எங்கள் கஷ்டத்தை சொல்லுவோம், அவங்களோட ப்ராப்ளத்தை கஷ்டத்தை சொல்லுவாங்க. இப்படி ஆகும்போது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது காதலாக மாறிச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். அப்போது அவங்க வந்து ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க, என் ஒய்ஃபு. ஆனால் அவங்க வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தனால அவங்களுக்கு கிறிஸ்டியன் மேலே ஒரு நல்ல ஃபெய்த் உண்டு. பைபிள் வாசிப்பு, அந்த ஸ்டேஜில் நின்று கடவுளை பற்றி இது பண்ணுறது, நல்லா படித்து நல்ல ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க. ஸோ இது மூலமா எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படியாக இருக்கும்போது எங்களுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 5 வருட காலமாக ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினோம். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருடம் கழித்து தான் எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்லேயே ஒன்றும் சொல்லலை. ஆனால் சொல்லப்போனால் வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் டோட்டலாகவே வேறு வேறு டீவியேஷன் இருந்தாலும் கடவுள் இணைச்சார் எங்கள் ரெண்டு பேரையும். எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே எங்களுக்கு நிச்சயம் கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். எனக்கு தகப்பனார் கிடையாது, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மாமா தான் என்னை ஃபுல்லாக
என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணணும், எனக்கு அந்த அளவுக்கு பண வசதியும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க வீட்லேயும் அந்தளவுக்கு ரொம்ப வசதி இல்லை, நார்மலான அவரேஜான ஃபேமிலி. அவங்களுக்கு ரெண்டு அக்கா ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்கள தான் ஃபுல்லாக எல்லாமே கைட் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நெருடர்கள், அவங்க அக்கா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தனால சரி அது தேவையில்லாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்படி தான் நடந்துச்சு. 1900 எங்கள் கல்யாணம் நடந்தது. திண்டுக்கல்லில் ஒரு ஆர்சி சர்ச்சில் தான் நடந்துச்சு. அப்போது நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வர்றோம். கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணி போனோம். எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி குடும்பத்தில் அப்பப்போ வரும் போகும். இது எல்லார் வீட்லேயும் வர்றது தான், அதே போல் தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் மனம் உகர்ந்து கல்யாணம் பண்ணனால அப்படியே சகிச்சு போனோம். என் தாயும் எனக்காக சகிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ள நல்லா பேசிப்பாங்க. இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்படியாக போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் எனக்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை அப்படியே சுற்றி சுற்றி என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் அது எப்படி மேற்கொண்டு போகணும்னு எனக்கு ஒன்றுமே என்னால் முடியலை. அப்போ அந்த பிரச்சனையில் இருந்தலா என் மனைவி நிறையா பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டெடுத்தா, என்னை கூடவே இருந்து என்னை தாங்கினா, வழி நடத்துனா. அப்போ இப்படியாக போயிட்டுருக்கும்போது ஆக்சுவலாக நாங்கள் சிஎஸ்ஐக்கு இல்லை தான் இது பண்ணோம், இது மேரேஜுக்காக தான் சிஎஸ்ஐயில் போனோம். அப்போ 2020 திடீர்னு எனக்கு ரொம்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வெளியில் வந்து கடன் பிரச்சனை, வீட்டில் சமாதானம் இல்லை, பயங்கர ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஃபெய்த் ப்ரேயர் ஹவுஸ்னு ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த சர்ச் போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் எங்களை கடவுள் வேறு பிரித்து சிஎஸ்சிலேருந்து டிவியேட் பண்ணி அந்த சர்ச்சு கொண்டு போனார். அப்போ எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா திடீர்னு நம்ம சிஎஸ்சியை விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு நம்ம டிவியேட் ஆகுறோமே, இதனால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனால் அங்கே போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ண எங்களை சத்தியத்துக்குள்ளே கடவுளுக்குள்ளே வழி நடத்துனாங்க. அவர் மூத்த பாஸ்டர் பேர் பாஸ்டர் பிரகாசம் ஐயா, அந்த ஆண்டியும் ஒரு ஊழியக்காரங்க தான். அவங்க மூத்த பையன் பேர் எபினேஸ்வர், அவரும் ஒரு ஊழியக்கார். ரெண்டாவது பையன் பேர் கிடியன் பிரகாசம், அவரும் ஒரு ஊழியக்கார் தான். எங்களை நல்லா லீட் பண்ணாங்க. இப்படியா எங்கள் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் சர்ச்சுக்கு ஒரு பக்கம் போனாலும் ப்ரேயர் பண்ணாலும் என்னை பிசாசு ஒரு பக்கம் வஞ்சிச்சிட்டே இருந்தான். எப்படின்னா உலகத்து பூர்வமாக சினிமா பார்க்குறது, சிடி வாங்கி பார்க்குறது, இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, பிள்ளைங்களை ஹோட்டல் கூப்பிட்டு போகிறது, மனைவியை சந்தோஷப்படுத்துறது, இதை வாங்கி கொடுக்குறது, இப்படியா எனக்கு கடவுளை விட்டு ரொம்ப டீவியேஷன் ஆகிட்டே இருந்தேன். என் மனைவி இந்துலேருந்து வந்தாலும் 2 பைபிள் வாசித்துருக்காங்க, 3 படிச்சுட்டு இருக்காங்க. என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, ஏன் நீங்கள் சர்ச் போனால் ஒரு ப்ரேயர் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்க, சர்ச்சில் உட்காந்துருப்பேன் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கறக்கும், அப்படியே தூக்கம் மாதிரி வரும், இந்த மாதிரி பிசாசு போராட்டம் அதிகமாக என் வாழ்க்கையில் இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை நான் எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியல, நான் இப்படியா என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டீங்க, நானாவது ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்தேன், நானே இவ்வளோ வைராக்கியமாக இருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து சரி அப்படியே உலக பூர்வமாக போனனால அப்படியே டிவேட் ஆகிட்டேன், டோட்டலாகவே என் கேரக்டரே மாற்றிட்டேன். இப்படியா என் லைஃப் போயிட்டுருந்துச்சு. ஸோ சிஎஸ்சி ஓப்பனாக சொல்ல போனால், சிஎஸ்சி சர்ச்சில் நான் போகும்போது வெளியில் அந்த பைக் நிப்பாட்டுற இடத்துல தான் நிற்பேன், பிரசங்கம் ஒரு பக்கம் எடுப்பாங்க, நான் காணிக்க போடுவேன், முடிஞ்சதும் வந்துடும். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு. அப்புறம் ஒரு சிறிய சபையாக இருந்தாலும் அது ஒரு பெந்தேகோசை பேக்ரவுண்ட் சபை, அந்த சபைக்கு போனவுடனே எங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எங்களை கைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க நல்லாவே எங்களை கவனித்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லாவே என் ஒய்ஃப் டோட்டலாக சேஞ்சு, எப்படிலாம் ஹிந்துலேருந்து வந்து அவங்களுக்கு சத்தியம் தெரியாமல் இருந்துச்சோ, அந்த சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் சத்தியம் தெரிஞ்சு கடவுளுக்குள்ளே ரொம்ப லீடிங் ஆகிட்டு நல்லாவே போயிட்டுருந்தாங்க. இப்படியா என் ஃபேமிலி போயிட்டுருந்துச்சு. நானும் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை, ஒரு வேலைக்கு போவேன், அங்கே 2-3 இருப்பேன், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திருப்பியும் இப்படி அடுத்த ஒரு கம்பெனி மாறுவேன். இப்படியா ஒரு 5-6 கம்பெனி மாறி மாறி மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு என் வாழ்க்கையில். இப்படி கம்பெனி மாறி மாறி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, கடைசியாக கோவிட் வந்தது.
கோவிட் வந்தப்போ நான் வேலை பார்த்துருக்க இடத்துல அவசரப்பட்டு அங்கே ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்னு சொல்லி நான் வேலையை விட்டேன். எனக்கு வேலை இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசி சுடர் ஹாஸ்பிட்டல்னு அங்கே ஒரு 2 வருடம் வேலை பார்த்தேன். அதே போல் எனக்கு திருமணமாகி கரெக்டாக 2013 எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. என் குழந்தை பேர் ஏஞ்சலின் கிரேஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு கூட பிறந்தது யாரும் இல்லை. தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் கிருபையாக ஏஞ்சலின் கிரேஸ்ன்ற ஒரு பெண் குழந்தையை எனக்கு அருளினார். அவளை நாங்கள் நல்லா வளர்த்தோம். நல்லா பக்தியாக இருப்பாள், நல்லா பாட்டு பாடுவாள், ஜெபம் பண்ணுவாள், எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதே போல் 2017 சாம் ஷாலோம் என்ற ஒரு ஆண் மகனை எங்களுக்கு பொக்கிஷமாக கடவுள் கொடுத்தார். இரு பிள்ளைகளும் எம்சிசி கேம்பஸ் ஸ்கூலு, சென்னை தாம்பரத்தில் இருக்கிற கேம்பஸ் ஸ்கூலில் தான் சேர்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு அட்மிஷன்லாம் ஒரு மிராக்கல் தான். ஏன்னா எங்களுக்கு கைட் பண்ண யாரும் இல்லை, எங்களுக்கு லீட் பண்ண யாருமே இல்லை. அப்போ என் ஒய்ஃபு சொல்லுவா, நிறைய பேர் சொல்கிறாங்க எம்சிசி ஸ்கூல் நல்லாயிருக்கும், அங்கே வேணால் பிள்ளைய சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஐடியாவில் 2 பேரும் போகிறோம். நாங்கள் அங்கே செக்யூரிட்டி கேட்குறோம், இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அட்மிஷனுக்குன்றாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அங்கே ஆஃபீஸில் கேட்குறோம், எதுக்கு வந்தீங்க, இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்கள சேர்க்கணும், அட்மிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறோம். கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க அட்மிஷன் முடிஞ்சு அப்படின்னோடனே நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி வந்தோம். திருமண உடனே கரெக்டாக அந்த பிரின்ஸிபல் அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்ட அனிதா வந்து ஆஃபீஸில் உள்ள அனிதா, ஆனால் என்னுடைய மனைவி பேர் அனிதா. அப்போ என் ஒய்ஃபு டக்குன்னு திரும்பி, சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க. உடனே அவங்க, இல்லை உங்களை கூப்பிடல, நான் ஆஃபீஸில் உள்ளவங்களை கூப்பிட்டேன். எனிவே ஏன் இவ்வளோ சோகமாக போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அடுத்த வார்த்தை அவங்க பிரின்ஸிபல் கேட்டாங்க. அப்போ என் மனைவி சொன்னால், இல்லை மேடம் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்காக வந்தோம், ஆனால் அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, எதை வச்சு இந்த ஸ்கூலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, கடவுளுடைய ஸ்கூலு, கிறிஸ்டியன் ஸ்கூலு, பிள்ளைங்கள சேர்த்தா நல்லா கிறிஸ்துக்குள்ளே நல்லா வளருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே, அடுத்த வாரத்தை அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணால்? ஸோ எங்கள் பாட்டியோட தம்பி, அவர் வந்து அவர் சிஎஸ்ஐயில் ஒரு மெம்பராக இருந்தாங்க, அவர் பேரை நான் சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை அவருக்கு உங்கள் அம்மா என்ன வேணும் அப்படின்ற அந்த பிரின்ஸிபல் கேட்டாங்க. அடுத்த வாரத்தை கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை உங்கள் அம்மா பேர் பரிமலாவான்னு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, என்னடா எங்கள் அம்மா பேர் கொண்டு பிரின்ஸிபால் சொல்கிறாங்களே அப்படின்னோடனே, சரி நீங்கள் போங்க, நான் வேணால் மேனேஜ்மெண்ட்டை பேசி வேணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டேயே கால் பண்ணி, உங்கள் பொண்ணுக்கு ஸ்பெஷல் அட்மிஷன் நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி அந்த பிரின்ஸிபால் சொன்ன வார்த்தை, உண்மையிலே உங்கள் டாட்டர் வந்து வெரி லக்கி, அன்றைக்கி நீங்கள் வந்த அன்னைக்கு இப்போ அந்த வாட்ச்மேன் வந்து புது வாட்ச்மேனு, பழைய வாட்ச்மேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை உள்ளேயே அனுமதி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்டேன், உங்கள் பேரும் அனிதாவாக இருந்தனால தான் நீங்கள் திரும்பினீங்க. இன்றைக்கி அணி உங்கள் பொண்ணு இந்த ஸ்கூலில் சேருதுன்னா இது கடவுளுடைய கிருபை அப்படின்னாங்க. எங்களுக்காக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கடவுள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறாரு. நம்ம பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் காரியம் முதற்கொண்டு கடவுள் எவ்வளோ தயவாய் அன்னைக்கின்னு பார்த்து அந்த வாட்ச்மேன் புதுசு பிரின்ஸிபல் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்டு அனிதா வா ஆஃபீஸ் அனிதா, ஆனால் என் மனைவி திரும்பி என்னன்னு கேட்க அந்த அட்மிஷனுக்கு கடவுள் கிருபியாக எங்களை தயவு செய்தார். இப்படியா எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்க போது என் ஆஃபீஸ் வாழ்க்கையிலேயும் நிறைய போராட்டங்கள், ஒரு ஒரு கம்பெனியாக மாறி மாறி மாறி வந்து கடைசி கோவிட் டயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு 2 வருடம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக பிரைமெக்ஸ் கேன்சர் லேபுன்னு சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபோட ஹஸ்பண்ட் தான் ஜிஎம்மாக இருந்தார். அப்போ அங்கே கேம்ப் கோஆர்டினேட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் நல்லா பண்ணுவேன்னு என்னை ரெஃபர் பண்ணனால என்னை கூப்பிட்டாங்க. இதன் மூலியமாக நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், உடனே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படியாக என் கடந்த வாழ்க்கை 2021-22 அங்கே ஒர்க் பண்ணேன். இப்படியாக போயிட்டே இருந்துச்சு. நிறையா கம்பெனி போனேன், பிஸ்னஸ் நல்லா பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் இன்க்ரீஸ் ஆக சேலரி இன்க்ரீஸ் ஆக கடவுளை நான் டோட்டலாகவே மறந்துட்டேன். கடவுளை விட்டு ரொம்ப சர்ச்சுக்கு போவேன், ஜோம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு ஒரிஜினலான கடவுளை தேடக்கூடிய அந்த ஒரு சிந்தை வாஞ்ச எதுவுமே எனக்குள்ளே இல்லை. நான் டோட்டலாக உலகபூர்வமாக தான் இருந்தேன். ஸோ 2023 மார்ச் மாதம்
கரெக்டாக எங்களுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுமே நான் கடவுளை விட்டு ரொம்ப இது பண்ணேன். ஆனால் எனக்கு சிறு பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 21 ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க என் தலையில் கை வச்சு நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன்னு சொல்லி எனக்கு ப்ராபசி சொல்லியிருக்காங்க. இது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு அனுகூலமாக எனக்கு நடக்கலை. ஆனால் 2023 அந்த தொடங்கினதுலேருந்தே என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெருடல், இத்தனை ஊழியக்காரங்க நம்மளை ஊழியக்காரன் ஆவேன்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் நம்ம கடவுளை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கமே, நமக்குள்ளே எந்த ஒரு ஒரு ஊழியத்துக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் இல்லையே. ஒரு ஊழியக்காரங்கன்னா எப்படி பக்தியாக இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கடவுளை ரொம்ப நேசிப்பாங்க, கடவுளை பற்றி சொல்லுவாங்க, நம்ம இப்படி உலகப்பூர்வமாக இருக்கமேன்ற ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு வெப்ராலம், ஒரு அரிச்சல் எனக்கு இப்படியா போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருந்த சூழ்நிலையில் 2023 ஜூலை 16 அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, என் நான் எண்ணி முடியாத ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. என் ஹெட்டே இப்படி டோட்டலாகவே இந்த ரைட் சைடு ஹெட்டே டோட்டலாக ஓப்பன் ஆகி அடிபட்டிருக்கேன். இது அடிபட்டது கூட எனக்கு தெரியாது. ஜூலை 16 ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்பெக்ஸின் சொல்லி ஒரு இருமல் டானிக் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக என் டீமோடு போயிருக்கேன். லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேனில் போகாமல் நான் வண்டியில் போயிருக்கேன். வண்டியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு, விடிய காலையில் 5 மணி அளவில் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. 5 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடந்திருக்கேன். யார் எனக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஜூலை 16 அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 26 எனக்கு பழைய ஞாபகம் வருது. திடீர்னு முழிச்சுட்டு என் ஒய்ஃப்ட்ட கேட்குறேன். கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் தான் என்னை அட்மிஷன் போட்டிருந்தாங்க. என் ஒய்ஃப்ட்ட கேட்குறேன், எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, நீங்கள் கோமாவில் இருந்தீங்க, இன்றைக்கி தான் உங்களுக்கு பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருந்துட்டு அப்புறம் கடவுளை தான் ஜோமன ஏசப்பா எனக்கு ஏன் இந்த சோதனை, இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, இப்படி ஆனது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து பார்த்தவங்க என்ன யார் யார் வந்தாங்க போனாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு பழைய ஞாபகமே வருது. இது வரைக்கும் எனக்கு அந்த அடிப்பட்ட இன்சிடெண்ட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலை. 8 மணிக்கு நம்ம கிளம்பணும், எப்படி ஆச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இப்படி ஒரு துயர சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்படி ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் கடவுள் உண்மையான அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா எப்படி ஒரு உயிருள்ள சாட்சியாக என்னை வச்சுருக்காரு, இந்த உலகத்துக்கு என்னை ஒரு உயிருள்ள சாட்சியாக கொண்டு வந்து வச்சுட்டாரு ஏசப்பா. ஏன்னா நான் எத்தனையோ பேர் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி லிவிங் காட். வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைகள் இருக்குது, ஏற்ற நேரத்தில் எல்லாமே. நான் கூட லவ் மேரேஜ் பண்ணதை நினச்சி ஒரு நேரம் யோசிப்பேன், நம்ம இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம், நமக்கு லவ் மேரேஜ். ஆனால் இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கும் அவர் ஒரு மீனிங்ஃபுல்லான திங். என் ஒய்ஃப் மாத்திரம் அந்த இடத்துல இல்லைன்னா வேறு யாருக்கும் இவ்வளோ போல்ட்னஸ் வராது. அவ்வளோ தைரியமாக இருந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு என்னை ரெக்கவரி ஆகிறதுக்கு. 6 மாதம் அவங்க இருந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு ஒரு 21 லேக்ஸ் ஆச்சு என் உயிரை காப்பாற்றுறதுக்கு. அந்த 21 லேக்ஸும் கடவுள் அதிசயமாக எங்களை நடத்தினார், கடனே இல்லாமல் நடத்தினார். உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கள் தான் என் வாழ்க்கையில் செஞ்சார். நான் எதிர்பார்க்காத என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இது. இது மாத்திரம் இல்லாமல் என் கை லெஃப்ட் ஹேண்டு 2 துண்டாக உடஞ்சிருச்சு. டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த உடஞ்ச 2 எலும்புக்கு நடுவில் ஒரு எலும்பு முளைச்சி இந்த பக்கம் எலும்பையும் பிடிச்சிக்கிச்சு, அந்த பக்கம் எலும்பு முடிஞ்சு, ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த போன் க்ரஷ் ஆகிடுச்சி, இந்த போன் க்ரஷ் ஆகிட்டு இதுவும் அதுவே செட் ஆகி அதுவே அலைன் ஆகி அதுவே மோல்ட் ஆகி அதுவும் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு. இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல, என்னால் பேசவே முடியாது. பேச்சுக்கு இந்த பக்கம் ஒரு வோக்கல் கார்டு, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டில் 2 வோக்கல் கார்டு இருக்குது. இந்த லெஃப்ட் வோக்கல் கார்டு இன்னுமே ஃப்ரோசன் கண்டிஷனில் தான் இருக்குது, என்னால் பேசவே முடியாது. எண்டோஸ்கோபி பண்ண டாக்டர் சொன்னார், வெறும் ஆச்சரியமாக இருக்குது, இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி பெண்ட் ஆகி இந்த வோக்கல் கார்டை இப்படி டச் பண்ணி பேச வைக்கிறான், இல்லைனா என்னால் பேசவே முடியாது. அவர் சொன்ன ஒரே வேர்டு தான் மெடிக்கல் மிராக்கிள்னு. நீங்கள் டிவியில் வேணால் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தான் இந்த மிராக்கிள் நடந்திருக்கு. இவ்வளோ ஷார்ட் டூரியேஷனில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்து
இவ்வளோ ரெக்கவரி ஆகி இவ்வளோ நார்மல் ஆகி நாங்கள் பார்த்ததே இல்லை, உண்மையிலே உங்கள் விஷயத்தில் அது வந்து பெரிய அதிசயம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, என் கூட வேலை பார்த்த பசங்கள்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஸோ அன்றைக்கி கேம்ப்புக்கு நான் விடிய காலையில் போகும்போது எங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னோடனே நான் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லும்போது அந்த அபெக்ஸ் கம்பெனி HR எனக்கு கால் பண்ணியிருக்காரு, என் ஃபோனுக்கு இவ்வளோ அடிபட்ட எனக்கு இந்த ஃபோன் மாத்திரம் இன்னும் டேமேஜ் ஆகலை, இந்த ஃபோன் உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அடிபட்டது தெரிஞ்சிருக்காது, இந்நேரம் நான் மறித்து போய் 10 மாதம் ஆயிருக்கும். உண்மையிலே கடவுள் என்னை தயவாக என்னை காப்பாற்றி இன்றைக்கி ஒரு உயிருள்ள சாட்சியாக எனக்கு கடவுள் பிள்ளைகள் மத்தியில் நான் ஒரு சாட்சியாக விளங்க என்னை நிரூபிச்சிருக்காரு, அவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் ஐயோ எந்த லொக்கேஷன் கேட்டு உடனே அவர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் வந்துட்டுருக்க நேரத்தில் எங்கள் பசங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, சார் 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிடுவீன்னீங்களே நீங்கள் எங்கே இருக்கீங்க. அதே ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடக்காருப்பானே எங்கள் பசங்களும் வந்திருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து திருப்பூர் GH கொண்டு போயிருக்காங்க, GH-ல அவர் பொழைக்க மாட்டார், அவர் இறந்துருவார், நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் என்னை வந்து கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் அடிபட்டது விடிய காலையில் 5 மணி, ஆனால் என் ஒய்ஃபுக்கு இன்ஃபர்மேஷன் 9:00 தான் போயிருக்கு. இந்த மாதிரி அவர் அடிபட்டு ஏன் என் ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அது கூட கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு 9:00 சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பி வந்து சைன்லாம் பண்ணதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திட்டக்கிட்ட 6 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 6 மணி நேரம் ஆப்ரேஷனும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கடவுள் கூடவே இருந்து எனக்கு உயிரை காப்பாற்றி இன்றைக்கி நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்ன அவர் வச்சுருக்காருன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல் எங்கள் சர்ச்சில் கூட நான் அடிபடுறதுக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கேட்குறாங்க, ஒரு பாட்டு அவர் எழுதி ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த பாட்டை எப்போ பிரதர் ரிலீஸ் பண்ணுறது? அப்போ கூட நான் பெருமையாக எனக்கு July 29 என் பர்த்டே பாஸ்டர், அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா அந்த 29ஆம் தேதி நான் கோமா ஸ்டேஜ், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஆக்சிடெண்ட் ஆகி ரெக்கவரி ஆகி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போது அந்த பாட்டை கேட்கும்போது உண்மையிலே என் மனசில் ஒரு பெரிய ஒரு இது. நான் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா

இதுபோல் என் வாழ்க்கையில் எண்ணுக்கடங்காத நன்மைகளை என் வாழ்வில் கர்த்தர் செய்திருக்கிறார். இதை நான் இப்போ தான், இப்போ ஆஃப்டர் ஆக்சிடெண்ட் தான் நான் கடவுளுடைய உண்மையான அன்பை நான் ருசிக்கிறேன். இந்த பாட்டு பாடும்போது, ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் அவர் அன்பை ருசித்து நான் பாடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெருமையாக, நான் அழகாக இருக்கேன். இந்த உலகத்தில் அழகெல்லாம் மாய, அழகெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இன்றைக்கி நான் எவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போகிறேன், இன்றைக்கி எனக்கு இந்த ரைட் சைடு ஐ இன்னும் ஓப்பன் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆகி அதில் நர்வில் அடிபட்டனால கொஞ்சம் கன்ஜெக்ஷன் இருக்குது, இன்னுமே எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகலை அந்த ஐ. ஆனால் இன்றைக்கி என்னோடய தோற்றமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் அழகாக இருக்கேன்னு அந்த மன மேட்டுமே இருந்துச்சோ, இன்றைக்கி டோட்டலாகவே கடவுள் இருந்தாலும் என்ன அந்த டோட்டலாக, அந்த டோட்டலாகவே என்னோடய ஸ்ட்ரக்சர் மாறாத அளவுக்கு கடவுள் எனக்கு அற்புதமாக என் வாழ்க்கையில், என் ஜீவியத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாய் என்னை வழி நடத்தி இம்மட்டும் காத்த தேவன். எல்லாருமே கேட்பாங்க, இப்போ கூட கேட்பாங்க, 21 லட்சம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க, எப்படி சமாளித்தோன்னு எங்களுக்கே சொல்ல முடியல. எத்தனையோ நண்பர்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு என் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை நான் சம்பாதிச்சேன். எங்கள் அப்பா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கல. என் கூட படித்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மனசில் ஏவி அவங்க நிறையா பேர், ஆண்ட்ரூ பிரதீப்பு, வினோத் பிரபு, நிறையா பேர் சொல்லலாம், மணிசங்கர், நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர், சதீஷ் பிரபு, எல்லோரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னை துபாயில் இருந்தெல்லாம் எத்தனையோ நண்பர்கள், எனக்கு ஜாபீர்னு ஒரு ஃப்ரெண்டு, ஜியான் ஒரு ஃப்ரெண்டு, எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். அவங்க கடவுள் ஏவியிருப்பார் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே போல் என் மனைவி கூட வேலை பார்க்குற எத்தனையோ பேர் கூட நிறைய உதவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல, முக்கியமாக என்னை உயிரோட, உயிருள்ள ஜீவனோட என்னை வைத்த தேவனுக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். அவரோட அன்பு அளவில் முடியாத அன்பு, இதை யாராலையும் உணர முடியாது. ஒரு காலத்தில் நான் சர்ச்சில் போய் உக்காந்துருப்பேன், சர்ச்சில் உக்காந்தேன்னா எனக்கு அப்படி தூக்கமாக வரும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் ஆக்சிடெண்ட், இப்போ தான் அவரோட அன்பை நான் ருசிச்சிருக்கேன். ஒரு பாட்டு பாடினாலும் சரி, என்ன பாடினாலும் சரி, என் கண்ணிலிருந்து அப்படியே அவரோட ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படியே என்ன அறியாமல் என் கண்கள்லேருந்து தண்ணி அப்படியே ட்ராப் ட்ராப்பாக வரும். முன்னாடி வந்து ஒரு போலியான வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். கடவுளை பற்றி தெரிஞ்சு நான் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாதவனை தான் இருந்திருக்கேன். இப்போது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னை தகுதிப்படுத்தி வேறு பிரிச்சிருக்கார். கடவுளுடைய நாமத்தை பற்றி நான் பல ஆத்துமாக்களுக்கு சொல்லி, என் மூலியமாக எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ உபத்திரத்தில் இருக்காங்க, எத்தனையோ விதமான கஷ்டம் இருக்குது, யார் யாருக்கோ எத்தனையோ பிரச்சனை இருக்குது. எனக்கு தான் பிரச்சனை நான் ஒருத்தட்ட சொன்னால், அவங்க சொல்கிற பிரச்சனையை கேட்கும்போது அதுக்கு கடவுள் என்னை எவ்வளவோ பாதுகாத்திருக்கார், எவ்வளவோ வழி நடத்தியிருக்கார். எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலும், எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும் உண்மையிலே எங்களை அப்படியே வழி நடத்தினா. அதே போல் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்களும் சரி, எங்கள் சபையை சேர்ந்தவர் எல்லாருமே எங்களுக்கு எனக்காக ஜெபம் பண்ணாத ஆளே கிடையாது. எங்கள் ஸ்கூல், எங்கள் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில், கேம்பஸ் ஸ்கூலில், அந்த ஸ்கூலே கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் உள்ளது நிறைய பேர் கிறிஸ்டியன் இருக்காங்க, அவங்க சர்ச்சில் சொல்லி எத்தனையோ ஊழியக்காரங்க எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் சர்ச்சில் உள்ள எங்கள் மூத்த அங்கிள் அவர் ஒரு 78 வயசில் 10 நாள் எனக்காக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து, எங்கள் ஏபி பாஸ்டர் மூத்த மகன் அவரும் என் கூடவே இருந்து, நான் டிச்சார்ஜ் ஆகி வர்ற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு ஜெபத்தில் வழி நடத்தி என் குடும்பத்தை இது பண்ணி எவ்வளோ பாதுகாத்துருக்காங்க. அதே போல் நான் ரெக்கவரி ஆகி வந்த உடனே எங்கள் பிசாசு எப்படியாவது எங்கள் குடும்பத்தை பிரிக்கலான்னு வகை தேடினான் என் மூலியமாக. ஏன்னா நான் வந்து பிசாசு போராட்டத்தினால பல பாவத்துக்குள்ளே நான் சிக்குண்டு, சினிமா, உலகத்து பூர்வமாக ட்ரெஸ் பண்ணுறது, மேக்கப் போடுறது, இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, குடும்பத்தை பெருமைப்படுத்துறது, நம்ம ஒய்ஃபை இப்படி சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைங்களை இப்படி பண்ணணும், அவங்களுக்கு இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும், இப்படியா என் மைண்டை டோட்டலாக டைவெர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதிலிருந்து இப்போது டோட்டலாக ஆஃப்டர் ஆக்சிடெண்ட்டு கடவுளுடைய அன்பை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் இயேசப்பாவை தவிர வேறு யாரும் உயிருள்ள தேவன் கிடையவே கிடையாது. இதை நான் வைராக்கியமாக நம்புகிறேன். நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் போய் இப்போ கூட அந்த டாக்டர் போனார்னா சொல்லுவார், உண்மையிலே இட்ஸ் அன் மெடிக்கல் மிராக்கல்,
உன் கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணி ஷார்ட் டூரியேஷனில் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ரெக்கவரி ஆகி நான் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் இந்த வாரம் சர்ச்சில் போய் நான் சாட்சி சொல்லுவேன், என் ஹஸ்பண்டு நெக்ஸ்ட் வீக்கில் அவர் கண் முழிச்சிடும், எனக்கு அவங்க கொடுத்த கெடு வந்து பார்த்திங்கன்னா 6 வாரம் ஆகும் கண் முழிக்க அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்டாக என் ஒய்ஃப் அந்த அடிப்பட்ட ஆப்ரேஷன் முடிஞ்ச ஃபஸ்ட்டு வீக்கு சர்ச்சில் போய் இந்த மாதிரி சாட்சி சொல்லிவிட்டு வந்திருக்காங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுன்னு பார்த்தா டாக்டர் சொன்னாராம், உங்கள் விசுவாசத்தை நான் கெடுக்க விரும்பலை, ஆனால் கஷ்டம், 6 வாரமாவது ஆகும், 6-8 வாரம் ஆகும் ஒரு கண் முழிக்க அப்படின்னாங்களாம். அதை சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே சாட்சி சொல்கிறாங்களாம், மண்டே ஹாஸ்பிட்டல் வராங்க, பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாராம், என்ன அப்படின்னா நான் உள்ளே போகிறாங்களாம், என்னை அப்படியே எழுப்பி உட்கார வச்சுருக்காங்களாம் பெட்டில், அப்படியே கீழே அப்படி ஒரு மாதிரி குனிஞ்சு இப்படி பார்த்துட்ருக்கேன்னா என் ஒய்ஃபு பயந்துட்டு என்ன என்னன்னு கேட்குறாங்களாம், நீங்கள் பயப்படாதீங்க, நேற்று நைட்லேருந்தே அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாங்களாம். என் ஒய்ஃபுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம கடவுளோட நாமத்தை பிரஸ்தாவப்படுத்திட்டு சாட்சியில் சொல்லிட்டு வந்தோம் பாரு, கடவுள் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ், இம்மீடியட் ரெஸ்பான்ஸு. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, நான் உண்மையிலே இப்போது நான் கடவுளை பிடிச்சதுக்கப்புறம் என்னோடய ப்ரேயருக்கு உடனே உடனே ரிசல்ட் கிடைக்கிது, இதை நான் லைவாக உணர்ந்தேன். எங்கள் வீட்டில் படுத்திருப்பேன், கரண்ட்டு போயிடும், என்னால் அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எஸ்அப்பா எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் இந்த கரண்ட் வரணும், என்னால் உட்கார முடியல அப்படிம்பேன், 5 மினிட்ஸுமே 2 மினிட்ஸில் எனக்கு கரண்ட் வந்துடும். இப்படியா ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, எனக்கு இது மாதிரி நிறைய ஒரு 10-15 தடவை இதே மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ரிசல்ட் உடனே உடனே கிடச்சி அப்போ தான் நினச்சேன். அப்போ ப்ரேயர்னால் நம்ம எதையுமே சாதிக்க முடியும், இந்த உலகத்தில் ஏசப்பாவை நம்பி ப்ரேயர் பண்ணால் மாத்திரம்தான். ஏன்னா இந்த காலத்தில் பைபிள் வாசிப்பு இல்லை, எனக்கு சுத்தமாக பைபிள் வாசிப்பே இல்லை, இப்போ நான் 43 வருடங்கள் ஆச்சு, இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஃபுல்லாக பைபிளை வாசித்து முடிக்கலை. ஆனால் என் மனைவி இந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரசிக்கப்பட்டு வந்தால் 2 தடவை பைபிள் முடிச்சுட்டு 3வது தடவை பைபிள் வாசிக்கிறான். அப்போ நானே யோசிப்பேன், அப்போ நம்ம தான் நம்ம லைஃப்பை இது பண்ணிட்டோம், கடவுளுக்குள்ளே இருந்தும் அவர் அன்பை ருசித்தும் அவர் எப்படியாப்பட்ட தெய்வம்னு தெரிஞ்சும் நம்ம அவரை விட்டு டீவியேட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்திலே ஒழுங்காக இருந்தேன், இருந்தாலும் கடவுள் நேர்த்தியான நேரத்தில் நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னை தொடணும்னு அவர் முன்னாடியே திட்டமும் தெளிவாக வச்சுட்டாரு. அதை குறித்து முன்குறித்து தான் எனக்கு அனிதான்ற ஒரு மனைவியை இணைச்சிருக்காரு. இன்றைக்கி அனிதா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு வைராக்கியமாக ஒரு பெண்ணாக இருந்து என்னோடய உயிரை 3-4 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து வைராக்கியமாக இருந்து ஜெபிச்சு என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு மீட்டு கொண்டு வந்திருக்கேன். டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், 4 மந்த்ஸில் என் ஹஸ்பண்டை நான் நடக்க வைக்கிறேன், அவர் வேலைக்கு போயிடுவார். அவரே ஆச்சரியப்பட்டார், அந்த 4 மந்த்ஸில் நான் நடந்தேன், அன்றைக்கி நான் செக்கப் போகிறேன், டாக்டர் எந்திச்சு நடங்க அப்படின்றாரு. நடந்தால் அவரே பா வெரி கிரேஸ்ஃபுல் டு சி, இட்ஸ் எ மிராக்கிள், இப்படி ஷார்ட் டைமிங்கில் இவ்வளோ ரெக்கவரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், என் தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் நினச்சா அவர் எல்லாமே சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியமாக செய்யக்கூடிய ஒரே தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ ஒன்லி லிவிங் ட்ரூ லவ்விங் காட், என்னை தாயின் கருவிலே முன்குறித்த தேவன். இது எத்தனையோ ஊழியக்காரங்க மூலியமாக எனக்கு ப்ராஃபஸியாக சொல்லியிருக்காங்க, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த 43 வயதில் தான் இவனுக்கு நம்ம ஊழிய பாதையில் வருவான்னு சொல்லி அவர் முன்னாடியே முன்குறித்து திட்டமும் தெளிவுமா என்னை பற்றி நூக்கன் காணல் எல்லாமே தெரிஞ்ச ஒரே தேவன் அவர் தான். அவர் சித்தத்தின்படி நான் நடக்கணும். அதே போல் எத்தனையோ பேருக்கு கடவுளை பற்றி சாட்சி சொல்லணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஏதா பைசா கொடுக்கணுமோ அப்படிலாம் யோசித்துட்டு நிறைய பேர் சாட்சி சொல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி சாட்சி சொல்லணும், கடவுளுடைய நாமத்தை பற்றி பிரஸ்தாபப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு இலவசமாக தான் இந்த ஒரு சுவிசேஷம் மாதிரி தான் இந்த ஒரு சாட்சியை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நீங்களும் அந்த கிரைஸ்ட் காலிங் சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடவுளுடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்த உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் அமுக்கி குலுக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார் கண்டிப்பாக. ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு, இதை வந்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு அவர் தேவன் எப்படியாப்பட்ட அன்புள்ளது, அவங்க உண்மையிலே இறக்கமுள்ள தேவனுங்க. நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஒரு அன்பான தேவன் இந்த உலகத்தில் கிடையாது.
பாவிகளை நேசிக்க தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகபூர்வமான மனுஷங்க, இப்போ நான் தப்பு பண்ணேன்னு என் ஒய்ஃபுக்கே தெரியும், இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் அவங்க ஒரு மாம்சீகத்தில் இருக்கும்போது இப்படிலாம் பண்ணிட்டாரே நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளை மன்னித்து ஒரு அன்பாக நம்மளை நேசித்து இன்றைக்கு எனக்கு ஜீவனையும் கொடுத்து கடவுளை பற்றி நான் பேசுகிறதுக்கும். ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், பிரசங்கம் பண்ணால் மாத்திரம் ஊழியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஊழியம், பிரசங்கம் பண்ணுறது கடவுளோட நாமத்தை நம்ம சொல்கிறோம், ஆனால் கடவுளுடைய சாட்சிக்கும் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பேட் இன்சிடெண்ட், இது பேட் இன்சிடெண்ட் இல்லை, இட் வாஸ் மை கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கடவுள் என்னை டீவியேட் பண்ணுறார், 43 வருஷத்தில் எனக்கு ஒரு புதிய வழியை எனக்கு டீவியேட் பண்ணுறாரு, கடவுளுக்குள்ளே நான் வரணும் அப்படின்றத பிரஸ்தாவப்படுத்துறதுக்கு. எனக்கு பாட்டு நல்லா வரும், நான் காலேஜ் டைமில் ஃபுல்லாக சினிமா பாட்டு இந்த மாதிரி தான் பாடி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும், அவருடைய பாட்டை நான் பாடணும்னு தான் எனக்கு ஆசை. ஒரு சின்ன பாட்டோடு நான் இந்த சாட்சியை முடிக்கிறேன்.

0: உங்கள் கிருபை இல்லைனா, இயேசுவோடைய கிருபை இல்லைனா நம்மளால் இந்த உலகத்தில் எதுவுமே சர்வே பண்ண முடியாது. இயேசப்பா உயிருள்ள தேவன். யார் யாரெல்லாம் தேவனே மறுதளிக்கிறாங்களோ, தேவனை தூசிக்கிறாங்களோ, எல்லாரும் இயேசப்பா தான் உண்மையான தேவன் என்று பிடிச்சிக்கங்க. இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும், நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக சொல்கிறேன், இந்த இயேசப்பாவை தவிர இந்த உலகத்தில் பாவிகளை நேசிக்கிற தேவன் வேறு யாருமே கிடையாதுங்க. எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் ஒரு நொடியில் மன்னித்து நமக்கு ஒரு மறுஜீவனை கொடுத்து, மறுவாழ்வை கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்துவார். இதுதான் இயேசப்பாட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த அன்பை நான் உணர்ந்துட்டேன். இந்த அன்பை நீங்களும் உணருங்க. கிரைஸ்ட் காலிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய சாட்சியை நீங்கள் சொல்லணும். இது மூலியமாக பல ஆத்துமாக்கள் ரட்சிக்க பண்ணணும். எத்தனையோ பேர் இந்து சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த இந்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இயேசப்பாவுக்கு கொடுங்க. அவர் வந்து உங்களை பூஜை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லலை. எங்கே ஒரு இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, இயேசப்பா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நீங்கள் துணையாக இருங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை உங்களால் உணர முடியும். இதை நான் இப்போ ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன். கடவுளுடைய பாட்டை பாடும்போது அவரோட ப்ரெசன்ஸ் என்னை நிரப்புது. கண்டிப்பாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை வந்து எல்லோரும் நீங்கள் நேசித்து கடவுளுக்காக வாழுங்க. இப்போ நான் பாடினேன், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் இப்போ என்னால் பாடவே முடியாது, என்னால் பேசவே முடியாது. இதுதான் உண்மையான என்னுடைய நிலைமை. நீங்கள் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் இவர் எப்படி பாடினார் நீங்கள் யோசிக்கலாம். இந்த எண்டோஸ்கோபி பார்த்த டாக்டர் சொன்னார், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு வால்வு மாதிரி இருக்குமா, வோக்கல் கார்டு, இது ரெண்டுமே வேலை செஞ்சால் மாத்திரம்தான் நம்மளை நார்மலாக நம்மளால் பேச முடியும், பாட முடியும். ஆனால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வோக்கல் கார்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஃப்ரோஸ் கண்டிஷன், ஃப்ரோசன் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் இருக்குது, அது வேலையே செய்யலை. ஆனால் இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி டேர்ன் ஆகி இதை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணி என்னை பாட வைக்கிது, பேச வைக்கிது. உண்மையிலே இதுக்காக கடவுளுக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் சினிமா பாட்டு பாடினவன் காலேஜில், பெருமைக்காக எனக்கு குரல் நல்லா உண்டு. ஆனால் நான் சங்கீதம்லாம் படித்ததில்லை, ஆனால் குரல் நல்லா வரும். சினிமா பாட்டு பாடினேன், என் நல்லா ஃபெமிலியரும் ஆனேன். இப்படி பாடின என்ன 18-20 வருடங்களுக்கு அப்புறம் கடவுளுடைய நாமத்தை உண்மையிலே ஓப்பனாக சொல்லப்போனால் அடிபடுறதுக்கு ஒரு 1-2 மந்த்துக்கு முன்னாடி என் மனசில் ஒரு கடவுளுடைய பாட்டை சர்ச்சில் பாடணும்னு எனக்கு ஒரு உணர்த்தல் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் என் தொண்டை கட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு வெக்கப்படுவேன், ஸ்டேஜ் ஃபியர் உண்டு. நம்ம ஸ்டேஜில் போய் பாடினா நம்ம திடீர்னு திக்கிட்டோம்னா 4 பேர் நம்மளை சிரிப்பாங்களே, சர்ச்சில் எல்லோரும் இது பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எங்கள் சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 25 தடவை நான் பாடிட்டேன். எல்லோரும் கூப்பிட்டு நல்லா பாடுறீங்கன்னு சொல்லத்தக்க கடவுள் எனக்கு குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. டாக்டராலே நம்ப முடியாத ஒரு விஷயம், இவர் எப்படி பாடுறாரு. எண்டோஸ்கோபி பார்த்தார், அவர் டாக்டர் சொன்னார், அப்பா அப்படின்னார். நான் பயந்துட்டு, என்ன சார் எதுவும் அப்பான்றீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லைங்க, லெஃப்ட் சைடு வோக்கல் கார்டே ஒர்க் ஆகலை, ஆனால் ரைட் சைடு வோக்கல் கார்டு பெண்ட் ஆகி அதை டச் பண்ணி பேச வைக்கிது. இட்ஸ் அண்ட் ரியலி மிராக்கல் அப்படின்னாரு. ஸோ வாழ்க்கையில் என் வாழ்க்கையை மிராக்கலாக மாற்றின என் தேவதற்கு கொடான கொடி நன்றி. நான் சாதாரணமாக சாட்சி சொன்னால் யாருக்கும் புரியாது. நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் மறித்து போயிருந்தா கரெக்டாக 10 மாதம் முடிஞ்சு 11 மாதம், இந்த ஜூலை வந்தால் எனக்கு பிறந்த நாள், கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆகும். எனக்கு சொல்லப்போனால் 6 வருஷம் ஆகும்னாங்க. நான் நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கே 6 இயர்ஸ் ஆகும், நார்மலாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். பழைய ஞாபகமே வராதுன்னாங்க. ஆனால் கடவுள் எல்லாமே டோட்டலாக என்னை ரிவர்ஸில் கொண்டு போனார். யாருமே நம்பலை. எப்படி அதுக்குள்ளே ஷார்ட் டூரியேஷனில் இப்படி பழைய ஞாபகத்தெல்லாம் வந்து இவர் எப்படி இவ்வளோ ரிமம்பரன்ஸாக இருக்கார். அப்போ கூட பாருங்களேன், நம்ம தேவன் எவ்வளோ ஒரு உயிருள்ள தேவன் பாருங்கள். நான் நினப்பேன் ஒரு நேரம் நம்ம கோமாவில் போயிட்டோம் இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அந்த வேதனை, வலி வேதனை கூட என் பிள்ளைக்கு அந்த வேதனை வரக்கூடாது. நான் என்ன ரத்த வெள்ளத்தில் துடித்து கிடந்தேன்னே எனக்கு தெரில. என் கூட வேலை பார்த்த பையன் சொன்னான், உங்கள் மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சு, கண்ணுலேருந்து ரத்தம், காதுலேருந்து ரத்தம், வாயிலேருந்து ரத்தம், உங்கள் ஃப்ரெண்ட் போர்ஷனே செதஞ்சு போய் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக நான் விடிய காலையில் 5 மணிக்கு ரோட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நான் என்ன வேதனைப்பட்டு எப்படி துடித்து கிடந்தேன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையை கூட இந்த பிள்ளை வந்து தாங்க மாட்டான், அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை இம்மீடியட்டாக கோமாவில் கொண்டு போய், கடவுள் கொண்டு போய் எனக்கு எப்படி ஆப்ரேஷன் வந்துச்சு, எத்தனை மணி நேரம் பண்ணாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு, நான் நார்மல் கண்டிஷன் வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் ஜூலை 16 அடிபட்டதுக்கப்புறம் ஆகஸ்ட் 26 தான் எனக்கு பழைய ஞாபகம் வருது. அதுக்கப்புறம்தான் எனக்கு யார் வந்து என்னை பார்த்தாங்க, நான் எப்போ எப்படி ஆனேன், எப்படி என்னை டிசார்ஜ் பண்ணாங்க. அது முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம், அதில் கூட நம்ம தேவன் நம்மளை பாதுகாத்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம இது பண்ணி நம்ம பிள்ளை கஷ்டப்படுவானே, நமக்கு அவனுக்கு அந்த வேதனையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி என் தேவன் எனக்காக எத்தனையோ காரியம், ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை இல்லைங்க, என் வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதமாக என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அது என் ஏசப்பா நாளை மாத்திரம்தான் முடியும், வேறு யாருமே கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் அவரை விட்ட வேறு யாருமே இல்லை, அவர் தான் உயிர் உள்ள தேவன். யார் யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ ஏசப்பாவை மறுதளிக்கிறீங்க, எல்லோரும் ஏற்றுக்கங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போங்க, மனுஷங்கிட்ட முறையிடாதீங்க, ஏசப்பா கிட்டே சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மறு நிமிஷமே பதில் கொடுப்பார். மறு நிமிஷம்னா நான் சொல்கிறது ரொம்பலாம் லேட் இல்லைங்க, ஒரு சொடக்கு போடுற தூரம்தான். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் அவர் அதிசயமான அசாத்தியமான காரியங்கள், ஒருத்தங்க சொல்லுவாங்க இந்த காரியம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நடக்காதுன்ற நேரத்தில் தான் கடவுள் அந்த இடத்துல நடக்க வைப்பார். அப்படி தான் என் வாழ்க்கையும் நடத்தினார். அதனால் எல்லோரும் ஏசப்பாவை பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு சாட்சி சொல்லணுன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலை அணுகுங்க. உங்களுக்கு இலவசமாக அவங்க இந்த ஒரு சாட்சின் இதை அவங்க இலவசமாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சாட்சின்னு சொல்லி மறுதளிக்காதீங்க. கடவுளோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா அவரை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அது ஒரு டச்சபிளாக இருக்கும், கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேனியல் பாஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்காகவும் அவர் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியத்துக்காகவும் நம்ம ஒரு சிறு ஜபத்தோடு இந்த சாட்சியை முடிக்கிறேன். எசப்பா இந்த நாளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே என்னை உயிரோடு மீட்டீரே, என்னை மறு ஜீவனை கொடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நீர் எனக்கு ஒரு கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. டேனியல் பாஸ்டர் உமது கருத்தில் ஒப்படைக்கிறேன். அவருக்கு நீர், அவர் தேவர்களெல்லாம் நீர் அறிகிற தேவனப்பா. எப்படி நீர் என்னுடைய கஷ்ட சூழ்நிலையிலேருந்து என்னை மீட்டெடுத்தீரோ, அவர் பண்ணுற ஊழியத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துங்க. யார் யார் மூலியமாவது அவருக்கு சாட்சி சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய சாட்சியை கொண்டு வாங்கப்பா. அவர் தேவையிலெல்லாம் சந்திங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஊழியத்தை நீர் கூடவே இருந்து வழி நடத்துங்கப்பா. நீர் பலப்படுத்துங்க, தாங்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்குறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353 63. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவி

தம் சொந்த மகன் அப்சலோமால் துரத்தப்பட்டு தூங்க முடியாமல் அலைந்த தாவீதை கர்த்தர் தாங்கினார், தூங்க வைத்தார், சங்கீதங்கள் பாட வைத்தார். திருப்பாடல் 3, திருப்பாடல்.

அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நோய்களோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலும் உன்னுடைய கரம் அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலக நான் கட்டளையிடுகிறேன். மன அழுத்தம், கடன் பிரச்சனை, தூக்கமின்மை விலக மன்றாடுகிறேன். இன் ஜீசஸ் நேம்.

அதிகாலையில் ஒரு நாள் திருவெளிப்பாடு முதல் அதிகாரம் 6 வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கிடைத்த பாடல்தான் இது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களார நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக.

நான் பாடும்போது என் உதடும் என் ஆன்மாவும் கம்பீரித்து மகிழும் என்று பக்தன் பாடுகிறான். சங்கீதம் 71:23. இதை தொடர்ந்து அதே சங்கீதத்தில் 14:3-5-6-9 வசனங்களை வைத்து நாம் பாடலாய் பாடுவோம். கர்த்தர்

மிக கொடிய வேதனை இடுக்கண்கள் மத்தியில் கர்த்தருடைய கரங்களில் விழுவோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி டேவிட் பலிபீடம் கட்டி பலிகள் செலுத்தினார். அப்பொழுது வேண்டுதல் கேட்கப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது. இதை 2 சாமுவேல் 24:25 வாசிக்கிறோம். சபையே, ஒருமனமாய் துதி பலிகள் செலுத்துவோம். ஜப தூபம் எழுப்பட்டும். வேண்டுதல் கேட்கப்படும், வாதை நிறுத்தப்படும்.

0: பிஷப் பால் கிருபாகரன்.
1: கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
0: அண்ட் டு மிஸ்ஸஸ் ஐரிஸ் கிருபாகரன்,
1: மிஸ்ஸஸ் ஐரிஸ் கிருபாகரன்,
0: அண்ட் ப்ரொஃபஸர் இனியன்,
1: ப்ரொஃபஸர் இனியன்,
0: எல்டர் செல்வராஜ்,
1: எல்டர் மூப்பர் செல்வராஜ் அவர்கள்,
0: அண்ட் ஆல் த ஃபாதர்ஸ் அண்ட் த மதர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அண்ட் ஆல் தோஸ் involved in the ministry.
1: அருமையான விசுவாசிகள் தலைவர்கள், இந்த ஊழியத்தில் இருக்கிறவர் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
0: It's just a privilege to be in this pulpit.
1: இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சலாக்கியம்.
0: I have preached the gospel our Lord Jesus Christ for the past just few years around the world.
1: உலகம் முழுவதும் ஆன சில வருடங்களாக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நான் அநேக இடங்களிலே நான் அறிவித்து வருகிறேன்.
0: Roughly about 30 years ago I was just coming out of University of Madras and I have seen both this dear Bishop Paul and Mrs. Iris Kribakaran.
1: கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய படிப்பை முடித்த பிறகு நான் பாஸ்டர் பால் கிருபான் அவர்களையும் சிஸ்டர் ஐரிஸ் கிருபாகரன் அவர்களையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
0: You know, they were very young at that time and I was just a teenager, so they might not remember me.
1: அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் வாலிபர்களாக இருந்தார்கள். நானும் ஒரு டீனேஜ் வயதில் நான் இருந்தேன். அதை நன்றாக ஞாபகப்படுத்திக்
0: கொள்கிறேன். Dear teacher Amma, Mrs. Malathi Karunakaran, that is Bishop Kribakaran's sister called a few days ago.
1: நம்முடைய பாஸ்டர் பால்கபாலனுடைய சகோதரி அவர்கள் மாலதி கிருபாகரன் அவர்களை சந்திக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது.
0: We have been ministering in their church.
1: Okay, அவருடைய சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன்.
0: In Krompet.
1: Krompet பகுதியிலே.
0: As a faith prayer assembly.
1: Faith prayer assembly என்கிற இடத்திலே.
0: Pastor's brother-in-law, also Pastor Victor Karunakaran.
1: பாஸ்டருடைய brother-in-law அவர்கள் Pastor Victor Karunakaran.
0: I called the pastor's wife, teacher Amma. She called and said, "Brother, we have a preacher from somewhere. He would love to minister to the church of the living God."
1: பாஸ்டருடைய சிஸ்டர் அவர்கள் மாலக்கி அவர்கள் சொன்னார்கள், இங்கே த சர்ச் ஆஃப் த லிவிங் காட்ல என்னுடைய சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
0: And the pastor was so glad to invite me and I'm grateful.
1: நான் உண்மையாகவே பாஸ்டர் கூட கொடுத்த அழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
0: Not that I cannot speak Tamil, but because used to be traveling just like our Bishop Paul all over the world, I have touched all the 5 continents with the gospel of the kingdom.
1: தமிழிலே என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது அல்ல, பட் உலகம் முழுவதும் நான் சென்று உங்களுடைய போதகரை போல நான் பல இடங்களிலே சென்று நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவித்துக் கொண்டு வருகிறேன்.
0: One thing we understand, not only our God is with us, our God is for us.
1: நம்முடைய தேவன் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே இருக்கிறார்.
0: In the last chapter of Matthew's gospel we says, "Behold, I am with you always."
1: மத்தேயு கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் உங்களோடு எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதாக.
0: Then Romans 8:38, the great apostle tells us, "If God be for us, who can be against us?"
1: ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருப்பார்னால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி.
0: So our God is not only with us, residing in this temple of the Holy Spirit, he is for us 24/7.
1: தேவன் நம்மோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே நாள் முழுவதும் 24 மணி நேரம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
0: Amen. And when Joy was singing, almost she touched the message that I am going to preach. She doesn't know, the Holy Spirit knows.
1: பரிசுத்த ஆவியின் உரிமையாவே சிஸ்டர் ஜாய் அவர்கள் பாடி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மெசேஜ் முழுவதையும் அவர்கள் பாடலாக பாடி இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினவர் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
0: Joy is the first daughter to pastor's sister and her husband is not feeling good this morning, so he is taking rest.
1: And pastor
0: yes, he's her husband.
1: அவங்க மாலத்தை சாரி ஜாயுடைய ஹஸ்பண்ட் அவர்களுக்கு சில பலவீனமாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: And of course, teacher Amma has a son, Joel, and his wife, Lindsay, and they are coming on the way.
1: சகோதரி மாலதி டீச்சர் அம்மா அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Then another son is Joshua and his wife Nancy. They got two sons. They are also coming to join us.
1: இன்னொர் மகனுடைய wife Nancy அவர்களும் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: And I am so much blessed to hear pastor's son and daughter-in-law and their grandchildren. They are doing a great work in Romania.
1: பாஸ்டருக்காகவும் அவருடைய மகன் ரோமேனியாவில் ஊழிய செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருமகள் குழந்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன்.
0: I was in Bulgaria and Russia doing the work of the Lord Jesus Christ and I heard about that great work that pastor's son and the family doing but maybe one day we shall be able to visit together.
1: ரஷ்யாவிலும் நான் பல்கேரியாவிலும் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பாஸ்டருடைய மகன் ஈனோஸ் அவர்கள் அவர் ரொமேனியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் அங்கு சென்று அவர்களை சந்தித்து ஊழியம் செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: Glad to hear. I always call Mrs. Iris your sister-in-law as teacher amma.
1: பாஸ்டர் ஐரிஸ் மிஸ்ஸஸ் ஐரிஸ் பால்கபாலன் உடைய சிஸ்டர் இன் லா நான் இப்பொழுது நான் டீச்சர் அம்மா என்று நான் அழைப்பேன்.
0: As a family they are doing a great work professor
1: குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I just want you to know Kripagaran in Sanskrit means the owner of grace.
1: அவர்கள் கிருபைக்காக அவர்கள் அவர்கள் கிருபையை சொந்தம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
0: That's the meaning of pastor Kripagaran.
1: பாஸ்டர் கிருபாகரன் அங்க கிருபை என்கிற பெயர் அவருடைய பெயரிலே இருக்கிறது. அவர்கள் கிருபைக்கு அவர்கள் ஒரு சோர்ஸ் ஆக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I have not explained this before but the spirit of God told me and கருணாகரன் means the owner of mercy.
1: கருணாகரன் என்று சொன்னால் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம்.
0: So both the brother-in-laws they got Christ's name in their last name Kripagaran and Karunagaran.
1: இருவருக்கும் கிருபாகரன் கருணாகரன் என்று சொல்லி உண்மையாவே அது கிருபை இரக்கம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய குணாதிசயங்களுடைய பெயரிலே இருக்கிறது.
0: So what a joy to see God's people wanting to see you all for a long time but this morning the Lord made it possible to see your wonderful faces.
1: அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலையில நான் இருக்கிறதில் அதிக சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுடைய அருமையான முகங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பரவசம் அடைகிறேன்.
0: When God willing my wife Angela is an American. She is a gospel singer just like Joy. So next year when we come professor elder pastor we want to see overflowing in the church of the living God.
1: என்னுடைய மனைவி அவர்களும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம எப்படி நம்ம ஜாய் பாடினது போல உடைய மனைவியும் கர்த்தருடைய பாடல்களை சுவிசேஷ கூட்டங்களில் அவர்கள் பாடுவது வழக்கம்.
0: She is American.
1: அவங்க அமெரிக்கனாக இருக்கிறார்கள்.
0: So we will see you God willing next year.
1: நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை வந்து குடும்பமாக நாங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம்.
0: Like our beloved pastor Paul Kripagaran, his first name is Paul, my last name is Paul.
1: உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவருடைய பெயரை போல என்னுடைய கடைசி பெயரும் அது பால் என்று வருகிறது.
0: And I was a Hindu like most of you.
1: உங்கள் எல்லோரையும் நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன்.
0: I didn't know anything about Christ.
1: உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது.
0: Just like most of you I was also a Hindu.
1: நான் உங்களை போல அநேகரை போல நானும் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான்
0: ரட்சிக்கப்பட்டேன். But one day the Lord Jesus Christ touched my soul as a teenager.
1: நான் ஒரு இள வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே என்னை அவர் சந்தித்தார்.
0: I was doing physics in the University of Madras you know nuclear physics and I wanted to do some nuclear physics and Bombard made some nuclear bombs to destroy Pakistan. Now I'm just
1: நான் மெட்ராஸ் யுனிவர்சிட்டியிலே நான் ஃபிசிக்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்ற பாடத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்படியே ஆட்டோம் பாம்பு எல்லாம் இன்வென்ட் பண்ணி பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விளையாட்டாக சொல்கிறேன்.
0: But the Lord God changed me to explode God's bombing against satanic kingdom.
1: கர்த்தர் என்னை மாற்றி இதோ கர்த்தருக்காக அவருக்காக நான் ஒரு அணுகுண்டை போல நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
0: Yes sir to destroy the satanic kingdom in the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: From my childhood I had a vision that the Lord God is going to use me before kings and priests just like beloved Bishop Paul is going around the world.
1: And siru vayidile kartar ennai or aasariyanaga or bodhagaraga eppadi ungal pastor therindukondal adhe pole kartar ennaiyum visheshamaga avar therindukondirukkar.
0: So I told my father and mother, I am not going to worship the sacred cow. I am worshiping Christ Jesus as my Lord.
1: என்னுடைய தகப்பனார் ஆயிட்டு நான் சொன்னேன், நான் உண்மையாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் தொழுது கொள்ளுவேன், இனிமேல் நான் எந்த ஒரு பசுவையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று நான் சொன்னேன்.
0: So I don't have time to drink the cow urine.
1: நான் பசுனுடைய சிறுநீரை நான் ஒருபோது இனிமேல் குடிக்க போகிறதில்லை என்று நான் சொன்னேன்.
0: They sent me out of the home.
1: என்னை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள்.
0: But the Lord God took care of me.
1: ஆனாலும் கர்த்தர் என்னை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்.
0: This great man like Pastor Kripakaran and as I said, they know, don't know, but all the great men in Chennai was a great example for my life.
1: Pastor Paul Kripakaran போல மற்ற எல்லா ஊழியக்காரர்களை போல கர்த்தர் என்னையும் கூட ஒரு சாட்சியாக இந்த சென்னை பட்டணத்திலே வைத்திருந்தார்.
0: I learned great things from these great men and women of God.
1: இந்த பெரிய தேவ மனிதர்களோடு கூட இருந்து நான் அநேக சத்தியங்களை அந்த நாட்டிலே நான் கற்றுக்கொண்டேன்.
0: Most of them have gone to be with the Lord Jesus Christ.
1: அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள்.
0: But Bishop Paul is doing a great work for the kingdom around the world.
1: உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாஸ்டர் பால்கிருபாகரன் அவர்கள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: That's what God can do for us.
1: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அவர் செய்வார்.
0: May the Lord bless you and Mrs. Iris and all our elders with a long life. I want you to live 100 years, Pastor.
1: பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் அவர்கள், மூப்பர் அவர்கள் எல்லாரும் நீங்கள் 100 வயது வரை இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய நான் வாழ்த்துகிறேன்.
0: Is it above? Amen. He says, beloved, I wish above all things that you prosper and be in health as your soul prosper.
1: உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன்.
0: So the real prosperity is all right to have a lot of things in the world, but the real prosperity is to have a good health and strength.
1: உண்மையான செழிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பலன் இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செழிப்பு.
0: The real prosperity is to have a healthy life and long life and have a good mind.
1: சுகமான ஒரு வாழ்வு, நீண்ட ஒரு ஆயுசு நாட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு.
0: We read in the scriptures Moses was 120 years.
1: நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே 120 வரைக்கும், 120 வயது வரை உயிரோடு கூட இருந்தான்.
0: It's very interesting. He didn't have dementia. He didn't have any kind of a problem with his brain.
1: அவனுடைய மூளை மற்ற இயக்கங்களிலே பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருந்ததில்லை.
0: He didn't go to ophthalmologist for his I'm not teasing you, yeah, just saying, yeah. That's the truth. Yeah. He never been to any kind of a medical treatment.
1: அவர் எந்த விதமான மருத்துவ உதவியையும் மோசே நாடவில்லை.
0: But the 120 years he had such a health and strength.
1: நல்ல ஒரு நல்ல பலத்தோடு கூட 120 வயது வரைக்கும் மோசே காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what the Lord God is promising us through his word.
1: அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
0: Every one of you precious to God.
1: ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
0: We are kings and priests to the Most High God.
1: நாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, உன்னதமான தேவனுக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
0: We are royal priesthood.
1: நாம் ராஜதீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
0: As our bishop says, that's a good place to say hallelujah.
1: இந்த இடத்துல ஹalleluya என்று எல்லாரும் சொல்லலாம். Hallelujah.
0: You are a chosen generation.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். Hallelujah.
0: From nothing God has brought us so far.
1: ஒன்றும் இல்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
0: We have professors, we have great business people, and all of you, we have a great pastor and pastor's wife in this assembly.
1: பேராசிரியர்கள், மூப்பர்கள், அருமையான போதகர்கள், போதகர்கள், மற்ற அநேக தலைவர்கள், விசுவாசிகள் இருக்கிறீர்கள்.
0: Those who are in the helping ministry, continue to do the work whatever God has given us. Do that for the glory of God.
1: ஊழியத்திலே உதவியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யுங்கள்.
0: When I came to Chennai after degree,
1: என்னுடைய டிகிரி படிப்பை முடிந்த பிறகு
0: அங்கிள் ஓவன் ராபர்ட்ஸ் கேவ் a mat and a pillow to sleep.
1: எனக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கொடுக்கப்பட்டது.
0: So from the little mat and pillow started the ministry.
1: நான் ஒரு சிறு பாயை கொண்டு ஒரு தலையணையை கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன்.
0: But God is so gracious.
1: ஆனால் தேவன் அதிக கிருபை உள்ளவர்.
0: Got so many degrees, MA, MPhil, still working on my PhD, but all this education is good. MA, nothing wrong MPhil, with that. PhD. Yes, sir. Some of you become doctors' children, some of you become ministers, some of you become engineers and collectors. It's wonderful.
1: MA, MA, MPhil, PhD, matter doctor, pattangal, engineer pattangal, ellam thevai dhaan.
0: Just like IMR, education is wonderful.
1: கல்வி மிகவும் விஷயம்.
0: But education without God is an abomination.
1: கல்வி இல்லாம அதாவது தேவன் இல்லாமல் நாம் வெறும் கல்வி மட்டும் படித்திருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும்.
0: But education with God is the greatest asset, prosperity in the world.
1: தேவனோடு கூட நாம் கல்வியும் கற்றவர்களாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா.
0: Amen. So as you read the scriptures from Genesis to Revelation, God did wonders when men and women of God began to see God's face.
1: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: We are opening the scriptures from Matthew's gospel this morning for the word.
1: இந்த நாளிலும் நாம் தியானித்துக்கென்று மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
0: God's people, when you pray, God answers your prayer.
1: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
0: When you, amen, when you seek our Lord Jesus Christ with fasting and prayer, God will listen to your prayer.
1: நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
0: ஆமென். His ears and his eyes are open, Professor, 24/7.
1: 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக பார்க்கும்படியாக அது காத்து கொண்டே இருக்கிறது.
0: We understand, yes, open his scripture. For example, we don't have time. You note down 2 Chronicles 7:14. If my people who are called by my name shall humble themselves and seek my face and turn from their wicked ways, then God says, I will hear from heaven and I will forgive, I will heal the land.
1: 2 Chronicles 7:14 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய எல்லா விதமான துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
0: You can go home and read the scripture.
1: நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த வசனத்தை வாசியுங்கள்.
0: God was speaking to Solomon.
1: அங்கு தேவன் அங்கு சாலமோனோடு கூட பேசினார்.
0: Now he is speaking to us this morning.
1: இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
0: So from Genesis to Revelation, these great men and women of God were great people because of one thing, they were seeking God's face.
1: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவ மனிதர்கள் தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
0: It will take 2 or 3 hours to read all the scriptures, but I know how much time our bishop has given me, so we will be short and sweet.
1: நாம் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அது 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் நாம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம்.
0: So we are coming from the first book of the gospel, Matthew's gospel.
1: Matthew சுவிசேஷ புத்தகம்
0: 21 chapter
1: 21 அதிகாரம்.
0: I will read from 12 onwards.
1: 12th வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
0: Please go home and read, and of course when Aya is here, somebody can read in Tamil. I will read it in English first.
1: நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். யாராயிலும் ஒருவர் தமிழிலே வாசிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன்.
0: Jesus entered the temple area and drove out all who were buying and selling there. And the Lord overturned the table of the money changers and the benches of those selling doves. I'm using the New English Version. It is written, the Lord told them, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves.
1: மத்தேயு 21:14 நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கும்
0: the blind and the lame came to him at the temple, and he healed them all. But when the chief priests and the teachers of the law saw the wonderful things the Lord did, and the children shouting in the temple area, "Hosanna to the Son of David." Thank you. It is written, it says, so you will read Isaiah 56:7, Jeremiah 7:11, Zechariah 9:9. You don't have time, so get the tape so that you can get all the scriptures. It is written already, whatever our Lord Jesus says, he was always quoting the scripture.
1: So the
0: same portion of scripture you will read also John 2nd chapter, we don't have time, 13 to 16, and also Luke 21:18 to 22, and also Mark 11:15 to 18.
1: யோவான் லூக்காவ இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சொன்ன வசனங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்ளுவோம்.
0: Or they can get it, professor, from the audio engineer. So all the gospel writers have marked, have written, or have recorded this great incident. We are in a house of prayer.
1: நாம் ஒரு ஜெப வீட்டிலே நாம் இருக்கிறோம்.
0: We are in the temple of God.
1: நாம் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறோம்.
0: Not only God's temple, he says your body is also the temple of God.
1: தேவன் சொல்லிருக்கார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதாக.
0: What an honor for me to take part in this Lord's table this morning with our leaders.
1: இந்த நாளிலே கூட எல்லாரோடு கூட நான் தேவனுடைய பந்திலே கலந்து கொள்வது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம்.
0: Our Lord Jesus is saying it's going to be a house of prayer for all the nations.
1: எல்லா தேசங்களுக்கும் இது ஒரு ஜெப வீடு என்று சொல்லப்படும்.
0: So house of prayer becomes the people of prayer.
1: ஜெப வீடு என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாக இருக்கிறது.
0: First thing, the Lord is sanctifying the temple.
1: முதலாவதாக கர்த்தர் தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
0: He is purifying the temple.
1: ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார்.
0: So the Lord gave me a first time I'm preaching, he says people are purity.
1: ஆகவே இந்த நாளிலேயும் கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
0: He is cleansing the temple.
1: அவர் ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
0: How important it is, Apostle Paul tells, when you take part in the Lord's table, wait for one another, sanctify yourself.
1: அப்போஸ்தலனுடைய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து, நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து சோதித்து பார்த்து அந்த பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக.
0: Forgive one another.
1: ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
0: Forgiving is also forgetting.
1: மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மன்னித்து அதை மறந்து விடுங்கள்.
0: Many times when people have done wrong things to you, you say, "Pastor, I forgive, but I am unable to forget."
1: அநேகர் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர் அவர்கள், நான் அநேகரை நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி.
0: You may know how much me and Bishop Paul Kribagaran and all of us would have gone through so many things in life.
1: பாஸ்டர் பால் கிருபால் மற்ற எல்லாரும் கூட பல காரியங்களிலே கடந்து சென்றிருக்கிறோம்.
0: A lot of things have happened.
1: சம்பவங்கள்
0: நடந்தன.
1: ஒரே நாளிலே ஒரு யாரும் தலைவராக ஜனங்களுக்கு முன்பாக மாறிவிட முடியாது.
0: So many have mistreated us, so many have ill-treated us, so many have gossiped about us.
1: அநேக பாடுகள், அநேக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எல்லா இவற்றின் மத்தியில கடந்து வந்திருக்கிறோம்.
0: So but the Lord God sustained us because we forgive and we forget.
1: என்ன சொன்னால், நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம் அது மாத்திரமல்ல மறந்து விடுகிறோம்.
0: So as we are in the house of God, God says you are a people of purity.
1: நாம் ஜெப வீட்டில நாம் வந்திருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். Hallelujah.
0: Let your spirit, soul, mind and body be sanctified through the power in and out through the power of the Holy Spirit.
1: பரிசுத்தானுடைய வல்லமையினாலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பதாக.
0: So the people of prayer are the people of purity.
1: ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உண்மையாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்.
0: Look at the people, everybody, you know, pray in the world today.
1: உலகத்திலே நான் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்.
0: But you and I have the living God.
1: நமக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
0: They also say God, God, God, but they don't know our Father here when you call in the name of the Lord Jesus Christ.
1: அநேக தேவன் என்று அழைக்கிறார்கள், ஆனால் நாம் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்.
0: Because our God is not an established religious God.
1: நம்முடைய தேவன் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தேவன் அல்ல.
0: Our God is not a God of religion.
1: நம்முடைய தேவன் ஒரு மதத்தை உண்டாக்கினவர் அல்ல.
0: Our Father in heaven, in the name of the Lord Jesus Christ, interest in the relationship.
1: பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஐக்கியம் உள்ள ஐக்கியமாக இருக்கும்படியாக விரும்புகிறார்.
0: It's not a religion, but a relationship.
1: இது ஒரு மதம் அல்ல, கர்த்தர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்.
0: Oh, when you call on that great name above every name, he says every knee shall bow, every tongue shall confess, the whole millions of angels represented come in attention.
1: உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கும். ஹல்லேலூயா.
0: So when you call that great name,
1: நீங்கள் அந்த பெரிய நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது,
0: the angels in heaven come to attention. My son is calling, my daughter is calling.
1: பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னுடைய மகன் என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் கவனிப்பார்கள்.
0: That is the God you and I have.
1: அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம்.
0: You have a direct relationship with God.
1: நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு தொடர்பு ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
0: When you call 91 and 1, no time to read, and his line is always open.
1: நாம் 91:1 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது, அவர் எப்பொழுது நமக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்.
0: And when you read Psalms 50 and 15, his line, telephone line is open.
1: சங்கீதம்
0: 50 and 15
1: நாம் வாசிக்கும் பொழுது உடனடியாக நாம் அவரோடு கூட நாம் தொடர்பு கொள்கிறவர்களாக இருக்கிறோம்.
0: And Jeremiah 33, these are the telephone lines I'm giving you. Jeremiah 33 and 3. And this line is open.
1: எரேமியா 33:3 வசனத்தின்படி நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கேட்கிறவராக இருக்கிறார்.
0: You know, when you call your friends, they say his line is, our line is busy.
1: உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அழைக்கும் பொழுது லைன் பிஸி என்று சொல்லி நாம் ஒருவேளை கேட்கலாம்.
0: But heaven, telephone line to heaven is always open, Bishop.
1: ana paralavathilukka telephone vandu eppozhudume adu connection la irukkirathu, eppozhudume nam avarodu kuda thodarbu kollalam. Praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: So cheer up, God's people.
1: Devude janangale neengal kali koorungal.
0: People of prayer, house of prayer, people of prayer, people of prayer are people of purity.
1: அந்த ஜெப வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள்.
0: Hosanna means highest praise, or save, the King of Kings and the Lord of Lords, or hallelujah, there's a lot of meaning for Hosanna.
1: Hosanna என்று சொல்லும் பொழுது ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் பல அர்த்தங்கள் உண்டு.
0: As the Lord purify the temple, he says the blind and the lame came to the Lord at the temple and he healed them there.
1: அங்கு தேவன் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பிறகு அங்கு தேவாலயத்தில் குருடரும் சப்பானியரும் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை சுஸ்தமாக்கினார்.
0: I call it as people of prayer are the people of power.
1: அங்கு ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The power of the Lord was present there, professor, to heal everyone.
1: தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக கடந்து வந்தது.
0: And the Lord is touching you right now.
1: இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது.
0: Whatever the sickness you might have.
1: உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி.
0: Whatever the problem you have.
1: என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி.
0: Whatever the pain you have in your body.
1: எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி.
0: I command the pain to leave in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த வலி உங்களை விட்டு கடந்து போவதாக.
0: It's gone.
1: அவர் தேவனாக இருக்கிறார்.
0: It's a done deal.
1: அவர் உடன் அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன்.
0: When the Lord Jesus Christ, it is finished. Everything is finished.
1: இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார்.
0: It's a done deal.
1: அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நம்மை அவர் சுகமாக்கி விட்டார்.
0: You are healed.
1: நீங்கள் சுகமாக்கி சுகமாய் இருக்கிறீர்கள்.
0: You are blessed.
1: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: You are delivered.
1: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: In the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
0: So we see the people of prayer are the people of power.
1: தோ தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
0: We don't have time to go home and read Acts of the Apostles. I call it Acts of the Holy Spirit. 1:8 says, when the Holy Spirit comes upon you, you shall receive power.
1: அங்கு அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் தோ பெலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: And you shall be God's witness both in Jerusalem, Judea, Samaria to the uttermost parts of the world.
1: நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியோட கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார்.
0: So people of prayer, who are you? You are the people of power.
1: ஜெபிக்கிற நீங்கள் இதோ தேவனுடைய வல்லமையுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
0: You got power in the name of the Lord Jesus Christ.
1: நாமத்திலே நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
0: The demons flee when you call on that name, great name.
1: நீங்கள் பெரிய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிசாசு நடுங்குகிறான்.
0: Witchcraft will flee when you call on the name of the Lord Jesus Christ. இயேசுவின்
1: நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது எல்லா விதமான மந்திர கட்டுகளும் உடைந்து போகும்.
0: Powers of darkness flee when you call on that great name.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அது நொறுங்கி போகும்.
0: Hallelujah. The power of God has invested, Bishop, in you.
1: ஏ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
0: Every child of God, oh hallelujah, has the power over the power of the enemy.
1: எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதோ சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் பலன் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
0: When our Lord Jesus Christ rose from the dead, he said, I will give you power over power of every power.
1: இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன். அது எல்லா வல்லமையை காட்டிலும் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது என்று சொன்னார்.
0: The living God, you got the power over every situation, circumstances, everything going around you.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே எல்லாவற்றுக்கும் மேலும் எல்லா விதமான பிரச்சனை தீங்குகள் எல்லாவற்றுக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கு மேலும் உங்களுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
0: You can change the situation in this great nation.
1: இந்த தேசத்தினுடைய நிலைமையை நீங்கள் அப்படியே தலையிலாக மாற்ற முடியும்.
0: God has given the authority into the hands of God's church.
1: இதோ தேவனுடைய சபைக்கு கரங்களிலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: Church of the living God, rise up and go in the strength of the Lord today.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே தேவனுடைய பலத்தை தரிப்பித்துக் கொண்டு நீங்கள் சென்று புறப்பட்டு செல்லுங்கள்.
0: Don't be afraid.
1: நீங்கள் பயப்படாதிருங்கள்.
0: There are 365 fear nots.
1: 365 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
0: There is one more leap year, so the Lord added one more fear not for us.
1: லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள் இருக்கிறது போல ஒரு இன்னும் ஒரு முறை அவர் பயப்படாத என்று அவர் சொல்கிறார்.
0: People of purity, people of power.
1: சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: Just read one scripture, Acts of the Holy Spirit. Ayyarunga, somebody amma read 10:38 please. Acts of the Holy Spirit, Acts of the Apostles, Acts 10th chapter 38 verse please.
1: Apostles 10:38 yarailum vasikalam.
0: Amen, amen,
1: amen.
0: What else you need?
1: உங்களுக்கு வேற என்ன வேண்டும்?
0: Our Lord Jesus Christ is the example.
1: இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
0: How the Father has anointed.
1: எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
0: God's people, the anointing of the Holy Spirit is the power of God.
1: தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: The power of Pentecost is the power of the living God.
1: அந்த பெந்தகோஸ்தினுடைய வல்லமை இதோ நமக்கு அது பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: The power of Pentecost is an experience, not just a denomination.
1: பெந்தகோஸ்தினுடைய வல்லமை அது நமக்கு அனுபவமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு பிரிவு அல்ல.
0: As we read the scriptures and the first chapter, second chapter, Acts, 120 people with one mind with Mother Mary, they were there to receive the anointing.
1: அப்போஸ்தலர் ஒன்றில் நான் வாசிக்கவே 120 பேரும் மரியாளும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: With all the blessings that we have, we need more of God's Holy Spirit.
1: நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது.
0: Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be yours.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: The anointing breaks every yoke.
1: அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The anointing breaks every bondage.
1: இது அபிஷேகம் சகல அடிமைத்தனத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
0: The anointing of Pentecost cast out all the demonic powers.
1: பெந்தகோஸ்தே வல்லமையானது எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் துரத்துகிறதாக இருக்கிறது.
0: Your neighbor will understand that something is different in you when you live holy and righteous before God.
1: நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீங்கள் காண நீதியாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.
0: அம்மா, ஐயா, there is something that tells me that you are different.
1: அம்மா, ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள்.
0: And the difference is the power of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா.
0: I am just giving you the scripture. After resurrection, our Lord Jesus Christ said, even before that, I am giving you another comforter.
1: உயிர்த்தெழுந்த பிறகு அல்லது முன்பாகவே இதோ நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் அவர் சொன்னார்.
0: And the comforter is the Spirit of truth.
1: அங்க தேற்றவாளன் அது சத்திய ஆவியா இருக்கிறார்.
0: The Spirit of truth is the Spirit of power.
1: சத்திய ஆவியானவர் அவர் ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
0: The Spirit of power is the Spirit of holiness.
1: அங்க பரிசுத்தானுடைய வல்லமை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: We need to have right words with our tongue.
1: நம்முடைய நாவிலே ஒரு சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும்.
0: Yes, holiness is the word that we can use through our tongue.
1: நம்முடைய நாவிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி அது விளங்க வேண்டும்.
0: Amen. Because the worldly people, they use their tongue for various things.
1: உலக ஜனங்கள் தங்களுடைய நாவை பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள்.
0: That's why it came like a cloven tongues on the day of Pentecost.
1: அந்த பெந்தகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் ஒரு நாவு அது வித்தியாசமாய் காணப்பட்டது.
0: Amen. The power of Pentecost, the power to speak wonderful words of love to your neighbor.
1: பெந்தகோஸ்தே வல்லமையானது உங்களுடைய நாவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்.
0: Because your neighbor speaks all kinds of dirty words, that doesn't mean that God's people, we must be careful what you say.
1: உலக ஜனங்கள் பல விஷயங்களை துன்மார்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
0: They use various words against us.
1: நமக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கிறார்கள்.
0: That is the time that you and I need to control the tongue and say, Lord, thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus.
1: நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும்.
0: Because they use bad words, dirty words, that doesn't mean people are purity, people are holiness. We cannot use that.
1: துன்மார்க்க ஜனங்கள் அவர்களுக்கு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது.
0: God is so gracious to us.
1: நம்முடைய தேவன் நமக்கு அதிக கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார்.
0: People of prayer are the people of purity.
1: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள்.
0: People of prayer are the people of power.
1: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
0: He says in Zechariah, not by might nor by power, but by the Spirit of the living God, say the Lord of hosts.
1: சகரியாவில் நான் வாசிக்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறார்.
0: So through the power of the Holy Spirit, I prophesy this morning, whoever left our assembly, they are coming back. Hallelujah. In the name of the Lord Jesus Christ.
1: நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இங்கிருந்து சென்றவர்கள் மறுபடியும் தேவாலயத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள்.
0: We have a overflowing ministry here.
1: நமக்கு நிரம்பி வழிகிற ஊழியம் இருக்கிறது.
0: We have a blessed ministry here.
1: நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் இருக்கிறது.
0: We have a blessed leadership here.
1: இங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது.
0: Many times very difficult when our leaders try to discipline us, it's tough.
1: ஒருவேளை மூத்த தலைவர்கள் நம்மை சரி பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம்.
0: But after a while it's going to bring you fruit, more fruit and much fruit.
1: அதற்கு பிறகு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள்.
0: Hallelujah. God is so gracious.
1: நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர்.
0: God is so wonderful.
1: மிகவும் அருமையானவர்.
0: There was a time I didn't have a time. 30 naya paisa sir, 30 years ago professor,
1: 30 varshathukku munbaga enakku oru 30 naya paisa kuda enoda karathile illai.
0: No, not even 30 naya paisa to get a cup of tea.
1: Enakku oru tea vaangi kudupad kudipadharku oru 30 naya paisa kuda enoda karangalile 30 varshathukku munbaga illamal irundathu.
0: Day before yesterday, first son captain Abraham Ebenezer Paul called me and said, Daddy, please pray. I am taking 737, 300 passengers. I am flying from Toronto to Miami.
1: என்னுடைய மூத்த மகன் எபினேசர் பால் சொன்னார்கள், நான் டொராண்டோ கனடாவிலிருந்து நான் மியாமி என்கிற அமெரிக்காவில் இருக்கிற பட்டணத்துக்கு 737 என்கிற விமானம், மிகவும் உயர்ந்த ஒரு விமானத்தில் நான் பறக்கிறேன் என்று அவர் சொன்னார்.
0: Yes, sir. As a pilot,
1: அவர் விமானியாக இருக்கிறார்.
0: Even though the senior pilot will be sitting with him,
1: ஒருவேளை senior pilot கூட இருந்தாலும் கூட,
0: as assistant, he is taking the big flight and there are lot of preachers, lot of business people, so many people are flying.
1: அந்த விமானத்திலே அநேக பிசினஸ் பண்ணுகிறவர்கள், நிறைய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அதிலே பறக்கிறார்கள். மிகவும் விலையேற பெற்ற ஒரு 737 என்கிற ஒரு உயர்ந்த ஒரு விமானம். அதிலே என்னுடைய எபினேசர் பால் என்ற என்னுடைய மகன் அதிலே ஒரு விமானியாக இருக்கிறார்.
0: அவர் சன்ஸ் வைஃப், ஏப்ரஹாம்ஸ் வைஃப் இஸ் அ பீடியாட்ரிஷியன், அ சைல்ட் டாக்டர், மெடிக்கல் டாக்டர்.
1: என்னுடைய மகனுடைய ஆபிரகாமுடைய மனைவி அவர்கள் குழந்தை நல மருத்துவராக அவர் இருக்கிறார்.
0: So both the sons, both the daughters, they are blessed.
1: என்னுடைய ரெண்டு மகன்களும் மருமகளும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
0: ஐயா அம்மா, ஒரு 30 காசு டீ குடிக்க 30 காசு இல்ல, ஆனா என் தேவனாய கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாருங்க. To serve the Lord,
1: I didn't have even 30 paise coin, but then the Lord has blessed me so much. What a God we are serving.
0: That's what your children become. Your children also will become.
1: உங்களுடைய பிள்ளைகளும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
0: So be patient.
1: நீங்கள் பொறுத்திருங்கள்.
0: Use your words carefully.
1: உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துங்கள்.
0: Because there is life and death.
1: உங்களுடைய நாவிலே அது ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
0: In the power of the tongue.
1: நாவின் வல்லமை.
0: Yes, sir. Proverbs, we don't have time. 18 and 21.
1: நீதிமொழிகள் 18:21 நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம்.
0: We are going to close soon. So the people, house of prayer becomes the people of prayer, and the people of prayer are the people of purity, and the people of prayer are the people of power. And finally, you see that in the same scripture, when the chief priests and the religious people, they began to be, jealous. But the children began to praise.
1: அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
0: Amen. So the people of prayer are the people of praise.
1: And ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாகவும் இருப்பார்கள்.
0: When you were leading the prayer, that's what I was hearing. When God's people praise, things do happen.
1: தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நிகழும்.
0: Amen.
1: Amen.
0: There is great power behind your praise.
1: உங்களுடைய துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
0: Amen. There is a great power behind your tongue.
1: உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
0: We are going to read 3 more scriptures and then our bishop is coming for final words.
1: And now innum oru moonu vasanangalai paartha piragu pastor avargal vasanangalai kondu varuvargal.
0: Thousands and thousands of men and women have gone before us.
1: ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள்.
0: Since the time our Lord Jesus Christ said, I will build my church and the gates of hell cannot prevail.
1: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
0: So God's people have been blessed for the past 2000 some years.
1: 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய மனிதர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
0: Millions and millions of saints have gone before us.
1: லட்சக்கணக்கான தேவ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
0: So one thing in common in this great men and women, they were people of prayer.
1: தேவனுடைய மனிதர்களுக்கு ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால் அவர்களுடைய ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள்
0: இருக்கிறார்கள்.
1: அவர்கள் மிகவும் தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
0: And these men and women, millions and millions who gone before us, our forefathers have, are the people of praise.
1: நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற தேவ முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாம் இதோ கர்த்தரை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள்.
0: Amen. Only one.
1: Hallelujah.
0: We need to praise our God.
1: நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும்.
0: Just read 3 more scriptures, then as I said, our bishop is coming.
1: மூன்று வசனங்களை பாஸ்த பிறகு
0: பாஸ்டர். As you know, David was a man of prayer.
1: தாவீதை பார்க்கிறோம். தேவன் தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்.
0: 1118 times David's name is mentioned, bishop, in the both Old and New Testament.
1: பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரத்துக்கு மேலாக தாவீதுடைய நேமம் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
0: He was an ordinary shepherd boy.
1: ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தான்.
0: But the anointing made him to be a great king in the kingdom of Judah and Israel.
1: அபிஷேகமானது அந்த யூதாவுக்கு மேலாக இஸ்ரவேலுக்காக அவன் பெரிய ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான்.
0: Just read one scripture, Psalm 89.

0: And when you can rejoice in his name.
1: அவருடைய நாமத்திலே நாம் களி கூற முடியும்.
0: That's the name that you and I have been given.
1: நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம்.
0: Some of you have Christian names.
1: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
0: Some of you have other old names.
1: சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
0: But God's name is still the same.
1: But தேவனுடைய நாமம் அது அதுவாகவே இருக்கிறது.
0: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
1: நாம் சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
0: That's the way God wants us to do.
1: அப்படித்தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
0: He says, "Sing unto the Lord a new song."
1: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
0: For example, read Psalm 34, 1 and 2, please.
1: சங்கீதம் 34, 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 34:1-2 வசனங்கள் 34:1-2
0: Yes. What an awesome God we have.
1: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
0: What a wonderful God we have.
1: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
0: Even though he was at that time he was a great king.
1: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட.
0: Yet my mouth shall praise God continually.
1: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
0: Not just Sundays.
1: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல.
0: Not just Mondays.
1: திங்கள் மாத்திரமல்ல.
0: But all the days of my life.
1: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்லுகிறான்.
0: He says, I think of my days that when I was feeding the sheep.
1: இதோ நான் மேய்ப்பனாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது.
0: One time the lion came.
1: ஒருமுறை சிங்கம் வந்தது.
0: One time the bear came.
1: ஒருமுறை கரடி வந்தது.
0: But through the power of the anointing of the Holy Spirit, I killed the lion and I tore up the bear.
1: பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே தோ சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்லுகிறான்.
0: That's why he says, I will praise the Lord at all times.
1: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று அவர் தாவீது சொல்லுகிறான்.
0: My tongue will give him the glory because he is worthy to be praised.
1: அவர் துதிக்கு பாத்திரர். என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்.
0: Oh my God is worthy.
1: இதோ என்னுடைய எங்களுடைய நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
0: My God is worthy because he saved my soul.
1: அவர் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்னென்றால் என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சித்து இருக்கிறார்.
0: My God is worthy because he washed me from my sin.
1: இதோ என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கழுவி எடுத்ததற்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்.
0: My God is worthy because he has forgiven me.
1: தேவனினுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஆகவே தேவனை துதிக்கிறேன்.
0: My God is worthy to be praised because he has given me a new name.
1: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: To God be the glory.
1: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
0: Please read also Psalm 37 and 1 and 2 please.
1: சங்கீதம் 37 1 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Amen.
0: Completely some Thank you.
1: Nandri.
0: That's what we are asked to do.
1: நாம் அப்படி தான் நாம் செய்ய வேண்டும்.
0: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
1: நாம் இப்படியாக இந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு பலனையும் அவர் சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிறார்.
0: Amen. I cannot live holy on my own.
1: நான் என்னாலே பரிசுத்தமாக இருக்க முடியாது.
0: But the grace of God that gives me the strength to live right.
1: தேவனுடைய கிருபையானது நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
0: The world doesn't know what you mean by holiness.
1: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
0: The world doesn't know what you mean by righteousness.
1: நீதி என்று சொன்னால் உலகத்திற்கு தெரியாது.

0: The world doesn't know what do you mean by the grace of God.
1: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்திற்கு தெரியாது.
0: The world doesn't know what do you mean by the mercy of God.
1: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்திற்கு தெரியாது.
0: But God's people, you know the grace of God.
1: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the mercy of God.
1: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the great experience with Christ.
1: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
0: All the psalms, he was not ashamed to praise God. David,
1: David சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
0: I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
1: நான் எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக, துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The word of God is so real, saints of God.
1: இதோ எவ்வளவு அற்புதமான தேவ மனிதர்கள்.
0: Every word is helping us to live right and holy before God.
1: தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
0: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
1: உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
0: Amen. The church of the living God makes the difference.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: God's people make the difference.
1: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: Amen. You and I make the difference.
1: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
0: Because the righteous blood, the holy blood, the sinless blood, he said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that he shed wash you and me to live right. And that is the grace of God.
1: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஆமென். Every man of God, woman of God, they began to see God's face.
1: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all we need to increase our prayer life.
1: நமக்கு अनेक ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
0: We need to pray for our pastor.
1: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: Amen. We need to pray for the pastor's wife.
1: நம்முடைய பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for our elders.
1: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
1: நம்முடைய உடன் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: One thing you can give freely, that is your prayer for one another.
1: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே. ஹல்லேலூயா.
0: Amen. God wants us to spend time with God.
1: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
0: How much time before our Lord Jesus went to the cross, he prayed all night.
1: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
0: Yes, even before he chose the 12, and then he in the garden of Gethsemane he was praying.
1: 12 சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெச்சமனை தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
0: It's nothing wrong to spend time before television.
1: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
0: Christian television, we listen to God's word, that's all right.
1: கிறிஸ்டியன் சேனல்ஸ்ல நாம் ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம்.
0: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
1: அநேகர் சினிமா பார்க்கறதிலே அதிக நேரத்தை டிவியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: I am not saying it is sin.
1: பாவம் என்று நான் ஒருவேளை சொல்லவில்லை.
0: I leave it to pastors. I am a visiting pastors. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
1: பட் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனோடு கூட அதிக நேரத்தை நாம் செலவிடவில்லாய் இருக்க வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Let's read Daniel 2nd chapter 17, just two more scripture, then we are going to close.
1: Daniel 2:17 ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
0: Through
1: 23. 22 வரைக்கும்.
0: Amen.
1: Amen.
0: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
1: தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
0: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
1: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
0: God's people, you need revelation.
1: தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
0: You want anointing?
1: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
0: You want power?
1: உங்களுக்கு வல்லமை தேவை.
0: Seek God's face right now.
1: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
0: Anytime you can go to the presence of God.
1: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
0: Amen. Lord, here I am.
1: தேவனே, நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
0: Speak to me, Lord.
1: என்னோடு கூட பேசும் ஆண்டவரே.
0: When you speak to me,
1: என்னோடு கூட பேசும்.
0: I will obey.
1: நான் கீழ்ப்படுகிறேன்.
0: Many times obedience is lacking among God's people.
1: அநேக நேரங்களில் அநேக தேவ மனிதர்களுக்குள்ளே ஏதோ கீழ்ப்படிதல் குறைந்திருக்கிறது.
0: God's people, we need to obey when God speaks to us.
1: தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
0: When our pastor speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
1: பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கே என்று சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Help me, Lord, to obey what you say.
1: ஆண்டவரே, நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் அதில் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
0: Many times we say, Pastor, என்னத்தான் திட்டுறாங்க. That's what some people think.
1: சிலர் நினைக்கிறார்கள், பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
0: That's not our ministry.
1: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
0: Our ministry is to encourage you.
1: இதோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
0: Our ministry is to warn you.
1: உங்களை கண்டிப்பதற்கு தான் தேவனுடைய ஊழியம்.
0: Our ministry is to bless you.
1: உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய ஊழியம்.
0: That's what this leadership is doing to us.
1: அது தான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
0: So when the word of God comes to us, let's obey.
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும்.
0: Lord, give me the heart of obedience.
1: ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிகிற ஒரு இதயத்தை தாரும்.
0: Lord, give me the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவியை எனக்கு தாரும்.
0: Dear Jesus, give me the mind of obedience.
1: இயேசுவே, நான் கீழ்ப்படிகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
0: We read Apostle Paul tells us, even though Father, Son of God was equal to the Father, you read in Colossians, we don't have time, he humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
1: கொலேசிலன வாசிக்கிறபடி அங்க பவுல் சொல்கிற காரியம், இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், மரண பரிந்தியம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: Amen. When God's word comes to us,
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
0: Lord, it is for me. I want to obey.
1: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
0: I want to give you the glory that you are speaking to me. தேவன்
1: என்னோடு கூட பேசினதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
0: Thank you for the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
0: Thank you for the word of God coming to me from heaven this morning.
1: ஆண்டவரே, இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The house of prayer is the people of prayer.
1: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
0: The people of prayer are the people of purity.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of prayer are the people of power.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of power are the people of praise.
1: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
0: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
1: எவ்வளவு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வராய் இருப்பார்.
0: Amen. Cannot use our tongue for anything else.
1: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
0: That's why, as I said, on the day of Pentecost it became like a cloven of tongues of fire and seated on everyone, and the fire of God was touching their hearts and minds, and they began to speak other tongues.
1: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அன்னிய பாஷையை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
0: We are reading one more scripture, then we are going to finish.
1: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம், முடிக்க போகிறோம்.
0: Amen. That is in the again Acts of Apostles
1: apostle nadapadigal
0: 16th chapter
1: 16
0: 25 to 35 please
1: 25 la 35 vasanangal varaikkum
0: Amen, amen,
1: amen, amen.
0: Just imagine, they were beaten, bleeding all over the body.
1: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் முழுவதிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது.
0: For the gospel of the kingdom, they were prisoners.
1: இதோ அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிறை கைதிகளாக காணப்பட்டார்கள்.
0: Not for any reason.
1: வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல.
0: And they were not complaining and murmuring inside the prison.
1: அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
0: They were not saying any negative things about God.
1: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
0: One thing they did, they began to praise God.
1: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: They began to sing a new song.
1: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
0: They began to worship the living God.
1: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: That's what God's people we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have,
1: தேவனுடைய ஜனமே நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
0: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
1: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
0: So much pain in their bodies.
1: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
0: So much things that they can complain about.
1: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
0: And I mean, they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
1: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தர்களாய்
0: காணப்படும்.
1: அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
0: They began to realize God's power and God's greatness.
1: தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை செய்தார்கள்.
0: And the power of God came like an earthquake.
1: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியை போல அங்கு வெளிப்பட்டது.
0: That's what God can do. For you and for me.
1: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
0: When God's people begin to pray together.
1: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது.
0: When God's people come together in unity in one mind.
1: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது.
0: When elders come together and mothers and fathers and children come together and praise God.
1: தாயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது.
0: Miracle will happen, saints.
1: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்.
0: Healings will follow.
1: இதோ சுகம் நம்மை தொடரும்.
0: Deliverance will follow.
1: விடுதலை நம்மை தொடரும்.
0: The jailer and the family said, oh Lord, what we must do to get saved.
1: மற்ற புரஜாதியார் சொல்வார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
0: In the Acts of Apostles, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house
1: அனைவரும்ட்சிக்கப்படுவீர்கள்
0: என்பதை
1: எல்லாரும் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன்.
0: Those of you are praying for your loved ones.
1: யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: your husband may be a drunkard,
1: உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம்,
0: your husband is saved, the wife is not saved,
1: ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்,
0: I am going to call our bishop this morning to pray for you.
1: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர் அவர்களை முன்பாக அழைத்து நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
0: So believe on the Lord Jesus Christ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: And you and your household shall be saved.
1: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
0: Those of you who have not given your life to Christ,
1: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லையோ,
0: those who are praying for your loved ones,
1: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
1: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
0: And God's people begin to praise, the others begin to praise.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
0: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody you might ask to sing.
1: நான் அவ்வளவாக பாட மாட்டேன், பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
0: Maybe Joy, maybe help me to sing a song.
1: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
0: And while Joy is singing, would you please come forward?
1: ஜாய் அவர்கள் பாட்டை பாடும் பொழுது உங்களுடைய வீட்டாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பாக கடந்து வாருங்கள்.
0: And the Lord will answer your prayer.
1: கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
0: Just come forward in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் கடந்து வாருங்கள்.
0: Our bishop is going to pray for you.
1: நமக்காக பிஷப் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள்.
0: Salvation is real.
1: இதோ ரட்சிப்பு உண்மை.
0: Forgiveness is real.
1: பாவ மன்னிப்பு உண்மை.
0: Deliverance is real.
1: விடுதலை உண்மை.
0: Thank you Lord.
1: நன்றி.
0: Thank you Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: Hallelujah. Praise God.
1: Hallelujah.
0: May I ask Bishop to take over? Thank you. Thank you sir.

0: எல்லாரும் உட்காரலாம். பால் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.
1: நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. I give thanks unto the Lord for our wonderful preacher today.
0: நாளிலே நல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்த அருமையான பிஷப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: ராம் பால் அவர்கள்,
0: பிஷப் சாம் பால்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ராம் பால்.
1: And it's really anointed message today.
0: டுடே இந்த நாளிலே நாம் ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor-க்காக பாஸ்டர் அவர்களை அனுப்பினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: And in our midst, God has sent his family.
0: அது மட்டுமல்ல, நம்ம மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள்
1: மகிமைப்படுத்தினார்கள். Let's clap hands and
0: நம்முடைய கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில் நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு,
0: நாம் எல்லாரும் let us all kneel down.
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us all close our eyes and look upon the Lord.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: I am not going to preach.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: The time is up.
1: இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: We are going to come for the Lord's Supper.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்போது அதற்கு முன்பதாக,
0: Before we go for the Lord's Supper,
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: Let us all wait at the presence of the Lord in order to receive the monthly promise.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
0: Every month the Lord is giving a new promise.
1: அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is guiding us according to the promise of God.
1: எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்?
0: How many of you blessed?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தம் ஆசீர்வதி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: இந்த
0: month.
1: இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது,
0: when we step into this May month,
1: உம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக்கொண்டு,
0: let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் சங்கீத புஸ்தகத்தில் 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நாம் யாவரும் அமர்வோம்.
0: Let us be seated.
1: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
0: Few minutes, let us meditate and we go for the Lord's Supper.
1: அல்லேலூயா. ஜெபம் செய்ய வேண்டும்.
0: We have to pray.
1: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
0: We have heard the message.
1: கிறிஸ்தவ உலகத்திலே நீங்க எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
0: The Christian world and everyone used to say you have to pray.
1: தானியேல் போல ஜெபிக்கணும்.
0: You have to pray like Daniel.
1: எஸ்தர் போல ஜெபிக்கணும்.
0: Like Esther, we have to pray.
1: எல்லா அந்த செய்திதான்.
0: Everywhere that is the message.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாம் சொன்னாங்க ஜெபிக்கிறோம்.
0: Are you praying? When I ask, they you say I will pray.
1: காலையிலையும் ஜெபிக்கிறோம், மாலையிலையும் ஜெபிக்கிறோம்.
0: We pray in the morning and evening.
1: தூங்க போகும்போது பிசாஸ் வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
0: Before we sleep, we pray the Satan should not disturb.
1: சாப்பிடும்பொழுது சாப்பாட்டை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
0: When we eat, we pray for the blessing.
1: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம்.
0: When the problems come, we pray for the problems.
1: அநேகர் ஜபான் சொன்னால் எதை பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: Prayer means they think that when we get problems, we have to pray.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
0: The promise of God today,
1: நான் உன்னை விடுவிப்பேன்,
0: I will deliver you.
1: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
0: The Lord says, I will deliver you.
1: இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையிலே சிக்கியிருந்தாலும் சரி,
0: whatever may be the debts you have,
1: அல்லது சத்துருடைய போராட்டத்தில் நீ சிக்கியிருந்தாலும் சரி,
0: maybe struggle with satanic problems,
1: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
0: maybe war against you,
1: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
0: The Lord says, I will deliver you.
1: நான் உன்னை தப்புவிப்பேன்.
0: I will deliver you.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: ஜெரேமியா 15
1: and 21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்க என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the wicked people.
1: பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நான் நீங்களாக்க உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the mighty people.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
0: whenever we come to the presence of the Lord,
1: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே,
0: whenever we hear the word, when we pray,
1: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது.
0: Bondages are broken.
1: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது.
0: The bondages are loosened.
1: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord is loosing your bondages. How many of you believe?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம்,
0: through this promise of God,
1: வாழ்க்கையிலே,
0: in your life,
1: சில பகுதிகளிலே,
0: in some areas,
1: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார்.
0: The Lord gives the deliverance.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது,
0: when he was doing ministry in the earth,
1: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
0: Luke 13:11 we read,
1: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் எவ்வளவு மீறக்கூடாது கூனியா இருந்தாள்.
0: 18 years when woman was bowing down, she could not.
1: இயேசு அவளை கண்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
0: Jesus said, you are delivered from your infirmities.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
0: Immediately she started praising God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
0: The Satan bound her.
1: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார்.
0: The Lord delivered from the bondage of
1: தேவன்
0: Satan.
1: கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலே,
0: At this moment the Lord
1: ஏதோ ஒரு பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது.
0: Some weakness is possessing you.
1: அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி,
0: Whatever may be the weakness,
1: கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
0: The Lord loses your
1: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
0: The Lord is breaking the dark. Hallelujah. Of the devil.
1: ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, 18 வருஷமா இருந்தாலும் சரி,
0: maybe 1 year or 18 years,
1: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
0: My God is delivering.
1: Hallelujah.
0: You. Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
0: In Psalm 34:7, how the Lord is delivering you.
1: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
0: The angel of God comes down and deliver them.
1: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
0: when the righteous calls him,
1: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
0: Maybe trouble, lot of troubles for the righteous.
1: 17வது வசனத்தை பாசிக்கும் சங்கீதம் 34:17.
0: 34:17 Psalm.
1: நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
0: The Lord deliver them from all kinds of fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
0: not only from your weaknesses,
1: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
0: From your oppressions,
1: நீதிமொழிகள் 18:8 வாசிக்கும் பொழுது,
0: in Proverbs,
1: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
0: The righteous will be delivered from the oppression.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: Yes, Dear children of God,
1: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
0: at the time of trouble,
1: நெருக்கமான நேரங்களிலே,
0: at the time of oppression,
1: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
0: The Lord is our fort.
1: அவர் அந்த நேரங்களிலே,
0: at that moment,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
0: so many years the Lord was bearing you.
1: சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
0: Psalmist says the witness.
1: 71:20 சங்கீதம்,
0: Psalm 71:20,
1: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் என்ன செய்தீர், ஏறி வரப்பண்ணி நீர்.
0: I mean, from all kind of troubles, you have delivered me.
1: சங்கீதம் 107:6 வாசிக்கிறோம்,
0: and Psalm 107.
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்கள் என்ன செய்தார், விடுவித்தார்.
0: The Lord delivered them out of their troubles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இக்கட்டு என்று சொன்னால்,
0: the troubles mean,
1: எதிர்பாராத நேரத்திலே,
0: unexpected way,
1: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
0: unexpected thing,
1: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
0: suddenly when it attacks you,
1: உன்னுடைய சந்தோஷம்,
0: your joy,
1: உன்னுடைய சமாதானம்,
0: your peace,
1: உன்னுடைய அமைதல்,
0: your quietness
1: ella andadathile kulambi vidugirathu
0: everything is scattered
1: oru periya oru vedana inge vandu vidugirathu
0: there will be a great
1: ayyo enna yaar vidudalai aakkuvaar
0: who can be deliver me
1: engar oru nilamai varugirathu
0: that kind of situation you
1: Hallelujah.
0: face.
1: அதுதான் இக்கட்டு.
0: That is the trouble.
1: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை.
0: You cannot deliver yourself.
1: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே
0: In God's people's life
1: வரலாம்.
0: It may come.
1: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்?
0: What the Lord does.
1: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது
0: Psalm 54:7
1: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்தார்? எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்.
0: The Lord delivered me from all the troubles.
1: நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிற நேரத்திலே
0: When we are oppressed
1: இக்கட்டான நேரத்திலே
0: At the time of trouble
1: ஆபத்து நேரத்திலே
0: In the time of dangers
1: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்
0: Whenever we call him
1: வசனத்தை அனுப்பி
0: He sends the word
1: நம்மை விடுவிக்கிற தேவனாய்
0: இருக்கிறார். Delivers.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: Dear children of God
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்.
0: The Lord's promise is very important.
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார், எப்பொழுது விடுவிக்கிறார்?
0: Whom the Lord delivers.
1: இங்க நான் வாசிக்கிற மிக முக்கியமானது.
0: Here we read
1: Hallelujah.
0: Importantly.
1: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது
0: Psalm 91:14
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: Since he desires upon me
1: அவனை விடுவிப்பேன்.
0: I deliver him.
1: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்ட ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்.
0: When you are slothful, when you don't pray, the Lord cannot deliver you.
1: யாரு கர்த்தர் விடுவிக்கிறாராம்?
0: Whom the Lord delivers.
1: வாஞ்சையா இருக்கணும்.
0: Those who are thirstful unto the Lord.
1: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: How many of you have come to the church interestingly?
1: Hallelujah. 8 மணிக்குன்னு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க.
0: 8:00 means they come 12:00.
1: 8 மணிக்குன்னு சொன்னா
0: 8:00 means
1: வாஞ்சையா எத்தனை மணிக்கு?
0: With a great with a desire.
1: 12 மணி.
0: They come at
1: 11 மணி.
0: 11:00.
1: 10 மணி.
0: 10:00.
1: யார் நம்ம கேட்க போறாங்க?
0: Who is going to ask me?
1: நம்ம இஷ்டம்தான்.
0: It is our desire.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லங்க.
0: The conducting church is not ordinary.
1: பிரதர் பால் சொன்னார்ல.
0: Pastor Paul said.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்.
0: It's a great burden.
1: ஒரு கர்ப்ப வேதனை.
0: It's a pain.
1: Hallelujah. கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
0: Against God's ministry a lot of things are coming.
1: எப்படி ஊழியத்தை கெடுக்கலாம்?
0: How to affect the ministry?
1: எப்படி இடிக்கலாம்?
0: How to break the church?
1: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம்? யாரும் எழும்ப முடியாது. எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்.
0: Whoever comes against the ministry the Lord will not allow.
1: தேவ ஜனமே.
0: Oh God's people.
1: என் கேள்வி என்ன தெரியுமா?
0: My question is
1: ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க?
0: Are you praying means how many of you?
1: கையை உயர்த்துங்க.
0: Come on you say.
1: எல்லாரோட கையும் உயரும். ஏன்னா எல்லாரும் ஜெபிக்கிறோம்.
0: You are all praying.
1: ஆனா அதல்ல கேள்வி.
0: That is not the question.
1: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்.
0: We are all praying.
1: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க?
0: How many of you praying with a great desire?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசரம் அவசரமா கத்தாபி ஸ்தோத்திராண்டவர் என்ன புகையில வந்து காத்துக்கொள்ள முடியும் சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க இல்ல?
0: Before the office
1: அது வாஞ்சியான ஜெபம் இல்ல.
0: You just pray and rush.
1: தூக்கத்துல அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே ஆண்டவரே என்ன காத்துக்கொள்ள தூங்கினே ஜெபிக்கிறீங்க அது இல்ல வாஞ்சி.
0: Sleep you pray that is not desire.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா?
0: The desire means
1: மான்கள் நீரோடு வாஞ்சித்து எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்.
0: As the deer panted for the water,
1: Hallelujah.
0: You have to come.
1: அப்படி ஓடி வரீங்களா?
0: Are you running like that?
1: வாஞ்ச இருக்குதா உனக்கு?
0: Do you have that desire?
1: Hallelujah. எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்.
0: Elijah had that kind of thirst.
1: அவர் கருத்தாய் ஜெபித்தார்.
0: He prayed carefully.
1: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே
0: Since he prayed with a desire.
1: அவருடைய வாஞ்சை கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து Hallelujah.
0: Elijah knelt down and
1: கர்த்தாய் ஜெபித்தார்.
0: With the meaningfulness he
1: Hallelujah.
0: prayed.
1: உடனே மழை வந்தது.
0: The rain came immediately.
1: நாம ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: நீங்க அழுதழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிட்ட கேக்குறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல.
0: Because of your weeping and praying nothing
1: will happen. நினைக்கிறாங்க.
0: Many think like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எனக்கு இப்படி இருந்துச்சு அவர் ஜெபம் பண்ணாரு நல்லா ஆயிடுச்சு.
0: I was like this they prayed.
1: இவங்க ஜெபம் பண்ணாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு.
0: They prayed it was good.
1: அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி பண்றதால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே.
0: And if they all praying if
1: எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாமே நடத்திட்டு போயிரலாம்.
0: Everyone can pray and they can be successful not like that.
1: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உனக்காக.
0: Jesus has finished everything on the cross.
1: அந்த விசுவாசம் அது உனக்குள்ள இருக்கணும்.
0: You must have that faith.
1: என்ன வாஞ்சை அப்படி கேட்டீங்கன்னா
0: What is that desire?
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை.
0: The desire to see the Lord Jesus. இன்னைக்கு
1: காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: நான் கேட்டேன். How many of you come with that great desire?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: What desire you have?
1: Hallelujah. இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா?
0: Do you come to see Jesus?
1: Hallelujah. எத்தனை இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க?
0: How many of you come to see Jesus?
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க சொல்ல இயேசு எங்கங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
0: You may say I could not see Jesus. Hallelujah. Where is he?
1: திரள் கூட்ட மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கும் பொழுது
0: and the multitudes follow the Lord Jesus.
1: சகே என்ற குள்ளன் என்ன செய்தார்?
0: What Zacchaeus did?
1: மரத்தின் மேல் ஏறினார்.
0: He climbed the tree.
1: மரத்தின் மேல் ஏறினார்.
0: He climbed on the fig tree.
1: எதற்காக?
0: What for?
1: இயேசு அவர் கண்ணல தென்படல.
0: He could not see Jesus.
1: திரளான ஜனங்கள் மூடி கொண்டிருக்கிறார்.
0: Multitudes covering him.
1: அதனால அவர் போயிரல.
0: He didn't go.
1: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மலை மரத்தின் மேல் ஏறி
0: He climbed the tree.
1: இயேசுவை பார்க்க
0: He wanted to see Jesus.
1: Why did he
0: take that
1: effort?
0: That is the desire.
1: சும்மா ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு.
0: There are lots of
1: இயேசு கூட வந்தவங்க திரள் கூட்ட மக்கள்.
0: Multitudes came to see
1: Jesus. அவங்க பார்க்கிற கூட்டம்.
0: They just see the surroundings.
1: சகேயு மரத்தின் மேல் ஏறினாரு.
0: Zacchaeus climbed the
1: tree. அவர் வேடிக்கை பார்க்க ஏறல.
0: Not to just look around.
1: அவர் எதுக்கு ஏறினார் தெரியுமா?
0: Why did he climb?
1: இயேசு எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ராத்திரியும் பகலும் அவருக்கு தூக்கமே வரல.
0: Night and day he couldn't
1: sleep. எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்கல.
0: They all say Jesus.
1: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருதே.
0: There is the joy. இயேசுன்னு
1: கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கு.
0: When I hear the name Jesus I want to jump. Who is that Jesus?
1: யார் அந்த இயேசு?
0: Who is that Jesus?
1: 1000 பேர்ல சிறந்தவராமே.
0: He is
1: 10000 பேர்ல சிறந்தவராமே.
0: His beauty among 10000.
1: அப்படி எப்படி இன்ன இருக்கும் அவருக்கு?
0: What is he having?
1: அவர் எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is.
1: எத்தனை இயேசுவை பார்க்க வாஞ்சியா
0: வந்தீங்க? How many of you having desire to see Jesus?
1: ஆண்டவரே இயேசுவே.
0: Oh Jesus.
1: நம்மை தேடி வந்திருக்கிறேன்.
0: I have come to seek you.
1: நம்மை பார்க்க வந்திருக்கிறேன்.
0: I have come to see you.
1: உம்மிலே கலிகூர வந்திருக்கிறேன்.
0: I have come to rejoice with you.
1: சொல்ல முடியும்.
0: How many can say that?
1: உன்னத பாட்டின் புத்தகத்திலே.
0: In the Song of Solomon.
1: இரண்டாம் அதிகாரத்திலே.
0: Second chapter.
1: மூன்றாவது வசனத்திலே.
0: Third verse.
1: என்ன வாசிக்கிறோம்?
0: What we read.
1: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்.
0: I sat down with a great delight.
1: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ?
0: How many of you having the delightment?
1: நான் வெயில் கொளுத்துது.
0: Hot sun.
1: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு.
0: Pastor is also preaching again.
1: வாட்சியும் பாக்குறீங்க.
0: You are looking at the clock.
1: வீட்டுக்கு போறோம்.
0: I want to go home.
1: இது இல்ல வாஞ்சை.
0: That is not the delight.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கடும் வெயில்
0: maybe hot sun
1: கொளுத்தும் பொழுது
0: the midst of hot sun
1: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடுவரிசையில சிலுவையில தொங்கினாரு
0: and for you and me
1: Hallelujah.
0: Jesus was hanging on the cross
1: hallelujah
0: hallelujah
1: வேதனையின் மத்தியில
0: the midst of
1: என்ன
0: the pain
1: மேல ஏ மேல ஒரு வச்சிருந்த வாஞ்சே
0: because of the delight
1: hallelujah
0: upon you
1: அதனால தான் அங்க போடப்பட்டிருக்கிறது இதோ சாரோனின் ரோஜா
0: it's a
1: முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற புஷ்பம்
0: it's a rose among the thorn
1: தேவ ஜனமே
0: dear children of god
1: என் சபை
0: my church
1: என் விசுவாசிங்க
0: my believers
1: எங்க இருக்காங்க தெரியுமா
0: where are they
1: முள்ளுக்கு நடுவுல இருக்காங்க
0: they are in the midst of thorns
1: hallelujah
0: hallelujah
1: அவங்களை குத்திட்டே இருக்குது
0: it is piercing them
1: amen ஏதோ ஒன்னு குத்திட்டே இருக்குது
0: something is piercing them
1: hallelujah
0: hallelujah
1: தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும்
0: Those who want to keep the righteousness,
1: they will
0: be undergoing
1: sufferings.
0: The midst of sufferings,
1: the
0: midst of thorns.
1: How many
0: could
1: say,
0: I am rejoicing, I am a witness,
1: I am
0: glorious for the Lord.
1: There is
0: trouble,
1: there
0: is the trial.
1: ஆண்டவர் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்
0: Lord remove the thorn
1: என்று பவுல் ஜெபித்த வேளையில
0: when Paul
1: முள்ளை எடுக்கல
0: the Lord did not take it
1: என் பலன் உனக்கு போதும்
0: in your weakness
1: என் கிருபை உனக்கு போதும்
0: my grace is sufficient hallelujah hallelujah
1: தேவனுடைய பிள்ளையே
0: children of god
1: thank you jesus சவுல்
0: Saul
1: பவுலாய் மாறும் பொழுது
0: when he became Paul
1: ஆண்டவரை நோக்கி கர் ஆண்டவரே நீர் யார்
0: Lord who are you
1: hallelujah நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே
0: I am Jesus whom you are persecuting
1: உள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா
0: Where are you kicking
1: முள்ளுல உதைக்கிற
0: You are kicking the thorn
1: அது என்னையும் குத்துது
0: It is piercing me
1: உன்னையும் குத்துது
0: It is piercing you
1: Hallelujah
0: Hallelujah
1: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா
0: Why did the Lord say that
1: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது
0: Nobody can persecute the Lord
1: அவர் எதுக்காக சொன்னார்னா
0: What for he said
1: என்னை என்று சொல்லும் பொழுது
0: மீ மீன்ஸ்
1: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்.
0: ஹalleluya. He is about his church.
1: இந்த கர்த்தருடைய பந்தியில நாம் வந்திருக்கிறோம்.
0: We have come to the Lord's
1: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service.
0: That is the communion service.
1: நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்.
0: And we are the body Alleluia. Of Christ.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: அந்த கிச்சிலி மரம் கீழே
0: அந்த
1: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
0: in the midst of the lilies.
1: Hallelujah. நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்.
0: I with the delightment I am rejoicing.
1: ஜெபிக்கிறேன்.
0: I am praying with delightment.
1: Hallelujah. வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்.
0: With the desire I do ministry.
1: காணிக்க போடும் பொழுது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்.
0: With the delightment Alleluia. I put the offering.
1: Hallelujah. வெளிநாடுகளுக்கெல்லாம்
0: போயிருக்கிறேன்.
1: காணிக்க போடு வரும்பொழுது இப்படி மெதுவா வர
0: மாட்டாங்க.
1: எதுக்குங்க டான்ஸ் ஆடுறாங்க
0: அப்படின்னு?
1: காணிக்க போடும்பொழுது ஒரே குஷியா
0: joy to give offering
1: கொடுக்கிறது ஒரு சந்தோஷம்.
0: joy to give
1: அந்த நடனமாடி நடனமாய் காணிக்க போறாங்க.
0: just dance hallelujah given to the lord.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of god,
1: யோசி பாருங்க.
0: just think about
1: it. ஒரு வாஞ்சை இருக்கா?
0: Do you have desire?
1: ஆண்டவரோடு பேச வாஞ்சை இருக்குதா?
0: Do you have desire to talk to the lord?
1: ஜெபிக்க வாஞ்சை இருக்குதா?
0: Do you have desire to
1: அசுமா நீ ஜெபத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணி போறேன்னு வெச்சீங்க.
0: If I just pray
1: நீ உடனே ஜெபிக்க மாட்டீங்க.
0: You will not pray.
1: எங்க பார்த்தாலும் அதை தான் கேக்குறீங்க.
0: Everywhere you are hearing
1: ஜபம் ஜபம் ஜபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க.
0: Everyone say pray.
1: ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க.
0: But you don't pray.
1: ஆனா எப்ப தெரியுமா ஜெபிப்பீங்க?
0: When do you pray?
1: உனக்கு ஒரு வாஞ்சை வந்துட்டோம்.
0: When you have desire.
1: அறை கதவை மூடிக்கொண்டு
0: close the door.
1: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிப்பாய்.
0: Hallelujah. As Hannah prayed and put the heart is
1: உனக்கு அந்த வாஞ்சை வந்தா
0: if you have desire
1: யாரும் உன ஜெபின் சொல்ல தேவையில்லை.
0: Others need not force you to pray.
1: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவே.
0: You will start praying.
1: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பேன்.
0: You will talk to the Lord.
1: ஆண்டவரோட மெல்லிய சத்தத்தை கேட்பேன்.
0: You will hear the Lord's voice.
1: ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
0: In this month the Lord's
1: promise. Hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: since he has delight mind in me.
1: மூணு முறை சொல்லுங்க வாஞ்சை.
0: The desire.
1: வாஞ்சை.
0: The delight.
1: வாஞ்சை.
0: Delight.
1: நான் வாஞ்சையாய் இருப்பேன்.
0: I will be having
1: delight. நான் வாஞ்சையாய் ஊழியம் செய்வேன்.
0: I with the delightment I do ministry.
1: சபைக்கு வருவேன்.
0: With the desire I come to church.
1: நான் வாஞ்சையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்.
0: With the desire I obey to the
1: Lord. நான் வாஞ்சையாய் ஞானபாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன்.
0: With the desire I draw the
1: வேதத்தை படிப்பேன்.
0: With the desire I read the scripture.
1: வாஞ்சையாய் நான் கர்த்தரை தேடுவேன்.
0: With the desire I seek the Lord.
1: Thank you Lord.
0: Thank you Lord.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: பிரதர் பால் அனௌன்ஸ் பண்ணார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
0: பிரதர் பால் அனௌன்ஸ்ட்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: அநேகருக்கு தெரியாது.
0: Many don't know.
1: காணிக்க அவங்க தான் என்றாங்க.
0: They are counting the offering.
1: 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு.
0: 5 rupees or 10 rupees notes.
1: எதுக்கு போடுறாங்க?
0: What for they put?
1: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்க போடணுமே போடுறோம்.
0: ரிச்சுவலி தே கிவ் ஆஃபரிங்.
1: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க?
0: வாட் ஆர் தி எக்ஸ்பென்டிச்சர்?
1: அதனால தான் அவர் அத படிச்சு காமிச்சார்.
0: தட்ஸ் வை ஹி ரெட் தி எக்ஸ்பென்டிச்சர்ஸ்.
1: ஹalleluya. இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா
0: when they calculate
1: 1 கோடியே 98 லட்சம் இந்த சபைக்கு மட்டும் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு.
0: 1 crore and 98 lakhs we spent.
1: அது எப்படி?
0: How?
1: அதுதான் அற்புதம்.
0: தட் இஸ் மிரக்கிள்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: காணிக்க அவ்வளவு வரல.
0: We didn't get that offering.
1: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்.
0: Open the treasure in heaven.
1: நல்ல கவனிங்க.
0: Listen.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: இது கடைசி காலம்.
0: These are the last days.
1: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
0: The ministry has to be built.
1: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்
0: to build the ministry.
1: இந்த ஊழியம் வளர வேண்டுமானால்
0: for the growth of the ministry.
1: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா அந்த சபைக்கு வர கூடாது.
0: You should not be looking around.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மதில் மேல் இருக்கிற பூனை என்ன?
0: The cat on the wall.
1: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு.
0: They come to church.
1: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜெபம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கீடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
0: They come to church when some celebration is going on.
1: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
0: When there is trouble,
1: ஐயோ
0: they stop coming.
1: இங்கே போனால் நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்பா.
0: If we go there, we have to give money.
1: மதில் மேல் இருக்கிற பூனை
0: it's a cat on the wall.
1: They are இருப்பாங்க, திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க.
0: Suddenly they are in the church.
1: என்ன அந்த சபையில அவங்களுக்கு என்ன இல்ல பங்கு இல்ல.
0: They don't take part.
1: ஐயா சபைன்றது என்ன தெரியுங்களா?
0: The church means
1: ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: எபேசியர்ல வாசிக்கிறோம்
0: in Ephesians
1: முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணர்.
0: And he is
1: முழு குடும்பத்துக்கும்
0: for the entire family
1: நாமக்காரணர்.
0: And he is
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
0: Do you know that song?
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
0: We don't sing this song.
1: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
0: We don't think it's family.
1: அது ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: இந்த குடும்பத்துல
0: in this family
1: உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது.
0: There is the part.
1: உங்களுக்கு ஒரு பாகம் இருக்குது.
0: There is the burden.
1: உங்களுக்கு ஒரு இதல பதிப்பு இருக்கணும்.
0: There is some
1: சும்மா
0: focus.
1: சும்மா ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்கு வர கூடாது.
0: Not just sitting and
1: இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தான்னு பார்க்கிறது வர கூடாது.
0: பாஸ்டர்
1: இன்னைக்கு என்ன பேசுறாரு யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
0: There are people.
1: Hallelujah. புஸ்தகத்துல ஆமான் எந்த தூக்கு போட்டானோ எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணனானோ அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கினான்.
0: Which one was prepared by Aman and he was hanged on
1: காரியம் மாறுதலாய் முடிந்தது.
0: Hallelujah. We are become
1: நீ
0: different.
1: போற அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
0: And you are going to be hanged.
1: நீ போற திட்டங்கள்
0: your plans
1: நீ கர்த்தருக்கு விரோதமாக
0: against the
1: ஊழியத்துக்கு விரோதமாக
0: against the ministry
1: ஊழியக்காரனுக்கு விரோதமாக
0: against the minister of God
1: நீ போற திட்டங்கள்
0: all the plans
1: அது உன்னதா அழிக்கும்.
0: It will destroy.
1: Hallelujah.
0: You.
1: ஒண்ணு சத்தியத்தை கீழ்படிஞ்சு இரு.
0: You have to obey to the word.
1: இல்லனா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்களா அப்படி ஓடி போயிடுங்க.
0: Like others you run.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நடத்த வல்லவர்.
0: The Lord is able to conduct.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்ம முதல்ல நான் சபை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க.
0: When I started the church there were 10 people.
1: 10 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா?
0: How they were.
1: 10 பேருமே
0: all 10 people
1: கீழ்படிவாங்க.
0: They obey.
1: நான் சொன்ன நேரத்துக்கு வருவாங்க.
0: They come on time.
1: 10 பேரும் ஜெபிச்சாங்கன்னா ராத்திரிலாம் ஜெபிப்பாங்க.
0: When they pray throughout night they pray.
1: அந்த 10 பேரே போதும்.
0: That is enough.
1: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: Why what's the necessity of 1000 people?
1: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: They don't support the ministry. What is the use?
1: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்.
0: That's why the Lord said.
1: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
0: maybe little
1: அநேகம் பேரை கொண்டாகிலும்
0: one more
1: ரட்சிக்க எனக்கு தடை இல்ல.
0: No barrier to save.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல.
0: You need not give.
1: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
0: If you give you
1: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
0: You get part.
1: Hallelujah.
0: Heaven.
1: அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
0: That's why the Lord is asking you to give.
1: அடுத்தது நீ ஜெபிக்கணும்.
0: Then you pray.
1: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
0: You have to pray fervently.
1: பாருங்க மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ இந்த சபையில மாத்திரம் தான் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
0: Every day we have prayer.
1: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மாத்திரம் தான்.
0: Every day prayer from Monday to Saturday.
1: அது சிலர் மாத்திரம் தான் வரீங்க.
0: Only few people are coming.
1: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
0: Saturday we have fasting.
1: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
0: We have prayer.
1: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
0: In families.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: நாம் ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the church?
1: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the ministry?
1: அப்படி ஜெபித்து பாருங்க.
0: Just start praying.
1: இந்த ஊழியத்துல ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
0: There will be revival.
1: விடுதலையை பார்க்க முடியும்.
0: See the deliverance.
1: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
0: Shall we all rise?
1: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
0: Shall we all praise God?
1: Hallelujah.
0: For the promise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Shabarabarabalaba.
0: Thank you Lord. Thank
1: Amen.
0: You Jesus. Thank you Jesus.
1: ஒவ்வொரு நாளும்
0: every day
1: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
0: Many things to be happy.
1: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
0: It should not be burden for the ministry.
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
0: You should have the burden.
1: பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்.
0: You have to take the responsibility.
1: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
0: Then the Lord will bless you.
1: சும்மா அப்படியே அம்முன்னு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
0: Not just looking around.
1: உன்னுடைய பங்கு என்ன?
0: What is your part?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
0: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்
1: உண்மையான விசுவாசிங்க கரெக்ட்டா கேட்டாங்க. பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை?
0: ட்ரூ பிலீவர்ஸ் ஆஸ்க்ட்.
1: உண்மையான விசுவாசிங்க எல்லாம் எங்கட்ட கேட்டாங்க.
0: தி ட்ரூ பிலீவர் தே ஆஸ்க்ட்.
1: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல.
0: அதர்ஸ் டிட் நாட்.
1: என்னன்னா நடந்துகோ.
0: எனிதிங் கேன் ஹேப்பன்.
1: சபை திறந்தா வரேன்.
0: தி சர்ச் இஸ் ஓபன் ஐ கம்.
1: சபை போய்டுவேன்.
0: பட் இஸ் ஹalleluya.
1: ஹalleluya. அது மாதிரி சில ஒரு கூட்டம் இருக்கு.
0: சம் குரூப் ஆர் லைக் தட்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்.
1: அப்படி இல்ல.
0: நாட் லைக் தட்.
1: எல்லா விதத்திலும்
0: in all things
1: inbathilum
0: in
1: thunbathilum
0: in goodness in
1: poratathilum
0: in trouble
1: uyarvilum
0: in
1: thaalvilum
0: or down
1: kashtathilum
0: in
1: nashtathilum
0: in loss
1: ellavathilum
0: in everything
1: hallelujah nama kooda irkano
0: we have to be
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நான் எத்தனையோ சபைக்கு போனேன்,
0: ஐ வென்ட் மெனி டு மெனி சர்சஸ்,
1: ஒரு தடவை நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்,
0: ஐ கேம் ஃபார் எ வெட்டிங்,
1: இது மாதிரி ஒரு மகிமையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா,
0: ஐ நெவர் சீன் தட் க்ளோரி,
1: ஒரு மகிமையா இருந்துச்சா,
0: இட் வாஸ் க்ளோரியஸ்,
1: சபையில ஒரு மகிமை இருக்குதுயா,
0: தேர் இஸ் தி க்ளோரி,
1: எங்கெங்கயோ போறோம் ஒரு மகிமையே இல்லங்க,
0: ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி க்ளோரி,
1: ஒரு க்ளோரி, ஆச்சரியமா இருந்துச்சு.
0: It was amazing.
1: இப்படி சிலர் இருக்காங்க.
0: Some people say like
1: that. அதனால தான் நான் அங்க வரேன்.
0: That's why I come here.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அநேகர் சாட்சி சொல்றாங்க.
0: Many they testify.
1: அநேகர் கர்த்தர் தொடுகிறார்.
0: The Lord touched many people. அநேகர்
1: வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: Many miracles are happening.
1: ஆகவே பிசாசுக்கு எரிச்சல் அதிகமா இருக்கு.
0: The devil is having.
1: ஆகவே நாம எல்லாம் ஒருமனப்படுவோமா அந்த வேளையில?
0: Shall we all have எல்லாம்
1: கரங்களை உயர்த்துவோமா?
0: Shall we all
1: இந்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Let us all praise God.
1: Hallelujah. கர்த்தர் எல்லாரையும் தொடும்படியாக.
0: எல்லாரும்
1: ஒருமனப்படுங்க இந்த வேளையில.
0: Hallelujah.
1: வாயிலை திற, எல்லாரும் வாயிலும் திறக்கப்படட்டும்.
0: Our mouth
1: கர்த்தரை நோக்கி பார்.
0: Let us all look at the Lord.
1: கர்த்தர் உங்களை தொடுவார்.
0: Lord will touch you.
1: கர்த்தர் வல்லமை உங்களை தொடும்.
0: God's power will touch.
1: ஆவியிலே நிரம்புங்க.
0: Be filled in the
1: Holy Spirit. ஒருமனப்பட்டு ஜெபிங்க.
0: Let us all have oneness.
1: வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்.
0: The treasure will be opened.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும்.
0: The Lord will
1: intercede. கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும்.
0: He will intercede.
1: இந்த ஊழியம் கட்டப்படட்டும்.
0: Let the ministry.
1: இது கர்த்தருடைய சபை.
0: It's the Lord's church.
1: இது கர்த்தருடைய ஊழியம்.
0: Lord's ministry.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல.
0: I am not speaking.
1: என்னை கொண்டு என் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்.
0: Don't pray for yourself.
1: ஊழியத்துக்காக ஜெபிங்க.
0: Pray for the ministry.
1: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்தில் ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
0: Holy Spirit is praying for you and me.
1: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
0: We need not pray for ourselves.
1: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the ministry.
1: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the soul.
1: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray with the burden.
1: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் வாயை திறந்த வேளையிலே கர்த்தருனை தொடுகிறார். கர்த்தர் வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
0: Thank you Jesus.
1: எல்லாரும் கர்த்தரை பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பண்ணிடுவோம்.
0: Let us all kneel down for the
1: பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாயிருங்கள்.
0: We prepare to participate.
1: நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
0: our heavenly father,
1: இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து
0: bless the communion.
1: அப்பத்தையும் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும்.
0: Bless the bread and wine.
1: இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
0: bless each and every
1: நிறைவு உண்டாகட்டும்.
0: Let there be
1: ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.
0: Let there be blessing.
1: ஜெயம் உண்டாகட்டும்.
0: Let there be victory.
1: அற்புதங்கள் நடக்கட்டும்.
0: Let there be miracles.
1: சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும்.
0: Let there be oneness.
1: ஆனது மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்தீரே. எங்களுக்காக ஜீவன் தந்தீரே. எங்களுக்காக வரப்போகிறீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே. எங்களுக்காக காயப்பட்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: Hallelujah.
1: உடைய கரத்துல ஒப்படுகிறோம்
0: அப்பா.
1: இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். ஹல்லேலூயா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இறை அமைதி உங்களை காக்கும், அச்சம் இனி உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கு பயம் இல்லை, ஜெயம். தானியலின் காரியம் ஜெயமா இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு தானியல், நீங்க ஒரு தானியா. அவங்க தானியல்னா நீங்க தானியா. கையை பிடிச்சு சொல்லுங்க, தானியா. நீங்க பக்கத்துல கைப்பிடிச்சு, தானியல், உங்க காரியம் ஜெயமாக இருக்கும், பயம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் யார் என்றால் கல்வாரி சிலுவை இல்லை, அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்து உங்களை என்னையும் வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு? பக்கத்துல பசங்க, வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணு இல்லை, உங்க மூக்குக்கு 1 இன்ச் கீழே வாய். அல்லேலூயா. இந்த வாயை சரியா உபயோகப்படுத்த நான் வெற்றியோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன், அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிடிச்சி வாக் பண்ணுவேன் அப்படின்னு போக போக போக இப்ப பாடணும்ல, இனி அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். 56 சங்கீதத்துக்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு இந்த டாபிக்ல இருந்து 13 வாசனம் வரைக்கும் அந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் போற்றி புகழப் போகிறோம். சங்கீதம் 56 எடுத்துட்டீங்களா? டாபிக் எல்லாரும் படிக்க போகிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது, அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 3, 4, 8, 9, 10 வசனத்தை திருப்பி வாசிச்சிருவோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். எந்த தேவ மனுஷன்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம தேவனை முன்னிட்டு அவன் பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறானோ. 9 வசனம், என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். முன்னிட்டு நாம் அவரை புகழும் போது பின்னிட்டு சத்துருக்கள் ஓடுவார்கள். உங்க அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார், உங்க கண்ணீரை அவர் துருத்தில வச்சிருக்கிறார்,
பாட்டில் வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால் அப்பா சமூகத்தில், அப்பா எதை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்லைன்னு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பவுல் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பக்கத்தில் பசங்க, ஜெபம் பண்ணாம கவலைப்படுற கூட்டம் அதிகம். கவலைப்படாம இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும், கவலைப்படணும்னா ஜெபம் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான், ஈஸியாக முடிச்சிட்டார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறோம். எல்லா கவலையும் அப்பா மேலே வச்சுட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு யூனிக்காக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு தன்னிகரற்றவர்கள், ஆமென். அவர் பார்வையில் விசேஷமானவர்கள். நம்ம யாருமே இங்கே இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஒரிஜினலாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் மனத்தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க. மேலேருந்து ரெண்டு ட்ராப் பனித்துள்ளி அப்படியே மேலேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்தபோது ஒரு சின்ன பனித்துளி ரோஜா பூ மேலே பட்டுருச்சான். இன்னொரு பனித்துளி கீழே மண்ணில் விழுந்த உடனே இந்த ரோஜா பூ மேலே விழுந்த அந்த பனித்துளி முத்து போல பளிச்சுன்னு இருக்கிறப்ப, அந்த ரோஜா மேலே விழுந்த பனித்துளி மண்ணுக்கு கீழே விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து சொல்லிச்சான், பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் தானே மேலேருந்து இறங்கி வந்தோம். நான் ரோஜா பூ மேலே பட்டு நான் முத்து போல பளிச்சிடுறேன், பாத்தியா. நீ என்ன, மண்ணோடு போயிட்ட, அவ்வளோதான், நீ அடையாளத்தையே இழந்துட்ட. எனக்கு பார்த்தியா உயர்ந்த ஸ்தானம், உனக்கு பார்த்தியா தாழ்ந்த ஸ்தானம்னு அது எதுவுமே சொல்லலையா, அமைதியாகவே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் தோட்டக்காரன் வந்தானுங்களா, வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு பார்த்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும்போது இந்த பனித்துளியும் அந்த தண்ணீரோடு இணை

இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க, யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம உப்பாக அவருக்காக இருந்துட்டா போதும். ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நானும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தேன். ஜோசப் அண்ணன் ஹைட்டாக வச்சுட்டீங்க ஆண்டவரே, என்னை குள்ளமாக வச்சுட்டீங்களே ஆண்டவரேன்னு. அப்புறம் அண்ணங்கிட்ட பார்த்தோன்னு கேட்ட ஒன்று தான் சொன்னாங்க, உன்னை பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்குது. பஸ்ஸில் போனால் தலையில் டாப்பு தட்டுது, சீட்டு தட்டுதுன்னு, இதெல்லாம் பழைய காது காரியம். அதனால ஆண்டவரே என்னை எண்ணெயாக வச்சுருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மேலே ஒரு எண்ணெய் இருக்கிறது, அந்த எண்ணெயாகவே உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீங்க மட்டும் என் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால். அன்னைக்கு பெலிஸ்தியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, தாவீதுக்கு அவர் மாத்திரம் உதவி செய்யாமல் போயிருந்தால். யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் நடந்து வந்த பாதையில் பல நேரம் நடக்கிறப்ப அவரே உங்களுக்கு எனக்கும் பலன் தருகிறாரே, எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரப்பா.

சங்கீதம் 102 தான், 102 வசனம் 13, 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய நேரத்துக்காக நன்றி. உம்முடைய நேரம் வரும்பொழுது நீரும் வருகிறீர். உம்முடைய நேரம் வந்திருக்குன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. அதான் அதான் அந்த நேரம் எங்களுக்கு சொல்கிற செய்தி. உம்முடைய ஜனத்தை, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக நீர் எழுந்தருளி இருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எழுந்தருளுவீர், எழுந்தருளுவீர்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We know our God will arise. இதுதான் எங்களுடைய அறிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், Now is the time. இதுதான் அந்த நேரம் என்று நாங்கள் சரியாக அதை எங்கள் ஆவியில் அறிந்து உங்களோட ரதத்தோடு நாங்கள் இணைஞ்சு நிற்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமாக இருக்க ஆண்டவரே, இந்த செய்திகளை உள்வாங்க, கிரகிக்க தேவையான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே, நீங்கள் பேச போகிற தயவுக்காக மக்கு நன்றி. இதை உள்வாங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.

0: హల్లెలూయా
1: హల్లెలూయా.
0: కైరోస్ మోమెంట్ అప్படினா கடவுளுடைய நேரம்.
1: எஸ்
0: நமக்கான தேவனுடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாக கிரியை செய்கிற அவருடைய நேரம். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது இந்த நேரத்துக்காக தான்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு சரியான நேரம் வந்திருக்கு என்பதை நினைச்சு கத்திர துதிக்கிற ஒரு காலத்துல கொண்டு வந்திருக்கிற.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அழுதீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார் சரியான நேரம் வந்திருக்கோம் லைஃப்ல.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை கெட்ட நேரம் கெட்ட நேரம்னு சொல்லி யாராரோ சொல்றத நம்பி நீங்க புலம்பின காரியத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு.
1: ஆமென். வச்சிட்டாரு.
0: நேரம் சரியில்லைன்னு சொன்ன ஆனா இந்த வருஷம் நீ சாட்சி சொல்ல போற சரியான நேரம் என் வாழ்க்கையில வந்திருக்கு
1: வந்திருக்கு.
0: The right time has come in my life.
1: Amen.
0: This is my Kairos moment.
1: Amen.

0: தங்க முடியாத சந்தோஷங்கள்,
1: இருதய
0: அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரியான கிரியைகள் இந்த நேரத்துல கர்த்தர் செய்கிறார். அவர் மறக்கல,
1: நிஜ வாழ்வு
0: அவர் உங்களை மறக்கல.
1: ஹல்லேலூயா.
0: இந்த நேரத்தை நாம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நடந்த துயரங்கள், நிறைய அசம்பாவிதங்கள், அதனால நமக்குண்டான பாதிப்புகள், அதனால நமக்குண்டான இழப்புகள், டேமேஜ்னு சொல்றோம் பாருங்களேன், அது நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாசம் என் குடும்பத்தில் நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த பாதிப்பினுடைய தாக்கம் வருஷ கணக்கா என் லைஃப்ல என்னன்னா காணப்படுது. ஐ திங்க் நான் கூட சில நேரம் எனக்கு மனசு எப்படி விரக்தி அடையுதுன்னா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நாட்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இன்னும் இந்த காரியங்கள் சரி செய்யப்படலை அப்படிங்கிற அங்கலாய்ப்போட ஒரு புலம்பலோட நீங்க இருப்பீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கானது.
1: ஆமென்.
0: இந்த செய்தி நமக்கானது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: மோசேக்கு முதல் 40 வருஷம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: பயங்கர வைப்ரண்டா இருந்த நாட்கள், இளமை துடிப்போட இந்த எனர்ஜி உமக்கு, இந்த வாலிபம் உமக்கு, இந்த வயது
1: உமக்கு,
0: உமக்குன்னு சொல்லி அவர் தீவிரமா ஆர்வமா ஊழியத்துக்கு வந்த அந்த 40th வயது. அதன் பிறகு கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா
1: ஓடி ஒளிய வேண்டிய நிலை.
0: அதுலயும் 40 ஆண்டுகள் போயிடுச்சு. மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 years of obscurity. எவ்வளவு பெரிய ஆளு எங்க இருக்கிறான், என்ன செய்யறான், என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கான், யுத்தங்களை நடத்தினவன், எகிப்தனுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று
1: தேர்ந்தவன்,
0: தேர்ந்த ஒரு மனுஷனுடைய நிலைமைய பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மன்னிக்கணும், கிட்டத்தட்ட 80 வயசு போயிடுச்சு. சோ 80 years போறப்ப அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அவ்வளவுதான் நம்ம லைஃப் என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு.
0: இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க, கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு என்னன்னா
1: அடக்க போறது இல்ல,
0: இல்ல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அமைதி ஆகிவிட்ட அந்த நாட்கள்ல,
1: எஸ்,
0: அது மோசேக்கான தேவனுடைய முடிவு அல்ல, மோசையாவே ஒரு முடிவெடுத்து மோசே தனக்குள்ள அமைதி ஆயிட்டார்.
1: எஸ்,
0: சில நேரங்கள்ல நமக்கு நாம எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகள்ல நாம சில அமைதியை தேடுறோம், ஆனா அது தேவன் தருகிற அமைதி அல்ல.
1: எஸ்,
0: அது நம்மளை வஞ்சிக்கிற அமைதி. இது தேவன் தந்த முடிவுனால வந்த அமைதி இல்ல, உனக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவுனால அவ்வளவுதான் நம்ம என்னன்னா முடிஞ்சிட்டோம், நான் ரிட்டையர்ட் என்னன்னா
1: ஆயிட்டேன்,
0: இனிமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியான பலனை எனக்கு இல்ல, அதற்கான நாட்கள் என்னன்னா போயிருச்சு. I have wasted all my days.
1: Yes.
0: I have wasted all my years. என்னுடைய வருஷங்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்னா வீணாவே
1: அழிச்சிட்டேன்
0: அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ 80th வயசுல மோசேக்கான கைரோஸ் மொமெண்ட் வருது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி முச்செடியில பற்றி எரிகிற முச்செடியில எழுந்தருளின ஆண்டவர்,
1: ஆமென்,
0: தேவா நீர்
1: எழுந்தருளி.
0: மோசேக்கு எங்க எழுந்தருளுகிறார்?
1: முச்செடியில.
0: 80th வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசேயினுடைய கண்கள் ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்கிறதுனா
1: காண்கிறது,
0: ஒரு அதிசயத்தை என்ன செய்கிறது
1: காண்கிறது.
0: பாடிக்கிட்டே போயிருப்பாரு ஆச்சரியமானவரை படம்.

0: ஆறாவது அதிகாரம் யாத்ராமா மூணுல மூணுல வசனம் ஒன்னுல இருந்தே வாசிப்போமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
1: அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
0: தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
0: அக்கினி ஜாலையிலே நின்று
1: அவனுக்கு தரிசனமானார்.
0: மிஷன் உண்டாகுது யாருக்கு?
1: மோசேக்கு.
0: மோசேக்கு கர்த்தர தரிசிக்கிறவன்லாம் எதை பெற்றுக்கொள்றான்? தரிசனத்தை பெற்றுக்கொள்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் என்ன செய்றார்? வசனம் வாங்க. ஆண்டவர் என்ன செய்றார்? தரிசனமாகறார்.
1: அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
0: நொந்து போன மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுறார். எந்த மோசேக்கு?
1: நொந்து போன மோசே.
0: நொந்து போன மோசே வெந்து போகாத ஒரு முட்செடியை பார்க்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அது மோசேக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அல்லேலூயா. மோசேக்கு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியம்.
0: ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு அப்பொழுது மோசே,
1: இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன?
0: நான் கிட்ட போய்
1: இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்.
0: பார்ப்பேன்.
1: பார்ப்பேன்.
0: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்.
1: முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி
0: மோசே
1: மோசே
0: மோசே என்று
1: கூப்பிட்டார்.
0: அவன் இதோ
1: அடியேன் என்ற
0: அடியேன் என்ற
1: அடியேன் என்ற.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: This was Moses Kairos moment. இதுதான் மோசேக்கான கடவுளுடைய நேரம்.
1: நேரம்
0: என் நேரமே சரியில்லை. இப்படி வந்து மாமனார் வீட்டுல என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான்
1: மாட்டிக்கிட்டேன்,
0: மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். 40 வருஷமானு சொல்லி எப்படி எல்லாம் புலம்பி இருப்பாருன்னு தெரியல. என் கனவு என்னாச்சு? நான் கண்ட எனக்குள்ள பற்றி எரிந்த அந்த வைராக்கியம்லாம் இப்ப என்னன்னா, என் ஜனத்து மேல இருந்த வைராக்கியத்தினால எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி குப்பைன்னு போட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மனாந்தரத்துல ஒரு குப்பையா என்ன செய்யறேன்னா,
1: போயிட்டனே,
0: கிடக்குறனே, மக்கி போனனே. எனக்குள்ள அந்த நாள்ல பற்றி எரிஞ்ச நெருப்பு இந்த நாள்ல அவிஞ்சு அணிஞ்சு போய் கிடக்குற இந்த காலத்துலதான் மோசைக்கான தேவனுடைய நேரம்.
1: நேரம். ஹல்லேலூயா. ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கிட்ட போன மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை குறிச்சு என்ன செய்யறார்னா பேசுறார்.
1: திட்ட வட்டமாக பேசுகிறார்.
0: அத கேட்ட மோசேக்கு பிரமிப்பா என்னன்னா,
1: போச்சு,
0: ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அதிசயமா இருக்கு.
1: அதிசயமா இருக்கு.
0: நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன், மாறாமலே என் கூட இருந்திருக்கிறீங்க.
1: ஆமே.

0: ஆண்டவரே, என்னுடைய என் வாழ்க்கை மூணு பகுதியா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு அப்படி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: 80 வயசுல மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச வாதம் என்னன்னா, என்னுடைய ஆயுசு நாட்கள்ல
1: பெரும்பகுதி
0: போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, பெரும்பகுதி போனாலும் இந்த மீதியான பகுதி தான் உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: இந்த மீதியான பகுதி தான் உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
2: மைக் செட் ஆகல எனக்கு.
0: இதுதான் உனக்கான என்னுடைய
1: நேரம்.
0: நேரம்
1: நேரம்
0: இந்த இந்த மூன்றாவது பகுதி. அப்போஸ்தல் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாரு. நான் அப்ப வெட்டில பாற போயிருந்தப்ப இதுக்கு அவர் வச்சிருக்கிற பேர் தி ட்ரெமெண்டஸ் ஒன் தேர்ட்.
1: எஸ்.
0: உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த இறுதி சீசன் அல்லது இறுதி சுற்று
1: பிரம்மாண்டமான மிகப்பெரிய வல்லமை மிக்க பேராற்றல் வாய்ந்த
0: ஒரு ட்ராக்ல உங்களை அறியாமலே நீங்க உங்க கால் எடுத்து வச்சிட்டீங்க.
1: வச்சிட்டீங்க.
0: உங்களை நீங்க எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் அண்ட் பிளஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய பொக்கிஷங்கள், எகிப்தினுடைய பொக்கிஷங்களால வருகிற சந்தோஷங்களை குப்பையா நினைச்சிட்டு வந்தவனே இந்த உலகம் என்ன ஆக்கிருச்சுன்னா, குப்பையாக்கிருச்சு. நான் ஒரு ட்ராஷ்.
1: எஸ்.
0: நான் ஒரு ட்ராஷ்.
1: ட்ராஷ்.
0: நீங்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு உங்களை உலகம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னோட மொமெண்ட் வர்றப்ப மேபி நீய உன்னை ஒரு ட்ராஷ் நினைச்சிட்டு இருக்கலாம்.
1: எஸ்.
0: ஆனா நான் உன்னை என்னோட ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்துவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீ குப்பை இல்ல.
1: எஸ்.
0: உனக்காக நான் நியமிச்ச, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஓடு பாதையில.
1: ஆமென்.
0: உன்னோட காலை நீ எடுத்து வச்சிருக்கிற.
1: எஸ்.
0: திஸ் இஸ் யுவர் மொமெண்ட்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: tremendous one third.
1: ஆச்சரியமானவர்
0: tremendous tremendous one third.
1: அதிசயமானவரே.
0: இந்த அப்போஸ்தலனுடைய கேட்டகரி என்னன்னா ட்ராஷ்ல தான் ஆரம்பமாகுது.
1: ஆமென்.
0: எல்லாரும் துடைத்து போடுகிற
1: கந்தை
0: அழுக்கை போலவும் குப்பையை போலவும் என்னன்னா
1: எண்ணப்பட்டோம்
0: ஆனோம் எண்ணப்படுகிறோம். அப்படிதான் அப்போஸ்தல் பவுல் என்னன்னா சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ராஷ் குப்பை கூட என்னுடைய ஆண்டவருடைய அப்பத்தை கேட்டர் பண்ணக்கூடிய வெசலா வெப்பனா இன்ஸ்ட்ருமெண்டா வெசலா என்னை ஆண்டவர் சூஸ்
1: பண்ணிருக்கிறார். தொடச்சு போடுற அப்ப கூட நீ எனக்காக நில்லுல, அதனால நீ அப்ப கூட
0: சொல்லுது குப்பை கூட உலகம் சொன்னாலும் நீ அப்பா கூட இருக்கிறதுனால அவர் உன்னைய அப்ப கூடையா
1: அப்ப கூட
0: அப்ப கூடையா
1: அப்ப கூடையா.
0: உங்க மொமெண்ட் வர்றப்ப உலகம் சொல்லும் என்னடா குப்பை கூட நினைச்சோம், கடைசியில நமக்கு படியெழுக்கிற அப்ப கூட இவன் தான்.
1: ஆமென்.
0: அப்ப கூட இவன் தான்,
1: அப்ப கூட இவன் தான்.
0: பிரெட் உங்க வாயிலிருந்து தான் வருது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: Tremendous. One third.
0: முதல்ல 80 வருஷத்துல எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அவருடைய கிரானஸ் மொமெண்ட்ல ஒரு சொன்னாலும் பின்னாடி வந்த 40 ஆண்டுகள்ல தேவன் செஞ்ச காரியம் மகத்தான. எகிப்துக்கு அனுப்பின சில நாட்கள்ல சில கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த மகத்தான கிரியைகளால எகிப்தி நிர்வாகம் ஸ்தம்பித்தது. துறைத்தனங்கள் அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகார அடுக்குகளை சீர்குலைய பண்ணுகிற, அந்த அடுக்குகளை நிலைகுலைய பண்ணுகிற, அந்த அடுக்குகளை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய மகத்தான கிரியைகளை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல இந்த நேரத்துல தேவன் ரிலீஸ் பண்றார்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அதிகார துறைத்தனங்களுடைய அதிகார அடுக்குகள் நிலை கொலையுது. கத்தர்
1: எழுந்திருக்கிறார்.
0: ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய
1: அதிசயமா
0: ஒரு டெரர் பிடிக்குது.
1: அப்படி

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதுதான் எத்தனை ஆண்டுகளை வந்து காத்திருப்புல போயிருந்தாலும் அந்த வருஷங்கள்ல ஒருவேளை நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கலாம், இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு முடியாம போயிருச்சேங்கிறது தான் நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய புலம்பல்,
1: எனர்ஜி எல்லாம் போயிருச்சே.
0: ஆனா ஆண்டவருடைய வேலை வர்றப்ப அவர் மிக குறுகிய நேரத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிச்சுட்டு போயிருவார்.
1: ஆமென்.
0: அப்படி குறுகிய காலத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிக்கிறப்ப நமக்கு இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணா போச்சுன்னே சொல்ல முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அருமையான பாஸ்டர் ஜான்சம் தந்தையர்களோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க ஒரு முறை, ஃபாதர் 70 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் 7 வருஷத்துல செஞ்சார்.
1: ஆமென்.
0: தான் இதுதான் சீக்ரெட்.
1: எஸ்,
0: 70 வருஷம் வேஸ்டா போச்சு இல்ல, 7 வருஷத்துல ஆண்டவர் 70 வருஷத்துல செய்ய முடியாத காரியத்தை 7 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே
1: முடிச்சிட்டாரு.

0: ஆண்டு உங்களை நடத்தி வந்தார், சொல்லுங்க, நடத்தி வந்தார்,
1: நடத்தி வந்தார்.
0: இனி வருகிற நாட்கள்ல கத்தர் செஞ்சு முடிப்பாரு. என்ன 20 வருஷமா நம்ம செஞ்சிருந்தா கூட செஞ்சிருக்கேன்னா
1: முடியாது.
0: 20 நாள்ல செஞ்சிட்டு என்ன செஞ்சிட்டாரு? இதான் ஆண்டவருடைய நேரத்தினுடைய ஆற்றல்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வந்திருக்கிறதுனால என் காலம் போச்சுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே?
1: எஸ், சொல்ல மாட்டோம்.
0: வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே?
1: சொல்ல மாட்டோம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்குதான் 56 ஆச்சுன்னு
1: என்ன ப்ரோக்ராம், சென்னை போறப்பா போயிட்டு வந்துட்டு அடுத்து சென்னை, சரிடா சின்ன வயசு ஓடுங்கடா.
0: தேவன் உள்ள இறங்கி வர்றப்ப வயசுக்கான பலன் இருக்காது,
1: தரிசனத்துக்கான பலன்.
0: ஆல்ரெடி தரிசனத்துக்காக, ஓடுறதே தரிசனத்துக்காக.

0: உங்களை அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, உங்களை
1: அழிச்சிட்டோம்,
0: கழிச்சு போட்ட குப்பைன்னு நினைச்சாங்க, குப்பையாவே என்ன எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க.
2: எஸ்,
0: வீட்டில் சமுதாயத்தில் என்ன எல்லாரும் என்ன குப்பையாவே பார்த்து பார்த்து
2: பழகிட்டாங்க.
0: கழித்து போடப்பட்ட, அனைவராலும் கழித்து போடப்பட்ட குப்பை.
2: எஸ்,
0: ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழிச்சிட்டோம், உன்னை கழிச்சு போட்டோம், அப்படி இப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் அழிச்சு கழிச்சு புது ஆட்டம் ஆட நான் வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டம்,
0: புது ஆட்டம்,
1: புது ஆட்டம். 1 கொரிந்தியர் 4:13 புது ஆட்டம்.
0: எல்லாரும் உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் விதை
1: ஆமென்
0: இப்பதான் முளைச்சிருக்குன்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: என்னுடைய ஆரம்பத்தை,
1: ஆரம்பத்தை
0: உனக்கான எனது ஆரம்பத்தை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இத்தனை வருஷம் காத்திருப்புல, இத்தனை வருஷம் டேமேஜ்ல, இத்தனை வருஷம் பாதிப்புல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அமர்ந்திருந்த என்னிடத்துல வந்து, இப்பதான் என் காரியத்தை உன் வாழ்க்கையில என்ன செய்யறேன், ஆரம்பிக்கிறேன்,
1: ஆரம்பிக்கிறேன்,
0: உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நான் எழுந்தருளி இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: இது உனக்கான என்னுடைய நேரம்,
1: நேரம்.
0: குறுகிய காலத்துக்குள்ள எத்தனை வருஷம் பாதிப்பா இருந்தாலும் சரி, அதை சடுதியா சரி செய்ய என்னால முடியும்.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிக்கலா உண்டாக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதிப்பை பண்ணியிருந்தாலும் சரி, அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டம், புது ஆட்டம். ஆமென்.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேற்று நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரி, ரொம்ப தயங்கி தயங்கி ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசல. ஜனங்கள்லாம் போன உடனே நான் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப உங்களோட நான் பேசுறேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு 32வது திருமண நாள், 32nd இயர். என் கணவரும் நானும் வல்லமையா நாங்கள் ஊழிய செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டே, பின்னாடி ஒன்றுமே கேட்கலையா மியா? ஆச்சரியமானவர், செக் பண்ணுங்க போய் அப்படி.
2: ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.
0: கேட்டுருச்சுன்னா இப்படி கையை காட்டுங்க அப்படி.
2: ஆச்சரியமா
0: கேக்குதா?
2: அதிசயமா.
0: அவங்க அவங்க சொல்றாங்க, 32வது திருமண நாள், எனக்கு நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன், ஆனா அவர் திரும்ப வருவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெய்த்தில் இருக்கிறேன். இந்த நாட்களில் அண்ணன் நீங்கள் பண்ணுற பிரசங்கம் வந்து என்னை பயங்கரமாக என் ஃபைத்தை தூக்கி விட்டுருச்சு. என் ஊழியம் முடிஞ்சு போல, என் கணவரோட நான் மீண்டும் நான் ஊழியம் செய்வேன், அவரோட நான் மீண்டும் இணைஞ்சு நான் நிற்பேன். அந்த நேரம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிற விசுவாசம் எனக்கு பயங்கரமாக வந்துருச்சுனே. அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலமானவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் அவங்கள ஒரு அவ்வளோ வல்லமையாக பிரகாசித்தவங்க. அவங்க ஊழியத்தினால எங்கள் குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய மனுஷனுடைய மனைவி சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் இப்படி ஒரு டேமேஜ், பல வருஷம், இது எத்தனையோ வருஷம் சொல்கிறாங்க, இன்னும் செப்பரேஷனில் போகுது. ஆனால் இன்னைக்கு 32வது ஆண்டு என்னுடைய திருமண ஆண்டு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக இந்த ஊழியம் பாழா போகாது.
1: எஸ்,
0: நாங்க சேர்ந்து நின்று செய்வோங்கிற ஃபெய்த் எனக்கு என்னன்னா வந்திருக்கு. குழந்தை இல்லை, 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ். ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிக்கிறேன், மீகா 4வது அதிகாரம் வசனம் 6 இருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முந்தின ஆளுகைய எங்க போச்சுன்னு நான் தேட வேண்டியதில்லை. முந்தின ஆளுகை எனக்கான நேரத்துல என்னை தேடி வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்,
1: வரும்.
0: எதையாவது நீங்க தொலைச்சிருப்பீங்கன்னா அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்கள்ல அது உங்களை தேடி வருகிற பீரியட்.
1: ஆமென்,
0: சொல்ல
1: ஆமென்.
0: சடுதியா சடுதியா அந்த காரியத்தை சரி செஞ்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்தி மகிமையான காரியத்தை செய்வார்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: விசுவாசிக்கிறோமா?
0: இந்த ஷார்ட் பீரியட்ல, இந்த குறுகிய காலத்துல இதை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷமா அவமானத்தை சுமந்திருக்கலாம், எத்தனை வருஷமா ஒரு நிந்தையை நீங்க சுமந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கான இந்த நேரத்துல, இந்த சரியான நேரத்துல சடுதியில எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செஞ்சு அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை
0: புது ஆட்டை

0: இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய காரியம், அவருடைய அவர் விரும்பின காரியம் பூக்குற நேரம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: எத்தனை வருஷம் இதை சகிச்சேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த நிந்தையில நீ கடந்து வந்தன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல நீ தனியா தவிக்கிறன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் நீ அழற, ஆனா கர்த்தர் அறிவார். சடுதியில ஐயோ இத்தனை ஆண்டுகள் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறிச்சிருக்கிற இந்த காலத்துல அந்த பல வருஷ பாதிப்புகளை சடுதியா சரி செய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இஸ் ஆர் ரிடீமிங் யுவர் டைம்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்மளை மீட்டு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம தொலைச்சிட்டோம்னு நினைச்ச நாட்களையும் நம்ம தொலைச்சதை விட அதிகமா எனக்கு மீட்டு தர்றாரு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், 10 வருஷத்தை நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு 20 வருஷத்தை தர்றேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: யோபு இழந்தது ஒரு தலைமுறை, ஆனா தேவன் பார்க்க வச்சது 4 தலைமுறை.
1: 4 தலைமுறை.
0: யோசேப்பு வாழ்க்கையில விரயமாக்கப்பட்ட நாட்கள் தப்பு அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் அவரை பிரிப்பேர் பண்ண நாட்கள் 13 ஆண்டு. ஆனா 30 வயசுல இருந்து யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வருஷங்கள்
1: 70 ஆண்டுகள், சாரி
0: 80 வருஷம்,
1: 80 வருஷம், 110 வருஷம் மொத்தம்.
0: நீங்க துன்பத்தை கண்ட நாட்களை விட அவருடைய காலத்துல வாழ்ந்திருக்க போகிற வருஷங்கள் அதிகம்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஒரு தலைமுறை தானே அடிச்சான்னு சொல்றீங்க, 3 தலைமுறை உட்கார்ந்து பாப்பீங்க.
1: ஆமென். உட்கார்ந்து பாப்பீங்க.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த சைடு யோசேப்போட காரியம் எப்படி, மோசேனுடைய காரியம் எப்படி, யோபோடைய காரியம் அப்படி.
1: அல்லேலூயா.
0: அதனால எதை இழந்துட்டேன், எது விரயமாக்கிட்டேன், விரயமானாலும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க பாருங்க. பாதிப்பு வந்தாலும் விரக்தி வந்தாலும் என்னன்னு புரியலைனாலும் உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போய் என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றிக்கொண்டு அவரோடய இருந்தீங்க பாருங்க, அவரோடய நடந்தீங்க பாருங்க. அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வீர்கள்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ரெண்டு இழந்தா ரெண்டு இல்ல, ரெண்டு இழந்த உனக்கு 10 வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: நீ சந்திச்ச பாதிப்பு ஒரு மடங்கு, ஆனா உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது பல மடங்கு.

0: இனி வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு உலகம் சொல்லுது. இனி என்ன இல்ல?
1: வாழ்க்கை இல்லை,
0: அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது மேலே எழும்புறதுக்கு என்ன இல்ல?
1: வாய்ப்பே இல்லை.
0: வாய்ப்பே இல்லைன்னு யார் சொல்றா? உலகம் சொல்லுது.
1: வாழ்க்கையும் இல்லை, வாய்ப்பும் இல்லைன்னு உலகம் சொல்லுது.
0: ஆனா சொல்ல, உனக்கு என்னோட வார்த்தை இருக்குல்ல.
1: ஆமென்.
0: நீங்க இன்னும் உணரல, என்ன? நான் பொறுப்பு இல்லை.
1: எஸ்,
0: இன்னும் வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. அதுக்கு வார்த்தை பிறந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வாய்ப்ப பாக்காதீங்க, உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிற வார்த்தைய மட்டும் பாருங்க.
1: ஆமென்.
0: வார்த்தைக்குள்ள இருந்துதான் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருது.
1: எஸ், கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருகிறது வார்த்தையிலிருந்து.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, தை பிறந்தா
1: வழி பிறக்கும்.
0: அன்று சொல்ல, தையில எல்லாம் வராது, வார்த்தையில தான் வருது.
1: வார்த்தையில தான் வரும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: என்னால தை மாசத்தை நம்புறது போல
1: வார்த்தையை
0: விசுவாசிக்கிறவனுக்கு எவ்வளவு
1: தெம்பு.

0: வார்த்தையை தந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தாரா?
1: திறந்தார்.
0: வார்த்தை வந்த பொழுதெல்லாம் என்னுடைய விழிகள் என்ன செய்யப்பட்டது?
1: திறக்கப்பட்டது.
0: ஆண்டு சொல்றாரு, விழிகளை திறந்தவர் வழி வாசலையும் திறப்பார்.
1: திறப்பாரு.
0: நமக்கு ஒரு வழிவாசல் திறக்காமலா
1: போயிடும்?
0: சொல்றமா?
1: அட்டாயம்.
0: கண்ணை திறந்திருக்கிறாரா?
1: கண்ணை திறந்திருக்கு.
0: கண்ணை திறந்தவர் கதவையும் திறப்பாரு.
1: கதவையும் திறப்பாரு. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்த நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அப்ப சொன்னாரு, பூட்டப்பட்ட அநேக வாசலையும் நீட்டப்பட்ட கரத்தினால திறக்கண்டா அப்படின்னாரு.
0: கண்ணை திறந்திருக்காரா?
1: திறந்திருக்கிறார்.
0: வர்றப்பெல்லாம் கண்ணை திறக்கிறார்ல?
1: திறக்கிறார்.
0: கண்ணை திறந்த ஆண்டவர் நாம பிரவேசிக்க தேவையான கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பார்.
0: பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பெரிதும் அனுகூலமான
1: வாசல்கள்.
0: முட்டு சந்தில இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, கத்தர் செய்யற பாருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இடிஞ்சே கிடந்துச்சு.
1: இடிஞ்சே கிடந்துச்சு.
0: எத்தனை வருஷத்துக்கு மேல?
1: 100 ஆண்டுகளுக்கு மேலாக.
0: ஆனா நெகேமியா லைஃப்ல ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது அந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டது. வெறுமன 52 days. அந்த அலங்கம் கட்டுற வேலையை பார்த்து எப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா,
1: அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன?
0: அந்த அற்பமான யூதர் செய்கிறது
1: என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
0: சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு
1: உயிர் கொடுப்பார்களோ?
0: அன்று சொல்றாரு, உயிரற்று போனது உயிர் பெறும்.
1: ஆமென்.
0: உயிரற்று போனது
1: உயிர் பெறும்.
0: வேறற்று போனது திரும்பவும் வேர் விடும்.
1: வேர் விடும்.
0: அல்லேலூயா. அந்த அடிக்கட்டை வந்து அடிமரம் செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால வேலர் என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். யோபு அப்படித்தான் சொல்றார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மக்கி போய் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டு சொல்றார், அதை துளிர்க்க பண்ணக்கூடிய ஒரு தண்ணீரின் வாசனைய கொண்டு வருவேன். வாசிக்கலாம்.
1: யோபு 29
0: வாசிங்க.
1: சரி சரி சரி. வாசனையினால்,
0: தண்ணீரின் வாசனையினால் பட்டு போனது திரும்ப என்ன செய்யும்னா துளிர்க்கும். பாலானது பயிர் நிலமா மாறும். பயிர் நிலம் அடர்ந்த காடாகும். சடுதியாய்.
1: எஸ். யோபு 14:9, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்தது.
0: முந்தின வசனம்,
1: அதின் வேர் ஒரு மரத்தை குறித்தாவது
0: நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும்
1: திரும்ப தழைக்கும்.
0: அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும்.
1: கிளைவிடும். ஹல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்னை பழசுன்னு சொல்றாங்க, ஆனா நீ இளசு உன்னோட போட்டி போட.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளம் இளைச்சு போன நீ, களைச்சு போன நீ ஒரு ஒரு ஒரு இளமரம் போல கிளைவிடுவாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரத்தின் இளமரம், கிளமரம் இல்ல இளமரம்,
1: இளமரம்
0: மரம் என்னன்னா பத்து கட்டையா கிடக்குற
1: பழைய மரம்,
0: பழைய மரம். ஆனா அது இளமரம் போல என்ன செய்யுமா?
1: கிளை விடும்,
0: கிளை விடுமா?
1: கிளை விடும்.
0: விசுவாசிக்கிறீங்களா? நீங்க
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்.
0: சடுதியில உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள், உங்களுக்கு செய்யப்பட்ட
1: கெடுதிகள்,
0: கெடுதிகள் சடுதியில் சரி செய்யப்படும்.
1: ஆமென். எஸ்,
0: சடுதியில பல கெடுதிகளை செஞ்சாங்க. கெடுதின்னு ஒண்ணு உண்டுன்னா சடுதியில ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு அதிசயமும் உண்டு.
1: உண்டு.
0: பல கெடுதிகளை பார்த்த, ஆனா சடுதியில நான் உனக்கு செய்கிற அதிசயங்களை இந்த சீசன்ல நீ பாப்ப.
1: ஆமென்.

0: ஹல்லேலூயா.
1: பாழா போன அலங்கங்களை 52 நாள்ல
2: கட்டி முடிச்சிட்டாரு ஆண்டவர்,
0: முடிச்சிட்டாரு.
1: ஆனா பாதிப்போடு இருந்தது எத்தனை ஆண்டுகள்?
0: பல
2: 100 வருஷத்துக்கு மேல.
0: எஸ்.
1: ஆனா காரியத்தை சரி செஞ்சது எத்தனை நாள்ல?
0: 52 நாள்ல.
1: 52 வாரம் இல்ல, 52 மாதம் இல்ல, 52 நாள்.
0: நாள்
1: நீங்க வருஷ கணக்கா காத்திருந்த காரியங்கள் சில நாட்களுக்குள்ள நடந்து முடியும். சில நாட்களுக்குள்ள வருஷ கணக்கா காத்திருந்தேன், ஆனா சில நாளைக்குள்ள அதை நான் செஞ்சேன். ஏன்னா அது உனக்கான என்னுடைய நேரம்.
0: ஆமென்.
1: பைபிள் தான் இருக்கு எல்லாமே.
0: எஸ்.
1: இதை நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையிலும் அப்படியே செய்யற ஆண்டு.
0: ஆமென்.
1: நம்ம தரிசனத்துல நடந்துகிட்டு இருக்கு போ.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அட்டு புட்டுன
0: நடந்துகிட்டு இருக்கு.
1: காரியங்கள் நடக்கிற அதிசயத்தை கண்ணு என்னன்னா பாக்கும்.
0: பாக்கும்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அத்தராமம் 12 அதிகாரத்துல 31 வசனம், 32-33 வாசிக்கலாமா? நேரம் வர்றப்ப என்னென்ன நடக்குது பாருங்க.
3: ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கு முன் ஜனங்கள்
1: எப்படி அனுப்ப
3: அவர்கள்
1: தீவிரமாய்
3: எஸ்
1: அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட
3: அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்.
1: அவர்களை மிகவும்
3: துரிதப்படுத்தினார்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் நினைச்சீங்கன்னா
0: கிளம்பி போங்க.
1: கிளம்பி போங்க,
0: போயிடுங்க.
1: நேரம் வந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வந்த உத்தரவு யோசேப்ப தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
0: வெளியே கொண்டு வந்தது.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: 41:14. அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல நம்மளை பகைத்த சக மனுஷங்களால நமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளை சடுதியில சரி செஞ்சிடறார்.
0: அமேன்.
1: அதாவது சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு மனுஷன்ட்டு தான் இருக்கு. ஆண்டவர் காரியத்தை சரி

0: போல,
1: இளமரம் போல,
0: இளமரம் போல,
1: இது மாதிரி உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
0: ஆமென்.
1: சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பாழ போன வாழ்க்கை, ஆனா என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால, என்னுடைய நேரமும் உனக்கு இருக்கிறதுனால, அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: உன் வாழ்க்கையில இது போல நான் சகலத்தையும்
0: புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன்.
1: அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க அடியோட மாத்திடுவார்.
0: எஸ், அல்லேலூயா.
1: சொல்லுங்க, புத்தம் புதுசு,
0: புத்தம் புதுசு, புத்தம் புதுசு.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: குறுகிய மனம் கொண்ட மனுஷங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீங்குனால நம்மளால மீண்டு எழ முடியாத பாதிப்புகளை உண்டாக்குனாங்க. சின்ன புத்திகாரன் சில பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல,
0: மீண்டும் எழ முடியல,
1: எழ முடியல, அழதான் முடிஞ்சு.
0: எஸ்,
1: ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நேரம் வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால எழுந்து நின்னா போதும் ஆண்டவரேன்னு நீ நினைச்ச அழுத, ஆனா நீ எழுந்து நிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை எழுந்து நிமிர்ந்து நிக்க வைப்ப.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: சில ரதங்களை குறித்தும்,
0: சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு.
1: நாங்களும் எங்கள் தேவனாகிய
0: கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு.
1: உங்களுக்கு விரோதமா சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டின காரியங்கள் முறிந்து விழுது.
0: ஆமென்.
1: ஆனா தேவனுடைய இந்த நேரத்துல நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எழுந்து நிக்கிறதே அதிசயம். மனுஷங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம் தானே.
0: ஆச்சரியமே.
1: இந்த அதிசயத்தை இந்த வருஷம் உனக்கு நான் செய்யறேன்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: சின்ன புத்திக்காரங்க, சில சின்ன புத்திக்காரன் பண்ண வேலையால கடுமையான பாதிப்பு வாழ்க்கையில,
1: எஸ்
0: எழ முடியாத அளவுக்கு உங்களை கீழே தள்ளினாங்க. ஆனா நீ எழுந்து நிற்ப,
1: எழுந்து நிற்பாய்,
0: நிமிர்ந்து நிற்ப,
1: நிமிர்ந்து நிற்பீங்க.
0: உனக்கான இந்த நேரத்துல உன் விஷயத்தை நான் சகலத்தையும்
1: புதிதாக்குகிறேன்.
0: நீ மடங்கி மடங்கி விழுந்த, துவண்டு துவண்டு விழுந்த, மடங்கி மடங்கி துவண்டு துவண்டு விழுந்த, ஆனா நீ எழுந்து நிப்ப.
1: ஆமென்.
0: நிமிர்ந்து நிப்ப.
1: எஸ்.
0: அது மட்டும் இல்ல, உனக்கு விரோதமா செய்யப்பட்ட சகல தீமைகளும் அப்படி முறிஞ்சு விழும்,
1: முறிஞ்சு விழும், முறிஞ்சு விழும்.
0: ஆமென் சொல்லு.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: ஆமென்.
0: எதெல்லாம் பாதகமா இருந்துச்சோ அவ்வளத்தையும் ஆண்டவர் சாதகமா மாத்திடுவார்.
1: ஆமென் ஹல்லேலூயா.
0: எதிர்காற்றோடு நீங்க போராடினது ஒரு காலம், உங்களுக்கு சாதகமா காற்று வீசுறது இன்னொரு காலம், கண்டு வலிச்சது ஒரு காலம், அப்படி காற்று சேர்ந்துக்கிற பாருங்க, அப்படி உங்களை தூக்கிட்டு போவார் ஆண்டு.
1: ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: இது அவருடைய மொமெண்ட்,
1: மொமெண்ட்.
0: இதுல வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுடைய விளைவு, முசுகொட்ட பூச்சி தின்னது, அது தின்னது, இது தின்னது, எல்லா டேமேஜையும் பயங்கரமா சிக்கல வந்து கடைசியில கழுத்து புடியில வந்து நிக்கிறப்ப எதை கொடுத்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. வட்டி மேல வட்டி படாத பாடு படுத்துறாங்க. மாசம் 15,000 வட்டி கொடுக்கணும் 5 லட்சம் ரூபாய்க்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு முதல்ல கொடுக்க வழி இல்லை. அப்ப ஒரு முறை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நாட்கள்ல கேஷோட அடையாளமே புல்லட் தான், தீவுல என்னதான்
1: புல்லட்,
0: புல்லட்ல தான் வருவார், புல்லட்ல தான் போவார். கடைசியில ஆசை ஆசையா வச்சு சுத்திக்கிட்டு புல்லட் தான், அது வித்து தான்.

0: அப்படியே ஒரு 15 லட்சம் ரூபா 15,000 ரூபா வட்டியை தூக்கி கொடுத்துட்டு நான் வெறுமனே அந்த புல்லட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டு மதுரையில் நடந்து வந்தேன். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆண்டு சில காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். அங்கே எவ்வளவு இழந்துட்டோம் தெரியுமா, எதெல்லாம் நாங்கள்
1: இழந்துட்டோம் தெரியுமான்னு
0: சொல்லி அந்த நாட்களில் சில இழப்புகள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற இந்த நாட்களில் தேவன் செஞ்சிருக்கிறது. என்னடா புல்லட்டை போய் பெருசாக பேசுகிறேன். நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் மீட்டு தருகிறவர்.
1: ஆமென்.
0: இழந்த வருஷங்களை

0: நடத்திடுவார்.
1: சில பேர் உங்க வாழ்க்கையில விளையாண்டாங்க. விளையாண்டதுனால உண்டான பாதிப்பு பயங்கரம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த உனக்கான என்னுடைய இந்த நேரத்துல மற்றவங்க விளையாட்ட நீ பார்த்த, ஆனா என்னோட விளைச்சல நீ பார்ப்ப, உனக்கு விளையுதுன்றாரு.
2: ஆமென்.
1: இந்த சீசன்ல உனக்கு விளையுது. மற்றவங்க விளையாண்டாங்க, என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாங்களே,
2: விளையாண்டுட்டு
1: போயிட்டாங்க. ஆனா என் விளைச்சல், உன் கண்ணு மனுஷங்க உன் வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்துச்சு. ஆனா உன் கண்ணு உன் குடும்பத்துல விளைகிற என் விளைச்சலை பார்க்கும்.
2: ஆமென். ஆமென். ஆமென்.
1: நீ விளைச்சல பாக்குற வருஷம்.
2: ஆமென்.
1: நீ என்னுடைய விளைச்சல பாக்குற வருஷம். உனக்கு விளையுது.

ஐயோ போயிச்சேன்னு சொல்லி புலம்பன நாட்கள், ஐயோ விட்டுட்டனேன்னு சொல்லி நீ கதறி அழுத நாட்கள், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லி நீ புலம்பன நாட்கள், கைரோஸ் மொமெண்ட்ல விளைச்சல், 20 வருஷம் பாதிப்பு, 2 நாள்ல சரியாகும், 25 வருஷம் பாதிப்பு, 24 மணி நேரத்துல சரியாகும்.

0: சில உறவுகள் மீட்டெடுக்கப்படும், உறவுகள் மீட்டெடுக்கப்படும். வருஷ கணக்கா நீங்க சந்திச்சுட்டு வருகிற அந்த கசப்புகள், உங்க மேல விரோதமா இருந்தவங்க, உங்க மேல கசப்பா இருந்தவங்க, உங்க மேல எரிச்சலா இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய
1: மனுஷி,
0: மனுஷி
1: கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறாராம்,
0: கூட ஆண்டவர் இருக்கிறார்,
1: இருக்கிறாரு.
0: மரியாதை இல்லாம உங்களை நடத்தினவங்க, உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணவங்க, நாலு இடத்துல வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, நீங்க வருகிற பொழுது எழுந்து நின்று உங்களை வரவேற்பாங்க.
1: ஆமென்.
0: எஸ்,
1: ஹல்லேலூயா.
0: பேசிக்கொள்ள முடியாம இருந்தவங்க பேசிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார்.
1: ஆமென்.
0: யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனையோ ஆண்டுகால மாமனார் வீட்டில இருந்து கத்தர் திரும்ப நீ போ, திரும்ப பெத்தேலுக்கு போன்னு சொன்ன அந்த கைரோஸ் மொமெண்ட் வந்தப்போ, பல வருஷ பகைய ஆண்டவர் ஏசாவும் யாக்கோபும் சந்தித்து கொண்ட பொழுது, அந்த எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆற தழுவி கொள்ள கத்தர் கிருபை செஞ்சாரா? பங்காளி சண்டைகளுக்கு ஆண்டவர் முடிவு கட்டுறாரு.
1: ஆமென்.
0: நீண்ட காலமா பேசிக்கொள்ள முடியாது இருந்த உறவுகள், எலியும் புனிமா இருந்த உறவுகள் எல்லாம் திரும்ப நகமும் சதையுமாய் மாறுகிறது.

0: மனாசே ஆசீர்வாதங்கள், எப்ராயிம் ஆசீர்வாதங்கள், மனநிலையை மாற்றக்கூடிய மனாசே ஆசீர்வாதம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய எப்ராயிம் ஆசீர்வாதம், உறவுகளை கத்தர் மீட்டெடுக்கிறார், உறவுகளை மீட்டெடுக்கிறார். சமீபத்தில் ஒரு போதகர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், அண்ணே போன முறை உங்கள் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன், என் கூட கசப்பாக இருந்தவங்க இருந்தாங்க, பேச முடியல, அவ்வளோ வருத்தம் என் மேலே அவங்களுக்கு. ஆனால் அந்த நாளில் உரைக்கப்பட்ட தீக்க தரிசனத்தின்படியே பல ஆண்டு என் மேலே கோபம் இருந்த அந்த ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வந்து சால்வை போற்றி என்னை கட்டி பிடிச்சி என்னோட பேசினார். அவரோடு சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வீடு தேடி வருவாங்க, உங்க வீடு தேடி வந்து ஒப்புரவாங்க.
1: ஆமென்.
0: உங்களை தேடி வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி இல்லை பழசெல்லாம் கம்ப்ளீட்டா நான் என்ன செஞ்சிட்டேன் மறந்துட்டேன்னு என் ஆண்டவர் சகலத்தையும் புதியதாக்கு.
1: ஆமென். ஆமென்.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ.

0: உனக்கு நடக்கும் மகனே, நிரம்பி வழிவேன், உனக்குள்ளந்து நான் நிரம்பி வழிவேன்.
1: பாத்திரம் நிரம்பி வழிகிற,
0: நீ வெடிப்புள்ள பாத்திரம் இல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரம் நீ.

0: மீட்டு தர்றேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன். நீ இழந்தது இழந்ததை விட அதிகமா உனக்கு நான் மீட்டு தர்றேன். நீ இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வாய். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். மனுஷங்க வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்த, ஆனா என்னுடைய நாட்கள் வந்திருக்கு, என்னுடைய நேரம் வந்திருக்கு. என்னுடைய விளைச்சல, என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: மீட்டு தருபவரே.
0: பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில் ஆண்டவர் சரி செய்கிறார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. சடுதியில பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில தேவன் சரி செய்கிற அதிசயத்தை இந்த வருஷத்துல நீ காண்பாய், இந்த நாட்கள்ல நீ காண்பாய்.
1: எனக்கு மீட்டு தருபவரே.
0: மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், சடுதியான நன்மைகள், சடுதியான நன்மைகள் உன்னிடத்திற்கு வரும். முந்தின முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். முந்தின ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை உன்னிடத்துக்கு வருது, உன்னிடத்துக்கு வருது. எருசலேம் குமாரத்தியே, ராஜரீகம், ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம் உன்னிடத்துக்கு வருகிற வருஷங்கிறது. எழுந்து நிற்க முடியாத இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. உங்களை பாடா படுத்தின அந்தகார சக்திகள் முறிஞ்சு விழுகிறத நீ பார்ப்ப, முறிஞ்சு விழுகிறத நீ பார்க்கும் பொழுது நீ எழுந்து நிற்கிறத, நிமிர்ந்து நிற்கிறத முறிஞ்சு விழுறவன் பாப்பான். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. பார்வோன் முறிந்து விழுந்தத செங்கடலை கடந்த மோசையும் ஜனங்களும் பார்த்தார்கள். மோசையும் ஜனங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறத பார்வோனுடைய சேனை பார்த்தது. எழுந்து நிமிர்ந்து நிற்கிறத உனக்கு விரோதமா கிரியை செய்த காரியங்கள் முறிந்து விழும் பொழுது காண்பார்கள். அவர்கள் முறிந்து விழுகிறத நீ பார்ப்ப, நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறத அவர்கள் காண்பார்கள், அவர்கள் காண்பார்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த கைரோஸ் மொமெண்ட்ல எங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க இந்த நாட்கள்ல செய்ய போற காரியங்களை படம் பிடிச்சு காட்டுறீங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்காக நன்றி. இன்னும் இதுல எங்களோட நீங்க பேச விரும்புறீங்க, எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: சொல்ல முடியும் எனக்கு எல்லாமே நீ தானப்பா என்று சொல்லி அவர் நமக்கு எல்லாவற்றும்

0: பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: Three things are there.
0: மூன்று காரியங்கள் அங்க இருக்கிறது.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word,
0: பிறகு வசனம்,
1: and their testimony,
0: பிறகு அவர்களுடைய சாட்சி.
1: Three things working together.
0: மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
1: How does it work together?
0: அது எப்படி இணைந்து செயல்படுகிறது?
1: Let me put it in the form of a statement.
0: ஒரு அறிக்கை போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கட்டும்.
1: How does blood, word and the testimony work together?
0: எப்படி ரத்தம், வசனம், சாட்சி மூன்றும் இணைந்து செயல்படுகிறது?
1: They testified about what the word of God taught about what the blood of Jesus has done for
0: Yesu Christuvin ratham enna seidirukkirathu endrai kurithu vasanam enna podikkirado adai avargal saatchiyaga arivithargal.
1: That is how the blood, the word and the testimony works.
0: Appadi dhaan ratham, vasanam, saatchi moondrum seyalpadugirathu.
1: The blood has been shed,
0: ratham sindapattu vittathu,
1: and the word of God tells us why it was shed and what it does.
0: Yen adu sindapattathu enna seigirathu endrai devudaiya vasanam namakku sollugirathu.
1: And our testimony must be regarding what the word says about what the blood has done.
0: அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும்.
1: Now in these three I pointed out to you that the blood and the word have never lost their power and they are stable and they are always the same.
0: இந்த மூன்றிலே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது, அவருடைய வல்லமையிலே மாற்றம் கிடையாது, எப்போதும் அப்படித்தான் இருக்குது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: The blood has never lost its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போகவே இல்லை.
1: Shed 2000 years ago but still cleanses, still sanctifies, still justifies.
0: 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிந்தப்பட்டது என்றாலும் இன்னமும் நம்மை கழுவுகிறது, சுத்தம் பண்ணுகிறது, நம்மை நீதிமானாக்குகிறது.
1: And the word always stays the same, it never changes.
0: வசனம் இப்பவும் அப்படியே தான் இருக்குது, மாறுவதே கிடையாது.
1: The only thing that can make the difference here and cause failure here is our testimony.
0: இங்க ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வந்து வர கொண்டு வரக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நம்முடைய சாட்சி.
1: The testimony is the only thing that can change.
0: சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது.
1: It can be this way or that way.
0: ஒன்று இப்படியாவும் இருக்கலாம் அல்லது அப்படியாவும் இருக்கலாம்.
1: Our testimony can be negative or positive.
0: நம்முடைய சாட்சி பிற்போக்காவும் இருக்கலாம் அல்லது முற்போக்காவும் இருக்கலாம்.
1: The word says what it says about the blood.
0: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அது அப்படியே தான் சொல்கிறது.
1: The blood has done what it has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை செய்து முடித்து விட்டது.
1: They don't change.
0: அவைகள் மாறுவதே இல்லை.
1: What is our testimony regarding that?
0: ஆனால் அதை குறித்து நம்முடைய சாட்சி என்னவா இருக்கிறது?
1: That is what is going to bring the victory.
0: அதுதான் வெற்றியை கொண்டு வர போகிறது.
1: This is how these three things work together.
0: இந்த காரியங்கள் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது.
1: So to say that they took or they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே ஆட்டுக்குட்டி இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லும்போது,
1: we mean that they overcame the accuser of the brother and the devil by declaring, by confessing what the word says that the blood of Jesus has done for them.
0: என்ன அர்த்தத்தில் நாம் சொல்லுகிறோம்? குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசை எப்படி ஜெயித்தார்கள்? அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: Now we went through great explanations about how powerful this blood is and I showed you many new Old Testament passages.
0: இந்த ரத்தம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்று உங்களுக்கு சொன்னேன். அதை குறித்து பல புதிய ஏற்பாடு வசனங்களை நான் உங்களுக்கு
1: Old Testament
0: மன்னிக்கும் பழைய ஏற்பாடு வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன்.
1: I showed you the what happened on the Passover day through the blood.
0: பஸ்காவின் பஸ்கா அன்று அந்த ரத்தத்தின் மூலமா என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: I showed you what happened to that woman Rahab, a harlot, because of the blood.
0: அந்த ரத்தத்தின் மூலமாக வேசியாக ராகாபுக்கு என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: But now we want to go from this day onwards. I will want to cover various things about what the Bible says about what the blood of Jesus has done.
0: ஆனா இன்று முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறதோ அதை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன்.
1: What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: I have marked down at least 15 things, 15 different things I want to share with you.
0: ஏறக்குறைய 15 வித்தியாசமான காரியங்களை குறித்து வைத்திருக்கிறேன், அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள
1: விரும்புகிறேன். What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: See, first of all we got to know what it has done through the word. We have to know what the blood has done.
0: முதலாவது வசனத்தின் மூலமாக ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Then we have to declare, confess and speak and that is how faith begins to work.
0: அதன் பிறகு நாம் அதை பேச வேண்டும், அதையே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிதான் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது.
1: This knowing the word and what it says about what the blood has done and then speaking it is what brings us victory.
0: வசனத்தை அறிந்து கொள்வதும் பிறகு ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதே அதை நாம் பேசுவதும் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
1: It is not enough to know but it is important to say.
0: அதை வெறுமனே அறிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது, அதை பேச வேண்டியது முக்கியம்.
1: It must be on our lips.
0: அது நம்முடைய உதடுகளிலே இருக்க வேண்டும்.
1: We must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare the devil as the defeated foe.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்ட எதிரி என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare what the word says about what the blood has done for us.
0: ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: This is the key to our victory.
0: நம்முடைய வெற்றிக்கு திறவுகோலே இதுதான்.
1: Now that is why I teach.
0: அதுவேதான் நான் போதிக்கிறேன்.
1: You know, I don't teach so we can fill up this 1 hour.
0: இதோ இந்த ஒரு மணி நேரத்தை எப்படியாவது போக்கிடலாம் என்று நான் இங்கே வந்து பேசவில்லை.
1: No, we are speaking some very vital truths.
0: கிடையாது, சில மிக அத்தியாவசியமான சத்தியங்களை நாம் இங்கே பேசுகிறோம்.
1: These truths are so practical and so important.
0: இந்த சத்தியங்கள் அவ்வளவு யதார்த்தமாக அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது.
1: This can be simply used, then it must be immediately put into use.
0: இந்த சத்தியங்களை உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டும்.
1: So let us straight away go into see one by one what the blood has done for us from the word of God.
0: தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கு என்பதை ஒன்றன் பின் ஒன்றாய் நாம் பார்ப்போம்.
1: First of all, I want to talk about redemption that comes through the blood.
0: முதலாவதாக இந்த இரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய மீட்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: Turn with me to Ephesians.
0: எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Chapter 1 and verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7 வசனம்.
1: Ephesians 1:7.
0: எபேசியர் 1:7.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: Now I want you to notice that word redemption.
0: பாருங்கள், மீட்பு என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன்.
1: Redemption is where a person literally redeems by way of a purchase, by being bought we are redeemed.
0: மீட்பு என்று சொன்னால் ஒருவர் நம்மை வாங்கி விட்டார், அதன் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதுதான் அர்த்தம்.
1: Turn with me to 1 Peter.
0: 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
1: 1 Peter chapter 1 verse 18 and 19.
0: 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 18 19 வசனங்கள்.
1: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by tradition from your fathers.
0: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அடிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்
1: but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
0: குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: You see, Paul says that we have redemption through his blood.
0: பாருங்கள், பவுல் சொல்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: Peter says the same thing that we have been redeemed by the precious blood.
0: பேதுருவும் அதேதான் சொல்கிறான், விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று.
1: He introduces the term precious blood in order to let us know that what this blood does no other blood can do.
0: வேறு எந்த இரத்தமும் செய்ய கூடாத இந்த இரத்தம் செய்திருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக தான் விலையேறப்பட்ட என்ற வார்த்தையை பேதுரு இங்கே வைக்கிறார்.
1: The blood of Jesus does more than what silver and gold can do for us.
0: வெள்ளியும் பொன்னும் நமக்காக செய்யக்கூடியதை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது.
1: We have been redeemed not with silver and gold, we have been redeemed by the precious blood of Jesus.
0: வெள்ளியினாலே பொன்னினாலே நாம் மீட்கப்படவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம்.
1: Why did we have to be redeemed?
0: ஏன் நாம் மீட்கப்பட வேண்டும்?
1: See, we were slaves under sin and Satan.
0: பாருங்கள், பாவத்துக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: See, we need to understand what has happened to us.
0: நமக்கு என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
1: I don't want to go too much into it because I taught a while ago about our redemption.
0: மீட்பு என்றால் என்ன என்பது குறித்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே நான் போதித்தபடியாலே நான் அதிகம் அதை குறித்து பேச விரும்பவில்லை.
1: But let me explain this a little bit at least.
0: என்றாலும் கொஞ்சம் நான் அதை குறித்து உங்களுக்கு விளக்கட்டும்.
1: Redemption means a purchase.
0: மீட்பு என்றால் வாங்கப்பட்டது என்ற அர்த்தம்.
1: It literally means a purchase from the slave market.
0: அதன் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அடிமை சந்தையிலிருந்து ஒருவன் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: 1 John 5:19 says the whole world lieth in wickedness.
0: 1 யோவான் 5:19 சொல்கிறது முழு உலகமும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று.
1: It doesn't mean that it lies in wickedness. If you look into it, it means that it lies in the hands and in the tight embrace of the wicked one.
0: அதை சரியாய் பார்க்க போனால் அது பொல்லாங்குக்குள் கிடக்கவில்லை, மாறாக இந்த பொல்லாங்கனுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அது கிடக்கிறது.
1: The whole world.
0: முழு உலகமும்.
1: And not one person is exempt from this.
0: ஒரு மனிதன் கூட அதற்கு விதிவிலக்கே கிடையாது.
1: Every person is under the tight embrace of the devil and his bondage.
0: ஒவ்வொரு நபரும் பிசாசுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அவருடைய கட்டுகளிலே இருக்கிறார்கள்.
1: This is something that is an insult to human intelligence when they hear about it.
0: மனிதனை கேட்கும்போது அவருடைய அறிவுக்கு இது கேவலமாக தோன்றுகிறது.
1: Do you mean to tell me that I am under that tight embrace of the devil, he's got me and I can't escape?
0: பிசாசனை பிடிச்சிருக்கானா, நான் தப்ப முடியாதா, அவனுடைய இறுக்கமான பிடிக்குள்ளே நான் இருக்கிறேனா என்று அவர்கள் கேட்கிறார்கள்.
1: Yes, my dear friend, the Bible says so.
0: ஆம், அருமை சகோதரனே, வேறு

0: அவர்களை பத்திரமாய் வைத்திருக்கிறானா?
1: And one who is stronger than him comes, that is Jesus, to spoil his goods and take his goods.
0: அவனிலும் பலவானாகிய இயேசு வருகிறார், அவனை அழித்து போட்டு அவனுடைய பொருள் எல்லாம் கொள்ளையிடுகிறார்.
1: See, this is what redemption is all about.
0: பாருங்கள், மீட்பு என்று சொன்னால் இதுதான்.
1: This is what has taken place.
0: இதுதான் சம்பவித்திருக்கிறது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாயிருந்தோம்.
1: We were under the power of sin.
0: பாவத்தினுடைய வல்லமையின் கீழாயிருந்தோம்.
1: On the one hand, we were slaves of Satan.
0: ஒரு பக்கம் பிசாசின் அடிமைகளாயிருந்தோம்.
1: On the other hand, we were slaves to sin.
0: இன்னொரு பக்கம் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தோம்.
1: This strange, mysterious power that has come into us, that holds us in enslavement.
0: நமக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த வினோதமான ஒரு சக்தி நம்மை அடிமைகளாக பிடித்து வைத்திருந்தது.
1: Many times we feel that power of sin.
0: பல சமயத்தில் இந்த பாவத்தின் வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம்.
1: Paul says,
0: பவுல் சொல்லுகிறார்,
1: I want to do good things but I am not able to do it.
0: நான் நன்மையானதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை.
1: The thing that I want to do I am not able to do, the thing that I don't want to do I end up doing.
0: செய்ய விரும்புகிறதை என்னால் செய்ய முடியவில்லை, செய்ய விரும்பாததை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார். இது ஒரு வினோத ரகசியமா இருக்கிறது.
1: Why?
0: ஏன் என்று கேட்கிறார்.
1: Why am I not able to better myself?
0: ஏன் என்னை நானே சிறப்பாக நல்ல மனிதனாய் காண்பிக்க முடியவில்லை?
1: Why am I not able to reform myself?
0: ஏன் என்னை நானே சீர்திருத்தி கொள்ள முடியவில்லை?
1: He says, ah, I found the answer.
0: அவர் சொல்கிறார், பதிலை நான் கண்டுபிடித்து விட்டேன்.
1: Sin dwells in me.
0: பாவம் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது.
1: He says, this strange power that is called sin has come into me and I'm captive to that sin.
0: இந்த பாவம் என்னும் வினோதமான சக்தி எனக்குள்ள வந்து விட்டது, நான் அதனுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறேன்.
1: I am under the power and under the bondage of sin.
0: பாவத்துடைய வல்லமை பிடிக்குள்ளாக நான் இருக்கிறேன்.
1: So he says, who shall deliver me from this sin?
0: ஆகவே தான் கேட்கிறார், இந்த வல்லமையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்?
1: You see my friend, at one time or the other we all realize that we are under the power of sin and Satan.
0: பாருங்கள், வாழ்க்கையின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாருமே பாவமல பிசாசின் வல்லமையின் கீழ் இருந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டோம்.
1: We cry out for deliverance.
0: விடுதலைக்காக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்.
1: We feel like we are slaves, we are nothing, we are not able to do anything.
0: நாம் எல்லாரும் அடிமைகள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, முடியாது என்பதை கண்டு கொண்டோம்.
1: Comes this great redeemer.
0: அப்பொழுதுதான் இந்த மாபெரும் இரட்சகர் மீட்பர் வருகிறார்.
1: He has come to redeem us with his precious blood.
0: தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்க வந்திருக்கிறார்.
1: By giving his blood he has bought us out.
0: தம்முடைய இரத்தத்தை கொடுத்தது மூலமாய் நம்மை விலை கொடுத்து வாங்கி விட்டார்.
1: And delivered us.
0: நம்மை விடுவித்து விட்டார்.
1: Saved us.
0: இரட்சித்து விட்டார்.
1: Now the bible says.
0: இப்பொழுது வேதம் சொல்கிறது.
1: Psalm 107 and verse 2.
0: சங்கீதம் 107:2-லே.
1: It says let the redeemed of the lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: Let the redeemed of the lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: What do they say?
0: அவள் என்ன சொல்ல வேண்டுமா?
1: Let them say I am redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Everybody lift up your hands and say I am redeemed.
0: எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்.
1: You know the bible says let the redeemed of the lord say so.
0: பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது.
1: It's saying declare it.
0: வேறுதமா சொன்னால் அதை அறிவியுங்கள் என்று சொல்கிறது.
1: Declare your redemption.
0: உங்களுடைய மீட்பை அறிவியுங்கள்.
1: Declare your redemption.
0: உங்கள் மீட்பை அறிக்கை செய்யுங்கள்.
1: Speak it out.
0: அதை பேசுங்கள்.
1: Let the devil and this world know.
0: பிசாசும் அவனுடைய உலகமும் அதை கேட்கட்டும்.
1: Let them hear it.
0: அவர்கள் அதை கேட்கட்டும்.
1: You are a redeemed person.
0: நீங்கள் மீட்கப்பட்டவர்.
1: Go around declaring your redemption.
0: உங்கள் மீட்பை அறிவித்துக் கொண்டே செல்லுங்கள் எல்லா இடத்திலும்.
1: I am redeemed, redeemed, redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have redemption through his blood.
0: அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: See, redemption is something that you just don't keep inside. You begin to speak it.
0: பாருங்கள், இந்த மீட்பு என்பதை நாம் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதல்ல, இதை நாம் பேச வேண்டும்.
1: That is why we read in the book of Revelation that the redeemed began to sing a song of redemption.
0: ஆகவே தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் மீட்பின் பாடலை பாட ஆரம்பித்தார்கள்.
1: Redeemed have a song in their hearts.
0: மீட்கப்பட்டவருடைய இருதயத்தில் ஒரு பாடல் இருக்கிறது.
1: If you've been a slave, if you've been in a position like that and then you've been redeemed, you would want to sing, you would be thankful.
0: நீங்கள் அடிமையாய் கட்டப்பட்டு அந்த நிலையில் இருந்தே நீங்கள் மீட்கப்பட்டிருந்து நீ மீட்கப்பட்டிருந்தால் பிறகு நீங்கள் அந்த பாடலை பாட விரும்புவீர்கள்.
1: That is the joy of this of salvation.
0: இரட்சிப்பின் சந்தோஷமே அதுதான்.
1: So the redeemed has to speak it out and say it.
0: ஆகவே மீட்கப்பட்டவர்கள் அதை பேச வேண்டும், சொல்ல வேண்டும்.
1: In saying is the victory.
0: பாருங்க, அதை சொல்வதிலே தான் வெற்றி இருக்கிறது.
1: How many of you have ever said I am redeemed?
0: எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க நான் மீட்கப்பட்டு விட்டேன்?
1: You see, a lot of people don't realize the importance of our declaration and confession of our faith.
0: நிறைய பேருக்கு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறது.
1: You know, as I taught you earlier, confession means they think is a confession of sins.
0: நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் போதித்தது போல அறிக்கை என்று சொன்னாலே பாவ அறிக்கை தான் என்று நினைத்துக்
1: கொள்கிறார். That is the only confession that Christian people know.
0: கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருப்பதெல்லாம் அந்த ஒரு அறிக்கை மட்டும்தான்.
1: That is why the Christian world is in the condition that it is today.
0: ஆகவே தான் கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு இருக்கிற இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது.
1: You see, confession is also the confession of our faith.
0: அறிக்கை என்று சொன்னால் நம்முடைய விசுவாச அறிக்கையும் அதில் அடங்கி இருக்கிறது.
1: Confession is also the confession of what God has done for us.
0: அறிக்கை என்று சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதுவும் அடங்கி இருக்கிறது.
1: Confession is the confession of who we are.

0: guardian and through Christ.
1: Arikkenu sonnal kristuvukkul kristuvin moolamaya nam yaara irukkrom adai erikke seivadu.
0: Confession is our confession of what God is doing, Jesus Christ is doing for us at the right hand of the Father.
1: Arikkai enbadu pidavin valadupanasathal yesuvan avar enna seyirar enbadu arikke seivadu.
0: So we must confess our redemption.
1: Aga namdri meetpay nam arikke seyavendu.
0: Turn with me to Psalm 91.
1: Thirupom thonnuthooram sangeedam.
0: And verse 1 and 2.
1: Ondu rendu vasanangalina vasikkum.
0: He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
1: Unnadamaanavarin marayvilirukkavan sarva vallavudi nirlil thanguvan.
0: I will say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him will I trust.
1: Naan kattare nokki neer enadikkalam en kottai en devan naan nambiyirukkaru endru solluvay.
0: You see, he says, I will say of the Lord.
1: Parangavan solugiran naan kattare nokki solluvay.
0: I will say.
1: Naan solluvay.
0: Now you say, why do you have to say, brother?
1: Parni kegala yenga solluno.
0: But the psalmist says, I will say.
1: Ana sangeedakaran solla naan solluvay.
0: I will say that he is my refuge and my fortress, my God, and in him I will trust.
1: Neer enadikkalam en kottai en devan naan nambiyirukkavar endru solluvay.
0: When you declare, my friend, there is power in that.
1: Nambarle adu ningal arikke seyyumbodhu adhal oru vallamay adangirukkaradu.
0: See, this is what the believers have failed to understand over the years.
1: Viswasigal palavarangalaga idai purindukolladhan thavarivittargal.
0: They have a very negative and failure oriented life.
1: Avadi vaalkaye pirpokkana tholvinirainda oru vaalkaya irukkaradu.
0: Because they never declare anything like this.
1: Yenandal ippidipatta kaariyangal edayume avargal arikke seyyadhal.
0: He says, I will say of the Lord.
1: Ivan solla naan kattare nokki solluvay.
0: He is my refuge, my fortress, my God, in him will I trust.
1: Neer enadikkalam en kottai en devan naan nambiyirukkavar.
0: Many people read Psalm 91.
1: Palaber thonnuthooram sangeedatha vasikkaraargal.
0: Oh, brother, this is too much.
1: Idhu romba adhigama solladu.
0: Is he going to do everything that he says there?
1: Inga solra ellathayum seyyapogurara?
0: Moses says yes.
1: Moses aam endru solugiran.
0: Moses is the one that wrote it.
1: Idhu eludiyathu Moses than.
0: He says yes.
1: Avan solra aamana.
0: If you are in him.
1: Avarkul ningal irukkara.
0: He that dwells in the secret place of the Most High.
1: Unnadamaanavarin marayvile vaasam anugiravan.
0: Shall abide under the shadow of the Almighty.
1: Sarva vallavudi nirlil thanguvan.
0: What is this secret place?
1: Indha marayvana idam endral enna adu?
0: This place in Christ.
1: Kristuvukkul irukkara idam adu.
0: In the New Testament, the Apostle Paul calls it being in Christ.
1: Pudiyerpaadla apostolanaya Paul adai kristuvukkul endru alaikkara.
0: He says, if any man be in Christ.
1: Avan solla oruvan kristuvukkul irundhal.
0: He has found the same place that Moses had found.
1: Paranga Moses kandupidutha adhe vishayathai terindu vechirukkara.
0: Yes, he is saying the same thing. He that dwells in the secret place of the Most High.
1: Moses sonna ivan solugiran unnadamaanavarin marayvile vaasam anugiravan.
0: What is that in Christ?
1: Kristuvukkul endru sonnal enna adu?
0: Where is that place?
1: Andha idam enga irukkara?
0: How do you arrive there?
1: Andha idathukku eppadi varuvathu?
0: How do you come into Christ?
1: Kristuvukkullaga eppadi varuvathu?
0: This is what we call the salvation experience, being born again.
1: Idai than rakshippinanum alladhu marubadiyum pirappadhu endru nam alaikkara.
0: And once you are there,
1: ningal anga vandu vittal,
0: you are a person who is declaring something.
1: Praga ningal oru kaariyathai arivikkiravaraga irukkireergal.
0: You begin to say, he is my fortress, my refuge, my God, in him will I trust.
1: Neer enadikkalam en kottai en devan naan nambiyirukkavar endru ningal solla aarambikkireergal.
0: You begin to say, surely he shall deliver me from the snare of the fowler and from the noise of pestilence.
1: Meyyagave avar unnai venudey kandikkum paalagum kollai nokkum thappuvippar endru solluveergal.
0: Surely he shall deliver me.
1: Kandippa enai thappuvippa.
0: What are the Christian people saying today?
1: Innikku kristavanga enna solittirukanga?
0: Will the Lord deliver me, brother?
1: Brother, kartar enna viduvippara?
0: Pray, brother.
1: Jeevan mannunga, brother.
0: Maybe he'll deliver me.
1: Oru vela enna viduvippa?
0: Maybe he won't deliver me.
1: Oru vela viduvikkamana vittiruvaar.
0: He says, surely he shall deliver.
1: Ana ivan solugiran kandippai viduvippa.
0: He shall cover thee with his feathers and under his wing shall thou trust.
1: Avar thamad siragalale unnai mooduvar. Avar settailin keezhe adaikkalam mooguvai.
0: You shall not be afraid by the terror of by night.
1: Iravil undagum bayangarathukku nee bayappada maatta.
0: You will not be afraid for the arrow that flyeth by day.
1: Pagalil parukku ambukkum nee bayappada maatta.
0: You will not be afraid of the pestilence that walks in darkness.
1: Irulile nadamaadugira kollai nokki neengal bayappada maattirgal.
0: You will not be afraid of the destruction that wasteth at noonday.
1: Madhyanathile paalaathum sangaarathukkum bayappada maattirgal.
0: A thousand shall fall at thy side and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee.
1: Un pakkathil 1000 perum un valadupurathil 10000 perum vilundhalum adu unnai anugaadu.
0: Now these are not things to be believed, it's things to be declared.
1: Paarenga indha kaaryangalai viswasithal mattum podaadhe avaigalai nam arikkai seiyavum vendum.
0: If you believe, then you speak it.
1: Neengal viswasithaal pesungal.
0: You declare these things.
1: Indha kaaryangalai arikkai seiyungal.
0: Now that is what Moses is saying there.
1: Paarenga Moses idhai thaan inge solugiran.
0: And that is what the psalmist says in another place, let the redeemed of the Lord say so.
1: Andha edathil sangeedhagaran idhai thaan solugiran, meekkappattavargal appadi sollakadavall endru.
0: In another place we are told to say, let the weak say that he is strong.
1: Innoru edathila vedam solugiradhu, belavan பெலவீனன் தன்னை பெலவான் என்று சொல்ல கடவன் என்று
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Let the weak say that he is strong.
1: பெலவீனன் நான் பெலவான் என்று சொல்ல கடவன்.
0: God says you better say, begin to speak that you are strong.
1: தேவன் சொல்லுகிறார், நான் பெலவான் என்று நீங்கள் பேச ஆரம்பியுங்கள்.
0: So saying is where it is.
1: ஆகவே இந்த சொல்வதிலே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது.
0: The devil knows where you are at only when you say it.
1: நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லும்போது தான் பிசாசு புரிந்து கொள்கிறார்.
0: How many of you know the devil is not omniscient?
1: எத்தனை பேர் தெரியும் பிசாசு சர்வ ஞானி கிடையாது.
0: He is not like God, he can just sit there and read your mind.
1: அவன் தேவன் கிடையாது, சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு பாக்குறது.
0: He is not God, he doesn't know everything, he doesn't know what is in your heart.
1: அவன் தேவன் அல்ல, அவனுக்கு எல்லாமே தெரியாது, உங்க இதயத்துல என்ன இருக்கு என்பதை அவனுக்கு தெரியாது.
0: Some people are confused about the devil, you know.
1: சில பேர் பாருங்க பிசாசு கண்டு குழம்பி போயிருக்காங்க.
0: Think of him like a God, you know.
1: பிசாசு வந்து தேவன் மாதிரி நினைச்சுக்கிறாங்க.
0: They think that the devil knows everything that they know in their hearts.
1: தங்கள் இதயத்தில் இருக்க எல்லாம் பிசாசுக்கு தெரியும் நினைக்கிறாங்க.
0: See, the devil knows things about you only as you speak it.
1: பாருங்கள், நீங்கள் பேசும்போது தான் உடைய காரியங்களை பிசாசு தெரிந்து கொள்கிறான்.
0: Just like I would know what Benjamin is thinking only when he says it.
1: பாருங்க, பெஞ்சமினுக்கு பெஞ்சமின் என்ன நினைக்கிறான் என்பது அவர் பேசும்போது தான் எனக்கு தெரியும் இல்லையா, அது போல தான்.
0: I am not omniscient.
1: நான் சர்வஞானி கிடையாது.
0: I can only know when he says it.
1: அவர் என்ன வாயை திறந்து சொன்னா தான் எனக்கு தெரியும்.
0: I can't just look at him and just try to think what he is thinking inside.
1: அவர் பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள என்ன போகுதுன்னு சொல்லி அறிய முடியாது.
0: I don't have that power.
1: அந்த வல்லமை எனக்கு கிடையாது.
0: I don't know everything.
1: எல்லாமே எனக்கு தெரியாது.
0: You see, many people do not realize that.
1: பலர் இதை உணர்வதே கிடையாது.
0: How does the devil find out where you are at?
1: பிசாசு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க என்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்?
0: How does the devil know what your spiritual stand is?
1: உங்களுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்கு என்பது பிசாசுக்கு எப்படி தெரியும்?
0: How do you tell the devil, here is where I stand, you devil, and I will not move?
1: பிசாசே, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் அசைய மாட்டேன் என்று பிசாசுக்கு எப்படி தெரியும்? எப்படி சொல்வீர்கள்?
0: How do you let the devil know where you stand spiritually?
1: ஆவிக்குரிய பிரகாரம் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை பிசாசுக்கு எப்படி தெரியப்படுவது?
0: How do you tell him who you are?
1: நீங்கள் யார் என்பதை எப்படி அவனுக்கு தெரிவிக்க போகிறீர்கள்?
0: How do you tell him where you are right now?
1: இப்போ நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் எப்படி இதை அவனுக்கு சொல்வது?
0: How do you tell him what kind of power you have?
1: உங்களுக்கு என்ன விதமான வல்லமை இருக்கு என்பதை அவனுக்கு எப்படி சொல்வது?
0: I tell you, you say it like this.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், இப்படி நீங்கள் சொல்லுங்க.
0: You say, I am the redeemed of the Lord.
1: சொல்லுங்கள், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன்.
0: I have been bought by the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
0: And the devil says, oh yeah yeah, I understand that.
1: அப்போ பிசாசு, oh எனக்கு புரியுது.
0: Oh, I understand that language.
1: Oh, அந்த பாஷை எனக்கு புரியுது.
0: Now I understand who you are.
1: இப்போது நீ யார் என்பது எனக்கு புரிகிறது.
0: You see, a lot of people just keep quiet and shut up and just keep quiet and say, oh brother, the devil is on me.
1: நிறைய பேர் பாருங்க, ஒண்ணுமே பேசாம வாய மூடிட்டு சும்மா
0: உட்கார்ந்து redeemed you.
1: உங்களை மீட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து பேசுங்கள்.
0: You see, that is why it is so important.
1: பாருங்க, ஆகவே தான் அது மிகவும் முக்கியமா இருக்கு.
0: That is why they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆகவே தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: They overcame him by declaring what the word says that the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை சொன்னதன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
0: When they declared what the word says that the blood has done for them.
1: இரத்தம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை அவர்கள் சொன்ன
0: the devil was defeated.
1: பிசாசு தோற்கடிக்கப்பட்டது.
0: The devil could not lay hold on them.
1: பிசாசால் மீது கை வைக்க முடியவில்லை.
0: The devil could not overcome them.
1: பிசாசால் மேற்கொள்ள முடியவில்லை.
0: They overcame him.
1: இவர்கள்தான் அவனை மேற்கொண்டார்கள்.
0: By declaring what the word says the blood has done for them.
1: இரத்தம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாக.
0: I tell you my friends, this has been the great weak point of the church.
1: நான் உங்களுக்கு சொல்லிட்டு நண்பர்களே, சபையினுடைய பலவீனமான ஒரு பகுதியே இதுதான்.
0: We never go into these things.
1: இந்த காரியங்களுக்குள்ளாக நாம் செல்வதே இல்லை.
0: You know, many quarters we are just having baby church.
1: பாருங்க, अनेक இடங்கள்ல குழந்தை சபை தான் இருக்கு பாருங்க. இன்னும்
0: you go to church and they say do do do do do do and then send you out.
1: சபைக்கு போனா அப்படி அப்படியே முதுகுல தட்டி தாலாட்டி அனுப்பிடுறாங்க.
0: தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் அழுது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணிப்போம். That's all is happening.
1: இதுதான் நடக்குது.
0: But you have to know.
1: ஆனா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: Know these truths.
1: சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: And this is one of the great truths.
1: இது மிகப்பெரிய சத்தியங்களில்
0: ஒன்று. The second thing.
1: இரண்டாவது காரியம்.
0: The first thing is the redemption that comes through the blood.
1: முதலாவது இரத்தத்தின் மூலமாய் மீட்பு உண்டா இருக்கிறது.
0: Another thing, the second thing is also found in Ephesians 1:7, the passage, the scripture that we just read.
1: இரண்டாவது காரியம் இப்போ வாஸ்தவமே எபேசியர் 1:7 அதிலேயே அடங்கி இருக்குது பாருங்க.
0: The forgiveness of sin is also through the blood.
1: பாருங்க, பாவ மன்னிப்பு கூட இந்த இரத்தத்தின் மூலமாக தான் உண்டா இருக்கிறது.
0: Forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பு.
0: Now let us think about this a little bit.
1: இதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம்.
0: Lot of Christians today do not have the assurance that their sins are forgiven.
1: நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயம் கிடையவே கிடையாது.
0: I remember in the old days they used to have two different altar calls.
1: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பழைய நாட்கள்ல ரெண்டு வித்தியாசமான கடைசி அழைப்பை கொடுப்பாங்க.
0: They still do.
1: இன்னும் கூட அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க.
0: They say those who want to get saved come.
1: வலாது ரட்சிக்கப்பட விரும்புறவங்கலாம் வாங்கணும்.
0: And they say those who don't have the assurance that your sins are forgiven you come.
1: அப்புறம் என்ன சொல்வாங்க, பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்ற நிச்சயம் இல்லாதவங்கலாம் வாங்க அப்படினுவாங்க.
0: This is a special category of people that are always there in the church.
1: இது வந்து ஒரு விசேஷமான கூட்டம், இந்த கூட்டம் சபையில எப்போதும் காணப்படும்.
0: Those who do not have the assurance that their sins are forgiven.
1: அது பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் இல்லாத ஒரு மக்கள் கூட்டம்.
0: When I was growing up I used to think what kind of people are these?
1: பாருங்க, நான் வந்தப்ப யோசிப்பேன், என்ன விதமான ஆட்கள் இவங்கலாம்.
0: Now what is this? That you don't have assurance of forgiveness of sin.
1: இது என்ன, இது பாவம் மன்னிக்கப்படுதென்ற நிச்சயம் இல்லாம.
0: I understand now that since the teaching about the precious blood of Jesus and what it has done has not been given to them, they do not have a sure assurance that their sins are forgiven.
1: இப்போதான் எனக்கு என்ன புரிகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் அது நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்தும் போதனை மக்களுக்கு கொடுக்கப்படாதனால தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ள இல்லை.
0: I will tell you most of the church was plagued with this.
1: பாருங்க, अनेक சபைகளில் இந்த நோய் காணப்பட்டது என்று நான் சொல்லலாம்.
0: The majority of the people were plagued with this that they didn't have assurance that their sins were forgiven.
1: பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த நோய் இருந்தது. பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயமே அவளுக்கு கிடையாது.
0: Not only they did not preach about the blood of Jesus and explain to them so that they'll have assurance of sins forgiven.
1: பாருங்க, அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ள வரும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து விளக்கி அவளுக்கு போதிக்காமல் விட்டது மட்டுமல்ல,
0: they were also preaching in such a way that they were giving assurance that their sins are always remembered.
1: அவங்களுடைய பாவம்லாம் எப்போதும் நினைவு கூறப்படுகிறது என்ற ஒரு போதனையை அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள்.
0: இவங்க பிரசங்கத்தை கேட்டா இவங்க பாவத்தெல்லாம் கிளறி மேல கொண்டாந்துடுறாங்க. கடல் ஆழத்துக்கு போய் பிரசங்கியார் ஆழமா பிரசங்கம் பண்ணி கடல் ஆழத்துக்கு போய் கொண்டாந்துடுறாரு. எல்லா பாவத்தையும் கொண்டாந்து நீங்க மறந்ததெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. I have even forgotten some kinds of sin and until and unless I was told in the church that these things are there.
1: சில பாவங்கள எனக்கு சுத்தமா மறந்தே போச்சு, சபையில அதை ஞாபகப்படுத்துறாங்க, இதெல்லாம் பாவம், இந்த பாவத்தெல்லாம் செஞ்சு.
0: அவர் சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம், இப்படி எல்லாம் இருக்குதோ. Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: So they never preached about the blood of Jesus.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதிச்சதே கிடையாது.
0: Then they raked up all your sins and brought it up always before you and condemned you with this.
1: பிறகு இருக்கிற பாவத்தெல்லாம் கிளறி உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து வைத்து உங்களை எப்போதும் ஆக்கணைக்குட்படுத்தி கொண்டே இருந்தார்கள்.
0: And this is why the people did not have the assurance of sins.
1: இதனாலதான் பாருங்கள்,
0: sins forgiven.
1: மக்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயமே இல்லாமல் போய்விட்டது.
0: I'll tell you.
1: உங்களுக்கு சொல்லட்டும்.
0: You know, communion time in a typical church in those days.
1: பார், அந்த நாட்கள்ல ஒரு சபையில திருவிருந்து நேரம் என்றால்,
0: you know, when the communion time comes, 75% of the people walk away.
1: பாருங்க, திருவிருந்து நேரம் கர்த்தருடைய பந்தின வரும்போது 75% மக்கள் எழுந்து வெளிய போய்டுவாங்க.
0: Do you know why?
1: ஏன் தெரியுமா?
0: There may be 200-300 people there and only 50-60 people taking communion.
1: 200-300 பேர் சபையில இருப்பாங்க, ஆனா திருவிருந்துல 50-60 பேர் மட்டும் தான்
0: இருப்பாங்க. You know why?
1: ஏன் தெரியுமா?
0: Because all of them think I am not worthy to take communion.
1: ஏன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, திருவிருந்துல பங்கு கொள்ள எனக்கு தகுதியே கிடையாது.
0: They simply walk away.
1: அப்படியே எழுந்து வெளிய போய்டுவாங்க.
0: You may say how do you know brother?
1: நீங்க கேக்கலாம், உங்களுக்கு எப்படிங்க தெரியும்?
0: I was also among them who walked away.
1: வெளிய போனவங்கள நானும் ஒருத்தன்.
0: So many months I walked away.
1: பல மாதங்கள் வெளிய நான் போயிட்டேன்.
0: I thought my god if you're going to take communion you better be perfect. I'm not perfect. Perfect. And God knows I'm not perfect. I'm surely not going to go take communion when I'm not perfect.
1: நான் யோசித்தேன், ஐயோ திருவிருந்தா, திருவிருந்தா நம்ம பூரணமா இருக்கணும், எனக்கு தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் நான் பூரணமா இல்லன்னு, அப்ப போக கூடாது அப்படின்னு.
0: This is my idea.
1: இதுதான் என்னுடைய எண்ணமா இருந்தது.
0: Whenever they said communion, the wheat and the chaff were separated.
1: எப்பலாம் திருவிருந்தாங்களோ இந்த கோதுமையும் களையும் தனித்தனியா போயிடுச்சு.
0: All the chaff went and walked away.
1: களையெல்லாம் எழுந்து வெளிய போயிடுச்சு.
0: Only the good ones, the holy ones stayed.
1: நல்ல பரிசுத்தமான நல்ல கோதுமையும் தான் உள்ள இருந்தாங்க.
0: And I will look out from out there and look in and say well I know this person is taking but he should not be taking.
1: நான் வெளிய இருந்து உள்ள பாப்பேன், அப்ப யோசிப்பேன், இவரெல்லாம் எடுக்கவே கூடாது, ஆனா இவர் போய் எடுக்கறாரு.
0: Why is he sitting there?
1: இவர் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காரு?
0: You see if we go like this there will not be one person left to take communion.
1: பாருங்க, இப்படியே பார்த்தனே போனா கர்த்தர் திருவிருந்துக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான்.
0: And there will not be one person left to give the communion.
1: அது மட்டும் இல்ல, கம்யூனியன் கொடுக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க.
0: ஹலோ,
1: இருக்கீங்களா?
0: You see this is the way the church operates.
1: பாருங்க, சபை இப்படி தான் செயல்படுகிறது சில சமயங்களில்.
0: They have no assurance that sins are forgiven that they are in fact made whole and cleansed.
1: பாருங்க, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் கிடையாது, இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு நிச்சயமும் கிடையாது.
0: That is the way that they lived for years and years.
1: பல வருடங்களாக இப்படி தான் வாழ்ந்து வந்தார்கள்.
0: The moment that I heard this preaching about how the blood of Jesus gives me forgiveness of sins.
1: எப்படி ஏசு கிருஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது போதுன்னு கேட்ட அந்த நேரத்துல தான்.
0: The moment I began to understand that the blood of Jesus was shed so that I may have forgiveness of sins.
1: நான் பாவ மன்னிப்பை பெறும்படியாக ஏசு கிருஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதுன்னு எப்போது நான் கேட்டேனோ.
0: And Ephesians 1:7 says, I have redemption.
1: எபேசியர் 1:7 சொல்லுது எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
0: It doesn't say in whom we may have redemption.
1: அவருக்குள்ளே ஒருவேளை நமக்கு மீட்பு உண்டாகலாம் என்று சொல்லவில்லை.
0: It doesn't say in whom we will have redemption.
1: அவருக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லவில்லை.
0: It says in whom we have redemption.
1: இவருக்குள் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறது.
0: I have.
1: எனக்கு உண்டாயிருக்கிறது.
0: I have it.
1: நான் மீட்பை பெற்றிருக்கிறேன்.
0: I got it now.
1: மீட்பை இப்போது பெற்றிருக்கிறேன்.
0: Everybody say I have it.
1: எல்லாரும் சொல்லுங்க நான் பெற்றிருக்கிறேன்.
0: I have it.
1: நான் பெற்றிருக்கிறேன்.
0: Come on, I have it.
1: சொல்லுங்க நான் பெற்றிருக்கிறேன்.
0: I have it.
1: நான் பெற்றிருக்கிறேன்.
0: Redemption is mine.
1: மீட்பு என்னுடையது.
0: It's mine now.
1: அது இப்போது என்னுடையது.
0: I have it now.
1: இப்போது நான் பெற்றிருக்கிறேன்.
0: One day a tremendous realization came over me that redemption is mine and it is mine now.
1: மீட்பு என்னுடையது. இப்போது எனக்கு உண்டாயிருக்கிற உணர்வு எனக்கு ஒரு நாள் வந்தது.
0: It is not going to be mine tomorrow.
1: அது நாளைக்கு என்னுடையதா இருக்க போவதில்லை.
0: There is no ifs and buts.
1: ஒருவேளை ஆனால் ஆகையால் நான் கிடையாதுங்க.
0: No, there is no maybe.
1: கிடையாது. ஒருவேளை அந்த பேச்சு
0: நடக்கல.
1: இப்போது எனக்கு உண்டாயிருக்கிறது.
0: The blood of Jesus and the
1: இயேசுவின் ரத்தம் அந்த ரத்தத்தை குறித்த போன எனக்கு என்ன சொல்லுகிறது? மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறது.
0: If the Bible says I have it, then I have it.
1: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னால் நான் பெற்றிருக்கிறேன்.
0: If it says I have it, then I must bow to it and say, thank you Lord, I have it, I have it and I thank you.
1: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னால் நான் ஆண்டவரை வணங்கி பணிந்து நன்றி ஆண்டவரே நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
0: In whom I have forgiveness of sins.
1: அவருக்குள் பாவம் மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது.
0: உண்டாயிருக்கிறது. உண்டாக போறதில்லை. உண்டாயிருக்கிறது. You have it.
1: நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள்.
0: How many of you have it now?
1: எத்தனை பேர் இப்போது அதை பெற்றிருக்கிறீர்கள்?
0: Are you sure?
1: நிச்சயம் இருக்கிறதா?
0: When the blood of Jesus was shed for you.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்ட போது.
0: And when you came by faith and laid hold upon that blood.
1: விசுவாசத்தோடு நீங்கள் வந்த அந்த ரத்தத்தை பற்றிக்கொண்ட போது.
0: And when through the blood of Jesus you came.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நீங்கள் வந்த போது.
0: And when the blood of Jesus was applied upon you.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்ட போது.
0: When you were born again.
1: நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்ட போது.
0: When you are a blood bought child of God.
1: நீங்கள் தேவனாலே ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளையாய் விட்டீர்கள்.
0: The blood was smeared upon you.
1: பிறகு அந்த விலையேறப்பட்ட ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டது.
0: You became the possession of Almighty God.
1: அப்பொழுது நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சம்பத்தாக சொத்தாக மாறி விட்டீர்கள்.
0: You have forgiveness of sins.
1: உங்களுக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது.
0: I love the word I have.
1: உண்டா இருக்கிறது என்ற வார்த்தை வருது அதை நான் ரொம்ப விரும்புறேன்.
0: I hate to see the church when it operates with a poverty mentality.
1: சபையானது தரித்திர மனப்பான்மையோடு செயல்படும்போது அதை பார்க்க என் மனம் வெறுக்கிறது.
0: Many times I think the church is a bunch of have nots.
1: பல சமயத்தில் நினைப்பேன் சபை வந்து ஓட்டாணிகள் இல்லாதவள் இருக்கிற ஒரு கூட்டம் என்று.
0: அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்ற கும்பல் நினைக்கிறேன் நான். I am glad about the I haves.
1: ஆனா நான் உடையவனா இருக்கறனே அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன்.
0: I am glad about everything that I have.
1: எதையெல்லாம் நான் உடையவனா இருக்கறனோ அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன்.
0: I have a lot of things.
1: நான் நிறைய காரியங்களை உடையவனாய் பெற்றவனாய் இருக்கறேன்.
0: What do I have?
1: எனக்கு என்ன இருக்கிறது?
0: I know for sure because the word of God declares that I have redemption and I have forgiveness of sins.
1: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறது. பாவம் மன்னிப்பு உண்டா இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது. ஆகவே நான் அதை பெற்றிருக்கிறேன்.
0: I am not telling you that.
1: நான் அதை உங்களுக்கு சொல்லவில்லை.
0: The word says that.
1: வசனம் அதை சொல்லுகிறது.
0: I have it my friend.
1: நான் இப்போது அதை பெற்றிருக்கிறேன்.
0: Then why should I walk away from communion?
1: அப்படி இருக்கும்போது திருவிருந்தினை ஏன் நான் வெளியே எழுந்து போக
0: வேண்டும்? I have.
1: நான் பெற்றிருக்கிறேன்.
0: I have redemption.
1: நான் மீட்பை உடையவனாய் இருக்கிறேன்.
0: I have a very special possession of God.
1: நான் தேவனுடைய விசேஷமான ஒரு சம்பத்தாக இருக்கிறேன்.
0: I am redeemed by the blood of the lamb.
1: நான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: I have forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
0: So I will stay.
1: ஆகவே நான் அங்கே இருப்பேன்.
0: Because I have this.
1: ஏனென்றால் நான் உடையவனாய் இருக்கிறேன்.
0: Sins are forgiven.
1: என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது.
0: And if I sin, I come for the cleansing.
1: ஒருவேளை நான் பாவம் செய்தாலும் அது மன்னிக்கப்படும்படி கழுவப்படும்படி வருகிறேன்.
0: Still the blood of Jesus cleanses me.
1: இன்னமும் இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: If I confess my sin, the blood of Jesus cleanses me.
1: என் பாவங்களை நான் அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவுகிறது.
0: That is why I don't run away from communion, I come to the communion.
1: ஆகவே தான் திருவிருந்தை விட்டு நான் ஓடி போவதில்லை, திருவிருந்தை நோக்கி வருகிறேன்.
0: Even if I have sinned, communion is a time where I should set myself right.
1: நான் பாவம் செய்திருந்தாலும் திருவிருந்தின் சமயத்திலே என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் அது.
0: Communion is a time where I come come for the cleansing flow.
1: திருவந்த நேரத்திலே தான் கழுவுறான இடத்துக்கு நான் வரவேண்டும்.
0: It is a time of my confession of my sins, so that I may be cleansed.
1: நான் கழுவப்படும்படியா என் பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு நேரம் அது.
0: Oh, so that the cleansing power and the work of the blood of Jesus can be done in my life.
1: அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவுகிற அந்த இரத்தம் அந்த வல்லமை என் வாழ்க்கையிலே செயல்படும்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Are you there?
1: இருக்கிறீங்களா?
0: Lift up your hands and say,
1: கரங்களை வைத்து சொல்லுங்கள்.
0: I have been redeemed.
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: I have it.
1: அதை உடையவனாக இருக்கிறேன்.
0: I have forgiveness of sins.
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது.
0: Oh, don't let anybody tell you that you don't have these things.
1: இந்த காரியங்களை உங்களுக்கு இல்லை என்று யாரும் சொல்ல இடம் கொடுக்க வேண்டாம்.
0: Ever since I learned these things, I never let anyone tell me I don't have it.
1: என்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன் அன்னையிலிருந்து இது இல்லை என்று யாரும் என்னிடத்தில் சொல்ல இடம் கொடுத்ததே இல்லை.
0: I will never believe a preacher who tells me I don't have it.
1: எனக்கு இது இல்லை என்று சொல்லுகிற பிரசங்க யாரை நான் நம்பவே மாட்டேன்.
0: I don't want to listen to such.
1: அவருடைய பேச்சு பிரசங்கம் தேவையில்லை.
0: I have, the Bible says.
1: வேதம் சொல்லுது நான் உடையவனாக இருக்கிறேன்.
0: I have redemption.
1: எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது.
0: I have forgiveness of sins.
1: பாவ மன்னிப்பாகி மீட்பு நான் உடையவனாக இருக்கு.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: What a realization.
1: என்ன ஒரு உணர்வு பாருங்க.
0: See, this is where the devil defeats his.
1: பாருங்க, பிசாசு இந்த இடத்திலே தான் மக்களை தோற்கடிக்கிறான்.
0: How does he defeat?
1: எப்படி தோற்கடிக்கிறான்?
0: He comes with their sins.
1: அவருடைய பாவங்களோடு அவன் வருகிறான்.
0: He is the accuser of the brethren.
1: சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிறான் அவன் மறக்க வேண்டாம்.
0: He is looking at your sin.
1: அவங்க பாவங்களை பார்க்கிறான்.
0: He is accusing it accusing you.
1: அவன் உங்களை குற்றம் சாட்டுகிறான்.
0: Turn with me to Romans chapter 8.
1: திருப்போம் ரோமர் 8 ஆம் அதிகாரம்.
0: Romans chapter 8.
1: ரோமர் 8 ஆம் அதிகாரம்.
0: And let me read to you from verse 33. Who shall lay anything to the charge of God's elect? It is God that justifieth.
1: தேவன் தெரிந்து கொண்டவள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவளை நீதிமானாக்குகிறவர்.
0: See, it is talking about the one who accuses.
1: பாருங்கள், குற்றம் சாட்டுகிறவனை குறித்து இது பேசுகிறது.
0: The devil is the accuser.
1: பாருங்க, குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு தான்.
0: Who is he accusing?
1: அவன் யாரை குற்றம் சாட்டுகிறான்?
0: He is accusing the redeemed.
1: அவன் மீட்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகிறான்.
0: And if you don't know that you have redemption,
1: உங்களுக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருந்தால்,
0: you don't know that you have forgiveness of sins,
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது நீங்கள் அறியாதிருந்தால்,
0: if you don't know the truth and if you don't know where you stand,
1: நீங்கள் சத்தியத்தை அறியாதிருந்தால், நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை அறியாதிருந்தால்,
0: then the devil will overcome you. He will have victory over you because he can accuse you and put you down and depress you and discourage you.
1: பிறகு பிசாசு உங்களை குற்றம் சாட்டுவான், அதைரியப்படுத்துவான், பலவீனப்படுத்துவான், அதன் மூலமாக உங்களை தோற்கடித்து அவன் உங்களை மேற்கொள்வான்.
0: But look at the great apostle Paul, who knows the truth.
1: ஆனா சத்தியத்தை அறிந்திருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள்.
0: He says,
1: அவர் சொல்கிறார்,
0: who shall accuse me?
1: என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்?
0: It is God who justifies.
1: தேவனே நீதிமானாக்குகிறவர்.
0: I'm justified by the blood.
1: நான் இரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: Verse 34 says,
1: 34வது வசனம்
0: சொல்கிறது, who is he that condemneth?
1: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
0: Again he says,
1: மறுபடியும் சொல்றார்,
0: he is challenging the devil.
1: அவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
0: The devil is not challenging him.
1: பிசாசு இவருக்கு சவால் விடல.
0: He is challenging the devil.
1: இவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
0: Jesus said,
1: இயேசு சொன்னார்,
0: I will build my church upon this rock.
1: இந்த கல்லின் மீது நான் என் சபையை கட்டுவேன்.
0: And the gates of hell shall not prevail against it.
1: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை.
0: Church is not something that sits in one place and the devil comes and bombards it and we manage to hold on.
1: சபை என்று சொன்னா ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் கூடி வராங்க, பிசாசு குண்டு மழையா பொழியறான், ஏதோ நம்ம தப்பிச்சோம் போலச்சும் இருக்கிற இடம் கிடையாது.
0: That is not what it means when he said the gates of hell shall not prevail against.
1: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது என்று சொன்னபோது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை.
0: He is talking about the church going to the gates of hell and bombarding the gates of hell and the gates of hell shall not prevail against it. As the church takes victory over the powers of the devil.
1: பாதாளத்தின் வாசலிலே சபை போய் சபை அதன் மீது குண்டு போட்டு அதை நாசம் பண்ணுவது குறித்து அவர் பேசுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை பாழாக்க போகிறது இல்லை.
0: Lot of people's Christian people's testimony is about how the devil has come to them and knocked on the door and got into their lives and did this and tore them up and everything.
1: நிறைய கிறிஸ்தவளுடைய சாட்சி பாருங்க, பிசாசு வந்து கதவு தட்டினா உள்ள நுழைஞ்சான், என்ன அப்படியே ஒண்ணு இல்லாம நாசமாயிட்டு விட்டு போயிட்டான்.
0: Your testimony should be how you overwhelmed the gates of hell.
1: எப்படி பாதாளத்தின் வாசலை நீங்கள் தகர்த்தீர்கள் என்பதாக தான் உங்கள் சாட்சி இருக்க வேண்டும்.
0: Paul says.
1: பவுல் சொல்கிறார்.
0: Who is it?
1: யார் அது?
0: That condemns.
1: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன்.
0: Christ died.
1: கிறிஸ்துவே மரித்தவர்.
0: He is risen again.
1: அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
0: He is at the right hand of God.
1: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்.
0: He makes intercession.
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே.
0: Who shall separate us from the love of Christ?
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
0: See, this is the problem with a lot of Christian people. They are not assured of what the blood has done.
1: பாரு, நிறைய மக்களுடைய பிரச்சனையே இதுதான். ரத்தம் என்ன செய்திருக்கிற நிச்சயம் அவளுக்கு இல்லை.
0: They are not assured of the forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பை குறித்த ஒரு நிச்சயம் அவளுக்கு இல்லை.
0: They think they are separated from the love of Christ. They say, does Christ love me now? Does God love me now?
1: என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு இப்ப நான் பிரிஞ்சு போட்டேன், கிறிஸ்து இப்ப என்ன நேசிக்கிறாரா, அன்பு கூறுறாரா அப்படின்னு
0: கேட்கிறாங்க. I have I have done certain things wrong.
1: சிலத் காரியங்களை நான் தப்பா செஞ்சிட்டேனே.
0: I have some shortcomings.
1: சில குறைவுகள் என்கிட்ட இருக்குது.
0: I have some faults.
1: சில பிழைகள் என்கிட்ட இருக்கு.
0: I have been wrong.
1: நான் தப்பு செஞ்சிட்டேன்.
0: Oh, does God love me?
1: ஓ, இன்னமும் ஆண்டவர் என்ன அன்பு கூறுறாரா?
0: Does God love me still?
1: தேவன் இன்னமும் என்கிட்ட அன்பு கூறுகிறாரா?
0: See, this is a great sickness that is plaguing the Christian believers today.
1: கிறிஸ்தவ விசுவாசிகளை கொள்ளையாய் போல் பிடித்திருக்கிற ஒரு வியாதி இதுதான்.
0: Does God love me?
1: தேவன் என்ன அன்பு கூறுகிறாரா?
0: I tell you my friend.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும்
0: நண்பர்களே. You ought to be like the apostle Paul and say.
1: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்களும் ஒத்துக்கொண்டு சொல்ல வேண்டும்.
0: Who shall separate me from the love of Christ?
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
0: I am so assured of what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறது குறித்த நிச்சயம் எனக்கு அதிகமாய் உண்டு.
0: I am so sure of the forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பு குறித்து நிச்சயம் எனக்கு அதிகம் உண்டு.
0: I am so sure of the power of the blood that cleanses me even today.
1: இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் என்னை கழுவுற என்ற நிச்சயம் எனக்கு உண்டு.
0: That is why I believe that I can never never be separated from the love of Christ. There will not be a day when Christ does not love me. He always loves me, will always love me.
1: ஆகவே தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் நான் பிரிய மாட்டேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்தியனில் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார். அன்பு கூறாமல் இருக்க மாட்டார்.
0: He'll never stop loving me.
1: அவர் அன்பு கூறுவதை நிறுத்தவே மாட்டார்.
0: I may stop loving him.
1: நான் ஒருவேளை அன்பு கூறாமல் நிறுத்தி விடலாம்.
0: Then I have to repent and come to him.
1: அதன் பிறகு நான் மனம் திரும்பினா அவர் என்ன வர
0: வேண்டும். I have to be right with him.
1: நான் அவரோடு சீர்பொருந்த வேண்டும்.
0: He never stops loving.
1: ஆனால் அவர் என்னில் அன்பு கூறுவதை நிறுத்துவதே இல்லை.
0: Are you there my friend?
1: இருக்கிறீங்களா நண்பர்களே?
0: His love knows no end.
1: அவருடைய அன்புக்கு எல்லை என்பதே கிடையாது.
0: No end to his love.
1: எல்லையே கிடையாது அவருடைய அன்புக்கு.
0: That is the kind of love that he has towards us.
1: அப்படிப்பட்ட அன்பை தான் நம் மீது அவர் பொழிகிறார்.
0: It is because we have not been taught about the power of the blood.
1: இரத்தத்தின் வல்லமை குறித்து போதிக்கப்படாதபடியினால.
0: Because we are not told that the power of the blood has cleansed us from our sins.
1: இரத்தத்தின் வல்லமை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்தம் பண்ணிக்கிறது நமக்கு சொல்லாதபடியினால தான்.
0: Because we are not told how that we have forgiveness of sin through the blood.
1: எப்படி இரத்தத்தின் மூலமாய் பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்படாதபடியினால தான்.
0: That is why Christians are depressed and discouraged and backslidden and negative and fearful and go away from God.
1: கிறிஸ்துவல அதேரியப்பட்டு பயத்திலே தேவனை விட்டு பின்வாங்கி பின்மாற்றத்தில போய் தேவனை விட்டு விலகி தூர போய்விட்டு இருக்கிறார்.
0: That is the problem.
1: பிரச்சனையே அதுதான்.
0: Because they don't know the truth.
1: என்றால் சத்தியம் தெரியவில்லை அவர்.
0: Nobody told them God loves you.
1: யாரும் அவங்களுக்கு சொல்லல கர்த்தர் உங்களை அன்பா இருக்கிறார்.
0: He never leaves you.
1: அவர் உங்களை கைவிட மாட்டார்.
0: Never forsakes you.
1: உங்களை விட்டு விலக மாட்டார்.
0: His love is set upon you.
1: அவர் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார்.
0: His love is eternal love.
1: அவருடைய அன்பு நித்தியமான அன்பு.
0: He always loves you.
1: அவர் எப்போதும் உங்களை அன்பு கூறுகிறார்.
0: Nobody ever told them.
1: யாரும் அவங்களுக்கு அதை சொல்லவே இல்லை.
0: Thirdly.
1: மூன்றாவது.
0: Turn with me to 1 John 1:7.
1: திருப்பு 1 யோவான் 1:7.
0: First we have redemption.
1: முதலாவது நமக்கு மீட்பு உண்டா இருக்கிறது.
0: Secondly we have forgiveness of sin.
1: இரண்டாவது பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது.
0: You must declare it.
1: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
0: This is how you take victory over the devil.
1: இப்படி தான் பிசாசின் மீது நாம் வெற்றி எடுக்க
0: வேண்டும். Devil comes accusing.
1: பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே வருகிறான்.
0: You overwhelm him and overpower him, overcome him.
1: அவனை மேற்கொள்ளுங்கள், அவனை நீங்கள் ஜெயிங்கள்.
0: How?
1: எப்படி?
0: Declare what the Bible says the blood of Jesus has done for you.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை
0: செய்யுங்கள். Testify about that.
1: அதை குறித்து சாட்சி சொல்லுங்கள்.
0: If you heard some of the testimonies in the churches you will know why the church is in the condition that it is.
1: சபைகள்ல சொல்லப்படுகிற சாட்சி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த சபை அந்த நிலமையில இருக்கு.
0: I have heard some of the most negative testimonies in my life.
1: என் வாழ்க்கையில பயங்கரமான பிற்போக்கான சாட்சிகள் எல்லாம் சிலவற்றை நான் கேட்டிருக்கேன்.
0: I have heard some of the most devil glorifying testimony.
1: விசாசம் மகிமைப்படுத்துகிற சாட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கேன் நான்.
0: No wonder their life is like that.
1: ஆச்சரியமே இல்ல பாருங்க அவருடைய வாழ்க்கையே அப்படி தான்
0: இருக்கு. It is defeated.
1: தோற்கடிக்கப்பட்ட
0: life of failure.
1: தோல்வியின் வாழ்க்கையா?
0: It is something where the devil overcomes them and overwhelms them.
1: விசாசத்தால் மேற்கொண்டு அவளை அழுத்தி போடுகிற ஒரு வாழ்க்கை.
0: There is no victory over the devil.
1: விசாசன் மீது அங்க வெற்றியே இல்லை.
0: Why?
1: ஏன்?
0: Because their mouth betrays where they stand.
1: அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை அவருடைய வாயை காட்டி கொடுத்து விடுகிறது.
0: They are talking negative.
1: பிற்போக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: They have not declared what the Bible says the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்கிறதோ அதை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை.
0: If they had done that,
1: அதை செய்திருந்தால்,
0: they would have overcome the devil.
1: அவர்கள் பிசாசை ஜெயித்திருப்பார்கள்.
0: Turn with me to 1 John 1:7.
1: திருப்பி 1 யோவான் 1:7.
0: Now we come to the third thing.
1: இப்போது மூன்றாவது காரியத்துக்கு நாம் வந்திருக்கிறோம்.
0: The third thing is the cleansing from sin that is available through the blood of Jesus.
1: மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் மூல இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது.
0: சுத்திகரிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: நம் சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகிறது.
0: Verse 7.
1: ஏழாம் வசனம்.
0: But if we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleansing.
1: சுத்திகரிக்கும்.
0: through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக.
0: The blood of Jesus Christ his son cleanses us from all sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Oh, these words when it is sounded in your ears, they must sound like the sweetest words.
1: இந்த வார்த்தைகள் காதுல துணிக்கும் போது தேனை போல அவைகள் இருக்க வேண்டும்.
0: How do you feel when you hear that?
1: இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
0: The blood of his son Jesus Christ cleanses us from all our sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Oh, that is good news, my friend.
1: ஓ நண்பர்களே, இது நற்செய்தி.
0: Cleanses now.
1: இப்போது நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Cleanses continually and forever.
1: தொடர்ந்து நித்திய நித்தியமாய் நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But there are two conditions.
1: ஆனா என்ன ரெண்டு நிபந்தனைகள்?
0: But there is a condition.
1: என்ன ஒரு நிபந்தனை அங்க இருக்குது?
0: What is the condition?
1: அது என்ன நிபந்தனை?
0: We must walk in the light.
1: நாம் ஒளியிலே நடக்க வேண்டும்.
0: Walk in the light means it is to walk in the word.
1: ஒளியிலே நடப்பது என்று சொன்னால் வசனத்திலே நடப்பது.
0: In obedience to the word.
1: அதாவது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது.
0: If we walk in the light then two results are there.
1: ஒளியிலே நீங்கள் நடந்தால் பிறகு ரெண்டு விளைவுகள் உண்டாகிறது.
0: We have fellowship.
1: நம்ம ஒன்று ஐக்கியப்பட்டிருக்கிறோம்.
0: And then we have cleansing.
1: அதன் பிறகு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: The fellowship and cleansing are the result of walking in the light.
1: ஒளியிலே நடக்கிறது விளைவு தான் இந்த ஐக்கியமும் சுத்திகரிக்கப்படுவதும்.
0: How do we walk in the light?
1: எப்படி நாம் ஒளியிலே நடப்பது?
0: Turn with me to Psalm 119.
1: 119வது சங்கீதத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: Psalm 119 tells us what it means to walk in the light.
1: ஒளியிலே நடப்பது என்றால் என்ன என்பதை 119வது சங்கீதம் நமக்கு சொல்கிறது.
0: Psalm 119 verse 105.
1: 119வது சங்கீதம் 105வது வசனம்.
0: Thy word is a lamp unto my feet and a light unto my path.
1: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
0: You see, that is the light that we should walk in.
1: இந்த ஒளியிலே தான் நாம் நடக்க வேண்டும்.
0: We should walk in the light.
1: அந்த ஒளியிலே நாம் நடக்க வேண்டும்.
0: The word sheds light in our life.
1: வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை வீசுகிறது.
0: It shows us where we have gone wrong.
1: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்று காண்பிக்கிறது.
0: It shows us what is needed.
1: நமக்கு என்ன தேவை என்பதை காண்பிக்கிறது.
0: It shows us where we have failed.
1: நாம் எங்கே தவறி விட்டோம் என்று காண்பிக்கிறது.
0: And then we can set it right.
1: பிறகு நாம் அதை சரிபடுத்தலாம்.
0: We can repent.
1: நாம் மனம் திரும்பலாம்.
0: We can confess our sin.
1: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம்.
0: And the blood of his son Jesus Christ cleanses from all our sin.
1: பிறகு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: You see, that is why we need the word.
1: ஆகவே தான் வசனம் நமக்கு தேவையா இருக்கிறது.
0: The word brings us to that cleansing.
1: வசனம் தான் அந்த சுத்திகரிப்பண்டை நம்மை கொண்டு வருகிறது.
0: The word never condemns us and leaves us.
1: வசனம் நம்மை குற்றப்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவதில்லை.
0: You see, that is why I don't believe in condemning preaching.
1: ஆகவே தான் பாருங்க, இந்த குற்றப்படுத்த பிரசங்கத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது.
0: I don't believe that the Holy Spirit condemns.
1: பரிசுத்தாவியே என்ன குற்றப்படுத்துறார் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது.
0: I believe the Holy Spirit convicts.
1: பரிசுத்தாவியானவர் உணர்த்து விக்கிறார் அதை நான் நம்புகிறேன்.
0: Conviction and condemnation are two different things.
1: பாருங்கள், குற்றப்படுத்துவது வேறு உணர்த்து விப்பது வேறு.
0: Conviction is telling me that I have gone wrong, that I should be made right.
1: உணர்த்து விக்கப்படுவது என்றால் என்ன? நான் தவறு செய்து விட்டேன், நான் சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்வது.
0: Condemning is telling me that I am useless, I am no good, I am worth nothing.
1: குற்றப்படுத்துவனா என்ன? நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன், இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அப்படினு சொல்வது.
0: But many people have taken on the job of condemnation.
1: ஆனா நிறைய பேர் பாருங்க, இந்த குற்றப்படுத்துகிற அந்த வேலையை எடுத்துக்கொண்டார்கள்.
0: Condemnation.
1: அதிகாரம் பழைய உடன்படிக்கையும் அதன் கீழான ஊழியத்தையும் குறித்து பேசுகிறது.
0: Talks about the law and how the law was read and ministered to the people.
1: நியாயப்பிரமாணத்தை பற்றியும் எப்படி அந்த நியாயப்பிரமாணம் மக்களுக்கு வாசிக்கப்பட்டது ஊழியம் செய்தது என்பதை பற்றியும் சொல்கிறது.
0: The law was read.
1: நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்ட போது
0: it says that it was a ministry of condemnation.
1: பாருங்க, ஆக்கினை குட்படுத்துகிற ஊழியம் என்று அது சொல்கிறது.
0: It's a ministry of condemnation.
1: அது ஆக்கினை குட்படுத்துகிற ஊழியம்.
0: Why?
1: Yeah.
0: The law said everybody is a sinner.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது எல்லாரும் பாவி என்று.
0: All have sinned and come short of the glory of God.
1: எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டோம்.
0: There is none righteous, no, not one.
1: நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை.
0: The law said the soul that sins must die.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும்
0: என்று. The law said the wages of sin is death.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று.
0: It was condemnation.
1: அது ஆக்கினை தீர்ப்பாய் இருந்தது.
0: But then the ministry of the new covenant is ministration of life, my friend.
1: ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியமோ ஜீவனை அருளும் ஊழியம்.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: It is a ministration of life.
1: அது ஜீவனை அருளும் ஊழியம்.
0: As I stand here and speak to you, it is not condemnation that is coming forth, it is life that is coming forth.
1: நான் இங்கே நின்று வசனத்தை சொல்லும்போது ஆக்கினை தீர்ப்பு உண்டாவதே மாறாக ஜீவன் உண்டாகிறது.
0: Conviction may come.
1: உணர்த்து விக்கப்படலாம் ஒருவேளை.
0: You may realize your faults.
1: உங்களுடைய தவறுகளை ஒருவேளை நீங்கள் உணரலாம்.
0: You may repent and you may confess.
1: நீங்கள் மனம் திரும்பலாம், அறிக்கை செய்யலாம்.
0: That may happen.
1: அது ஒருவேளை நடக்கலாம்.
0: But never condemnation.
1: ஆனால் ஒரு நாளும் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The Holy Spirit does not condemn.
1: பரிசுத்தாவியானவர் ஆக்கின தீர்ப்பதில்லை.
0: He only convicts.
1: அவர் உணர்த்துவிக்கிறார்.
0: The word never condemns.
1: வசனம் கூட ஆக்கின தீர்ப்பது கிடையாது.
0: The word sheds light and helps us see where we are and what the problem is.
1: நாம் எங்க இருக்கிறோம், பிரச்சனை என்பதை என்ன என்பதை வசனம் வெளிச்சம் போட்டு நமக்கு காண்பிக்கிறது.
0: That is why the word is a lamp unto our feet.
1: ஆகவே தான் வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது.
0: So the word sheds its light.
1: ஆகவே வசனம் ஒளி வீசுகிறது.
0: We realize where we have gone wrong.
1: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்பதை நாம் உணர்கிறோம்.
0: And then what do we do?
1: அதன் பிறகு என்ன செய்கிறோம்?
0: We come for the cleansing.
1: நாம் சுத்திகரிப்பு பெறும்படியாய் வருகிறோம்.
0: And the blood of Jesus cleanses us from all our sin.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us from all our sin.
1: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us from all our sin.
1: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Once again we come to the communion situation.
1: மறுபடியும் அந்த திருவிருந்து சூழ்நிலைக்கு வருவோம்.
0: Most people walking away.
1: நிறைய பேர் எழுந்து வெளியே போயிடுறாங்க.
0: Never find the cleansing.
1: அந்த சுத்திகரிப்பை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை.
0: The cleansing is not known in the church.
1: ஏனென்றால் சுத்திகரிப்பு என்றால் என்ன என்பது சபைக்கு தெரியவே தெரியாது.
0: Cleansing is never preached in the church. சுத்திகரிப்பு
1: பற்றி அங்கு போதிக்கப்பட்டதே இல்லை.
0: Whenever it is preached in the form of a 3-day fasting before the communion.
1: எப்பலாம் அத பிரசங்கம் பண்ணாங்களோ திருமணத்துக்கு முன்னாடி 3 நாள் உபவாசம் போட்டு அத பிரசங்கம் பண்ணுவாங்க.
0: 3 days they have cleansing.
1: 3 நாள் சுத்திகரிப்பு நடக்கும்.
0: சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு 3 நாள் சுத்திகரிக்கிறாங்க. இவங்க சுத்திகரிக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் முடியும் செய்ய முடியாததே இவங்க இப்ப செய்து பார்க்கறாங்க. 3 days
1: 3 நாள்
0: what the blood of Jesus is not able to do these people are trying to do.
1: Yesu Christuvin ratham seiya mudiyadha indha aatkal senjitukranga.
0: So they have this cleansing meeting.
1: Avan sutigarippu kootam vaipaanga.
0: Wrong meeting really.
1: Thappana kootam varunga unmaiya solla
0: pora. It's a wrong approach.
1: Adu thavarana anugumurai.
0: Instead of getting the cleansing
1: sutigarippa kodukkuradhukku badhila
0: they are more terrorized. That's what takes place.
1: Adha kootathula enna nadakku innum adhiyam bayindhu poranga ivanga.
0: You see, cleansing is something that the blood of Jesus does.
1: சுத்திகரிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிற ஒன்று.
0: It doesn't take my fasting to cleanse me.
1: நான் சுத்திகரிக்கப்பட நான் உபவாசம் இருக்க வேண்டியதில்ல.
0: It doesn't take some kind of a 3-day prayer to cleanse me.
1: இது நான் சுத்திகரிக்கப்பட 3 நாள் ஜெபம் பண்ணாதான் கிடையாது.
0: The blood of Jesus has the power to cleanse me from all my sins.
1: என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது.
0: Bible says that if I confess my sins.
1: வேதம் சொல்லுது என் பாவங்களை நான் அறிக்கை செய்தால்
0: then I am cleansed.
1: பிறகு நான் சுத்திகரிக்கப்படுகிறேன்.
0: Read 1 John 1:9.
1: 1 John 1:9.
0: If we confess our sins he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார்.
0: The church has always complicated it.
1: பாருங்க சபை எப்போதும் இந்த சிக்கலா தான் ஆக்கி விட்டது.
0: It's become a big religious institution now.
1: பாருங்க இது பெரிய மத சடங்கு மாதிரி ஆயிடுச்சு.
0: It's almost becoming like the Catholic church or something like that.
1: ஏற குறை இப்ப கத்தோலிக்க சபை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க.
0: Big institution now.
1: பெரிய ஒரு காரியத்தை வச்சிட்டாங்க.
0: Everything we make it 1000 times difficult.
1: எல்லாத்தையும் 1000 மடங்கு கஷ்டமாக்குறோம் நாம.
0: So people say well I need cleansing.
1: மக்கள் என்ன சொல்றாங்க எனக்கு சுத்திகரிப்பு தேவை.
0: Say you come for 3 days fasting.
1: அப்படியே சரி 3 நாள் உபவாசத்துக்கு வா.
0: Where does it say?
1: எங்க சொல்லுது?
0: You made it too difficult.
1: நீங்க தான் ரொம்ப அதை கஷ்டமாக்கிட்டீங்க.
0: If someone says I want cleansing,
1: யாராவது எனக்கு சுத்திகரிப்பு வேணும்னு சொன்னா
0: then you must refer them to 1 John 1:7 and 1:9.
1: 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7:9 வசனங்களுக்கு கொண்டு போகணும்.
0: If we confess our sins,
1: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால்
0: he is faithful and just to forgive us our sins.
1: நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார்.
0: And cleanses from all our sins.
1: பிறகு எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்.
0: All you got to do is just say confess your sins. He is faithful to forgive you and to cleanse you.
1: நீங்க என்ன சொல்லணும்? பாவங்களை அறிக்கை செய் அவர் உன்னை மன்னித்தோடு சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை தான் சொல்லணும்.
0: But see our religious mind does not allow that. You have to make it more complicated so that you can have some kind of a religious activity.
1: அந்த மதவாத மனம் பாருங்க அது ஒத்துக்கிறதே இல்ல. அதை இன்னும் சிக்கலாக்கி அத மூலமா எதனா பண்ணலாமா அப்படி தான் பாக்குறாங்க.
0: ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இத பெருசாக்கி இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி வச்சு இது 3 நாள் உபவாசம் வச்சு அது சரி பண்றாங்க. Religion makes it difficult.
1: மதம் அதை கடினமாக்குகிறது.
0: It simply says confess.
1: வசனம் என்ன சொல்லுது? அறிக்கை செய்.
0: He is faithful to forgive and cleanse.
1: உன்னை மன்னித்து சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார்.
0: If I preach that today.
1: இத இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணனா
0: when I first came and started preaching these things.
1: பாருங்க நான் ஆரம்பத்துல இத வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ
0: one preacher heard me.
1: ஒரு பிரசங்கியாரன் பிரசங்கத்தை கேட்டார்.
0: And he said this.
1: அவர் இப்படி சொன்னாரு.
0: அவர் ஏதோ அந்த பைபிளை வச்சு அப்படி இப்படின் பேசுறாரு. ஆனா உபதேசம் தெரியவில்லை. எது உபதேசம்? பைபிள் தான் உபதேசம். He said, oh, he's just preaching from the Bible, this verse and that verse, and he's explaining that. But he doesn't know the great doctrine.
1: பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து இதையும் அதையும் பிரசங்கம் பண்றாரு. பெரிய பெரிய உபதேசம் எல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு.
0: He means that I don't know the religious junk.
2: என்ன சொல்ல அந்த மதவாத கூப்பு இருக்குதே அது எனக்கு தெரியல அதான்
0: சொல்ல I don't know how to say instead of confess and you will be cleansed and you will be forgiven I don't know how to say come for our 3-day fasting and we will see there
2: அறிக்கை செய்ய போது மன்னிக்கப்படும் சுத்திகரிக்கப்படுவாய் இத சொல்றதை விட்டுட்டு 3 நாள் கூட்டத்துக்கு அப்பதான் சுத்திகரிக்கப்படும் இது எனக்கு சொல்ல தெரியல இல்ல
0: அத சொல்ல தெரியலன்னு சொல்றார் அவர் இந்த பையனுக்கு அது தெரியல சும்மா சும்மா சொல்லிறாரு அறிக்கையிடு அவர் கழுவுவார் அவர் மன்னிப்பார் என்னையா பிரசங்கம் அது நாங்க பாரு எப்படி சொல்றோம் come for 7 Tuesdays
2: 7 செவ்வாய்கிழமைவா
0: 7 Fridays
2: 7 வெள்ளிக்கிழமைவா
0: come without swallowing your own spit
2: எச்சிய கூட முழுங்காமவா
0: I mean they got all kinds of methods you know
2: பல வழிகள் வச்சிருக்காங்க பாருங்க
0: They don't even let you swallow your own saliva.
2: சொந்த எச்சிய கூட உள்ள விழுங்க கூட மாட்டாங்க.
0: Come like that.
2: அதே மாதிரி வரணும்.
0: Then we'll see God may do something.
2: அப்போ பார்க்கலாம் ஆண்டவர் ஒருவேளை உன மன்னிக்கலாம்.
0: You see that is religion my friend.
2: பாருங்க இதுதான் மதம்.
0: That is not right kind of fasting.
2: இது சரியான உபவாசம்.
0: There is a right kind of fasting and a wrong kind of fasting.
2: சரியான உபவாசம் இருக்கு தவறான உபவாசம் இருக்கு.
0: That is the wrong kind of fasting.
2: இதுதான் தவறான உபவாசம்.
0: If you going to stay there 3 days and you going to cry over your sin for 3 days then you do it. That's your wish.
2: 3 நாள் உபவாசம் இருந்து உங்க பாவங்களுக்காக 3 நாள் நீங்க அழுதீங்கன்னு சொன்னா அழுங்க அது உங்க இஷ்டம்.
0: சில ஜனங்களுக்கு அதுதான் தேவை. ஏன்னா அது இல்லனா அவங்களால முடியாது. They have grown up on that diet.
2: பாருங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்துட்டாங்க அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
0: They like to sit there and cry there for 3 days.
2: உட்கார்ந்து 3 நாள் அழுதாதான் அவங்களுக்கு.
0: Then only they think maybe at least 20% is gone.
2: அப்பதான் கோ 20% மன்னிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை.
0: They are not word oriented.
2: வசனத்தை அவங்க சார்ந்தாதபடி செய்வது.
0: They are religion oriented.
2: அவங்க மதத்தை சார்ந்தவளா இருக்கறாங்க.
0: Religious mind and a religious heart and a religious understanding of things.
2: மதவாதமான ஒரு மனம் மதவாதமான இதயம் புத்தி கூட அப்படி தான் இருக்கு.
0: What does God say my friend?
2: ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் நண்பர்களே?
0: If you confess your sin
2: பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்
0: so simple
2: அவ்வளவு எளிமையானது
0: if you confess your sin
2: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் போதும்
0: if you fast not if you do this not if you do this. If you confess your sin
2: உபவாசம் இருந்தால் இதை செய்தால் அதை செய்தால் கிடையாது பாவங்களை அறிக்கை செய்தால்
0: not for 3 days or 7 days
2: இது 3 நாள் 7 நாள் அதுவும் கிடையாது
0: if you confess your sin
2: பாவங்களை அறிக்கை செய்தால்
0: see how simple it is
2: எவ்வளவு எளிமையானது பாருங்க
0: are you there
2: இருக்கீங்களா
0: are you there
2: இருக்கீங்களா
0: if you confess your sin
2: உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால்
0: then he will cleanse you
2: பிறகு அவர்களை சுத்திகரிப்பார்
0: and he will forgive you of all your sins
2: உங்கள் எல்லா பாவங்களையும் உங்களுக்கு மன்னிப்பார்
0: oh that is too simple
2: பாருங்க இது ரொம்ப எளிமையா இருக்கு
0: but that is what god is
2: ஆனால் தேவன் அப்படிப்பட்டவராக
0: that is what god says
2: தேவன் அதைதான் சொல்கிறார்
0: amen
2: amen
0: are you there
2: இருக்கீங்களா
0: if you confess your sins
2: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால்
0: the blood of his son cleanses us
2: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது
0: the blood of his son
2: அவருடைய குமாரனுடைய இரத்தம்
0: not my fasting and prayer that cleanses me
2: என்னுடைய உபவாசமும் ஜெபமும் என்னை சுத்திகரிப்பது
0: கிடையாது the blood of his son cleanses me
2: அவருடைய குமாரனுடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது
0: are you there
2: இருக்கீங்களா
0: the blood of his son has the power
2: அவருடைய குமாரனுடைய

பிரியமானவர்களே, மிஸ்ஸஸ் வயலட்சாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸஸ் வயலட்சாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸஸ் பிரியாள் கிறிஸ்டோபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தருகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளற்கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிஞ்சிடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

ஏகப்பட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமாயிருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் எத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

0: இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எபிரேயர்கள் நிருபம் 11 அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 11 அதிகாரம் 39-40 வாசியுங்கள். வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்திருந்தார். கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எபிரேயர் 11:39-40 வசனம் சொல்லுது, இவர்கள் நம்மை எல்லாரும் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடி. இந்த இவர்கள்னா யாரு? இவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடி. இவங்க யாருமே நம்ம இல்லாட்டி அவங்க பூர்ணப்பட முடியாதான், ஃபுல்ஃபில் ஆக முடியாதான். அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஏதோ ஆண்டவர் முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த இவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அந்த எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்கள் வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 3 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஆபேலில் ஆரம்பிக்குது. ஆபேலில் ஆரம்பித்து பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அப்படின்னு. இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபேலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் சேர்த்துட்டார். இவங்களை பற்றி என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? இவர்கள்லாம் நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவங்கெல்லாம் பாவிகளா, நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாதுன்னா இவங்கெல்லாம் பாவிகளாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த முந்தின வசனத்தை வாசித்தோம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இவங்க எல்லாம் பாவிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆபேலை பற்றி சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நலமானதை பேசும் ரத்தம் அப்படின்னு இருக்கு. அடுத்து நோவா, அதுக்கு முன்னாடி ஏனோக்கு, எல்லாம் இருக்காங்க அந்த வரிசையில். நீங்கள் 11 அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்குன்னு வசனம் சொல்லுது, நோவா தற்காலத்தில் காணாதவைகளை விசுவாசத்தில் கண்டான் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. அதற்கு பிறகு யோசேப்பு கனித்தரும் செடி அப்படின்னு இருக்கு. அப்புறம் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு இருக்கு. நடுவில் யோபு, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள் தானியல், அவனை குறித்து சொல்லுது, என் பிரியமான புருஷனாகிய தானியலே அப்படின்னு இருக்கு. இவங்க அத்தனை பேரும் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள். ஆண்டவர் சும்மா சொல்லலை, இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு, இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இவங்க மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். இன்னொன்று கொஞ்சம் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேக்கை முகமுகமாய் சந்திக்கிறேன்ங்கிறார். என்னை நான் ஒரு நண்பனை போல, சிநேகிதனை போல பேசுகிறேங்கிறார். யோசுவா பற்றி வசனம் சொல்லுது, அவன் வந்து சூரியனை நிறுத்தும் போது அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டார். அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி இல்லைன்னு இருக்கு. இப்போ யோசித்து பாருங்க, இவர்கள் எல்லாருமே நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். இவங்களோட கம்பேர் பண்ண நாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு சுயநீதி இருக்குது. நான் யார் தெரியுமா, நான் இன்னாருடைய குடும்பம், இத்தனை ஆண்டு கால கிறிஸ்தவம், பரம்பரை பரம்பரை கிறிஸ்தவம்,
எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. நான் இந்த சர்ச்சில் மெம்பர், எங்கள் அப்பா அந்த காலத்திலேயே அந்த வாரி சர்ச்சில் இருந்தவர், எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்திலே வயலின் வாசித்தவர், எங்கள் கொள்ளு தாத்தா அந்த காலத்திலேயே ஆர்கன் போட்டவர், இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனால் இவர்களை குறித்து வசனம் சொல்லுது, நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனால் 39 வசனம் சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு செஞ்சோம், எங்க போயிட்டாங்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையலாமா? அவங்களுக்கு என்னமோ கர்த்தர் ஒன்னு சொன்னாராம், தரேன்னு சொன்னாராம், அந்த தரேன்னு சொன்ன விஷயத்தை அவர்களுக்கு பெறாமல் போய் விட்டார்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன தரேன்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது 15-16, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வைக்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நகரம் தரேன்னு சொன்னாரா? சிட்டி நம்மளாம் பாருங்க, ஆண்டவர் ஒரு வீடு கொடுக்குறனாரே நமக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுவும் ஜனவரி 1 காத்திருப்போம், வாக்கு தத்தம் என்ன வரப்போதோ அப்படின்னு. ஒரு ஊழியக்காரரை போய் பார்த்தா, தீர்க்கதரிசியை பார்த்துட்டா, ஏதாவது ஆண்டவர் சொல்வாரா, அப்படியே அவர் மூலமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாரா, ஒரு லேண்டு கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, அப்படி ஒரு எண்ணம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது. என்ன கனவுனா, சாகரத்துக்குள்ளே சொந்த வீடு கட்டிடணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் கனவு. அதில் வேறு நம்ம என்ன சொல்லுவோம், சொந்த வீட்டில் சாகணும். ஏன் வாதக வீட்டில் செத்தாக புதைக்க மாட்டாங்களான்னா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு, நான் எந்த வீட்டில் சாகணும், சொந்த வீட்டில் சாகணும் அப்படின்னு சொல்லி. நான் அதான் கேட்பேன், சொந்த வீட்டில் சாகணுன்றது நல்ல எண்ணமாக இருந்து ஆண்டவர் வாக்கு பண்ணி உங்களுக்கு வீடு கொடுத்து மறுநாள் செத்துட்டா ஓகேவான்னு கேட்பேன். அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அந்த வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீம் கனவு என்ன இந்த உலகத்தில், மேக்சிமம் என்ன, ஒரு சொந்த வீடு. எவ்வளோ பெருசு இருக்கணும், ஒன்றும் பெருசு இல்லைங்க, ஒரு அரை கிரவுண்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, மிஞ்சி போச்சுன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு நடுவில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, 2 பெட்ரூமு, பின்னாடி தோட்டம், முன்னாடி கார் பார்க்கிங்கு, இது இருந்தால் போதும், அவ்வளோதான். இதுக்கே நமக்கு அவ்வளோ திருப்தி, அவ்வளோ சந்தோஷம், இதுக்கே நமக்கு வாழ்க்கையை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு எண்ணம். அதுக்கு நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம், 25 சேர்ற வேலையிலேருந்து 58 வரைக்கும் நம்ம உழைச்சி கிட்டத்தட்ட 33 எல்லாம் பண்ணி நம்ம வேலூர் கஸ்பாவில் ஒரு வீடு வாங்கிட்டால் சோத்துறோம். வசந்தபுரம் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தில் வாங்கி போட்ட கிரவுண்டு இந்த காலத்தில் என்ன வேலை போகுது, அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. நம்முடைய மொத்த சந்தோஷமே ஒரு 1200-2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கு, அவ்வளோதான் மொத்தமே. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். சிட்டி, எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதே எபிரேயர் நிருபம் 11 நீங்கள் பாருங்க, 11 வசனம், 9-10-11 இருக்கு. தேவன் தாமே, 10 வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவரும் அவங்களுக்கு ஒரு சிட்டி ஆயத்தம் பண்ணினாராம், அந்த நகரத்துக்கு தான் அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரம் எது? இப்போ நாம் இருக்கிற இந்த பூமி வந்து அஸ்திவாரம் இல்லாத நகரம், அந்தரத்தில் தொங்குது, அப்படிதானே? அந்தரத்தில் தானே தொங்குது. எதை பார்த்தாலும் எப்படி இருக்குது? அந்தரத்தில். காஸ்மோஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கேலக்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அந்தரத்தில் தொங்குது. எதுவுமே அஸ்திவாரம் போடலை, எல்லாம் சும்மா அப்படி இந்த பல்பு தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருக்கிறார் எல்லா இடத்தையும். இந்த அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடுறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்முடைய ஆசையே என்ன, அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடணும், அதுவும் அஸ்திவாரம் போட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான் நம்முடைய எக்ஸ்ட்ரீம் ஆசை. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடாமல் வாழ்ந்தானாம், கூடாரங்களில் குடியிருந்தான். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 9 வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அஸ்திவாரமே அவன் போடல, டென்ட். சரி, ஆபிரகாமுக்கு ஏதோ காசு இருந்திருக்காது நம்மளை மாதிரி, ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம், நம்மளை மாதிரி பணம் சேர்க்க தெரிஞ்சிருக்காது, மாதம் மாதம் வர சம்பளத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சு எப்படியாவது ஒரு சீட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் நகை வாங்கி
அப்படியே கடைசியா ஒரு இடம் வாங்கணுன்ற எண்ணம் யாருக்கு இல்லை? ஆபிரகாமுக்கு தெரியாம போயிருக்கும் அப்படி நீங்க நினைச்சுக்காதீங்க. வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை பூமி தாங்க கூடாததாக இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிற ஆபிரகாம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவ்வளவு சொத்து வச்சிருக்கிற ஆபிரகாம், வசனம் சொல்லுது ஊழியக்காரன் போய் ரெபக்கா வீட்டில் பொண்ணு கேட்கும் போது சொல்றாரு, என் கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வ சீமானாய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. பயங்கரமான பணக்காரன், கோடீஸ்வரன், அப்படி ஆயிப்போச்சு. ஆனால் அவர் எதில் குடியிருக்கிறாரா? ஏன் கூடாரங்களில் குடியிருக்கிற, வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் சொல்றாரா, இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது அஸ்திவாரம் உள்ள நகரம், இந்த அஸ்திவாரம் இல்லாத பூமியில நான் அஸ்திவாரம் போட மாட்டேங்கிறாராம். இந்த பூமியே மேலே டென்ட் மாதிரி இருக்கு, நானும் இதில் என்னவா இருக்கிறேன், டென்ட்டில் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வந்து தங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம், ஒடுக்கிக்கிட்டாங்களாம். எல்லாம் இருந்தும் நமக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே வருவோம். அதான் நம்மக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. சுற்றி கடன் இருக்கும், ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா சபைக்கு பந்தவாக வருவோம். நாலு பேர் நம்மளை கடன் கேட்குற மாதிரி வருவோம். அவன் நம்மளை பார்த்தோன்னு நினைப்பான், இவங்க வர்ற தோரணையை பார்த்தோம்னா இவங்கக்கிட்ட கடன் கேட்டால் கிடைக்கும் போலன்னு. நமக்கு இருக்கிற கடன் நமக்கு தான் தெரியும். நாம் நிஜமாக தான் வெளியே வரும்போதே பாருங்கள், நம்மால் செயின் வாங்கிட்டார்னா மேல் பட்டன் போட மாட்டார். ஏன் மேல் பட்டன் போடாமல் வராரு? உள்ளே இருக்கிற செயின் வெளியே தெரியணும். நம்முடைய பெரிய ஆசீர்வாதமே என்னென்னா, புறஜாதியாருக்கும் நமக்கும் ஒரே பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, அவங்க செயின் வாங்கினாங்கன்னா உள்ளே போட்டு புடவையை போட்டு அதுக்கு மேலே மூடிட்டு வருவாங்க. நாம் செயினை வாங்கினோம்னா வெளியே போட்டுக்கிட்டு தான் வருவோம். அது நாலு புடி, மூணு புடி, அஞ்சு புடி, ஏழு புடி, ஊரில் சொல்லுவாங்க. அப்படியே போட்டுக்கிட்டு டாலரை போட்டு தொங்க விட்டு அப்படி வந்தால் தான் சர்ச்சுக்கு வந்தால் மாதிரி இருக்கும். யாராவது நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு பதிலாக செயினை பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா ஒரு சந்தோஷம். ஏ அப்பா, இன்றைக்கி ஆராதனை மகிமையாக இருந்துச்சு. என்ன மகிமையாக இருந்துச்சு, மூணு பேர் என்னை பார்த்து அப்படின்னாங்க. நமக்கு அதுதான் கணக்குப்படி கிட்ட வந்து பார்த்தோம்னா அது உமா கோல்டு. ஒரு பத்து பேர் தான் ஒரிஜினல், மிச்சம் ஐம்பதும் உமா கோல்டு. அதில் கொஞ்சம் பேருக்கு ஏன் உமா கோல்டு போடுறாங்கன்னா பயம், ஏன்னா எவனை கேட்டு அறுத்துக்கிறது போயிடுவானா. நீங்கள் போகும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த நான் எப்பவும் சொல்வேன், இருக்கிறவனுக்கு ரொம்ப கவலை, இல்லாதவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. நைட்டில் போய் பாருங்கள், வீட்டில் படுக்கும்போது பாருங்கள், எல்லாரும் முக்கியமாக கேட்குற கேள்வி, பீரோ பூட்டிட்டீங்களா? படுக்க போகுது கேட்குற கேள்வி, பீரோ பூட்டியாச்சா? யார் வீட்லேயும் பாருங்கள், உள்ளே நல்ல நகை இருக்கிறவங்க வீட்டில் பீரோவில் சாவி இருக்கவே இருக்காது. அந்த உள்ளாக்கரை பூட்டி, லாக்கருக்குள்ளே உள்ளாக்கர்னு ஒன்று இருக்கும் சைடில் இப்படி ஒன்று, அது உள்ளே சிவப்பு கடலில் குட்டி குட்டியாக பெட்டி இருக்கும். அந்த குட்டி குட்டி பெட்டியிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த சைட் லாக்கரை பூட்டி, மெயின் லாக்கரை பூட்டி, பீரோவையும் பூட்டி, சாவி எங்கே இருக்கும் படுக்கும்போது? தலைகாணிக்கு அடியில். எதுக்கு தெரியுமா, காரணம் தெரியுமா, திருட வரவன் என் தலையை வெட்டிட்டு அப்புறமா சாவி எடுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் அந்த சாவியை நான் கொடுக்கவே மாட்டேன். அதுவும் அந்த மருமக வந்து அந்த சாவியை பார்த்துக்கிட்டே இருக்கும் பத்து வருஷமா, இது எப்போ தான் நம்ம கைக்கு வருமோ. அதுவும் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே தலைகாணி மேலே இப்படி தான் படுத்திருப்பாங்க. அதை விட பெரிய குடும்பம், ஊருக்கு கிளம்பும் போது பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே அந்த நகையை என்ன பண்ணிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாமா, வச்சுட்டு போகலாமா, இல்லை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகலாமா, நகை ரொம்ப வச்சுருக்கோமே, திருடங்கிறத எடுத்துக்கிட்டா கடைசியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம எதுக்கும் பேக்கில் போட்டு கையிலேயே வச்சுப்போம், அதான் சேஃப்டி. இந்த ட்ரெயினில் வரும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த ஆளுகிட்ட நகை இருக்கிறங்கிறது திருடனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க உட்காந்துருக்கிற தோரணையிலேயே பேக்கை போட்டு கையில் பிடிச்சி இப்படியே உட்காந்துருப்பாங்க. பாத்ரூம் போனாலும் இப்படியே போவாங்க, டீ குடித்தாலும் இப்படியே குடிப்பாங்க, நைட்டு பர்த்தில் தூங்கும் போது இப்படியே தான் தூங்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டு மனசு பக்கு பக்குங்குது. நான் இப்போ என்ன பண்ண, ஒன்றும் இல்லாதவன் பாருங்கள், இப்போ நான்லாம் போவேன், என்னுடைய பெட்டியை எவனா தூக்கிட்டு போனேன்னா வீட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவான். சார், பெட்டியில் மோசமான நாலு விஷயம் இருக்குது, அங்கே வச்சுக்கோங்க, நான் தோச்சி கொடுக்க முடியாது உங்களுக்கு பணியனை, நீங்களே வச்சுக்கோங்கன்னு உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான். இல்லாதவனுக்கு கவலையே இல்லை. நமக்கு இருக்குதோ இல்லையோ ஆனால் பந்தாவாக வருவோம். ஆனால் ஆபிரகாம் எப்படியாமா, கர்த்தர் அவன் செல்வ சீமான், ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அந்த வசனம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும்
13வது வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறைத்தார்கள். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் உனக்கு தரேன், நான் இல்லைன்னே சொல்லல. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான்னு பாருங்க, எல்லாம் இருந்துச்சான், அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு. அந்நியர்னா ஃபாரினர், பரதேசி அந்நியர்னா ஸ்ட்ரேஞ்சர், பரதேசினா ஃபாரினர். நான் இந்த பூமிக்கு ஸ்ட்ரேஞ்சர், ஸ்ட்ரேஞ்சர்னா அப்படி சும்மா வந்துட்டு போற ஆளு, யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்கிற இந்த பூமியில. பரதேசினா ஃபாரினர், நான் இந்த ஊருக்கு சும்மா ட்ரிப்பு வந்திருக்கிறேன், என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுவேன், அப்படி இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தேவன் எனக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார், என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க அங்கே இருக்கு. எனக்கு பூமியில் ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு, பையனை கேட்டேன் பையனை கொடுத்தாரு, வெறும் பையனை தான் கேட்டேன், பேரப்பிள்ளை வரைக்கும் கொடுத்துட்டாரு, யாக்கோபு வரைக்கும் பார்த்துட்டார் ஆபிரகாம். ஆபிரகாம் சாக்கும் போது யாக்கோபுக்கு 15 வயசு, பார்த்துட்டாரு எல்லாம் கொடுத்துட்டாரு. ஐ சாட்டிஸ்ஃபைட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, இது எதுவும் இல்லை, இதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது, அதைத்தான் ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த அறிவு நமக்கு எப்போ வரும் தெரியுமா? மேக்சிமம் நமக்கு வரும், இது வரும், வராமலாம் போகாது. எப்போ வரும் தெரியுமா? 60க்கு மேலே வரும். வாழ்நாள் எல்லாம் ஓடி சம்பாரித்து எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணி வீடை கட்டி, பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டு, பொண்ணை அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்டு, பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு, மருமக கூட உட்காந்துருக்கும் போது ஒரு காப்பிக்கு வாசலையும் இதையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம், வருமா வராதா, வருமா வராதான்னு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது வேற வழி இல்லாமல் பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போத்தான் நமக்கு அந்த அறிவு வரும், சே இத்தனை வருஷம் ஓடினது வேஸ்டாக போச்சே, இத்தனை வருஷம் சம்பாரிச்சது வேஸ்டாக போச்சே, இதில் எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம் போல தெரியுதே. ஒரு காப்பிக்கே எம்மா வருமா, காப்பி அம்மா காப்பி கிடைக்குமான்னு கேட்டு, அது வர இருங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன், இப்போ தான் காப்பி காப்பிங்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிச்சா ஒன்றும் ஆகாதான்னு கேட்க இப்போ தான் நமக்கு தோணுது, சே எதுக்கா இப்படி ஓடணும், எதுக்கா இப்படி சம்பாரித்தோம், எதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தா பாவமாக இருக்குது, அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, பையன் அமெரிக்காவில் இருக்காரு, பொண்ணு லண்டனில் இருக்குது, வீடியோ கால்லையே வாழ்க்கை ஓடுது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ பார்த்து. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியங்க, எனக்கு புரியவே இல்லை. அது என்னென்னா, எங்கள் நான் பார்த்தது எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம், எங்கள் பாட்டி வந்து ஜனவரி 1 இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாச்சி இறந்துட்ட பிறகு பயங்கரமான மழை அடிக்குது, நான் சொல்கிறது 1984 மழை அடிக்குது. ஆனால் ஊர்லேருந்து பொண்ணு வரணும், ஊர்லேருந்து பையன் வரணும்னு சொல்லி பாடி வச்சிருக்கிறாங்க, வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இல்லவே இல்லை. அவன் சொல்கிறான் வர்றது கொஞ்சம் லேட்டாகவும் வீடியோலேயே போட்டு விட்டுருங்க, ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன்றான். ஆன்லைனில் பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி ஆயிடுமா? ஆயிடுது. இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு, வீடியோ காலில் பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடியோ காலில் பார்த்தா அப்பாவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடியோ காலங்களில் பேரப்பிள்ளைகள் ஹாய் கிராண்ட்பா அப்படின்னா வேலை முடிஞ்சு. அப்போ அந்த பிள்ளைகளை தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சிறதுங்கிறதுலாம் சும்மா தான் போல. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்ததுலாம் என்ன, இன்னைக்கு வெறும் வீடியோ, கடைசியில் ஃபியூனரலும் வீடியோலேயே பார்க்குறான். வந்துட்டு போனால் 2 லட்சம் ரூபா செலவாகும், ஃப்ளைட்டு கிடைக்காது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கேமரா வச்சு ஆன்லைனில் போட்டு விட்டுருங்க, அங்கேயே பார்த்துக்கிறேன். அவன் அங்கேயே அழுகுறான், இவ அப்பாவுக்கு கேட்குமான்னு தெரில. இப்போ எங்கே அமெரிக்காவில் அழுகுறான், அப்போ படுத்துருக்குற அப்பா கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிறார், எப்படி கேட்கும்? ஏதோ கிட்ட வந்து கண்ணாடி படிக்கிட்டு அழுதா கூட கேட்கும்னு சொல்லலாம், எல்லாம் ஆன்லைனில் அழுகுறான். இப்போ இதுதான் இன்றைக்கி இவ்வளோ சம்பாரித்தவங்களுடைய நிலைமை. ஒன்று, பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்குது, பார்க்குற பிள்ளைலாம் வெளிநாட்டில் இருக்குது, வரமாட்டேங்குது, கடைசியில் பார்த்தா பாவமாக இருக்குது. யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க, யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறான். அப்புறம் என்ன ஆஸ்தியை சேர்த்து வைத்தான், வாரிக்கொள்வார் யாரோ என்பதை அறியாது இருக்கிறாங்கிற வசனம் 100% நிறைவேறுது பாருங்க. வசனம் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி அப்படி தான் நடந்துட்டு இருக்குது எல்லாருக்கும். அப்போது ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ சம்பாரித்தோம், இவ்வளோ வச்சுக்கிட்டுருக்குறோம், இது இல்லை சாமி, இதெல்லாம் இல்லை இல்லை, இது கிடையாது, வேற ஒன்று எனக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர், அஸ்திபாரம் உள்ள நகரத்தை எனக்கு கட்டி கொண்டிருக்கிறார், அதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டது. 175 வயசு வாழ்கிற ஆபிரகாமுக்கு தெரிகிற அறிவு நமக்காவது பரவாயில்ல, 60வது வயசில் வந்துருச்சு, 70வது வயசில் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த அறிவு 60ல் வரக்கூடாது,
இப்பவே வரணும், இப்பவே வரணும். வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல, சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும். நடக்கும்போது ஒன்று தெரியணும், இது நிரந்தரமானது அல்ல. இதற்காக நான் இவ்வளவு ஓட்டம் ஓடுகிறதில்லை. நான் வாழுகிற வாழ்க்கை இங்க இருக்கிற 70 இல்ல, நான் வாழுகிற வாழ்க்கை அங்க இருக்கிற நித்தியத்துக்கு. இது அவனுக்கு தெரியுது, ஆபிரகாமுக்கு அதை அல்ல. அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் நாடினார்கள். அஸ்திவாரம் உள்ள நகரம். எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? 21 வெளிப்படுத்தின விசேஷம் 13-14 வசனம் சொல்லுது, அந்த நகரத்திற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கு. எது அஸ்திபாரம் உள்ள நகரம்? புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம், என்ன சொல்ற, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான நகரம் வருது. அதுக்கு தான் அவங்க காத்திருந்தாங்களாம். ஆனால் என்ன கொடுமை பாருங்க, அந்நியரும் பரதேசியம்னு அறிக்கையிட்டு இருக்கிறான், ஒரு ஃபாரினரும் ஸ்டேஞ்சர் மாதிரி வாழ்ந்துருக்கிறான். ஒரு வீடு கூட கட்டலையாம் ஆபிரகாம். ஆபிரகாமும் வீடு கட்டல, ஈசாக்கும் வீடு கட்டல, யாக்கோபு மட்டும்தான் வீடு கட்டினாரு. கட்டிட்டு வீட்டை விட்டுட்டு திருப்பி கூடாரத்துக்கு போயிட்டாரு. வர வழியில் ஒரு வீடு கட்டுவாரு, அந்த வீட்டை விட்டுட்டு கூடாரத்துக்கு போயிடுவார். இவங்க எல்லாம் ஏழைங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை பற்றி வசனம் சொல்லுது, அவன் வர வர பலத்து ஐஸ்வர்யவனானான்னு இருக்கு. யாக்கோபை பார்த்து வசனம் சொல்லுது, நான் வெறும் கோலும் கையுமாய் வந்தேன், இரு பெரு பரிவாரங்கள் எனக்கு தந்திருக்கிறீர். அவன் ஏசா கிட்ட சொல்கிறான், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை அபிரதமாய் ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அவனாம் ஒன்றும் இல்லாதவனாம் கிடையாது. இன்னும் கேட்டால் அவனோட கம்பேர் பண்ண நம்ம தான் ஒன்றும் இல்லாதவங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம இஎம்ஐ போட்டு லோனு போட்டு அல்லோலப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டு, ஒரு வீடை கட்டுறதுக்கு நம்ம படுறப்பட்டு எத்தனை பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு லோனை கட்டு எல்லாம் கட்டி கடைசியாக ஒரு வீடு கட்டு. அவன் பாருங்க செல்வ சீமான், ஆனால் வசனம் சொல்லுது கூடாரங்களில் குடியிருந்தான். எதனால்? என்ன, நான் பேசுறது ஸ்பிரிச்சுவல். எதற்காக அவன் கூடாரங்களில் குடியிருந்தான்? அவனுக்கு தெரியுது இது இது இது ஒரு டெம்பரவரி. என்ன கட்டினாலும் இது டெம்பரவரி. எவ்வளோ பெரிய மகா பாபிலோன் கோட்டை கட்டினாலும் கீழே வழும். எப்பேற்பட்டதான எருசலேம் தேவாலயம் கட்டினாலும் கீழே வழும். எவ்வேற்பட்டதான எருசலேம் அலங்கத்தை கட்டினாலும் அது கீழே விழும். நினிவே பட்டணம் கீழே விழும், எரிகோ கீழே விழும். எதை வேணாலும் அந்த பூமியில் கட்டுங்கள், ஒரு நாள் கீழே விழும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்போ நம்ம கட்டுற வீடுகள்லாம் நம்ம மைண்டில் என்ன தெரியுமா, காலகாலமாய் லாங் லாங்கோ சோ லாங்கோ 300 கழித்து நம்மளுடைய வீடானது சீன பெருஞ்சுவர் போல வெள்ளூரில் நிற்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நோ சான்ஸ், நிற்கவே நிற்காது. அது நமக்கு அப்புறம் 3 இருந்துட்டா பெரிய விஷயம். ஹைவேஸ் போடும்போது எத்தனை வீடு இடிச்சு விட்டாங்க, ஹைவேஸ் போடும்போது எத்தனை மரத்தை இடிச்சு விட்டாங்க, சர்வசாதாரணமாக போயிடுச்சு எல்லாம். அப்போ இந்த உண்மை ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரிகிறது. இல்லை இது இல்லை, இதுக்கு மேலே வேற ஒன்று இருக்குது. அஸ்திபாரம் உள்ள நகரம், தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு வரப்போது வரப்போது வரப்போதுன்னு இருந்தானாமா, சீக்கிரம் வரும், நான் ஓட்டத்தை முடிச்சா நான் அங்கே போயிடுவேன் அங்கே போயிடுவேன்னு இருந்தானாமா. ஆனால் வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். அதான் ரொம்ப முக்கியம் அந்த 13 வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். 39 வசனம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏன் போன, ஏன் கிடைக்கல? இவ்வளவு இருந்தாங்களே, இவ்வளவு சாக்ரிஃபைஸ், இவ்வளவு தங்களை வருத்தி கொண்டார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா கூடாரத்தில் குடியிருந்தாங்கிறது சாதாரணம் நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, வெள்ளூரில் இப்போ 2024 இந்த மார்ச் மாதம் வெயில் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு வெயில்? தமிழ்நாட்டிலே அதிகமாமா, தமிழ்நாட்டிலேயே அதிகம் வெயில். இதுக்கு பேர் வெயலூர்னு பேர், அதான் வேலூர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் என்னது, வெயலூர். ஒரிஜினல் பேர் வந்து வெயலூர், இதுக்கு பின்னாட்களில் தான் வேலூர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலே அதிகம், அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் கல் வீடு, மேலே தளம், கீழே தர, ரூமில் ஏசி, எல்லா ரூம்லேயும் ஃபேனு, இப்படி உக்காந்துக்கிட்டு சொல்கிறோம், பா முடியலப்பா, ஆவலப்பா, என்ன வெயில் சொல்கிறீங்க. அவன் எங்கே இருந்தால் தெரியுமா, கூடாரத்தில், அரேபியா பாலைவனத்தில். அவன் கூடாரத்தில் குடியிருந்தானா வெனிஸ் நகரத்தில்? இல்லை. கூடாரத்தில் குடியிருந்தானா அவன் நியூயார்க்கில்? இல்லை. அவன் கூடாரத்தில் குடியிருந்தானா நார்வேல? இல்லை. எங்கே இருந்தான் தெரியுமா கூடாரத்தில்?
அரேபியாவிலிருந்து இஸ்ரவேலுக்கு போகிற வழியில் வனாந்தரத்தில் இருந்தான், பாலைவனத்தில். பாலைவனத்தில் ஏன் கூடாரத்தில் குடியிருக்கிற, யோ இவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு. இப்போ நம்மளை சொல்லுவான் பாருங்கள், எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, இவ்வளோ வச்சுருக்கிறீங்க, ஒரு ஏசி கூட போடாமல் எதுக்கு இவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்க, நல்ல ஏசியாக ஃபைவ் ஸ்டாரை வாங்கி போடுங்க சொல்கிறாங்க தானே. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் இப்படி இருக்கிற, நல்ல ஒரு வீடை கட்டிகிட்டு வந்துட்டேன் இஸ்ரவேலுக்கு, ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து, அப்படியே ஓரமாக கார்னர் பில்டிங்காக பார்த்து ஒரு வீடை கட்ட வேண்டியதானே சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? ஏன்னா அவன் காலத்தில் எத்தனை பேர் வீடு கட்டிட்டாங்க தெரியுமா? அவனுக்கு முன்னாடியே காயின் பட்டணத்தையே கட்டிட்டான், சிட்டி. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, நீங்கள் வீடு கட்டுவதற்கும் நான் கட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, நான் கூடாரங்களில் குடியிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நான் டெம்பரவரி, எப்போ என்னை தேவன் கூப்பிட்டாலும் அந்த கூடாரத்தை கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போது ஆபிரகாம் உன் பையனுக்கு அவர் இன்னொரு கூடாரத்தில் இருக்கிறாரு, அப்படியா? அவர் ஏன் கூடாரத்தில் இருக்கிறாரு? அவரை எப்போ கூப்பிட்டாலும் அவரும் போயிடுவார். அப்போ உன் பையனுக்கு வீடு வேணாமா? என் பையனுக்கு வீடு வேணா அவன் கட்டிப்பான், அவன் வேணா அவன் கட்டிப்பான். அப்போ உன் பேர பிள்ளைகளுக்கு அவனுக்கு அவன் கட்டிப்பான். நம்ம பையனையும் பேர பிள்ளையும் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு பேர பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோம், அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க ரெண்டு பேரும் அதை உட்காந்து அழிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஏன்னா தான் வீடு கட்டுற வேலை இல்லையே, நம்மளே முடிச்சிட்டோமே, கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோமே, அவங்களே அழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, அவன் கட்டிப்பான், நீ ஏன் கூடாரத்தில் இருக்கிற, எப்போ கர்த்தர் கூப்பிட்டாலும் ஓடி போயிடுவேன். ஐ ஆம் இன் எ டெம்பரவரி டென்ட் சன், ஐ ஆம் லிவிங் இன் எ டென்ட் ரீசன் அட் எனி டைம் அட் எனி காஸ்ட் இஃப் த கால் ஃப்ரம் த ஹெவன், நான் இங்கே டிபார்ட் ஆகிடுவையா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, அப்படி ஒரு டெடிக்கேஷனோட வாழ்ந்தவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு டெடிக்கேஷனா இருந்தவனுக்கே கிடைக்கலையாமா? அப்ப கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40வது வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்தார். என்னங்க சொல்றீங்க, புரியலையே? அவங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு வர்ற வரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல் பாதாளம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. இயேசு சொல்றாரு, லாசுருவை கொண்டு போய் எங்க விட்டாங்களாம், ஆபிரகாமின் மடியிலே விட்டார்கள். இவ்வளவு டெடிக்கேஷனா வாழ்ந்த ஆபிரகாம் எங்க இருந்தாரு? மேல் பாதாளத்தில் இருந்தாராம். எங்க பாதாளத்தில் இருந்தாரு? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அன்னைக்கு மரித்த துன்மார்க்கர் எங்க இருந்தாங்க தெரியுமா? தாழ்ந்த பாதாளம்னு ஒரு பாதாளம் இருக்கு, அதுல இருந்தாங்க. ரெண்டு பாதாளத்துக்கும் நடுவில் பயங்கரமான பிரிவினை இருந்துச்சான். இங்கிருந்து அங்கே பார்க்கலாமா, இங்கிருந்து அங்கே பேசலாமா, ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் அங்கே இங்கே போக வர முடியாதான் அப்படின்னு இயேசு சொல்கிறார். நம்ம சொல்லலை. ஆபிரகாம் லாசுரு சம்பவத்தில் அந்த ஐஸ்வர்யவான் கேட்குறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்கள் லாசுரு வேணு. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, வர முடியாதுப்பா, நீ அங்கே ரொம்ப நல்லா இருந்த, கீழே இருக்கும்போது சூப்பராக இருந்த, ஆனால் இங்கே அங்கே லாசுரு கஷ்டப்பட்டான், இப்போ அவன் நல்லா இருக்கிறான், ஆனால் நாங்களே நினச்சா கூட தண்ணி கொடுக்க முடியாது, ரெண்டு பேருக்கு நடுவில் பாதாளம் இருக்குது, பிளவு இருக்கிறது. இவரி நல்ல சாட்சி பெற்று விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் அத்தனை பேரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேமுக்கு போகாமல் மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்களாம். அந்த மேல் பாதாளத்தில் இருந்தவங்களைத்தான் இயேசு அவருடைய மரணத்தின் நாளில் வசனம் சொல்லுது, கல்லறைகள் திறக்கப்பட்டன. அந்த கல்லனை பார்த்து இயேசு சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய், பாரடைஸ், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் என்ன சம்பந்தம்? மேல் பாதாளத்தில் வேதனை இருக்காது, தாழ்ந்த பாதாளத்தில் வேதனை இருக்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, தேவரீரின் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பாதாளத்துக்கு போகிறோன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரர் சொல்கிறான், நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும். யோபு சொல்கிறாரு, பாதாளத்துக்கு நான் போகிறேன். அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் தெரியுது, பாதாளத்தில் மேலே ஒரு கொஞ்சம் நிம்மதியான இடம் இருக்கு, ஆண்டவர் அங்கே அனுப்புகிறாரு. ஆனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது புதிய எருசலேம், அது கிடைக்கல. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்ல, சர்வ சாதாரணமாக
நம்ம என்ன சொல்கிறோம், பரலோகத்துக்கு போகிறோம் பரலோகத்துக்கு போகிறோன்னு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், எல்லாரும் சொல்கிற வார்த்தை பாதாளத்துக்கு போகிறோம் பாதாளத்துக்கு போகிறோம் பாருங்க. இவ்வளவு நல்லா சாட்சி இருக்குது, இவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்துருக்கிறாங்க, டெடிக்கேஷனாக இருந்திருக்கிறாங்க, நல்ல டெஸ்டிமனி, ஆண்டவர்கிட்ட இருந்தே சாட்சி வாங்கியிருக்கிறாங்க, இவ்வளவு பெற்றும் அவர்களுக்கு என்ன கிடைக்கலையா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கலையே, அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக அந்த மேல் பாதாளத்தில் இருந்தாங்க, இப்போவும் போய் பாரடைஸில் தான் இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போல. நான் வந்து ஒரு கற்பனை, சரியா, இது ஜெகன் வந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார் ஒரு சாட்சி சொன்னாருன்னு சொல்லிடாதிய, நான் வந்து கற்பனை. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பரலோகத்துக்கு போயிட்டு வரவங்கெல்லாம், நம்ம போகிறதில்ல, அவங்கெல்லாம் போயிட்டு வரதுனால பரலோகமே இப்போ பிஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. நான் வந்து சொல்கிறது ஒரு சின்ன கற்பனை. இப்போது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் பாரடைஸில் இருக்கிறாங்க அஸ்பர் வசனத்தின் படி. இப்போது ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்பார், அப்பா 2000 வருஷம் மேல் பாதாளத்தில் இருந்தோம், 2000 வருஷமாக பாரடைஸில் இருக்கிறோம், எப்போ தான்ப்பா இந்த பரலோகத்துக்கு நம்ம போவோம், எப்போ தான் ஹெவனுக்குள்ளே போய் பிதாவாகிய தேவனை பார்ப்போம், இந்த புதிய எருசலேம் எப்போ தான்ப்பா நமக்கு கிடைக்கும், நமக்கு தருவேன் தருவேன் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார் ஆபிரகாம், இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டியிருக்கு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாம் எல்லாருமே ஒன்றா போயிடலாம், அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். அப்போது ஈசாக்கு கேட்பார், இது கற்பனை தான் வச்சுக்கோங்க, ஈசாக்கு கேட்பார், யார்ப்பா அந்த விஐபி, எனக்கு தெரிஞ்சு விசுவாசத்தின் தகப்பன் நீங்கள் தான், நீங்களே இங்கே இருக்கிறீங்க, மோசே இங்கே தான் இருக்கிறாரு, என் பையன் யாக்கோபு இங்கே தான் இருக்கிறான், தாவீது ராஜா இங்கே தான் இருக்கிறாரு, இதை தவிர பெரிய விஐபி யார்ப்பா வரணும் அப்படின்னா, நான் சொல்கிறது கற்பனை. ஆபிரகாம் சொல்வார், இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வெள்ளூர்லேருந்து வர வேண்டி இருக்குது, இவர்கள் எல்லாம் வந்தால் தான் நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போக முடியும், அவங்க வராமல் நமக்கு ஹெவன் ஓப்பன் ஆகாதுன்னு சொல்லுவார். நான் சொல்கிறது கற்பனையாக இருக்கும், வசனத்தின்படி சரி, வசனத்தின்படி சரி. அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்பதாகவே நமக்கு நியமித்திருந்தார், அவங்களுக்கு முன்னாடியே வச்சிட்டார். We are already selected. We are already chosen one. எதுக்கு நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து உக்காந்துருக்கிறீங்க, திருப்பியும் அதான் கேட்குறேன், Why you are here? எதுக்கு ஆலயத்துக்குள்ளே வந்து உக்காந்துருக்கீங்க? நாங்கள்லாம் கிறிஸ்டின், ஒரு குரூப்பு அங்கே போனால் தான் கல்யாணம் நடக்கும், ஒரு குரூப்பு அங்கே போனால் தான் கல்றதுக்கு இடம் கிடைக்கும், ஒரு குரூப்பு நாங்கள் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டினாக இருக்கிறோம், வேறு வழி இல்லை போய்த்தான் ஆகணும், இதற்காகலாம் சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், இங்கே வராவிட்டாலும் கல்யாணம் நடக்கும், இங்கே வராவிட்டாலும் எப்படியும் அடக்கம் பண்ணிடுவாங்க, இங்கே வராவிட்டாலும் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று, இங்கே வராவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போய்விடும். வி ஆர் ஆல் சூசன் ஒன். எதுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு? கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுக்கா? கிறிஸ்தவங்களாக தான் நம்ம இருக்கணும்னா சர்ச்சுக்கே வர வேண்டாம். அந்த காலத்தில் யாரும் சர்ச்சுக்கே போல. ஆனால் வேதம் சொல்லுது, சபை கூடி வருவதை சிலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஏன் நான் சர்ச்சுக்கு வரேன்? என்னை இந்த சர்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு ரெடி பண்ணுது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒரு பரிசுத்தவான்கள் சாட்சி வாங்கினாங்களே, அதை விட மேலான சாட்சி வாங்குவதற்காக என்னை ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மள கொஞ்சம் பேர் சொல்லுவோம்ல, நான்லாம் அந்த காலத்து பியூசி டாப்மாங்க, வீட்டில் உட்காந்துருக்குமா அது, அவர் அப்போவே கிராஜுவேட்டு, அது அவர் கொஞ்சம் பெருமையாக தான் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அப்போவே கிராஜுவேட். ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு 195 பேர் படிக்காதவங்க, 5 பேர் தான் படிப்பாங்க, அந்த 5 பேரில் நான் ஒரு கிராஜுவேட் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லுவாங்க, நல்லது. ஆனால் அன்னைக்கு கிராஜுவேட் படித்தாங்கல்ல, அந்த பாடத்தை இப்போ 6வது பையனே படித்து முடிச்சிடுறான், 6வது இருக்கிற பையனை என்ன பண்ணிடுறான், படித்து முடிச்சிடுறான். எங்கள் அம்மா காலத்துலலாம் 6வதுல தான் ஏவே போட சொல்லி கொடுப்பாங்களாம், ஏ அது வரைக்கும் மணல்ல ஆதானா, ஏன்னு போடுறது 6வதுல தான் ஏ. இப்போ ப்ரீகேஜிலேயே அது 100 ரைம்ஸ் பாடுது, 2.5 வயசு தான் ஆகுது. எல்கேஜி போகும்போது அது நம்ம 10வது பட்ச பாடத்தில் பாதிக்கு வந்துடுது,
ஒன்றாவது ரெண்டாவது போகும்போதெல்லாம் அது எங்கேயோ இருக்கு, அபாகாசுங்கிறான், அது அங்குறான், இது அங்குறான். அஞ்சாவது படிக்கிறதுக்குள்ளேயே அது அஞ்சு டியூஷன் போகுது. இப்போ வீட்டிலே இருக்கிறது இல்லை, 6:30 மணிக்கு டியூஷன் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் டியூஷன். இப்போல்லாம் எப்படி, நம்ம அன்னைக்கு படித்த பாடமே வேறு. இப்போ இருக்க அந்த பேத்தியோ பேரனோ நம்மளை பார்த்து சொல்லுது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா, நீங்கள் சும்மா உட்காருங்கன்னு. அது உண்மைதான், அது சொல்கிற பாதி விஷயம் நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பித்தோன்ன பெரிய பூமர் அங்கா இருக்குது, பூமர் அங்கிள். இப்போ நமக்கெல்லாம் பேர் என்னது, பூமர் அங்கிள். சும்மாவாது அந்த காலம் அந்த காலம், அவங்க சொல்கிறதுல பாதி உண்மை தான். ஏன்னா அன்னைக்கு நம்ம A+B த ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறதுக்கு 10வது தேவைப்பட்டுச்சு, இப்போ 6வதுலேயே சொல்லி முடிச்சிட்டாங்க A+B த ஹோல் ஸ்கொயரை. அப்போ இன்னைக்கு அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்போவே அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவர்களை பூர்ணப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்டவங்களாக இருக்கணும். அவங்களே டிகிரி முடிச்சிட்டாங்களாமா, நாம் இன்னும் 2வது வாய்ப்பாடுலேயே உட்காந்துருக்குறோம். 2:1:2, 2:2:4, 4:2:8 இதை கௌரவமாக சொல்லிக்கிட்டு வீட்டில் 10 கமாண்ட்மெண்ட்ஸை எழுதி போட்டு எங்கள் வீட்டில் டெய்லி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அவன் கமாண்ட்மெண்ட்ஸ் மொத்தத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தினால் என்னை உங்களால் குற்றம் சாட்டவே முடியாதுன்ட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு நாம் நீதிமான்களாய் மாறணும். அப்போ இருந்தாதான் அது பூரணப்படும். உங்களை நம்ம மைண்டில் யாரோ ஒருத்தர் தப்பாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க, ஒரு 50 வருஷமாக ஒரு தப்பான விஷயத்தை, இன்ஃபர்மேஷனை. என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமா, சர்ச்சில் சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு யாரோ தப்பாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதை முதல்ல எரேஸ் பண்ணிவிடுங்க, எரேஸ் பண்ணிவிடுங்க. நோ சான்ஸ். சும்மா யாரோ சொன்ன புருடா, சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு சொன்னால், டேனியல் ஒயின்ஸ்னு ஒருத்தர் நடத்துகிறார் பெங்களூரில், அந்த ஒயின் ஷாப்புக்கு பேர் டேனியல் ஒயின்ஸ். அவர் சந்தா பக்காவாக கட்டுறாரு, அவரை சேர்த்துக்கலாமா பரலோகத்தில்? நம்மால் ஒருத்தர் வட்டி கூடுறாரு 10 வட்டி, ஆனால் சர்ச்சில் முதல்ல நிற்பார், கமிட்டியில் மெம்பரு, எதுனாலும் ஃபஸ்ட்டு ஆஃபரிங் கொடுத்துருவாரு, ஆசீர்வாதத்தட்டை வேலத்தில் முதல்ல வாங்குறவர். இவர் பரலோகத்துக்கு போயிடுவாரா? அது எப்படி போவார்? வட்டிக்கு கொடுக்குறவர், குடிக்கிறவர், சிகரெட் பிடிக்கிறவர் சர்ச்சில் சந்தா கட்டிட்டா போயிடுவாரா பரலோகத்துக்கு? அப்புறம் அது பரலோகம்னு எப்படி சொல்கிறது? அவரெல்லாம் வந்தார்னா பரலோகம் பரலோகமாகவே இருக்காது, தூதனையே கெடுத்துடுவார். அப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், நம்ம மைண்டில் ஏதோ ஒன்று ஏற்றிட்டான். என்ன ஏற்றிட்டாங்க? நீ சந்தா கட்டிட்டு வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், உமது அடியானை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும். நோ சான்ஸ், நோ சான்ஸ். தப்பாக யாரோ உங்கள் மைண்டில் ஏற்றிட்டாங்க. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நம்ம பையன்கிட்ட சொல்லிடுவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி, கவலைப்படாதரா, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் டீச்சர் கொடுத்துருவாங்க, அதை மட்டும் படித்தா போதும், ஷோராக 75 அப்படிம்பான். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிடுவான், க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா அவனுக்கு, இப்போ எங்கிட்ட தான் இருக்குது, இதை மட்டும் படித்தா போதும்பா. போய் உக்காந்தோம்னா இவங்ககிட்ட சொன்ன எதுவுமே பேப்பரில் இருக்காது, இவங்க இம்பார்ட்டன்ட் சொன்ன எந்த க்வெஸ்சனும் இருக்காது. அந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் படித்தவன் பையன் முகத்தை நீங்கள் பார்க்கணுமே, டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே அந்த வருவாங்க, ரோமிங் வருவாங்க டீச்சர், அப்படியே வருவாங்க, அப்படியே வந்து கேட்பாங்க, என்னடா இப்படியே தான் இருப்பான், பேப்பரை நீங்கள் போய் பார்க்கணுமே, மேலே ப்ரைஸ் அலாட் போட்டிருப்பான், ஏன்னா ஆன்சர் தெரியாது, ப்ரைஸ் தலாட் போட்டிருப்பான், ஒவ்வொரு பேஜ்லேயும் சிலுவை போட்டிருப்பான், ஃபஸ்ட்டு 8 பேஜ்னா 8 பேஜுக்கும் சிலுவை போட்டுருவான், கடைசியாக எழுதி வச்சுருப்பான், யாருக்கு, திருத்தர டீச்சருக்கு எழுதியிருப்பான் கீழே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். ஏன் படிக்கல, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் படித்தவர் அவர். நிறைய பேர் அப்படித்தான் வாழ்நாளெல்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பைபிளில் சொல்கிறத ஒன்றுத்தையும் கேட்கறதில்ல, காட்டில் மட்டும் ஒன்று ஏறிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு கலரைக்கு இடம் கொடுத்துருவாங்க.

வாழ்க்கையினுடைய அடிப்படையில் தான் நடக்கும். விசுவாசத்திற்கு தகப்பனான ஆபிரகாமுக்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போகுமானால், யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் பூரணப்படுத்த வேண்டியவங்க. பல நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்குதா, பையன் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கும்போது நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம். என்ன சொல்லி கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? ஏய், அந்த பையனை பாடுறா, ஒன்றும் இல்லாத பையன், எப்படி மார்க் எடுக்கிறான் பாரு, போ அவங்க கூட சேர்ந்து படி அப்படின்னு தானே சொல்லுவோம். அதை யாரோட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம பையனோட, நல்லா படிக்கிற பையனோட, அப்படிதானே, அப்படிதானே கம்பேர் பண்ணுவோம். அம்பார் எப்படி மார்க் எடுக்கிறான்னு என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா? ஏய், அந்த பையனை பாரு, நாலு சப்ஜெக்டில் ஃபெயிலு, அவங்க கூட போய் சேருப்போ, நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவே, சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ நாம் பரிசுத்தவான்கள் பூரணப்படணும்னா அவன் நம்ம இல்லாமல் பூரணப்பட முடியாதுன்னா, அப்போ நாம் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட வந்து பூரணராக முடியும்? எப்படிப்பட்டவனாக நாம் இருந்தால் அவன் நம்மக்கிட்ட பூரணராக முடியும்? நான் வசனத்தை விட்டு இன்னும் வெளியே போகவே இல்லை, வசனத்துக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹோலினஸ், ஃபெய்த், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சும்மா நாட் அப்பான் பேஸ்ட் அப்பான் த மெம்பர்ஷிப். தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் போற இடம் ஹோலினஸ், ஹோலி பிளேஸ், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம். பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் பரிசுத்தத்தை கடைபிடித்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம், பெயரிலேயே பரிசுத்தத்தை வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம், சபைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் இடம். சர்ச்சுக்கு வர்றவனுக்கு இடம் இல்லை, சர்ச்சுக்குள்ள வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஆண்டவர் எழுதுறாரு. அப்ப சபைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் பரலோகம் பைபிள் சொல்லல, சபைக்குள்ள வந்து யார் சக்சஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ரெடியா இருக்கிறோமா? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கா? அப்படியானால் நாம் எந்த நீதிமான்களாக இருக்கிறோம்? வாசிங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 57:1 வாசிங்க. நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள், அதை ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இந்த வசனம் பொதுவாக, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆனால் நாம் என்ன பண்ணிவிட்டோம், அந்த வசனத்தை அடக்காராதன வசனமாக மாற்றிவிட்டோம். யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை அறிவிக்கிறதுக்கு இந்த வசனம் தான் தலைக்கு மேலே இருக்கும் அந்த போஸ்டரில். நம்ம எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? நல்ல நல்ல பாட்டெல்லாம் சாவு பாட்டாக மாற்றி வச்சுட்டோம், ஆனால் அவங்க அப்படி எழுதலை. எழுதினவங்க தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ இருக்குது தானே? இப்போ அதை எங்கே பாடுறீங்க பெரும்பாலும்? இப்போ அந்த பாட்டை பாடினா இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்க அந்த பாட்டெல்லாம் பாடுறீங்க, நல்ல பாட்டாக பாடுங்க. ஆனந்தம்மா இன்பக்கானான்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டில் அந்த அம்மா என்ன சொல்ல வராங்க? வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார், என்னுடைய பொல்லாத பாவங்களை எல்லாம் நீக்கிட்டார்னு அவங்களுடைய பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் பாடுவாங்க அதில். இப்போ ஆனந்தமா இன்பக்கானன் என்ன பாட்டு? சாவுப்பாட்டு. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்னு ஒரு பாட்டு இருக்கு, அது பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக ஜெயம் பெற்றவர்கள் பாடுற பாட்டுன்னு பைபிளில் இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாடினா இப்போ என்ன பாட்டாக மாறிடுச்சே? பாடினா திட்டுறாங்க வேற, பசையன் பையன் தெரியாமல் பாடிடுவான் வீட்டில், ஆனந்தமாய் வாயம் மூடுறாரே, காலங்கத்தால் ஆனந்தமாய்ங்கிற தாத்தா வேற இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தாத்தா இழுக்கிறதுக்கும் ஆனந்தமாய் இன்பக்கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நம்ம அப்படி மாற்றிட்டோமா? இப்போ நீங்கள் வாசித்த வசனம் இருக்குல்ல, அது கூட ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், மகா மேன்மையான வசனம். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதோட அர்த்தம் என்னன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஒரு மகா உபத்திரவம் வரப்போகுது, நம்ம இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கு சாயங்காலமோ கத்திரிக்க சித்தமான அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி ஒரு மகா உபத்திரவம் ஒன்று வரப்போகுது.

0: அது வர்றதற்கு முன்பதாக தேவன் வந்து நீதிமான்களை என்ன செஞ்சிருவாரு, எடுத்துட்டு போய் தன்னோட வைத்துக் கொள்வாருங்கிறது தான் வசனம். இதை எப்படி எழுதிட்டானா, நம்மால் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கர்த்தர் அவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டாரு. அவரே ஐசியூல இருந்திருக்காரு நாலு நாள், இதை விட தீங்கு என்ன இருக்கு? அவரே 10 லட்சம் ரூபாயை முடிச்சிட்டாரு, 10 நாளில் 10 லட்சத்தை முடிச்சிட்டாரு. 58 வயசு வரைக்கும் சேர்த்ததா 5 மாசத்துல வேலையை முடிச்சிட்டாரு. இப்ப அவருடைய போஸ்டர் போடுறான், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவரை பார்த்தா பாவமா இருக்கு, அவருக்கு அத்தனை ஊசி குத்தி கஷ்டப்பட்டு கடைசியில வென்டிலேட்டர்ல வச்சு அப்புறமா சொல்றாங்க பாவங்க அவரு அப்படின்னு. அந்த போஸ்டர்ல போடுறான், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆக்சுவலா அந்த வசனம் அதுக்கானது இல்லை, நல்லா கவனிங்க. அந்த வசனம் எதுக்கானது, கர்த்தர் ரெண்டு விதமான நீதிமான்களை பூமியில வச்சிருக்கிறாராம். ஒன்று நீதிமான் மடிந்து போகிறார், இன்னொன்று நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மடிந்து போகிற நீதிமானுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதான் எபிரேயர் 11 பார்த்தோம். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். 11 அதில் இருக்கு பாருங்க, 11 எபிரேயருக்கு நிருபம் 13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இதான் நீதிமான்கள் மரித்தது. என்ன நம்பிக்கை இருந்தாலும், என்ன வாழ்ந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் தான் வந்துச்சு, ஆவிக்குரிய மரணம். அதாவது அவர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா, வசனம் சொல்கிறது மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு பேர் அதுக்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் வசனம் சொல்லுது, தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் மரிக்கிறதுல நமக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. நம் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. நம்மை கர்த்தர் எடுத்து கொள்ளப்பட போகிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுதான் அவர்களை பார்க்கிலும் மேன்மையானதொன்றை கர்த்தர் நமக்கென்று நியமித்து வைத்தார். இப்போ அவங்கெல்லாம் பாரடைஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹெவனுக்குள்ளே போகலை. ஏன் ஹெவனுக்குள்ளே போகலை, அதே கதை தான். ஈசாக்கு கேட்டால் ஏன்பா போல, ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வர வேண்டி இருக்கிறது. இவங்க எல்லாம் மறுரூபம் ஆவாங்க. 1 தசமிக்கு 4:16-17 கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேல் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டுன்னு இருக்கு. ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த ராப்சர், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக போகிறோம். இதுதான் கர்த்தர் வாக்கு பண்ணினது நமக்கு. நாம் அதை அடைவோமாங்கிறதான் கேள்வி. நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமே நம்மகிட்ட இல்லையே, அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமே நமக்கு இல்லையே. அவர்கள் எதையுமே கர்த்தருக்காக இழந்து அந்த நகரத்துக்கு காத்திருந்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் மரிக்கிறவர்கள் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். அவர்கள் நகரத்துக்கு காத்திருக்கிறார்கள், நாம் பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பொதுவாக கொஞ்ச நாளாக நான் சொல்கிறது, ஒரு 30 வருஷமாக இந்த உபதேசத்திலிருந்து சபை போயிருச்சு, பரலோகத்தினுடைய ஆசையை விட்டு சபை போயிருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், படிப்பு வேலை இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எங்களுக்கு சொன்னது, எங்கள் தாத்தா அவங்களாம் சொன்னது, படிப்பு வேலை எதுக்காகனா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஆமாம் தானே, நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு படிப்பு, அதன் மூலமாக ஒரு வேலை, கை நிறைய சம்பளம். பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க, 5-6 மணிக்கு வந்துடுவாங்க, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, இருக்கிறதுல ஃபேமிலியை நடத்துவாங்க, எந்த விதமான டென்ஷனும் இருக்காது, அழகாக ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க, குடும்ப ஜபம் பண்ணுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. இப்போ பாருங்க, இப்போ வேலை சம்பளம் ரெண்டும் எதுக்காக அப்படின்னு கேட்டால், குடும்பமே இல்லை, குடும்பத்தை விட்டுட்டு வேலை, குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தியம். கணவன் காலைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராரு, மனைவி சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு காலையில் வராங்க, யாராவது ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைகளை நீங்கள் பார்த்துங்க காலையில், நைட்டில் நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு பேரும் போனால் தான் கட்டுப்படி ஆகும், ரெண்டு பேரும் போனால் தான் குடும்பம் நடக்கும். எப்படி நடக்கும், இப்போ இவங்களுக்கு இவங்களுடைய குடும்பம் என்பது என்ன? வீடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? கார். இவங்க குடும்பம் என்பது என்ன? வெளிநாடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? ஊருக்கு வெளியே லேண்டு. இவங்க குடும்பம் என்பது என்ன? நகை. ஆனால் நம்ம குடும்பம் என்பது என்ன? நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஃபேமிலி, கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள், இதுதான் குடும்பம். இதுக்கு தேவையானது தான் நாம் சம்பாதிச்சோம். இப்போ சம்பாதிக்கிறதுக்காக குடும்பம் போயிடுச்சு. கணவர் வெளிநாட்டில் 10 வருஷமாக இருக்காரு. ஒரு கணவர் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும் போதே போயிட்டார் வேலைக்கு, வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு. 5 வருஷமாக வரவே இல்லை. அப்போல்லாம் நான் சொல்கிறது 1990s, அவருக்கு செல்ஃபோன்லாம் அப்போ கிடையாது. 5 வருஷம் வரவே இல்லை. இது நடந்த சம்பவம் அவர் எங்கிட்ட சொன்னது. 5 வருஷம் கழித்து போயிருக்காரு வீட்டுக்கு. போனால் போய் நின்றுருக்காரு, கதவை தட்டிட்டு பெல் அடித்து திறந்தவொடனே அந்த குழந்தை வச்சிச்சான். 5 வயசு அந்த குழந்தைக்கு. ஓடி வந்துட்டு வாசலில் பார்த்துட்டு சவுண்டாக கத்துச்சான், அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கிறாருன்னு சொல்லித்தான். அந்த தகப்பனுடைய இருதயம் உடஞ்சே போச்சான். அவர் நினச்சாராம் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு ஓடி வருவோன்னு. இப்போ வீடு கட்டிட்டார், 5 வருஷத்தில் நகையெல்லாம் வாங்கிட்டாரு, பணம்லாம் வந்துருச்சு. அவருக்கு 1 மாதம்தான் லீவு, திருப்பி போகணும். ஆனால் அந்த 1 மாதம் பிள்ளை அவர்கிட்ட வரவே இல்லையா. யாரோ ஒரு அந்நியர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அம்மாவும் சொல்கிறாங்களாம் அப்பா கிட்ட போ அப்பா கிட்ட போன்னு, போவே மாட்டேன்தான். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல என்கிட்ட வந்து சொன்னார், என் பிள்ளை என்னை பார்த்து மாமான்னு சொல்லிருச்சு, இவ்வளோ சம்பாரிச்சு என்ன சார் பிரயோஜனம்? அதை விட கேவலமாக இன்னைக்கு குடும்பங்கள் நடக்கிறது. அதை விட கேவலம் இன்னைக்கு குடும்பம். பிள்ளைக்கு அவைலபிலிட்டி அம்மா இல்லை, பிள்ளையுடைய அவைலபிலிட்டிக்கு அப்பா இல்லை. பாருங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடு ஓடு ஓடு ஓடு. அவங்களுக்கு 1.5 லட்சம் சம்பளம், எனக்கு 2 லட்சம் சம்பளம். இதுதான் குடும்பம்னு கடைசி 20 வருஷத்தில் பிசாசு உங்க மண்டையில ஏத்திட்டான். ஏத்தி இன்னைக்கு குடும்பம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. அன்னைக்கு வீட்டில் தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க, பிள்ளைகள் அவங்ககிட்ட போவாங்க, நைட்டில் பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க, நோவா கதையில் ஆரம்பித்து கடைசியாக எல்லா கதையும் சொல்லுவாங்க பைபிளில். இப்போ தாத்தா பாட்டியை நீங்கள் வந்த உடனே ஓல்டேஜ் ஹோமுக்கு அமுச்சு விட்டுறீங்க, யாரையும் வீட்டில் வச்சுக்க மாட்டேங்கிறியா. பிள்ளைக்கு பெட் டைம் ஸ்டோரிக்கு பதிலாக கையில் வீடியோ கேம்ஸ் கொடுத்துட்றீங்க. இன்றைக்கி எப்படி குடும்பம் நடக்கும் யோசித்து பாருங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக தான் கர்த்தர் ஃபேமிலி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபு போயிடுச்சு. இன்னைக்கு நாம் அந்த பரிசுத்தவான்களை பூர்ணப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக உட்கார முடியுதா? 1/2 மணி நேரம் ஜபத்தில் உட்கார முடியல, தூக்கம் வருது. 1/2 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல, தூக்கம் வருது. சர்ச்சில் உட்கார்ந்து 20 நிமிஷம் செய்தி கேட்க முடியல, தூக்கம் வருது. என்ன சொல்கிறாங்க சர்ச்சில், 20 நிமிஷத்துக்கு மேலே கொடுத்தா ஜனங்க கேட்க மாட்டாங்க. ஆயர்கள் பேச ரெடி, கேட்க நீங்க ரெடி இல்லை. 20 மினிட்ஸ்க்கு மேல ஐயோ ஆயர் ரொம்ப நேரம் போர் அடிச்சுட்டாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா உட்காந்து யூடியூப்ல தக்காளி குழம்பு வைப்பது எப்படின்னு 1/2 மணி நேரம் போற உட்காந்து கேக்குறிய. யூடியூப்ல யார் எந்த தொகுதி வேட்பாளர்னு உட்காந்து 1 மணி நேரம் கேக்குறீங்க. நியூஸ் உட்காந்து 1 மணி நேரம் நியூஸ் கேட்க முடியுது, 3 மணி நேரம் ஐபிஎல் பார்க்க முடியுது, 1 மணி நேரம் WWF பார்க்க முடியுது. ஆனால் செய்தி 20 நிமிஷத்துக்கு மேலே போனால் உட்காந்து கேட்க முடியல. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சர்ச்சில், எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா? வீட்டில் நல்லா குளித்து கிளம்பி ரெடியாகி பவுடர் போட்டு பக்காவாக வந்து உட்காந்து தூங்குறிய. முகம் கழுவுனா தூக்கம் வராதுன்னு தானே சொல்லுவாங்க பொதுவாக. குளித்து பவுடர் போட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கியா? சிலர்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, இருக்கா போயிடுச்சான்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகமாகவே இருக்குது. தலையும் ஆட மாட்டேங்குது, ஒன்றும் ஆட மாட்டேங்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் திறந்துதான் தெரியல, அப்படி உட்காந்துருக்கு. உங்களை எழுப்புறதுக்கு வேறு நாங்கள் ஒரு அலாரம் வச்சுருக்கோம் கடைசியாக, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த அலாரத்துக்கு யாராத்தாலும் ஏஞ்சிடுறாங்க. என் ஆத்மாவே என்னன்னா முடிஞ்சிருச்சா, அதை விட பெரிய ஆச்சரியம், திரும்பி பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா. நல்லா பிரிஸ்கா வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா. எப்படி முடியுதுன்னு எனக்கு புரியல. யோசிச்சு பாருங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே செய்தி பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி எப்படி கேட்க முடியும்? 25 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டார் இன்னைக்கு. எப்பா எவ்வளோ நேரம் பேசுறாரு. ஆனால் ஃபோன் எடுத்தால் காலையில் அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் வெண்டைக்காய் குழம்பு வச்ச கதையை ஒரு மணி நேரம் பேச முடியுது. ஃபோனு சூடாகி காது சூடாகி கடைசியில் அந்த ஃபோனே சொல்லுது, எனக்கு உயிர் போகுது வெயின்னு சொல்லுது, பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது. ஒரு மணி நேரம் உட்காந்து செய்தி கேட்க முடியல, ஒரு அரை மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல, ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல. குடும்ப ஜெபத்தில் ஜெபம் ஆரம்பித்து பாட்டு பாடினோடனே தலை தொங்கிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆற்றுலலாம் கொக்கு இப்படி நிற்கும், அதே மாதிரி உட்காந்துருக்கிய குடும்ப ஜெபத்தில். அப்புறம் ஆசை மட்டும் இருக்கு, அவர்கள் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடி. நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஈவு மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் மரித்தார்கள், நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். யாருக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேராக பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ராங் ப்ராமிசஸ் அல்லது ராங் கன்ஃபர்மேஷன் அல்லது பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்பிராதிய. சர்ச்சில் மெம்பராக இருந்து தசமாக காணி கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலான்னு தயவு செஞ்சு நம்பிராதிய. உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இட்ஸ் அ ரைட் டைம், இயேசு வருகிற காலம். இப்போ நம்மை சரிப்படுத்தி கொண்டோமானால், ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கவனி, என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, சரி நாங்கள் சர்ச்சுக்கு வரோம், நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குறோம் சர்ச்சுக்கு, ஆனால் பாவம்னு சொல்கிறது எங்கக்கிட்ட இல்லை, நாங்கள் குடிக்க மாட்டோம். பொதுவாகவே நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி ப்ரொடஸ்டன்ஸில் இருந்தவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு குணம் கிடையாது. இப்போ இருக்கிறது தான் சீரழிஞ்சு போய் கிடக்குது. அப்போல்லாம் நார்மலாகவே குடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு இதை கேள்விப்பட்டேன், கவர்மெண்ட்டில் அப்போ பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட், சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அரசாங்கத்தில் அல்லது பணத்தை கையாளக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அதில் முதன்மையான இடத்துல கிறிஸ்தவங்களை தான் வைப்பாங்களாம் அந்த காலத்தில். என்ன ரீசன்னு கேட்டால், பேசிக்காகவே அவங்க நல்லவங்க, திருட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அவங்க ஆசையுடையவங்களாம் இருக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தாலாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது கவர்மெண்ட் வாகனத்தை கூட யூஸ் பண்ண மாட்டார். மயிலாப்பூர்லேருந்து இதுக்கு நடந்தே போவார், கச்சேரி ரோட்டிலேருந்து அவர் மயிலாப்பூர் காலனி வரைக்கும் நடந்தே போவார், எந்த இதுவும் எடுக்க மாட்டார், கவர்மெண்ட்டு யூஸ் பண்ண மாட்டார். யாராவது ஆஃபீஸ்லேருந்து சந்திக்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்வார், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இருப்பார், எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பாருங்கம்பார். பேசிக்காகவே அவங்க நீதிமான்களாக இருந்தாங்க. இப்போ தான் எங்கேருந்து கற்றுக்குச்சுங்கன்னே தெரியல. கிறிஸ்மஸுக்கு குடிச்சிட்டு வந்து உள்ளே உட்காருது, நியூ இயருக்கு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருது, இதெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போகணும்னே தெரியல. நான் உங்கள் சர்ச்சை சொல்லலை, நீங்கள் தங்கம், நான் பேசுறது எல்லாமே வேலூருக்கு வெளியே, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க போறியா? ஒருவேளை உங்கள் சர்ச்சில் யாராவது உட்காந்தா நீங்கள் தான். சபைக்குள்ள குடிச்சிட்டு வரான், சபைக்குள்ள உட்காந்து கேட்டா
1: கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நாள் தான்,
0: மற்ற நாள்னா இவர் பரிசுத்தவான். இவர் அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவங்க குடிக்கவே மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதை விட முக்கியம் ரேடியோ, அப்பெல்லாம் டிவி கிடையாது, ரேடியோவில் சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு குரூப் குடும்பமே உட்காந்து சூப்பர் சிங்கர் பாடுது கிறிஸ்தவ வீட்டில். இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாவம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நாங்கள் குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, சர்ச்சுக்கு போகிறோம், மற்றபடி எங்களுக்கு என்ன? நீங்கள் சன்மார்க்கர், நீதிமான் கிடையாது. சன்மார்க்கர் வேறு, நீதிமான் வேறு. யார் சன்மார்க்கர்? நம்மளை போல உலகத்தாரம் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் லஞ்சம் வாங்காதவங்க இருக்கிறாங்க, உலகத்தார் இயேசுவை அறியாதவங்களை சொல்கிறேன், எத்தனை பேர் உண்மையும் உத்தமமானவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் சன்மார்க்கர், நாம் நீதிமான்கள். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள், சன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் நானும் நல்லவர்களாக இருப்பதற்கு அல்ல, தேவ மனிதர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன, லஞ்சம் வாங்காம ஒரு ஆள் இருந்தால் அவர் நல்லவர், ஆமா தானே? ஆமாவா இல்லைங்களா? அவர் நல்லவர் இல்லை, நார்மல் பர்சன். ஏன்னா லஞ்சம் வாங்காம இருக்கிறது நார்மல். நம்ம ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவர்னு சொல்றோம் தெரியுமா? எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டதுனால இவர் லஞ்சம் வாங்காதவர் நல்லவர். லஞ்சம் வாங்காம இருப்பது நல்லவர் அல்ல, நார்மல். எல்லா மனுஷனும் லஞ்சம் வாங்காம தான் இருக்கணும். வாங்குறவன் கெட்டவன், மிச்சம் எல்லாருமே நல்லவன் தான். இங்க நாம ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவருங்கிறோம்? எல்லாரும் கெட்டவன் ஆயிட்டதுனால நம்ம நல்லவளாயிட்டோம். நாம லஞ்சம் வாங்காத மட்டும் இல்ல, நாம் வெறும் சன்மார்க்கர் அல்ல, நீதிமான்கள், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், சிந்தனையிலேயே தேவனை தரித்தவர்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள். நான் எந்த பாவமும் செய்யல, ஆனா சன்மார்க்கரா இருக்கிறேன், நீதிமானா இல்ல. நீதிமான் யார் தெரியுமா? பணத்தை வச்சுக்கிட்டு உண்மையா இருக்கிறவன் நீதிமான் அல்ல. பணத்தை வச்சுக்கிட்டு அது மேல ஆசை இல்லாம தேவன் மேல அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறானே, அவன் தான் நீதிமான். இன்னைக்கு என்ன இருக்கு? என் குடும்பம் நான் சம்பாரிச்சேன், நான் வச்சுக்கிட்டேன், யாருக்கும் தரமாட்டேன், நான் என்ன என்னோட தானே வச்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவானை பார்த்து சொல்றாரு, எல்லாத்தையும் உண்மையா வச்சிருக்கிற அந்த பணக்காரனை பார்த்து சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா, அவன் தான் நீதிமான். இன்னைக்கு நம்மளால இதை விட முடியலையே, விட்டு கொடுக்க முடியலையே, சில காரியங்களை விட முடியலையே. 50 புடவை இருக்குது, மருமக ஒரு புடவை ஆசையா கேட்டா கொடுக்க வருதா, தோணுதா? ஒரு வேலைக்காரமாக ஒரு புடவை கொடுக்க தோணுதா? தோணாது. அந்த புடவை கிழிஞ்சிருச்சுன்னா கரித்துணியா தான் மாறுமே ஒழிய யாருக்கிட்டையும் போகாது. அது கரித்துணியா மாறும். கரித்துணியா மாறினதுக்கு பிறகு மிதியடியாய் மாறும். மிதியடியாய் மாறின பிறகு வீட்டில் எதையாவது துடைப்பதற்கு ஓரமாக இருக்கும், ஆனாலும் அது யாருக்கும் போகாது. எத்தனை இருந்தாலும் யாருக்கும் கொடுக்குற எண்ணம் வராது. ஒரு காலத்தில் மிச்சம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் வெளியே கொடுத்துருவாங்க, இப்போ ஃப்ரிட்ஜை வாங்கி மொத்தம் உள்ளே போட்டாச்சு. யாருக்கும் கொடுக்குற, ஒரு வாரமானாலும் கெட்டு போய் தூக்கி வெளியே தான் போடுறீங்களே ஒழிய யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் பாவம் செய்யலையே, சன்மார்க்கர். யாருடைய பொருளையும் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சன்மார்க்கர், நார்மல். ஆனால் உங்கள் பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க பாருங்கள், நீங்கள் தான் நீதிமான். இதுதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு பொருளாசை உச்சத்தில் இருக்கு, பணத்தாசை உச்சத்தில் இருக்கு, திருடலை ஆனால் கொடுக்குற எண்ணம் இல்லை, அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆபிரகாம்கிட்ட எப்படி இருந்துச்சா தெரியுமா? எல்லாம் கடக்கு, இது எண்ணத்தை வச்சுட்டு என்ன செய்ய, இது எதுவும் பரலோகத்துக்கு போக உதவாது, நான் அந்நியரும் பரதேசியம், இதை விட்டுத்தள்ளு. அந்த எண்ணம் ஈசாக்குக்கு இருந்துச்சு, அந்த எண்ணம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? நமக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? நான், எனது, என் குடும்பம், என் பிள்ளை, என் பேரன், எந்து, நான் செத்த பிறகு என் பிள்ளைகளுக்கு, பிள்ளைங்க செத்த பிறகு பேர பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைங்க செத்த பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு, இப்படி யாருக்கும் கொடுக்குற எண்ணம் கிடையாது. அது மேலே அப்படி ஒரு வெறி, வைராக்கியம். ஆனால் நான் குடிக்க மாட்டேன், நான் சம்பாரித்தது, நான் ஏன் ஒருத்தருக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுத்தேன். உங்களை மாதிரி படித்து, உங்களை மாதிரி அறிவாளி இருந்தோம், வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளை மாதிரி வேலை கிடைச்சி சம்பாரித்தோம், அதை வீட்டுக்கு சேர்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டல்லையும் கோர்ட்லேயும் எத்தனை பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் வேலை பார்த்து கையில் சம்பளம் வராமல் இருக்குது? எத்தனை பேர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் கவர்மெண்ட்லேருந்து வராமையே இருக்குது எத்தனை வருஷம்? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எல்லாத்தையும் கிடைக்க வச்சுருக்கிறாருல்ல, அது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அதுலேருந்து ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க தோண மாட்டேங்குது? கண்ணுக்கு எதிரில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரியுது, அவனை பார்த்து சொல்வாங்க, ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் நாளைக்கு நீங்கள் போகும்போது சொல்லுவார், ஆண்டவரே ஜோம் பண்ணுவோம். நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் உங்களுக்கும் அளக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பரிசேயர் நீதியை பார்க்கிலும் நம்ம நீதி மேலானதாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாமிலிருந்து இருக்கிற அத்தனை பேரை விட ஆண்டவர் அதிகமான நீதியை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார், அவங்க நீதி இல்லை, அவங்க நீதி பத்தாது, அவங்க நீதி குறைவும் பாரு. நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னும் எந்த விதத்தில் உங்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்குது, நான் இன்னும் எந்த விதத்தில் உங்களுக்கு தூரமாக இருக்கிறேன், நான் இன்னும் எந்த விதத்தில் நீங்கள் விரும்புகிறபடி இல்லை, இன்னும் எங்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லோரும் நம்ம இல்லை, முடிஞ்சவங்களாம் எழுந்திரிங்க பாப்போம். முடிஞ்சவங்க எழுந்திரிங்க, முடியாதவங்க பரவாயில்ல. நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை ஆராய்ந்து பாருங்க, தேவனை சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம வாழ்க்கை இருக்குதா? நம்ம வாழ்ந்த உண்மைக்கு ஆண்டவர் இங்கே ஆசீர்வதிச்சிட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீங்கள் உங்கள் வேலைக்கு உண்மையாக இருந்தீங்க, ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்துட்டார். நீங்கள் உங்கள் மனைவிக்கு கணவனுக்கு உண்மையாக இருந்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துட்டார். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்க, உலக பிரகாரமாக என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீங்கள் செஞ்சதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். நீங்கள் வேலை பார்த்ததுக்கெல்லாம் ஆண்டவர் பல மடங்கு திருப்தி கொடுத்துட்டார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களை ப்ரொமோஷன் கொடுத்தார். நீங்களே எத்தனையோ தடவை சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியதே இல்லை, என்னை விட சீனியர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாருன்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்தினார், அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். இதெல்லாம் நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆனால் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்களா? யாருக்காவது இயேசுவை பற்றி சொன்னீங்களா? இல்லை தரித்திரருக்கு உதவி செஞ்சீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் எனக்கு குணமாக்க வரவில்லை, நான் கவலையாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, நீர் எப்பொழுது இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு. இயேசு சொல்கிறார், இந்த சிறியவர்களில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்ததா. உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களை ஆரம்பித்து உங்கள் வீட்டு வாசல்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்கள்லேருந்து நண்பர்கள்லேருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் கொடுக்க முடியாவிட்டால் ஒரு சின்ன பார்ட்டாவது கொடுக்கலாமே, ஒருவேளை மொத்த ஃபீஸையும் கட்ட முடியாவிட்டால் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து என்னால் இவ்வளோ முடியும்ப்பா, நீ உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லலாமே. ஒருவேளை ஒரு மாதம் மளிகை சாமான் வாங்கி கொடுக்க முடியாவிட்டால் ஒரு வாரம் மளிகை சாமானியாவது வாங்கி கொடுக்கலாமே, நீ உன் பிள்ளைகளும் சாப்பிடுங்கன்னு சொல்லலாமே. ஒருவேளை உங்களால் ஒரு மாதத்துக்கு தேவையான மெடிசன் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான மெடிசனை வாங்கி கொடுக்கலாமே, உங்களால் அது முடியுமே. கர்த்தர் அந்த அளவுக்கு தானே நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் என்னது என்னுடையது ஏன் பிள்ளைங்க, யோசித்து பாருங்க. நாளைக்கு இவ்வளோதானா உங்களுடைய தேவனுடைய சொத்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க பரலோகத்தில்? ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் வெளிநாட்டில் செட்டிலாக போகிறானா, இங்கே இருக்கிறதெல்லாம் விற்று அந்த ஊர் பணத்துக்கு மாற்றிடுவான், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பரலோகத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். பரலோகத்தின் கரன்சிக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். வெரி சிம்பிள். எவ்வளோக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்களோ, அவ்வளவும் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டாக பரலோகத்துக்கு போயிடும். இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே ஆண்டவர் அங்கே கொடுத்துருவார் உங்களுக்கு. ஏன்னா அப்படி தான் பைபிள் சொல்லுது, இங்கே எதை செய்தீங்களோ அதை அங்கே எனக்கே செய்தீர்கள். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நாம் சன்மார்க்கராக இருக்கிறத விட நீதிமானாக இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, நறுமையான வேலைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உடைய பாதப்படியில் உட்கார்ந்துருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது எப்படியாகிலும் உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்படும் கிருபை பாராட்டு. ஆண்டவரே, நாங்கள் வெறும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்புகிறவர்களாக, பரலோகத்தில் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளவர்களாய் மாற கிருபை பாராட்டு. நாங்கள் சன்மார்க்கரை அல்ல, நீதிமானாய் மாற எங்களுக்கு இருப்பதான். ஆசிர்வதியும் வழி நடத்தும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்து தானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்ததான ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக இயங்குற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, இன்னும் கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை, ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவர், எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க, யாருமே இல்ல. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்ட, நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னைய வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும், என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன். பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெல்ல தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டிக்கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது.
என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே என்னிடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னை கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டா இரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத அவ்வளோ வேதனையா இருக்கும், அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு அவ்வளோ போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்லை, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்களாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோம்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களையும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை, ஆனா இவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடுதான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும், கேவலப்படுத்துறவங்களும், நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மறித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு, பாசமா பார்த்து, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளைய நீ இப்படி இருக்காத, பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. திக்கற்று போன ஒரு நிலைமை, அனாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கும் யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அனாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறித்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே, நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட என்னைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீன்னா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் கெஞ்சினேன், யாவது கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை தலைகீழ மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி, சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி, எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சுடுவோம், ஏன்னா என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு.

கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாறிடுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான், நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோடய அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே தெரிய, வளர்த்தவங்களும் சரி என்னைய பெத்தவரும் சரி புரிஞ்சுக்கிடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ 3 வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும் போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், 3 வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம அனாதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு 4 பேராவது வேணும்ல அப்படிங்கிற அந்த அனாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை. பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிற இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டு 12:30 இருக்கும். உட்காந்து வீட்டுல பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இத குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இவ்வளோ அழுக, 18 வயசுல ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணா, நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, பாசமா பாத்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா எவ்வளோ ஒரு வேதனை இல்ல. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 வயசுல என்னுடைய வாழ்க்கை. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாத ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12:30 உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னோட வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ இருந்தாரு கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 வருஷம் என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல. என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன். அப்போ அந்த அண்ணா சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லைண்ணா நல்லா இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாரு. இல்ல இல்ல, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, இந்த அண்ணா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு முதல்ல அந்த அண்ணா போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னைய

0: முடியும். முதல்ல 15 வருஷம், 18 வருஷம் இனி பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல. இந்த 3 வருஷமா 15 வருஷம் வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல. இந்த 3 வருஷம் நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன். என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல. உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சூட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. என் பிள்ளையிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 வருஷமா நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல. 18 வருஷம் எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல. அவரை ஏன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, ஏன் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யாரு என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடு தான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மறுத்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன். என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் இவ்வளோ நல்லவர். அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். பல கேள்விகள் கேட்டேன். நான் நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னார். நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிற, இரவு 12:30 போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவார், ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான், என்னுடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும் இன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கி இருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா வேதம் சொல்லுதில்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? கேப்பாரற்று திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன். என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வேதனைகளெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமென். தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்தறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு சந்தோஷம் இல்ல. ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அனாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பார்த்தீங்களா. திக்கச்சு போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது, என்னுடைய வாழ்க்கை மாறினதே. 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ. இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவரும் அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா, அவரை தேடுவோமா. வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாத நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும், எனக்காக என்னைய மரணத்திலிருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லுகிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கர்த்தர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. ஏசப்பாட நான் ஜோம் அண்ணேன், ஏசப்பா என்னை போல யாராகில இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா. இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் அண்ணேன், ஜபத்தை கேட்கிறவர் நான் ஆண்டவராக இயேசு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜோம் பண்ணேன், இசப்பா என்னைய போல யாராகில என்னிடத்துல வந்து பேசணும்னு ஜோம் பண்ணேன். அதே போல ஒரு திருநங்கை என்னோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன், போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கர்த்தர் நேசிக்கல, நீங்களா கர்த்தருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னு. அவ்வளவு வேதனையா இருந்துச்சு, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளே நேசிக்கலையா, அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுச்சு. ஆண்டவர், எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உம்மாலை உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தேன். சபையை விட்டு, என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்து என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லார போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன். பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன். ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட ஜென்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஏன்னா திட்டுடுவாங்களோ, அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? திருநங்கைகள் எல்லாமே இலகுன மனசு உடையவர்கள். அவங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் அவங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டயுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையோ நம்ம போய் பாக்குறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம். அடுத்தவங்க கிட்ட கொடுத்தாதானே தெரியும் ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி. அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிலனுடைய அருமை புரியும். அதே போலதாங்க, யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம். நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். லோ வேதனையா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டார். என் கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். இந்த உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு. இதுக்காகவா நான் வாழ்றேன்? யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, வேண்டான்னு தோணுச்சு. முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மரணத்திலிருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்கூரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கர்த்தரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க. என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன். அவர் என்னை கேட்டரும். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் நேசு உண்டு, அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு. இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் நேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறிச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார். ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டுக் கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க நேரத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. இப்போ எவ்வளோ நல்லவர்ல இயேசு, பாவத்திலிருந்து மீட்டம், பாவத்தின் சம்பள மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்தேன். என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவனுள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல். மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இத பாக்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவா இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: നമ്മെ വിട്ട് പിരിയാത്ത നല്ല സഖിയായ യേശു കർത്താവിന് കരങ്ങളെ അടിച്ച് ഹായ്.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.

ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: பகிர்ந்து நாங்கள் உண்மை கொண்டாடுகிறோம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம்.
1: மறுபடியும் கர்த்தரிந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: I praise God, the Lord has brought us in this new month.
1: ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: Every month, every day, every minute and second the Lord is bearing us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவர் நம்மை தூக்கி சுமக்கிறபடியினாலே நம்மை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாக்கிறார்.
2: The miraculously the Lord is protecting us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நாம் நடக்கிற நடைகள் அல்ல,
2: not our walk.
1: கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர்.
2: The Lord is confirming.
1: அவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறவர்.
2: He goes forward.
1: இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் கூட
2: The month of August.
1: அவர் நமக்கு முன்னாலே கடந்து சென்றிருக்கிறார்.
2: He goes forward.
1: அவர் நம்மை வழிநடத்தும்படியாக,
2: in order to lead us.
1: பாதை காட்டும்படியாக,
2: in order to protect us.
1: அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.
2: He has come in our midst.
1: அவர் இப்பொழுது நமக்கு முன்னாலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்.
2: He goes forward.
1: என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
2: My sheep will
1: listen to me. அவைகள் பின்னாலே செல்லும். அவைகள் ஒருபோதும் இடறி போவதில்லை.
2: It will never be.
1: என் கையில் இருந்து அவைகளை ஒருவனும் பறித்துக் கொள்வதும்
2: இல்லை. He is the good shepherd.
1: நமக்கு முன்னாலே நடந்து செல்லுகிறபடியாக,
2: going forward.
1: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
2: Let us all clap our hands and praise the Lord.
1: Hallelujah. ஷபரா பரா பரா பரா
2: ஒன்று
1: பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பெற்றுக் கொள்வோம்.
2: 1
1: பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியால் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
2: But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him and called out of darkness into his marvelous light.
1: Proclaim his praises.
2: Proclaim his praises.
1: அவருடைய துதிகளை சொல்லிக்கொண்டு வரும்படியாக,
2: in order to proclaim the praises,
1: அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக,
2: in order to glorify his name,
1: கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
2: The Lord has chosen us.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படியே,
2: every month the Lord gives promise.
1: நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி,
2: you are my people.
1: நம்மை சொந்தம் பாராட்டின தேவன்,
2: the Lord says,
1: நான் உங்களை எதற்காக சொந்தம் பாராட்டினேன் தெரியுமா?
2: Why I have chosen you?
1: நீங்கள் எதனால் எனக்கு சொந்தமானவர்கள் தெரியுமா?
2: How did you become my own people?
1: நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
2: You are not ordinary man.
1: கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்.
2: You are his own people.
1: அப்படியானால் நீங்கள் யார்?
2: Who are you?
1: நான்கு காரியங்களை இங்கே சொல்லுகிறார்.
2: Four things that it is.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
2: You are chosen generation.
1: Hallelujah. நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
2: A royal priesthood.
1: நீங்கள் பரிசுத்த ஜாதி.
2: Holy nation.
1: அவருக்கு சொந்த ஜனம்.
2: His own special
1: people. நான்கு காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.
2: The Lord is saying,
1: நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்?
2: Who are you?
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
2: dear children of God.
1: ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம்,
2: you may be thinking,
1: நான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவள்.
2: I am like this.
1: உலகம் என்னை குறித்து இப்படி சொல்லுகிறது.
2: World is saying like this.
1: உலகம் என்னை குறித்து இப்படி பேசுகிறது.
2: World is speaking like
1: this. மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி நினைக்கிறார்கள்.
2: People are thinking like this.
1: மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
2: The others are talking like this.
1: அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
2: They are making us simple.
1: என்று பலவிதங்களிலே நீ உன்னை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
2: You may be thinking in different
1: ways. யார் என்று நீ உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதல்ல நீ.
2: And you are not what you think.
1: உன்னை குறித்து என்ன பேசுகிறாள் அதல்ல நீ.
2: Whatever other things,
1: உன்னை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் அதுதான் நீ.
2: Whatever the Lord says, and
1: you are. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார்,
2: the Lord says,
1: மகனே மகளே,
2: my son and daughter,
1: நீ எனக்கு சொந்த ஜனம்,
2: chosen generation,
1: நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி,
2: and chosen generation,
1: ராஜரீக ஆசாரிய கூட்டம்,
2: royal priesthood,
1: நீ பரிசுத்த ஜாதி,
2: holy nation,
1: என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says,
1: hallelujah,
2: hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: இந்த அருமையான காலவெளியிலே,
2: in this wonderful
1: ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற வேண்டும்.
2: To be the royal priesthood.
1: அவருடைய ஓ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்க
2: வேண்டுமானால்,
1: ஒரு ஜாதியா இருக்க வேண்டுமானால், ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வர
2: வேண்டும்.
1: ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக,
2: பிபோர் யூ சேவ்,
1: இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக,
2: பிபோர் யூ அக்செப்ட் தி லார்ட்,
1: நாம் எங்கே இருந்தோம், ஒரு அந்தகாரத்தில் இருந்தோம்,
2: இன் தி டார்க்னஸ்,
1: இருளிலே மறைந்து கிடந்தோம்,
2: we were hidden in the darkness,
1: பாவ இருள்,
2: the darkness of sin,
1: இருள்,
2: darkness of death,
1: பயங்கரமான அசுத்த இருள்,
2: darkness of bad things,
1: பிசாசின் கிரியைகள்,
2: darkness of
1: அந்தகாரங்கள்,
2: the darkness,
1: ஒளிவு மறைவுகள்,
2: கபடு,
1: சூது, வஞ்சகம்,
2: all kind of
1: பொறாமை,
2: jealousy,
1: பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள்,
2: bad habits,
1: தவறான உறவுகள்,
2: long relationship,
1: இப்படிப்பட்ட காரியங்களிலே நீ சிக்கி கிடந்தோம்,
2: we were entangled,
1: அந்தகாரம்,
2: that is the darkness,
1: அந்த அந்தகாரத்தில் தடவி திரிந்து கொண்டிருந்தோம்,
2: we were wandering,
1: எந்த ஒரு குருடனும் கண்களை எழுந்த பின்பு அவன் எப்படி தடவி திரிகிறானோ அது போல ஒரு குருடனை போல நீ காணப்பட்டாய்,
2: you were like the blind wandering,
1: அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான நரக இருளில், பாதாளத்தின் இருளிலே நாம் கிடந்தோம்,
2: we were in the darkness of hell,
1: ஆனால் தேவன் முதலாவது நம்மை அந்த பாதாளத்தின் இருளில் இருந்து தூக்கி எடுத்தார்,
2: the Lord has taken us from the
1: hell, hallelujah, இன்றைக்கு உலகத்திலே நமக்கு எல்லா நன்மையும் செய்ய யார் வேண்டுமானாலும் வரலாம்,
2: people may come and do the good,
1: ஆனால் உன்னை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லை,
2: nobody is there to take you,
1: இயேசு ஒருவர் மாத்திரம் தான்,
2: only the Lord,
1: நம்மை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
2: from the hades he takes,
1: அந்தகாரத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
2: from the darkness,
1: வேறு யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது,
2: others cannot do that,
1: hallelujah,
2: hallelujah,
1: கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார்,
2: the Lord has lifted you,
1: ஒருவேளை கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்காமல் இருந்தால்,
2: if the Lord has not taken,
1: அந்தகார இருளிலே,
2: in the darkness,
1: விஷ பாம்புகளும்,
2: with the snakes, அருவறுப்புகளும்,
1: அக்னியும்,
2: நெருப்பும்,
1: கேவலமான காரியங்களும், பிசாசின் கிரியைகளும்,
2: உன்னை
1: அழித்துக் கொண்டிருந்திருக்கும், நீ நரக வேதனைப்பட்டுக்
2: கொண்டிருப்பாய்,
1: ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி
2: விட்டார்,
1: தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட,
2: even in this day,
1: தூக்கம் இல்லாமல்,
2: without sleep,
1: பயங்கரமான நிம்மதி இல்லாமல்,
2: without peace,
1: ஒவ்வொரு நாளும் வேதனை வேதனை வேதனை,
2: you may be
1: பாடு பாடு பாடு,
2: you want to,
1: என்று நீ கஷ்டப்பட்டுக்
2: கொண்டிருப்பாயா,
1: நீ அந்தகாரத்தில் இருக்கிறாய்,
2: you are in the darkness,
1: நீ அந்தகாரத்திலிருந்து வெளியில வர வேண்டும்,
2: you have to come out,
1: எங்கே வர வேண்டும் தெரியுமா,
2: where to come,
1: ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வேண்டும்,
2: to the marvelous light,
1: நீ சாதாரணமாய் வர முடியாது,
2: you cannot come just like
1: அந்த
2: that,
1: அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல,
2: it's not ordinary light,
1: வெறும் சூரிய வெளிச்சம் அல்ல,
2: not sunlight,
1: அது வெறும் சாதாரணமான ஒரு ஒளி அல்ல,
2: it's not ordinary light,
1: அது ஆச்சரியமான ஒளி,
2: it's a marvelous light,
1: ஏன் அது ஆச்சரியம் தெரியுமா,
2: why that is marvelous,
1: ஏன் அது ஆச்சரியம் தெரியுமா,
2: why it is marvelous,
1: அந்த ஒளிப்பிடத்தில் வந்த பிறகுதான்,
2: when you come to the marvelous
1: light, புதையல்களை பார்க்கிறாய்,
2: you can see the
1: அந்த ஒளிப்பிடத்தில் வந்த பிறகுதான்,
2: when you come to the marvelous light,
1: உனக்காக தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை உன்னால் காண முடிகிறது,
2: you can see the goodness,
1: அந்த வெளிச்சத்துக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருகிறார்,
2: the Lord is bringing you to the light,
1: தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: அந்த வெளிச்சத்தில் வந்த பிறகு,
2: after coming,
1: அந்த ஒளியிலே நீ வாசம் பண்ணுகிறாய்,
2: you live in the light,
1: அந்த ஒளியிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய்,
2: you walk in the light,
1: அந்த ஒளியை யாருமே தொட முடியாது,
2: nobody can touch that light,
1: வேதம் சொல்லுகிறது,
2: the bible says,
1: ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன்,
2: our lord lives, the nobody,
1: ஒருவரும் சேர முடியாது,
2: nobody can come closer,
1: எந்த பிசாசும் அங்கே வர முடியாது,
2: devil cannot come,
1: எந்த அந்தகார சக்தியும் வர முடியாது,
2: no darkness can come,
1: தேவ பிள்ளையே,
2: dear children of god,
1: நீங்கள் சொல்லலாம்,
2: you may say,
1: ஐயோ மந்திரங்கள், ஐயோ சூனியங்கள்,
2: witchcraft,
1: ஐயோ சாபங்கள்,
2: all curse,
1: ஐயோ சத்துருக்கள்,
2: devil,
1: என்று பல காரியங்களை நீ சொல்லிக் கொண்டிருக்கிற,
2: you may be saying so,
1: எதுவுமே அந்த சேரக்கூடாத ஒளியிலே வர முடியாது,
2: nothing could come there,
1: ஆச்சரியமான ஒளி,
2: it's a marvelous light,
1: சாதாரண ஒளியில் அல்ல,
2: not ordinary one,
1: ஆச்சரியமான ஒளி,
2: it's amazing light,
1: நீ ஒளியிலே இல்லாமல் இருக்கும் பொழுது தான் சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்டுவான்,
2: if you are not in the light,
1: அந்த ஒளியிலிருந்து உன்னை வெளியிலே கொண்டு வந்த பிறகு,
2: after bringing you out,
1: இனி சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்ட முடியாது,
2: Satan cannot inherit,
1: hallelujah,
2: hallelujah,
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of god,
1: ஆகவே தான் மீகா 7:8 வாசிக்கிறோம்,
2: and Micah 7:8,
1: என் சத்துருவே,
2: oh,
1: நீ சந்தோஷப்படாதே,
2: don't,
1: நான் இருளிலே நடந்தாலும் சரி,
2: though I walk in darkness,
1: என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார்,
2: the lord is will be my light,
1: என் வெளிச்சமும்,
2: the lord is my
1: light, என் இரட்சிப்பும்,
2: he is my savior,
1: என் ஜீவனுமானவர்,
2: he is my life,
1: நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்,
2: he is the life,
1: யாருக்கு நான் அஞ்சுவேன்,
2: whom I get fear,
1: hallelujah,
2: hallelujah,
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of god,
1: கர்த்தர் இப்படி நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தாரே.
2: The Lord brought us from the darkness to the marvelous light.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல.
2: All cannot receive this blessing.
1: இது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்று கிடைக்கப்படுகிற ஒரு பாக்கியம்.
2: It is for the holy people who are in the
1: light. கொலோசியர் முதல் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: Colossians 1 and 12
1: பரிசுத்தவான்களிடத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரம் அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார்.
2: The saints in the light.
1: எதற்காக?
2: For what?
1: இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
2: delivering us from the darkness
1: அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி
2: inheritance of the saints of
1: இருளின் அதிகாரத்திலிருந்து
2: from the darkness
1: இருளின் அதிகாரம்
2: from the power of darkness
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
2: dear children of God
1: அந்தகாரத்தில் இருக்கிற வரைக்கும்
2: when we are in the darkness
1: சாத்தானுடைய அதிகாரத்திலே காணப்பட்ட
2: you are under the power of
1: இருளின் அதிகாரத்திலே காணப்பட்ட
2: the power of darkness
1: அவைகள் உன்னை ஆட்டி படைத்தது
2: it was ruling you
1: இன்னொரு வார்த்தையில் நீ அதனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்ட
2: you were under bondage
1: ஆனால் இப்பொழுது
2: but now
1: அது உன்னை அடிமை
2: என்னை
1: மற்றும் விசுவாசத்தினாலே
2: பாவ
1: மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
2: from the darkness to the light
1: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
2: from the power of satan to god
1: திரும்பும்படி
2: not to come
1: நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு
2: to open his eyes
1: இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன்
2: i send you there
1: இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
2: from the darkness to the light
1: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
2: from the power of satan to god
1: திரும்பும்படி
2: to stir
1: hallelujah
2: hallelujah
1: தேவ பிள்ளையே
2: children of god
1: பயங்கர கடன் தொல்லையினாலே நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால்
2: you are suffering the debt
1: பயங்கரமான சத்துருக்களுடைய பிரச்சனையில் அவஸ்தப்பட்டுக் கொண்டிருந்தால் பயங்கரமான நிந்தை அவமானங்களிலே நீ சிக்கி
2: இருந்தால்
1: அடிமைத்தனத்தில் நீ சிக்கி
2: இருந்தால்
1: அந்தகாரத்திலிருந்து அந்த சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு
2: வந்திருக்கிறார்
1: முதலாவதாக கர்த்தர் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர செய்கிற தேவனாயிருக்கிறார்
2: First of all he brings you out from darkness to the light
1: ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார்
2: Because the Lord is light
1: அவர் மெய்யான ஒளியாயிருக்கிறார்
2: God is true light
1: எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளியாயிருக்கிறார்
2: He is the light
1: அவர் உன்னை பிரகாசிப்பிக்கிற ஒளி
2: Hallelujah shines you
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
2: Children of God
1: இந்த உலகத்திலே
2: In this world
1: இயேசு ஒருத்தர் தான் சொன்னார்
2: Only the Lord
1: நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்
2: I am the light of the world
1: என்னத்த வருக ஜீவ ஒளி அடைந்திருப்பார்
2: He will get the light of life
1: என்னத்த ஜீவ ஒளி அடைந்திருப்பார்
2: Whoever comes he gets the light of
1: life
2: Hallelujah
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே
2: Dear children of God
1: Hallelujah
2: Hallelujah
1: அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி
2: the light of god
1: என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க தொடங்கிட்டோ
2: the time
1: hallelujah hallelujah
2: hallelujah
1: நாம் இனி குருடர்கள் அல்ல
2: we are now no more blind
1: பிசாசு அந்த ஒளியை பார்க்காதபடி உன்னை குருடாக்கி வைத்திருந்தான்
2: the satan has blinded you 2
1: கொரிந்தியர் 4:4 வசனத்தில் வாசிக்கிறபடி
2: 2 கொரிந்தியர் 4:4
1: தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய கண்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய மனதை குருடாக்கினான் ஒரு குருடனை போல நீ காணப்பட்டாய்
2: லைக் தி ப்ளைண்ட் மேன் யூ வேர்
1: உன் பாதையெல்லாம் நான் வெளிச்சமாக்கி
2: ஐ மேட் யுவர் பாத் இன்டு
1: லைட் இருளை உன் கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக்கி
2: ஐ மேட் தி டார்க்னஸ் இன்டு லைட்
1: நான் உன்னை கரம் பிடித்து நடக்க பண்ணுகிறேன்
2: ஐ மேக் யூ டு வாக்
1: என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறவர்
2: மை லார்ட் வில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தி மந்த் ஆஃப் ஆகஸ்ட்
1: தேவ பிள்ளையே
2: சைல்ட் ஆஃப் காட்
1: இதுவரை காணப்பட்ட பலவிதமான இருள்
2: எனி கைண்ட் ஆஃப் டார்க்னஸ்
1: உன்னை சூழ்வதில்லை
2: இட் கேனாட் கம் க்ளோசர்
1: தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
2: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ்
1: இன்டு லைட் என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
2: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ்
1: இன்டு லைட் என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
2: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ் இன்டு லைட்
1: இனி உன்னிலே யாரும் இருளை பார்க்க முடியாது.
2: Others cannot see the darkness in you.
1: எல்லாரும் உன்னிடத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்ப்பார்கள்.
2: Everyone will see the light.
1: ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது.
2: The light will be shining.
1: அது உன்னிலிருந்து தோன்ற போகிறது.
2: It is going to come from you.
1: 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6வது வசனத்திலே
2: 2 Corinthians 4 and 6
1: இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
2: The Lord who said to shine.
1: இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார்.
2: The shine out of darkness.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணும்படியாக கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை.
2: And the light of the shine out of darkness.
1: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை.
2: The glory of God in the face of Jesus Christ.
1: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை.
2: The knowledge of the glory of God in the face of Jesus Christ.
1: உன் மூலமாய் பிரகாசிக்கும்படி.
2: In order to shine forth.
1: ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு.
2: The Lord has chosen you.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இனிமேல் நீ இருளில் அல்ல.
2: No more in darkness.
1: ஏன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு அந்தகார தன்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது?
2: Why the darkness is ruling you all the time?
1: இருளிலே நீ நடப்பாயானால்,
2: if you walk in darkness,
1: உனக்கு பரிசுத்தவான்களிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உனக்கு ஐக்கியம் கிடையாது.
2: No fellowship with the saints of God.
1: பரிசுத்தவான்களிடத்திலே ஏன் உனக்கு ஐக்கியம் இல்லை?
2: Why you don't have the fellowship
1: with the saints? நடந்து கொண்டிருக்கிறாய்.
2: You are walking in the darkness.
1: 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம்.
2: 1 John 1 and 7.
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால்,
2: if we walk in the light,
1: ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
2: We will have the fellowship.
1: ஏன் ஒருவரோடொரு ஐக்கியப்பட முடியல?
2: Why we could not have fellowship?
1: இருளில் நடந்து கொண்டிருக்கிறாய்.
2: You walk in darkness.
1: நீ இருளிலே தடவிக் கொண்டிருக்கிறாய்.
2: You are wandering in the darkness.
1: வெளிச்சத்திற்கு வரல.
2: You are not coming to the light.
1: நீ ஒளியின் பிள்ளையாய் இருப்பாயானால்,
2: if you are the child of light,
1: நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பாயானால்,
2: if you are the light of
1: ஒளியிலே நட,
2: you walk in the light.
1: அந்த ஒளியிலே நடக்கிறவர்கள்,
2: those who walk in the light,
1: இருளிலே நடவாமல்,
2: they will not walk in darkness.
1: ஒளியிலே நடக்கிறவர்கள்,
2: those who walk in light,
1: இருளிலே நடவாமல்,
2: without walking in darkness,
1: ஜீவ ஒளி அடைந்திருக்கிறபடியினால்,
2: get the light of life.
1: Hallelujah.
2: Amen.
1: ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் உன் சகோதரனை நீ பகைத்தால், நீ இன்னும் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்.
2: If you have enmity with your brother, you are walking in darkness.
1: வெளிச்சம் உன்னிடத்தில் இல்லை.
2: You don't have light.
1: ஒளி உன்னிடத்தில் இல்லை.
2: You don't have the light.
1: உன்னுடைய கண்கள் குருடாய் இருக்கிறது.
2: Your eyes are blind.
1: கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார்.
2: The Lord wants to bring you out.
1: அருமையான தேவனுடைய பிள்ளை.
2: Dear children of God.
1: இந்த ஆகஸ்ட் மாதம்,
2: the month of August,
1: ஒளியின் மாதமாக,
2: the month of light,
1: வெளிச்சத்தின் மாதமாக,
2: the month of light,
1: உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க செய்வார்.
2: The Lord will shine forth.
1: காரிர் உள்ள பூமியை மூடும்.
2: And the darkness will cover
1: the earth. Isaiah 60th அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனித்து பார்.
2: Isaiah 61 and 2 and 3.
1: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
2: What we read there.
1: Isaiah 61st அதிகாரம் 3 முதல் 3 வசனங்கள்.
2: Isaiah 61st 3 verses.
1: Hallelujah. எழும்பி பிரகாசி.
2: Arise and shine.
1: உன் ஒளி வந்தது.
2: Light has come.
1: கர்த்தருடைய மகிமை,
2: glory of the Lord,
1: உன்மேல் உதித்தது.
2: It is risen upon you.
1: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
2: Lord will arise.
1: இந்த உலகத்திலே,
2: in this world,
1: இந்த உலகம் முழுவதும்,
2: throughout the world,
1: பாவக் காரிருள்,
2: all sins,
1: மூடுகிறது.
2: Covering.
1: அநேகர் அந்த இருளிலே சிக்கிக் கொள்வார்கள்.
2: People will be in the darkness.
1: அது ஒருவேளை வியாதியாகிய இருளா இருக்கலாம்.
2: It may be sickness.
1: அது கொள்ளை நோயாகிய இருளா இருக்கலாம்.
2: It may be
1: அது பாவ நோயாகிய இருளா இருக்கலாம்.
2: It may be sin.
1: பஞ்சம் என்கிற ஒரு இருளாய் இருக்கலாம்.
2: Famine.
1: அது இந்த உலகத்தை மூடப் போகிறது.
2: It will cover.
1: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்.
2: But then the Lord will.
1: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் பரிங்க.
2: Lord will arise.
1: Hallelujah. இரண்டாவது வசனத்தை படிங்க.
2: Second verse.
1: அவருடைய மகிமை முன்பில் காணப்படும். ஆமென். உன் உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
2: That is the vision of the Lord.
1: உன்னிடத்தில் ஒரு ஒளி வீசும் பொழுது,
2: when you have the light,
1: நீ மனுஷன் பின்னால ஓட அவசியம் இல்லை. எந்த மனுஷனிடத்தில் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்
2: இல்லை.
1: கர்த்தர் சொல்றார், மகனே,
2: the Lord says,
1: சாதாரண மனுஷர்கள் அல்ல,
2: not ordinary people,
1: இந்த ஒளி பிரகாசிக்கட்டும் பார்.
2: Let the light shine.
1: சாதாரண மனுஷன் எல்லாம் வரமாட்டான்.
2: Not ordinary people.
1: ராஜாக்கள் உங்ககிட்ட நடந்து வர போறாங்க.
2: The kings will come.
1: விசுவாசிக்கிறியா?
2: Do you believe?
1: அவங்க நடந்து வருவாங்க உங்ககிட்ட.
2: The kings will walk and come to you.
1: அவங்க முன்னால கை கட்டி நிப்பாங்க.
2: They will stand before you.
1: விசுவாசிக்கிறியா?
2: Do you believe?
1: Hallelujah. கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ கதை அல்ல.
2: It's not a story.
1: கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக பேசுகிற காரியம்.
2: Word of God is not for play.
1: கர்த்தருடைய வார்த்தை எல்லாம்
2: Word of God.
1: அது ஆவியாகவும்
2: It is spirit.
1: அது ஜீவனாகவும்
2: It has life.
1: இருக்கிறது.
2: It is life.
1: Hallelujah.
2: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: ஆகவே தான் கர்த்தர் உன்னை இந்த ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்.
2: That's why the Lord has brought you to the light.
1: இந்த ஒளியினிடத்திற்கு உன்னை கொண்டு வந்து அந்தகாரத்திலிருந்து உன்னை இந்த ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்த தேவன்,
2: the Lord who brought you from darkness to the light,
1: உன்னை என்னவாய் மாற்றி விட்டார்.
2: How did you?
1: Hallelujah.
2: Change you.
1: ராஜரீக ஆசாரிய கூட்டமாக,
2: the royal priesthood.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உலகம் உன்னை பார்த்து பிச்சைக்காரன் சொல்லலாம்,
2: கடன்காரன்
1: சொல்லலாம்,
2: மேபி டெட்டர்,
1: கீழ்த்தரமானவர்கள் சொல்லலாம்,
2: மேபி தி லோ
1: மைனாரிட்டி என்று சொல்லலாம்,
2: மேபி மைனாரிட்டி,
1: உன்னை கீழ் ஜாதி என்று சொல்லலாம்,
2: மேபி லோ காஸ்ட்,
1: உன்னை கேவலமாக பேசலாம்,
2: தே வில் மாக் அட் யூ,
1: குறையை சொல்லி உன்னை அழவைக்கலாம்,
2: தே மே மேக் யூ டு,
1: உன்னை ஒருவேளை தரக்குறைவாய் மனிதன் நினைக்கலாம்,
2: தே மே புட் யூ டவுன்,
1: ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன பதவி கொடுக்கிறார் தெரியுமா?
2: வாட் தி லார்ட் கிவ்ஸ்,
1: நீ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, யூ
2: ஆர் நாட் ஆர்டினரி மேன்,
1: இந்த உலகத்துல யாருக்கு இல்லாத பதவி,
2: தி கிரேட் பொசிஷன்,
1: உனக்கு ஒரு ராஜரீகம் கொடுக்கிற மகனே,
2: தி லார்ட் இஸ் கிவிங் தி பிரீஸ்ட்,
1: உனக்கு ஒரு ராஜரீகத்தை கொடுக்கிறேன்,
2: தி ராயல்
1: ராஜரீகத்தை கொடுக்கிறேன்,
2: தி ராயல்
1: நீ ராஜரீகமா இருப்ப,
2: யூ வில் பீ ராயல்,
1: ஹalleluya
2: ஹalleluya,
1: உன்னை பார்க்கும் பொழுது ஒரு ராஜரீகம் இருக்கும்,
2: யூ ஹேவ் the royal
1: hallelujah
2: amen
1: udi thongi pona mugathoda alla
2: not putting your head down
1: alla
2: not with pain
1: alidukonda alla
2: not weeping
1: kanniroda alla
2: not in tears
1: deva pulliye
2: child of god
1: rajareega nadai
2: there is the royal
1: rajareega magimai
2: the royal
1: amen
2: amen
1: எதுக்காக இந்த ராஜ மேன்மை?
2: Why this royal?
1: எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டது.
2: About Esther.
1: இதற்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாமே.
2: Why it is given to you?
1: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்?
2: Why I have given to you?
1: ராஜ மேன்மை நீ அற்பமாய் நினைச்சிட்டியே.
2: You have despised.
1: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்?
2: Why I have given this?
1: நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றதான் அந்த ராஜமேன்மை
2: கொடுத்த. Not to fulfill the ministry.
1: ஆனால் நீயோ உன் சுய காரியங்களுக்காக,
2: but for your
1: சுய லாபங்களுக்காக,
2: for self profit
1: காணப்பட்டாய்.
2: But you were there.
1: எஸ்தரோ,
2: but Esther,
1: அந்த ராஜமேன்மையை விட்டு விடவில்லை.
2: She did not leave it.
1: ராஜாவினிடத்தில் சென்றாள்.
2: She came to the
1: பொற்செங்கோல் நீட்டப்பட்டது.
2: Stretched forth the
1: அவளுக்கு ராஜ்யம் கிடைத்தது.
2: Hallelujah.
1: தேவ ஜனமே,
2: child of God,
1: ராஜமேன்மை எதற்காக?
2: What for that kingly?
1: இந்த ராஜரீகம் எதற்காக?
2: What for the kingly?
1: வெறும் ராஜா இல்ல நீ,
2: not just king,
1: ராஜரீக ஆசாரியம்,
2: the royal priesthood.
1: வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம்.
2: Revelation 1:6.
1: அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
2: he loves us,
1: இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி,
2: he cleansed us by his blood.
1: தேவனுக்கு முன்பாக,
2: before the father,
1: ராஜாக்களும்,
2: as the king,
1: ஆசாரிகளும்,
2: as the priest,
1: ஆக்கின அவருக்கு,
2: and he made us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீ உன்னை யாரு என்று நினைக்கிறாய் தெரியாது.
2: We don't know what you think about you. Children of God.
1: என்றைக்கு நீ கீழ்ப்படி ஞானஸ்நானம் எடுத்தாயோ.
2: When you take the baptism.
1: என்றைக்கு நீ ஆண்டவர் விசுவாசின் சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்தாயோ.
2: When you commit yourself.
1: அப்பே ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய gift கொடுத்துட்டார்.
2: Lord has given the big gift.
1: Okay.
2: Right.
1: இனிமேல்
2: hereafter.
1: என்னுடைய ராஜாவாகவும்,
2: as the king,
1: ஆசாரியனாகவும்,
2: as the priest,
1: நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன்.
2: I anoint you.
1: மறந்துடாத,
2: don't forget,
1: நீ சிங்காசனத்திலே உட்காருவே,
2: you sit on the throne,
1: செங்கோலையும் பிடிப்ப,
2: you will take the
1: scepter, அதே நேரத்துல
2: the same time
1: சணல் தூள் தரித்து கொண்டு,
2: you put on the
1: crown, ஆசாரியனாகவும் இருப்ப,
2: as the priest,
1: நான் எப்படி ஆசாரியனாய் இருக்கிறேனோ,
2: as I am priest,
1: உத்தம பிரதான ஆசாரியராய்,
2: as the faithful priest,
1: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
1: hallelujah
2: hallelujah,
1: எப்படி ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறாரோ,
2: as he is priest, royal
1: priest, அவருடைய சகோதரர்களாகிய நீங்கள்,
2: you are brothers of him,
1: நீங்களும் ஆசாரிகளாய் இருக்கிறீர்கள்,
2: you are also priest,
1: hallelujah
2: hallelujah
1: hallelujah
2: hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: எதற்காக ஆண்டவர் நம்மை ஆசாரிகளாய் தேர்ந்து கொண்டார்?
2: Why did the Lord select us the priest?
1: 1 பேதுருவின் புத்தகம்,
2: 1 Peter,
1: 2வது அதிகாரம்,
2: 2,
1: hallelujah, வாசிங்க 2வது வசனத்தை, hallelujah
2: 2.
1: ஒழித்து விடுங்க, ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு, ஏன் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை ஏற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆமென்.
2: யெகோ
1: அல்லேலூயா
2: அல்லேலூயா
1: அல்லேலூயா
2: அல்லேலூயா.
1: பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆயிரம் வருட சாட்சியிலே இயேசுவுக்கு ஆசாரி ஊழியம் செய்ய வருவார்கள்.
2: And they will come to do the priest.
1: புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நமக்கு எடுத்துங்கிற பாக்கி என்ன தெரியுமா?
2: The holy priesthood.
1: இப்பொழுதே அந்த ஆசாரி ஊழியம் தொடங்கி விட்டது.
2: It has started.
1: அல்லேலூயா. ஏனென்றால் இப்பொழுதே நமக்கு அந்த ஆவிக்கேற்ற பலியை செலுத்துற ஊழியத்தை கொடுத்துட்டார்.
2: And the Lord has given the ministry.
1: ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும்.
2: We have to give the sacrifice. அல்லேலூயா. Spirit.
1: இயேசு தன்னை எப்படி ஆண்டவருக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ
2: as the Lord Jesus committed
1: அந்த பலியை நாம் கர்த்தருக்கு என்று செலுத்தும்படியாக
2: in order to give the spiritual sacrifice
1: நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார்.
2: As the royal priesthood the Lord has chosen
1: துதி பலியை செலுத்தும்படியாக
2: to give praises
1: ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படியாக
2: to give him honor
1: காணிக்கை பலியை செலுத்தும்படியாக
2: to give offering.
1: நீ கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்றியோ
2: whatever you do for the Lord
1: அது சும்மா ஏனோ தானோ என்று செய்யாத.
2: Not just like that
1: பலி எப்படி செலுத்துவாங்களோ
2: how they do sacrifice
1: அது போல காணிக்கையாகவும் பலியாகவும்
2: as the sacrifice
1: நீ கர்த்தருக்கு எதை செய்தாலும்
2: whatever you do
1: அது மனப்பூர்வமாக
2: with whole heart
1: அதுதான் பலி.
2: That is the sacrifice.
1: பலி என்று சொன்னால்
2: sacrifice means
1: முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பது
2: committing yourself.
1: அப்படி ஒப்பு கொடுத்து விடு
2: you commit yourself
1: அப்பொழுது நீ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவரை மகிமைப்படுத்துவாய்.
2: Then you will glorify as the royal
1: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளையே
2: the month of August
1: கர்த்தர் உன்னை அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி விட்டார்.
2: The Lord has made you as
1: Hallelujah
2: as his own kingdom.
1: தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது.
2: The God's kingdom is closer.
1: கர்த்தருடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது.
2: His kingdom is coming.
1: அது எப்பொழுது வர போகிறது?
2: When it is going to come
1: என்று நீ நினைத்துக் கொண்டிருக்காய்.
2: You may be thinking like that.
1: கர்த்தர் சொல்லுகிறார்
2: The Lord says
1: இதோ அந்த தேவனுடைய ராஜ்யம்
2: the kingdom of God
1: இல்ல
2: not anywhere
1: அது உன்கிட்ட தான் இருக்கிறது.
2: It is in you.
1: சொல்லப்படுவதற்கும் எதிராது இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே.
2: The kingdom of God is within you.
1: Hallelujah. தேவராஜ்யத்தை தேடி எங்கே ஓட வேண்டியதில்லை.
2: Need not seek anywhere.
1: அது உனக்குள் இருக்கிறது.
2: It is in you.
1: என்றைக்கு நீ மறுபிறப்பு அடைந்தாயோ
2: when you have born
1: என்றைக்கு நீ மறுபடியும் பிறந்தாயோ
2: when you have born
1: தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுவிட்டாய்.
2: You have seen the kingdom of God
1: என்றைக்கு நீ ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தாயோ
2: when you are born in the spirit and water
1: பிறந்துவிட்டாய்.
2: You are born in kingdom.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
2: Dear children of God.
1: ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம்
2: the kingdom of God.
1: இனிமேல் உன் பலத்தில் இல்ல.
2: Not in your strength.
1: உன் பலத்தில் இருக்கிற வரைக்கும்
2: if it is in your strength
1: நீ சோர்ந்து போவாய்.
2: You will be frustrated.
1: நீ தள்ளாடுவாய்.
2: You will be wandering.
1: நீ கஷ்டப்படுவாய்.
2: You will suffer.
1: உன்னால் தாங்க முடியல.
2: I could not
1: bear. ஐயோ முடியல ஆண்டவரே.
2: Lord I could not bear.
1: நடக்க முடியல.
2: I could not walk.
1: ஆண்டவரே தாங்க முடியல.
2: I could not bear.
1: என்னால முடியல.
2: I could not do this.
1: என்னால முடியாது.
2: I cannot
1: என்று சொல்வாய்.
2: You will may say that.
1: ஆனால் அப்படி அல்ல.
2: Not like that.
1: இனிமேல் என்ன சொல்வாய் தெரியுமா?
2: What the Lord will say.
1: தேவனுடைய ராஜ்யம்
2: the kingdom of God
1: பேச்சில அல்ல.
2: Not in speech.
1: அது பலத்திலே இருக்கிறது.
2: It is in the strength.
1: அது தேவராஜ்யம்.
2: That is the
1: அது பலத்தில் இருக்கிறது.
2: It is in the strength.
1: தேவ பலம்.
2: God's strength.
1: உம் பலம் அல்ல.
2: Not your strength.
1: தேவ பலம்.
2: The king the
1: இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும்
2: till you live on this earth
1: ராஜ ரீக கம்பீர துணியோடு நாம் நடந்து ராஜ யூதா கோத்திர ராஜ சிங்கம் போல நடந்து கொண்டிருக்க வேண்டுமானால்
2: as the lion of Judah we have to walk
1: hallelujah
2: hallelujah
1: தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல.
2: கிங்டம் ஆஃப் காட் இன் தி நாட் இன் தி டாக்.
1: பேச்சில் அல்ல.
2: நாட் இன் தி டாக்.
1: பேச்சில் அல்ல.
2: நாட் இன் தி டாக்.
1: பலத்தில் இருக்கிறது.
2: இட் இஸ் இன் தி ஸ்ட்ரெங்த்.
1: உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார்.
2: தி லார்ட் வில்
1: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே
2: தி மந்த் ஆஃப் ஆகஸ்ட்
1: கர்த்தர் சொல்கிறார்.
2: தி லார்ட் சேஸ்
1: மகனே மகளே
2: மை சன் அண்ட் டாட்டர்
1: உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை
2: தி ப்ராமிஸ்
1: பற்றிக்கொள்.
2: கேட்ச் இட்.
1: இனிமேல்
2: ஹியர் ஆஃப்டர்
1: நீ அந்தகாரத்தில் அல்ல.
2: நாட் இன் தி டார்க்னஸ்.
1: உன்னை ஒளி நேரத்தில் கொண்டு வந்துட்டேன்.
2: ஐ பிராட் யூ டு தி மார்வலஸ் லைட்.
1: உன்னை பரிசுத்த ஜாதியா மாத்திட்டேன்.
2: மேட் யூ தி ஹோலி நேஷன்.
1: உன்னை ராஜரீக ஆசாரி கூட்டமா மாத்திட்டேன்.
2: தி ராயல் பிரீஸ்ட்ஹூட்.
1: சொந்த ஜனமா மாத்திட்டேன்.
2: ஆஸ் மை ஓன் பீப்பிள்.
1: இனிமேல் எனக்கு நீ ஆசாரி ஊழியம் செய்யணும்.
2: யூ வில் டு தி மினிஸ்ட்ரி.
1: ஹalleluya.
2: ஹalleluya.
1: மனுஷனுக்கு ஊழியம் செய்ய கூடாது.
2: நாட் டு தி மேன்.
1: மனுஷனுக்கு அடிமையா இருக்க கூடாது.
2: நாட் அண்டர் தி பாண்ட்.
1: எனக்கு நீ ராஜரீக ஆசாரி ஊழியம் செய்யணும்.
2: யூ ஹேவ் டு டு தி ராயல்
1: என்னையே நீ உயர்த்தணும்.
2: யூ ஹேவ் டு லிஃப்ட் மீ அப்.
1: என்னையே மகிமைப்படுத்தணும்.
2: யூ ஹேவ் டு க்ளோரிஃபை மீ.
1: எனக்காக பாடு சகிக்கணும்.
2: யூ ஹேவ் டு எண்டியூர்.
1: எனக்காக நீ அவமானப்படணும்.
2: யூ ஹேவ் டு
1: எனக்காக நிந்திக்கப்படணும்.
2: யூ ஹேவ் டு பீ ரிப்ரோச்.
1: எனக்காக தான் நீ எல்லாம் செய்யணும்.
2: ஃபார் மீ யூ ஹேவ் டு டு எவ்ரிதிங்.
1: ஹalleluya.
2: ஹalleluya.
1: அப்படியானா
2: இஃப் இட் இஸ் சோ
1: என் குடும்பம் என் பிள்ளைங்க என்னுடைய எதிர்காலம் எப்படின்னு கேட்காத.
2: டோன்ட் ஆஸ்க் அபௌட் யுவர் ஃபேமிலி.
1: நீ கர்த்தருக்கு சேவை செய்தால்
2: when you do ministry for god
1: கர்த்தருக்கு மாத்திரம் நீ ஜீவிப்பாயானால்
2: if you live for god
1: உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
2: the lord will take care of you.
1: அவர் உன்னை வழிநடத்தி செல்வார்.
2: he will lead you.
1: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
2: you never
1: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே
2: the month of august
1: சொல்லுங்க எல்லாரும் எழும்பி நிற்போம்.
2: everyone stand up.
1: நான்
2: i
1: கர்த்தருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
2: I'm the royal priest.
1: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
2: Where are you going?
1: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
2: Where are you going?
1: ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
2: Hallelujah.
1: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
2: Where are you going?
1: ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு போறேன்.
2: Royal priesthood.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அலட்சியப்படுத்தாத சபை சபன் சொல்லி.
2: Don't despise.
1: எங்க பட்டாளத்துக்கு போறேன்னு
2: சொல்லாதே. Don't say I go to Patalam.
1: அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லாதே.
2: Don't say here and there.
1: பால் கிருபாகரன் அல்ல.
2: Not Paul Kirubagaran.
1: மனிதர்கள் அல்ல.
2: Not man.
1: நீ ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிற.
2: Come to the royal priesthood. கரங்களை
1: தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி.
2: Hallelujah. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறதுக்காக அவ்வளவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சொந்த ஜனமாக நீர் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. தெரிந்து கொண்ட ஜனமாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீர், அதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருளில் இருந்த எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பாதாளத்திலிருந்து எங்களை நீ தூக்கி எடுத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. பலவிதமான இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நீரங்களை கொண்டு வந்ததுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய வெளிச்சத்தண்டையிலே நீங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ எங்களை காண்கிறவர்கள் உம்முடைய வெளிச்சத்தை காணும்படியாய் நீரங்களை வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ராஜாக்கள் கர்த்தாவே எங்களுடைய வெளிச்சத்தண்டையிலே அவர்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி சொன்னீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ராஜாக்கள் கர்த்தாவே எங்களிடத்திலே வரும்படியாக கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்கள் உம்மை துதியை சொல்லி வரும்படியாக, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, நாங்கள் உம்மை மகிமையை செலுத்தும்படியாக, ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை நீர் மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ராஜாக்களாக ஆசாரியர்களாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இதோ உம்முடைய பார்வையில கர்த்தாவே எங்களை நீர் மேன்மையாக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, எங்களுடைய பார்வையின்படி அல்ல, உலகத்தின் பார்வையின்படி அல்ல, இதோ உம்முடைய பார்வையின்படி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படிப்பட்ட மேன்மை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களிலே எந்த இருளும் இராதபடி கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. வெளிச்சத்து ஆண்டவரே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்க நீர் கிருபை தாரும். இருளோடு
3: உலகத்தோடு கூட அல்ல கர்த்தாவே, இந்த உலகத்தோடு கூட அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவர் பரிசுத்த வானங்களோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்திரம் பண்ண, உண்மை துதிக்க, உண்மை ஆண்டவரே கர்த்தாவே பாட நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் ஒளியிலே நடந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருள் தொடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இருளை அல்ல ஆண்டவரே உடைய ஒளியை காணும்படியாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஹல்லே லூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் எங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மேன்மை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாய் நீங்களை நடத்துவீராக கர்த்தாவே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

காலை வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலும் முடிவுமான தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை வரவேற்று பாடுகிறார் நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் சாம் சுதாகர் அவர்கள்.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம்முடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்கள் தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய துணைவியாரான ஜோசப்பின் ஸ்டீஃபன் அவர்களோடு தேவனுடைய அன்பு ஊழியங்களை செய்து வருகிறார். கர்த்தர் அவருக்கு அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் தீர்க்கதரிசன வரத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மிக மனத்தாழ்மையோடு ஊழியம் செய்கிற அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அன்பரே என்ற இந்த ரெண்டாவது வால்யூம் பாடல்களை உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான இசை சகோதரர் அனுராக் வின்சென்ட் அவர்கள் மிக சிறப்பாக செய்துள்ளார்கள். இதன் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். கர்த்தரில் அன்பு கூறுங்கள், அவராலே அன்பு கூறப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரில் அன்பு கூறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தமது அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு உங்களிடம் அவர் கேட்கிறார். ஆகவே அதிகாலை எழும்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நேசிக்கிறேன் என்று அவரை சொல்லி அவரில் அன்பு கூறுங்கள். அவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, உங்களுடைய அன்புக்காக இயங்குகிறவர். இப்பொழுதும் கூட தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படும்படி ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உன்னதமான தேவனே, மனுஷராகி எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய கிருபையின் வரங்களை பொழிந்தருளுகிறவரே, எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவரே, எங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் துணைவியாருக்கும் கொடுத்த இந்த சிறப்பான பாடல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்தெந்த வீடுகளில் இது இசைக்கப்படுகிறதோ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அந்த குடும்பங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இந்த முயற்சி ஆசீர்வதித்தருளும். இன்னும் அநேக இசைத்தட்டுகள் வெளியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.
1: நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்படைய வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்துள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

0: ஹாய் தொழிலே, இந்த காலத்துல மொராலிட்டியே இல்லாம போயிட்டுதுங்க. நல்லொழுக்க பாடத்தை ஸ்கூல்ல இருந்து எடுத்தாலும் எடுத்தாங்க, நல்லொழுக்கம்னா என்னன்னு எல்லாரும் கேட்கும்படி ஆயிட்டுது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது மாறி வருது. யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வாழலான்னு வாழ்றாங்க. இது ரொம்ப தப்புங்க. மத்தவங்க எப்படி வேணாலும் வாழட்டும், நாம ஒழுக்கம் உள்ளவங்களா வாழ்ந்து நம்ம துணைக்கு துரோகம் செய்யாம ஆண்டவரை பிரியப்படுத்துவோம்.
1: அது அரசு உதவி பெறும் பள்ளி, 8வது வகுப்பு வரை.